தெய்வீக ராகம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எஸ் ராஜேஸ்வரி பாடிய பாலமுகுந்தா அஷ்டகம்.

தெய்வீக ராகத்தின் நிறைவாக வசுந்தர ராஜகோபால் பாடிய ஸ்ரீ ஆஞ்சநேயர் பாடல். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு.

0: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
1: உலகமெங்கும் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1957 பாத்ரபத மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 பரப வருடம் ஆவணி மாதம் 31 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 தேதி வியாழக்கிழமை. பண்பலை 101 மகஹர்ஸ் அலைவரிசையில் இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் இப்போது காலை மணி 5:55. வந்தே மாதரம்.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீது பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: நேரம் இப்போ காலை மணி 6:02. காற்றலைகளில் பனித்துளிகள் அசைந்து பூக்களை முத்தமிட ஆவணி காற்றில் புலர்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைய

0: எப்பொழுதும் எப்பொழுதும் எப்பொழுதும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை 101 என்று தரப்போகும் நிகழ்ச்சி பூக்களும் அவை விரியும் நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். இன்று காலை 7:30 திருச்சி மங்களன் மங்கள், மதுரை குமார் மஸ், சைபால் மற்றும் நாச்சியாஸ் மதுரை வழங்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். வர்ணனையாளர்கள் எஸ் ஞானசம்பந்தம், எம் ரமேஷ் ராஜா ஆகியோர். இனி மற்ற நிகழ்ச்சிகள். காலை மணி 6:10 இணைத்தானம் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சொலோமி சந்திரகாந்தம் அவர்கள் படைப்பு. மதுரை வானொலி நிலையம் 6:15 உரலமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 சேவை செய்திகள். காலை 8:02 வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்கள் நெல் விலை விவரம், அணைகள் நீர்மட்ட விவரம், திரை இசை. 8:30 செயற்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள் படைப்பு. திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம் 8:45 சரமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:50 3-in-1 தொடர்ந்து கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ். காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர் விருப்ப நேரலை. காலை 10:02 வசந்தன் கோ வழங்கும் குண்டக்க மண்டக்க நேரலை. 10:30 பண்பலையின் குண்டக்க மண்டக்க நேரலை. முற்பகல் 11:02 எக்ஸூர் தொடர்ந்து குமரி பண்பலையுடன் இதில் திரு இசை. நண்பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல் நல பிரச்சனையின் அறிகுறியா, இது குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1:00 செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதே, இதில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண்மணி யார். 1:55 திரை இசை. குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஆர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியில் இருந்து
1: கோர். Prime Minister Narendra Modi will inaugurate Semicon India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. Prime Minister will also address the gathering on the occasion. The three-day conference and exhibition being held from today is being organized on the theme Silicon to Systems, Building the Ecosystem. It will bring together global and Indian companies, policy makers, investors, researchers, startups, academic institutions and students from across the semiconductor and electronics value chain. Bharatiya Janata Party will launch a month-long nationwide Seva Sankalp Abhiyan beginning today. The initiative is designed to commemorate Prime Minister Narendra Modi's birthday today and celebrate his completion of 25 years of public service as a head of government. This includes his 13 years as Chief Minister of Gujarat and 12 years as Prime Minister of India. To mark the occasion, a Seva Sankalp Abhiyan will be launched from his hometown, Varnagar, in Gujarat today. Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel will flag off a Varnagar to Varanasi bike rally as part of the celebrations. Delhi government will organize 4 major programs in the national capital today on the occasion of Prime Minister Narendra Modi's birthday. The programs are centered on service, dedication and public participation. Additionally, to mark the completion of 25 years of Prime Minister Modi's public life, Delhi government will launch a month-long Seva Sankalp Abhiyan. During this period, various projects related to transport, roads, sewerage, water treatment, education, electricity, public amenities and urban beautification will be inaugurated or have their foundation stones laid. Delhi government has approved the construction of a 250-bed super speciality cum trauma block at Guru Tegh Bahadur Hospital in Dilshad Garden of Delhi. This decision was taken at a cabinet meeting chaired by Chief Minister Rekha Gupta in New Delhi. The Chief Minister said that once the new block becomes operational, critical patients will have access to 24/7 emergency and trauma care, specialist treatment, diagnostic

0: ஆகாஷ்வாணி இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
1: மனிதனை மற்ற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுவது அவனது பேச்சுத்திறன். ஒருவருடைய நற்பண்புகளுக்கு அணிகலனாக விளங்குவது இன்சொல் மட்டுமே, அதாவது இனியவை கூறல். நாம் பேசும் ஒவ்வொரு இனிமையான சொல்லும் கேட்பவரின் மனத்தை மகிழ்விப்பதோடு நமக்கும் நிலையான இன்பத்தை தரும். வறியவர்க்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுப்பதை விட முகம் மலர்ந்து இன்சொற்களை பேசுவதே உயர்ந்த அறமாகும். பழந்தமிழ் இலக்கியமான நல்வழியில் ஒரு பாடல், வெட்டனவை மெத்தனவை வெல்லாவாம் வேடத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சில் பாயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் வேருக்கு நெக்குவிடும் என நல்வழி பாடல் கூறுகின்றது. இப்பாடலின் பொருள் என்ன தெரியுமா? பெரிய யானையின் உடலில் பட்டு உருவும் அம்பானது மெல்லிய பஞ்சு மூட்டையின் மேல் பாயாது. நீண்ட இருப்பு பாறைக்கு பிளக்க முடியாத கருங்கல் பாறையானது பசுமையான மரத்தின் வேருக்கு பிளந்து போகும். அதுபோன்றே கடுஞ்சொற்கள் இனிய சொற்களை வெல்லமாட்டாவாகும். இனிய சொற்களே என்றும் வெல்லும். கம்பராமாயணத்தில் சொல்லின் செல்வன் என்று போற்றப்பட்ட அனுமன் அசோகவனத்தில் சிறையில் இருந்த சீதாதேவிக்கு ஆறுதல் கூறும்போது மிகுந்த பணிவோடும் நயமான சொற்களோடும் பேசுகிறார். இராவணனின் கொடுமையான சொற்களுக்கிடையே அனுமனின் இனிய சொற்கள் சீதைக்கு நம்பிக்கையை தருகின்றன. எனவேதான் அவர் சொல்லின் செல்வராக போற்றப்படுகிறார். சிலப்பதிகாரத்தில் கற்பின் இலக்கணமாக திகழும் கண்ணகி கோவலனிடம் காட்டும் அன்பும் அவள் பேசும் இனிய சொற்களும் இனிய கூறலுக்கு சான்றாக கூறலாம். எதிரிடம் கூட இனிமையான சொற்களை பயன்படுத்தியமையை வரலாறு கூறுகின்றது.

0: நரசிம்மவர்ம பல்லவன் சிறந்த வீரனாக இருந்தாலும் அவனுடைய எதிரியான வாதாபி மன்னனிடம் கூட நயமாகவும் அவனது கடைசி ஆசையை நிறைவேற்றும் விதமாகவும் கனிவான சொற்களை பேசுவதை எழுத்தாளர் கல்கியின் நாவல் எடுத்துரைக்கின்றது. எனவே நாம் பேசும் ஓர் இன்சொல் நமது எதிரியின் மனநிலையை கூட மாற்றும் வல்லமை பொருந்தியது. மகாபாரதத்தில் நீதி மற்றும் அறத்தின் வடிவமாக திகழும் விதுரன் துரியோதனன் தவறிழைக்கும் போது அவனை கடுமையாக சாடாமல் நல்வழியை எடுத்துரைப்பதை நாம் சான்றாக கூறலாம். விதுர நீதி பாடல்கள் அனைத்தும் இனியவை கூறலின் அடிப்படையில் அமைந்தவை. திருவள்ளுவரும் தன்னுடைய குறட்பாவில் அழகான ஓமையோடு விளக்குகின்றார். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்பதுதான் அந்த குறள். இதன் பொருள் என்ன தெரியுமா? நன்மை தரும் இனிய சொற்கள் இருக்கும்போது அவற்றை விடுத்து பிறர் மனம் நோகும் வன் சொற்களை பேசுவது சுவையான கனி இருக்கும்போது காயை விரும்பி உண்பதை போன்றது. இதனை இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் ஓர் அழகான கவிதையாக கூறலாமா? இதயத்தின் கதவுகளை திறக்க இங்கு சாவிகள் தேவையில்லை. முகம் மலரப் பேசும் இன்சொல் ஒன்றே போதுமானது. வார்த்தை என்பது வெறும் ஒலி அல்ல, அது காயப்பட்ட நெஞ்சுக்கு நல்ல மருந்தாகும் வல்லமை கொண்டது. அன்போடு பேசும் கனிவான சொல்லே மனிதனை மனிதனாக்கும் மாபெரும் அறமாகும். பழுத்து தொங்கும் கனிகள் இருக்க பண்பே இல்லாமல் காய்களை பறிப்பது ஏனோ? இன்பம் தரும் இன்சொற்கள் இருக்க இதயம் சுடும் வன்சொற்கள் பேசுவது ஏனோ? உதடுகள் சிந்தும் புன்னகையோடு உள்ளம் கலந்து இன்சொல் பேசுவோமாக. பகைமை என்னும் இருளை நீக்கி அன்பெனும் ஒளியை உலகெங்கும் விதைப்போமாக. இனிமையான சொற்களை பேசி அழகான வாழ்க்கையை வாழ்வோமாக.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினர் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

நேரம் இப்போ காலை மணி 6:15. கிழக்கு வெளுக்க, கீழ்வானம் சிவக்க, மலைமுகடில் ஆதவன் மெல்ல எட்டி பார்க்க கண்விழித்துக் கொண்டிருக்கிறது இயற்கை. இது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. வான்புகழ் வள்ளுவனின் அமுத மொழிகளுடன் உலக பொதுமறை மலர்கிறது இங்கே குரல் அமுதமாய்.

ஒருவனுடைய பெருஞ்சிறப்பா மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.

0: ஒருவனுடைய பெருஞ்சிறப்பாம் மானம் கெடும் நிலை வந்த பிறகு உடம்பை மட்டும் பேணி வாழும் வாழ்க்கை சாவாமைக்கு மருந்தாகுமா? குறள் எண் 968 அதிகாரம் மானம்.
1: குமரி பண்பலை 101 உங்களுக்கு தந்தது குறள் அமுதம். சந்தோஷமும் தித்திக்கும் வாழ்க்கையும் எத்திக்கும் அனைவருக்கும் கிடைத்திடட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்களுடன் இன்றைய விடியலை நல்விடியலாக மாற்றிட உங்களுடன் இணைவது ஆர் ஜே ஜி லிஜு. முக்கடலும் முத்தமிடும் குமரி முனையில் பகலவன் உதயமாகும் வேளையில் காலை நேர திறவுகோலாய் வருகிறது பக்தி மாலை.

உலக புகழ்பெற்ற ஆன்மீகமும் கட்டிடக்கலையும் சங்கமிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க தலங்களில் ஒன்று மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் அன்னையின் சிலையை உற்று நோக்கினால் அவரது வலது கால் சற்று முன்னோக்கி நகர்ந்திருப்பது போல வடிவமைக்கப்பட்டிருக்கும். பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு அன்னை உடனே ஓடி வருவாள், அருள் தருவாள் என்பதை உணர்த்தவே இந்த அமைப்பு. ஆன்மீக சாரலில் நனைத்திட வருகிறது வாணி ஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

நேரம் இப்போ காலை மணி 6:22. குமரி பண்பலை 101 கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பெரும்பாலான ஆலயங்களில் லிங்கம்தான் சுயம்புவாக இருக்கும். ஆனால்

அருணோதய பொழுதில் அருளின் அமுது சுரபியாய் ஆன்மீக மழையில் உங்களை நனைத்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

சீரமைப்பு காலை மணி 6:27. மதுரை மாநகரின் கிழக்கு வெளி வீதியில் அமைந்துள்ள புனித மரியன்னை பேராலயம் சுமார் 180 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்று பெருமை கொண்டது. இந்த ஆலய பிரதான பீடத்தில் வீற்றிருக்கும் அன்னை மரியாளின் சிலை இயேசுவின் திருமேனியை தனது மடியில் தாங்கி காட்சியளிக்கும் வியாகுலமாதா வடிவில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அருள்மழையில் நனைத்திட வரும் பாடலை பாடியிருப்பவர் வாணி ஜெயராம்.

கோடிக்கரை பண்பலை நூற்றொன்றில் இது பக்தி மாலை. மதுரை நரிமேடு பகுதியில் அமைந்துள்ள தெற்காசியாவின் மிகப்பெரிய தென்னிந்திய திருச்சபை பேராலயங்களில் ஒன்றான சிஎஸ்ஐ கதிரிடல். இந்த ஆலயம் வான் நோக்கி பார்க்கும்போது மீன் வடிவத்தில் அமைக்கப்பட்டிருக்கும். இது இயேசு கிறிஸ்து கடவுளின் குமாரன் என்பதை குறிக்கும் ஆன்மீக குறியீடாகும். அருட்பிரவாகமாய் வருகிற பாடலை பாடியிருப்பவர் ஜிக்கி.

மதுரை கோரிப்பாளையம் தர்காவின் பிரதான குவிமாடமானது 70 அடி விட்டமும் 20 அடி உயரமும் கொண்டது. அழகர் மலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரே ஒரு பிரம்மாண்டமான பாறாங்கல்லை கொண்டு இந்த குவிமாடம் செதுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. பக்தி மாலையில் இனி வருவது நாகுரியம் ஹனீஃபா குழுவினர் பாடியிருக்கும் பாடல்.

30 காலை மணி 6:40 குமரி பண்பலை 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. பக்தி மாலையை நிறைவு செய்ய வரும் பாடலை கேட்பதற்கு முன், மதுரையின் காஜிமார் பெரிய பள்ளி வாசல் கிபி 1284 மதுரை ஆண்ட பராக்கிரம பாண்டிய மன்னரால் வழங்கப்பட்ட நிலத்தில் ஏமனிலிருந்து வந்த காஜி சையத் தாஹிஜுதீன் என்பவரால் கட்டப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வோம். பக்தி மாலையை நிறைவு செய்ய வருகிறது திருச்சி யூசுப் பாடியிருக்கும் பாடல்.

நம் எண்ணம் தூய்மை அடையும் போதுதான் மகிழ்ச்சியும் நிழலை போல நம்மை விலகாமல் தொடர்ந்து கொண்டிருக்கும் என்கிறார் புத்தர். ஆம், இன்றைய நாள் மகிழ்ச்சி அள்ளித்தரும் நன்னாளாக அமையட்டும் என அன்புடன் வாழ்த்துகிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினந்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள். இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இனி வருவது மாநில செய்திகள் சென்னையில் இருந்து.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி நாடு முழுவதும் இரத்த தானம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. பிரதமரின் 25 பொதுச் சேவைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் இன்று மாலை சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் அரசு திட்டங்களின் பயனாளிகள் உள்ளிட்ட குடும்பத்தினர் பங்கேற்று விளக்கேற்ற உள்ளனர். இதற்கிடையே இன்று முதல் 1 காலத்திற்கு சேவை உறுதிமொழி இயக்கத்தை பிஜேபி நடத்தவுள்ளது. பொதுச் சேவையில் அவரது அர்ப்பணிப்பு குறித்து எடுத்துரைப்பதையும் இளைஞர்களை சேவை பணிகளில் ஈடுபட செய்வதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. அத்துடன் 2001 அக்டோபர் 7 குஜராத் முதலமைச்சராக திரு நரேந்திர மோடி பதவியேற்று 25 ஆனதையும் இந்த இயக்கம் குறிக்கிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9 மேற்கொள்ளப்படுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. இதையொட்டி மதுரை மாநகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளதாகவும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலை சுற்றி திரண்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் 17 பிறகு இன்று குடமுழுக்கு விழா நடைபெறவுள்ள நிலையில் மதுரை மாநகரமே விழாக்கோலம் பூண்டுள்ளது. குடமுழுக்கு விழாவை காண அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலை சுற்றி குவிந்து வருகின்றனர். மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி கடந்த 2 மேலாக கோவில் புனரமைப்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெறுகிறது. இதற்காக வடக்கு ஆடி வீதியில் யாக குண்டங்கள் அமைக்கப்பட்டு 174 குண்டங்களில் யாக வேள்விகள் 400 சிவாச்சாரியர்களால் நடத்தப்பட்டது. விநாயகர் வழிபாட்டுடன் தொடங்கிய கும்பாபிஷேக விழாவில் யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும்

0: ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை 7:40 மணிக்கும், மூலவர் மீனாட்சி அம்மன் சன்னதிக்கு 7:55 மணிக்கும், மூலவர் சுந்தரேஸ்வரர் சன்னதிக்கு 8:10 மணிக்கும் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெறுகிறது. பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. மேலும் கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருவதுடன் சிறப்பு ரயில்வே நிர்வாகம் சார்பில் இயக்கப்பட்டது. ஆகாசவாணி செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழர் பண்பாட்டின் உன்னத அடையாளத்தை உலகிற்கு உணர்த்தும் வகையிலும், நம் மண்ணின் ஆன்மீக மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தின் பெருமையை எடுத்துரைக்கும் வகையிலும் நடைபெறும் இந்நன்னாளில் இறைவனின் திருவருள் அனைவரின் வாழ்விலும் நிறைந்து நலமும் வளமும் மகிழ்ச்சியும் பெருகட்டும் என்றும் கூறியுள்ளார். தமிழகத்தில் அதிகரித்துள்ள மின் தேவைகளை எதிர்கொள்ள போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாக பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தடையற்ற மின் விநியோகத்தை உறுதி செய்ய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பாமக யாருக்கு ஆதரவு அளிக்கும் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என்று அவர் கூறினார். விழா காலங்களில் ஆமணி பேருந்துகளின் கட்டணத்தை முறைப்படுத்த அரசு தவறிவிட்டதாகவும், தீபாவளி பண்டிகையின் போது இதுகுறித்து அரசு எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கு என சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி, காவிரிப்பட்டினம், ஓசூர், சூளகிரி உள்ளிட்ட கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் நேற்று இரவு கனமழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இருவரிச் செய்திகள். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். நேபாளத்தில் முக்திநாத் கோயில் அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 12 இந்தியர்கள் காயமடைந்தனர். திரிபுராவில் கடந்த 2 நாட்களாக காவல்துறையினர் மேற்கொண்ட சோதனையில் 98 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஏலகிரி மலையில் 5 சுய உதவிக் குழுவினருக்கு 5 லட்சம் ரூபாய் கடன் உதவியை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் வழங்கினார். முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. நாகை மாவட்டம் தெற்கு பொய்கை நல்லூரில் புதுப்பிக்கப்பட்ட 200 ஆண்டுகால தேவாலயத்தை தஞ்சை திருமண்டல பேராயர் சாமுவேல் ராஜதுரை திறந்து வைத்தார். திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டன. சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக

தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று குடமுழுக்கு நடைபெறுகிறது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி முதல் சுற்றில் வெற்றி பெற்றுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

வட்டார வானொலி இது வானளாவ உயர்ந்து இன்று கடல்தாண்டியும் கதைக்கின்றது, என்றும் நம் கவனத்தை ஈர்க்கின்றது. குமரி பண்பலை 101.

காலை மணி 6:55. ரம்யமான புத்தம் புது வியாழக்கிழமை காலை நேரத்தில் இணைந்திருப்பது அன்றும் இன்றும் என்றும் இது உங்களுடன் நட்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இன்று பரப வருடம் ஆவணி மாதம் 31 நாள் வியாழக்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

0: உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
1: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. கடந்த 5 நாட்களில் 0.3 மில்லிமீட்டர் அளவு மழை பெய்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸிலிருந்து 34.4 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸாகவும் இருந்தது. எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 25 டிகிரி செல்சியஸிலிருந்து 26 டிகிரி செல்சியஸாகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும் என்று பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய முதன்மை அலுவலர், பேராசிரியர் மற்றும் தலைவர் அவர்கள் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் காரிப் மார்க்கெட் சீசன் 2026-27 பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் 1/9/2026 முதல் திறக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் அவர்களின் உத்தரவின் பேரில் சன்ன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2,750 மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு ரூபாய் 2,260 வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் ரூபாய் 2,545 பொது ரகம் ரூபாய் 2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பல்பநாபன்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தன்கோடு, தாழாக்குடி, கடுக்குறை மற்றும் கிருஷ்ணன்கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளன. விவசாயிகள் நடப்பு ஆண்டில் சாகுபடி செய்யப்பட்டதற்கான பட்டா, சிட்டா நகல், கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் உதவி வேளாண்மை அலுவலர் சான்றிதழுடன் விவசாயிகள் கொண்டுவரும் நெல்லிற்கு டோக்கன் வழங்கப்பட்டு நெல் கொள்முதல் செய்யப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை ECS மூலம் 40

0: 48 மணி நேரத்திற்குள் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக் கொள்கிறார். தகவல் தொடர்பு தொழில்நுட்பம் மொபைல் செயலிகள் மூலம் விவசாயத் துறையில் பெரும் புரட்சியை ஏற்படுத்தி வருகிறது. இதன் மூலம் விவசாயிகளுக்கான முக்கிய திறன்பேசி செயலிகளினுடைய தொகுப்பை பற்றி தெரிந்து கொள்ளலாம். உழவன் செயலி, விவசாயிகளுக்கான மானிய திட்டங்கள், இடுபொருட்களின் உரம், வானிலை அறிக்கை மற்றும் தினசரி சந்தை விலை ஆகியவற்றை இந்த செயலின் மூலம் அறிந்து கொள்ளலாம். இ வாடகை, உழவு இயந்திரங்கள், அறுவடை இயந்திரங்கள் போன்ற வேளாண் இயந்திரங்களை அரசு மற்றும் தனியார் மையங்களிலிருந்து விவசாயிகள் எளிதாக வாடகைக்கு முன்பதிவு செய்ய இந்த செயலி பயன்படுகிறது. ஈனாம், விவசாயிகள் மற்றும் வணிகர்கள் தொலைவிலிருந்தே ஏலம் எடுக்கவும் சந்தை வரத்து மற்றும் விலைகளை அறியவும் உதவுகிறது. அக்ரி மார்க்கெட், 50 கிலோமீட்டர் சுற்றளவிற்குள் உள்ள சந்தைகளில் பயிர்களின் விலைகளை GPS மூலம் அறிந்து கொள்ள இது உதவுகிறது. டிஜிட்டல் மண்டி இந்தியா, பல்வேறு மாநிலங்கள் மற்றும் மாவட்டங்களில் உள்ள சந்தைகளின் சமீபத்திய விலைகளை அறிய இது உதவுகிறது.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வேளாண் பெருமக்களை உங்களுக்கு தேவையான அறிவிப்புகளை குறிப்பிடுத்து செயல்படுத்தி பயன்பெறுங்கள். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101. குமரி எஃப்எம் 101.
0: நேரம் காலை 7 மணி.

வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு அரசின் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற ஆசிரியர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பாராட்டி வாழ்த்து. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்வையிட்டு திடீர் ஆய்வு. கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் செவிலியர் பணியிடங்கள், மாவட்ட ஆட்சியர் தகவல். இனி விரிவான செய்திகள். தமிழ்நாட்டில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு ஆண்டுதோறும் உயரிய விருதான டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் இந்த வருடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 11 ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தினமான செப்டம்பர் 5 டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்ற விழாவில் வழங்கப்பட்டது. மாவட்டத்தில் விருது பெற்ற 11 ஆசிரியர்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை நேற்று நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். ஆசிரியர்கள் அனைவரும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டதோடு மாவட்ட ஆட்சித்தலைவர் தனது வாழ்த்துக்களையும் அவர்களுக்கு தெரிவித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையினை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேற்று முன்தினம் ஆய்வு மேற்கொண்டு பேசியபோது, இந்த மருத்துவமனைக்கு வரும் முதியோர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் சிகிச்சை மேற்கொள்ள வேண்டுமென மருத்துவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதோடு, இங்கு வரும் நோயாளிகளுக்கு தரமான சிகிச்சைகள் அளிக்கவும், நோயாளிகளின் தேவைகளை கருத்துடன் கேட்டறிந்து உடனடியாக உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என துறை சார்ந்த அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் அதனைத் தொடர்ந்து கோணம் தொழிற்பயிற்சி நிலையத்தில் மாணவர் சமூக நீதி விடுதியை பார்வையிட்டு மாணவர்களுக்கு அன்றாடம் வழங்கப்படும் உணவு அட்டவணை குறித்து கேட்டறிந்ததோடு உணவின் தரம் குறித்தும் மாணவர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மாணவர்களுக்கு பொழுதுபோக்கு மற்றும் விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் நூலகம் அமைத்து அதில் தமிழ்நாடு தேர்வாணையத்தின் தொடர்பான புத்தகங்களை அமைக்க வேண்டுமென சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என்று கூறினார். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணியிடங்களை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இனச்சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்த விவரத்தினை www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 25 மாலை 5 மணிக்குள்

0: மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
6: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
7: ஆமாம் மன்னா.
6: யானை படைகள்
7: தயார் மன்னா.
6: குதிரை படைகள்
7: கிளம்பி விட்டது மன்னா.
6: சரி, புறப்படுவோம்.
8: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் என்றால் நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
6: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
8: அது வந்து மன்னா.
6: சரி, புறப்படுவோம், வாரும்.
8: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்து விட்டு வருகிறேன்.
6: வாள் எதற்கு?
8: போருக்கு.
6: போருக்கு செல்வது யார்?
8: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
6: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டுப் பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
8: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
6: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
8: இன்றைய குறுஞ்செய்தி.
6: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
0: எப்போதும் என்றென்றும் உங்களுடன் அன்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் இப்போ காலை மணி 7:05. ஒரு கையில ஒரு கப் காஃபியோட இல்ல டீயோட இல்ல கட்டன் காபியோட, இன்னொரு கையில நியூஸ் பேப்பரோட இருக்கிற இந்த நேரத்துல அண்ணனும் தம்பியும் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் கேளுங்களேன்.
9: முச்சத்தில் இன்று

0: ஏ சிவா, சிவா இஞ்ச இஞ்ச இஞ்ச, ஏ சிவா,
1: யாரது மாட பத்த விடாம இஞ்ச இஞ்ச இஞ்ச இஞ்ச மாடு. என்ன சிவசன, என்ன விஷயம்னே?
0: ஏ தம்பி, என்னப்பா ஒரு டவலும் கைய மாட்டு, அதுவும் ஒரு உழவு கம்ப கையில வச்சுக்கிட்டு, பின்னால என்ன நடக்குது?
1: ஏ பிள்ளைகளுக்கு வேற லீவா, அவ வேற அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. இந்த தொழுவை எல்லாம் பாருங்க, எப்படி கிடக்கு, அலங்கோலமா கிடக்கு பாத்தீங்களா? எல்லாம் சுத்தப்படுத்துறதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குனே.
0: ஏ தம்பி, மாடை இப்படியாப்பா பனி நேரத்துல வெளியே விடுகிறது? இந்த குளிர்ச்சியான நேரத்துல விட்டா மாடுகளுக்கு என்னென்ன பிரச்சனை வரும் தெரியுமா? மாடு வளர்த்தா போறாதுப்பா, ஏதாவது பயிற்சிக்கு போன அனுபவம் இருக்கா உனக்கு?
1: என்னன்னு காலம் காலமா வளர்த்துட்டு இருக்கோம், புதுசா ஒரு குண்ட தூக்கி போடுறீங்க. மனிதர்களுக்கு தான் பனியில போனா சளி வரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், இது என்ன புது கதையா இருக்கு?
0: காலம் மாறு, மனிதர்களுக்கு எப்படி அன்னைக்கு இயற்கை ரீதியா ஒரு நோய் வந்துட்டு அப்படின்னு சொன்னா வீட்டுல பாட்டி வைத்தியம் அப்படின்னு தருவா, அதுல சரியாகும். இப்ப என்ன ஆகு, மாடுகளுக்கு வந்து வீட்டுல ஏதாவது மருந்து கொடுத்தா மாடுகளுக்கு கேக்குதா? நீ எங்க போற?
1: நீ கால்நடை மருந்துதான் போவேன்.
0: பாத்தியா, அன்னைக்கு உள்ளவங்க சில நடைமுறையை கையாண்டாங்க, அது வந்து பலிச்சுது. ஆனா நாகரிகத்துக்கு தக்கன நம்மள மாத்திக்கணப்பா, நம்ம உடல்நிலைக்கு என்ன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி புதுமையான அணுகுமுறையை கையாளுறோமோ அதே மாதிரி கால்நடைகளுக்கும் கையாளணும். தம்பி, இந்த பனி நேரத்துல மாடுகளை அப்படி விடாத, குளிர் நேரத்துல விட்டா குளிர்னால நிறைய நோய்கள் வரும். ஆண்ட்ராய்டு போன் இருக்கா உங்க கையில? அந்த போனை எடுத்துட்டு வா.
1: கொஞ்சம் பொறுங்கண்ணே, 18,000 ரூபாய் விலைண்ணே, பார்த்துதான் எடுத்துட்டு வரணும்.
0: பாரு, ஒரு டவல கட்டிக்கிட்டு ஒரு உழவு கம்பையும் வச்சுக்கிட்டு மாடை பத்திட்டு இருக்கான், அலைபேசி வச்சிருக்கான, 18,000 ரூபாய் விழுந்து விழுந்து பரப்புரை பண்றேன், 3,000 ரூபாய் அலைபேசிய கையில வச்சிருக்கிறேன். அங்க பாரு, மாடுதான் வழக்கம், 18,000 ரூபாய் போனு.
1: என்னண்ணே தன்னால புலம்புற மாதிரி இருக்கு?
0: எல்லாம் ஒன்னதான்பா பாராட்டிட்டு இருக்கேன். தம்பி பரவாயில்ல, சொன்ன உடனே ஆண்ட்ராய்டு போனை எடுக்க போயிட்டியே அப்படின்னு பெருமிதமா நினைச்சிட்டு இருக்கேன். அது மனசுல பேசுறது உனக்கு கேக்குதாப்பா?
1: கேக்கலண்ணே, என்னமோ ஆனா சொல்றீங்கிறது எனக்கு புரிஞ்சதுண்ணே.
0: அலைபேசியில தட்டு பாப்போம், நேரம் இருக்குமா உனக்கு?
1: ஏ கொஞ்சம் பொறுங்கண்ணே, இந்த காளைய மட்டும் அதுல கட்டிட்டு வந்து படிக்கட்டுமாண்ணே?
0: என்ன அவசியம், காளைய எதுக்கு கட்டணும்?
1: ஏ என்ன குத்தாது, உங்களை திடீர்னு குத்திட்டு

0: நான் பார்க்க முடியாது இல்லனே.
1: ஏ அப்பா, ஏ ஏ, அந்த போன கிழவை அல்ல, போன இங்க கொண்டா போ, அந்த மாடை முதல்ல கட்டிட்டு வா.
0: அதுதான் நான் முதல்ல சொன்னேன், நீங்க தான் கேட்கல. கட்டிட்டு வரேன். என்ன படிக்கட்டுமானே?
1: என்னென்ன பிரச்சனை வரும் படி?
0: குளிர்காலத்துல பலவிதமான நோய்கள் ஏற்படுமா, குறிப்பா வைரஸ் நோய், பாக்டீரியா நோய், ஒட்டுண்ணி நோய், நிமோனியா, சுவாச கோளாறு, இப்படி பலவிதமான நோய்கள் ஏற்படுதாமுனே. இல்ல இதெல்லாம் ஏன் தொழுவுல வர்றதுக்கு வாய்ப்பு இல்லனே, நான் தான் சுத்தமா வச்சிருக்கேன் இல்லனே.
1: ஏ இது தொழுவுக்கும் இதுக்கு சம்பந்தம் இல்லப்பா. குளிர் நேரத்துல நீ மாடை வெளியே மேய்ச்சல் கொண்டு போவியா?
0: ஆமா, உடனே நான் வெளியே தான் கொண்டு போவேன்.
1: குளத்தாங்கிற அத்தங்கிற தானே,
0: வேற எங்கன்னே மேய்க்க முடியும்.
1: ஏ அந்த பில்லுல முழுமையுமே நீ மேய்க்கக்கூடிய புல்லுகள், இலை தலைகள் எல்லாத்திலயுமே பனி படர்ந்து அப்படியே சொட்டு சொட்டா நிக்கும்பா. அந்த இதுகளை போய் சாப்பிடும் போது பிரச்சனை வரும்பா. எவ்வளவு கொடிய நோய்கள் பாரு. என்ன தம்பி சொன்னா புரிஞ்சுக்கிட மாட்டேங்க.
0: ஏ பனி வேற அடிக்குதுன்னு சொல்றீங்க, சுட சுட சுக்கு காபி போட்டுமானே.
1: ஏ தம்பி, நான் சுக்கு காபி குடிக்கவா வந்தேன், ஏதேச்சியா உன்ன பாத்துட்டு போவோம் அப்படின்னு ஒரு சந்தோஷமா வந்த நிலையில சில விஷயங்களை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி.
0: இல்லே இதெல்லாம் நீங்க சொல்லாம இந்த ஆண்ட்ராய்டு போன வச்சு எதுக்குன்னு படிக்க வச்சு சொல்லிருந்தாருங்க.
1: ஏ தம்பி, இந்த மாதிரி விஷயத்த உன்ன வச்சு படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலையிலதான் நாளைக்கு மாட்டுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டாலும்.
0: ஏ அப்ப கையடக்கத்திலேயே விஷயம் இவ்வளவு குட்டி கிடக்கண்ணே.
1: என்னதான் இருந்தாலும் கூட நீ இந்த தகவலை கிரகிச்சாலும் கூட, அண்ணன் போனதுக்கு பிறகு கால்நடை மருந்தகத்துல போய் கால்நடை உதவி மருத்துவரை அணுகி இந்த மாதிரி குளிர்காலத்துல சில பிரச்சனைகள் ஏற்படும்ங்கிறாங்களே, அதுக்கு நான் என்னென்ன உத்வேகமான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேப்பியா? அப்படிப்பா
0: கண்டிப்பா கேக்குறேன்.
1: சரிப்பா சரிப்பா, நீ குளிச்சு புறப்படியாப்பா, அண்ணனுக்கு ஒரு இடம் வர போக வேண்டியிருக்கு, உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்தேன். வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குமா?
0: கொஞ்சம் பொறுங்கண்ணே, இந்த மாடை வந்து தோட்டத்துல கொண்டு கட்டிட்டு வந்துடுறேன், நாம புறப்பட்டு உடனே போயிருவோம்.
2: முச்சத்தில் இன்று

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. நேரம் இப்போ காலை மணி 7:10. பிஞ்ச விரல்களின் கைப்பிடிச்சு நம்ம செல்ல குட்டீஸின் சுவாரஸ்யமான உலகத்துக்குள்ள போலாமா?
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகிறது அரும்புகளின் குரும்புகள். இது மழலைகளின் அமுத மொழிகள் கேட்கும் நேரம்.
2: டம் டம் சிடம் டம் டம் டம் நெஞ்சம் பாடும் சங்கீதம் காதில் கேட்கின்றதா?
1: இந்த பியூட்டிஃபுல்லான மார்னிங்க சூப்பரா கொண்டு போகிறதுக்காக ஒரு குட்டி மாஸ்டர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிடலாம். வணக்கம். உங்க பேர் என்ன? கிருஷ்வித். எந்த ஊர்ல இருந்து வரீங்க? நாகர்கோவில் இருந்து வரீங்களா? சரி, என்ன படிக்கிறீங்க? அங்கன்வாடி போறீங்களா? சரி, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க. யாரெல்லாம் வந்திருக்கீங்க?
3: அப்பா அம்மா.
1: அவங்க பேர் என்ன? உங்க வீட்ல வேற யாரெல்லாம் இருக்காங்க?
3: தாத்தா.
1: பேர் என்ன?
3: தப்பி.
1: ஓகே, இன்னைக்கு ப்ரோக்ராம்க்கு வந்திருக்கீங்க கிருஷ்வித். என்ன சொல்லி தர போறீங்க?
3: பாட்டு
1: படிக்க போறீங்களா? என்ன பாட்டுமா?
3: போச்சு.
1: அம்மா வந்து கொஞ்ச நேரம் சிரிச்சிடுச்சு. அழகா மழலை ததும்பும் குரல்ல பாடியிருக்கீங்க. யாரு உங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க இது?
3: அம்மா.
1: அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? உங்க அம்மா வேற என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க பிள்ளைக்கு?
3: மாம்பழம்
1: நிறைய இருக்குதா? நான் வந்தேன்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு மாம்பழம் தருவீங்க? நிறைய தருவீங்களா? நம்ம கிருஷ்வித் வந்து பெரிய பையனா வளர்ந்த பிறமா ஃபியூச்சர்ல என்ன ஆகும்னு ஆசைப்படுறீங்க? போலீஸ் ஆக போறீங்களா? எதனால உங்களுக்கு இந்த ஆசை? திருடன பிடிப்பீங்களா? சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்டு அப்படி மழலை ததும்பும் குரல்ல பேசிருக்கீங்க. நீங்க நினைச்ச மாதிரியே ஃபியூச்சர்ல போலீஸ் ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள்.
4: நாளைக்கு இன்னும் ஒரு மழலையோட உங்களை மீட் பண்ணும் வரைக்கும் டாடா, பை பை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 12 குண்டக்கு மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், இன்று காலை 8:30 சேர்க்கரிய செய்த பெரியார் உரை வழங்குகிறார் எழுத்தாளர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வு மருத்துவ தொடரில் குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல் நல பிரச்சனையின் அறிகுறியா என்பது குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் நட்புடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக உள்ளிருக்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமிகண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைமையின் கீழ் இந்தியா உலக நாடுகளுக்கிடையே பிரகாசமான நாடாக ஒளிர்வதாக கூறியுள்ளார். அத்துடன் விரைவாக வளர்ச்சியடைந்து வரும் முக்கிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாகவும் உள்ளது என்று தெரிவித்துள்ளார். 25 கோடிக்கும் மேற்பட்டவர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ள மின்னணு புரட்சி லட்சக்கணக்கானவர்களுக்கு அதிகாரம் அளித்துள்ளது என்றும், விண்வெளி தொழில்நுட்பம், சுகாதாரம், உட்கட்டமைப்பு, உற்பத்தி ஆகிய அனைத்து துறைகளும் பெரும் வளர்ச்சி கண்டிருப்பதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமருக்கு பிறந்த தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவருடைய அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் அனைவருக்கும் உத்வேகம் அளிக்கிறது என்றும் அவர் கூறியுள்ளார். நல்ல உடல் ஆரோக்கியம், நீண்ட ஆயுள், நாட்டிற்கு தொடர்ந்து சேவையாற்றுவதற்கான சக்தி ஆகியவற்றை இறைவன் அவருக்கு அளிக்க வேண்டும் என்று தாம் விரும்புவதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்கால தொழில்நுட்பத்திற்கு அரசுக்கும் செமிகண்டக்டர் துறைக்கும் இடையேயான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற செமிகண்டக்டர் துறையைச் சேர்ந்த உலகளாவிய தலைமைச் செயல் அதிகாரிகளுடனான கூட்டத்தில் அவர் உரையாற்றினார். திறன் மேம்பாடு, புதுமை கண்டுபிடிப்பு, செயற்கை நுண்ணறிவு போன்ற வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் தொழில்துறை பெரும் பங்களிக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்தார். வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களில் முன்னணிகளில் ஒன்றாக இந்தியா திகழ வேண்டும் என்று பிரதமர் கூறினார். செமிகண்டக்டர் துறை பெரும் அளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னிற்கிறது என்றும் அவர் தெரிவித்தார். தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் மற்றும் தொழில்துறைக்கு ஏற்ற வகையில் கொள்கைகளை உருவாக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினாா்.

0: கொள்கை மற்றும் நிர்வாக நடவடிக்கைகள் குறித்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுமாறு தொழில்துறை தலைவர்களை திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். இதற்கிடையே இந்தியாவின் செமிகண்டக்டர் திறன்களை மேம்படுத்துவதற்கான அரசின் தொடர் முயற்சிகளை தலைமைச் செயல் அதிகாரிகள் பாராட்டினர். இந்நிலையில் செமிகான் இந்தியா மாநாட்டை புதுதில்லியில் இன்று பிரதமர் தொடங்கி வைக்கிறார். 3 நாட்கள் இம்மாநாடு நடைபெறவுள்ளது. இதில் 600க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் பங்கேற்கின்றன. சத்தீஸ்கரில் ஜிராம் பள்ளத்தாக்கு பகுதியில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கை விசாரித்த ஜக்தால்பூரில் உள்ள சிறப்பு தேசிய புலனாய்வு முகமை நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. எனினும் இந்த தீர்ப்புக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய 30 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 2013 நடைபெற்ற தாக்குதலில் பல்வேறு மூத்த காங்கிரஸ் தலைவர்கள் உட்பட 27 பேர் உயிரிழந்தனர், 35 பேர் காயமடைந்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கவலை தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சவுதி அரேபியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட பகுதிகளின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலையும் மக்கள் உயிருக்கும் உட்கட்டமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய நடவடிக்கைகளை இந்தியா கண்டிப்பதாக கூறினார். அத்துடன் இஸ்லாமியர்களுக்கு மெக்கா நகரம் சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் நிலையில் அந்நகருக்கு அருகே நடந்த இந்த சம்பவம் கவலை அளிப்பதாக தெரிவித்தார். விரைவில் அப்பிராந்தியத்தில் அமைதி திரும்பும் என்று இந்தியா நம்புவதாக திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் செலுத்திய ட்ரோனை தங்களது வான்வழி பாதுகாப்பு அமைப்பு இடைமறித்து அளித்ததாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இதற்கிடையே மெக்கா நகரை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தவில்லை என்று ஹவுத்தி அமைப்பு கூறியுள்ளது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் செய்வதற்கான வழிவகைகள் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரீஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அங்கு நடைபெற்ற எரிசக்தி வளம் குறித்த மாநாட்டிற்கிடையே இச்சந்திப்பு நடைபெற்றது. செயற்கை நுண்ணறிவு, உயர் செயல்திறன் கணினி, தரவு மையங்கள் போன்ற வளர்ந்து வரும் துறைகளுக்கான இந்தியாவின் மின்சார உட்கட்டமைப்பு தேவைகள் மற்றும் அணுசக்தி விரிவாக்க திட்டம் குறித்து திரு மனோகர்லால் அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சருடன் விவாதித்தார். மகாராஷ்டிராவின் மும்பை நாசிக் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் மும்பையைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர், 6 பேர் காயமடைந்தனர். மும்பை ஜோகேஸ்வரி பகுதியைச் சேர்ந்த அக்குடும்பத்தினர் சென்ற வாகனம் லாரியின் மீது மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக சகாப்பூர் துணை மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை இயக்ககம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பாண்டில் டெங்கு காய்ச்சல் பரவல் வழக்கத்திற்கு மாறானதாகவோ அல்லது அபாயகரமானதாகவோ இல்லை என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் தட்பவெப்ப மாற்றங்களின் காரணமாக டெங்கு பாதிப்புகளில் பருவகால மாறுபாடுகள் ஏற்படுவது இயல்பானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காய்ச்சல் பாதிப்புகளை கண்காணித்து தேவையான மருத்துவ சிகிச்சையை விரைவாக அளிக்க அதற்கென சிறப்பு பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. காய்ச்சல் உள்ளிட்ட அறிகுறிகள் தென்பட்டால் தாமதிக்காமல் அருகில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அல்லது அரசு மருத்துவமனையை அணுகி உரிய சிகிச்சை பெறுமாறு பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். 2 தொகுதிகளிலும் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. வாக்கு எண்ணிக்கை 9ஆம் தேதி மேற்கொள்ளப்படுகிறது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று

இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி 7:30 தொடங்குகிறது. 3 ஆட்டங்களை கொண்ட இத்தொடரில் இந்தியா முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியுள்ளது. செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணி தொடக்க சுற்றில் வெற்றி பெற்றன. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆடவர் பிரிவில் இந்திய அணி 3-1 என்ற ஆட்டக்கணக்கில் தாய்லாந்தை வென்றது. குகேஷ், சரின், விதித், குஜராத்தி ஆகியோர் தத்தமது ஆட்டத்தில் வெற்றி பெற்றனர். மகளிர் பிரிவில் இந்திய அணி 4-0 என்ற ஆட்டக்கணக்கில் டொமினிக்கன் குடியரசை வென்றது. ஹொனேர் கம்பி, வைஷாலி ரமேஷ் பாபு, வந்திகா அகர்வால், சபிதா ஸ்ரீ ஆகியோர் தங்களது ஆட்டங்களில் வெற்றி பெற்றனர். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் டெக்பால் போட்டி இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில்

இன்று தொடங்குகிறது. இந்திய அணியின் சார்பில் ஆடவர் இரட்டையர் பிரிவில் டெக்லான் மார்ஷல் கோன்சால்ஸ் முகமது அனஸ் இம்ரான்பேக் இணை வியட்நாம் இணையை எதிர்கொள்கிறது. ஜப்பானின் ஐச்சி நகாயாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி நண்பகல் மணி 12:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். செமி கண்டக்டர் துறை பெருமளவிலான வாய்ப்புகள் நிறைந்த துறையாக முன்னேறுகிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் 2013 நடத்தப்பட்ட மாவோயிஸ்ட் தாக்குதலில் தொடர்புடைய 10 பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் மெக்கா நகர் அருகே நடத்தப்பட்ட ட்ரோன் தாக்குதல் குறித்து இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: என்னும் இன்ப ஆற்றில் நீந்தி
1: கருத்தோடு பல தகவலும் தந்து
0: உங்களை நேச மழையில் நனைய வைப்பது
1: உங்கள் குமரி பண்பலின் 101.
2: நேரம் இப்போ காலை 7:25. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. இது நம்ம எஃப்எம். சேவை செய்திகள் கேட்பதற்கு முன்,
3: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
4: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
5: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
2: மேலச்சுரங்குடி அருள்மிகு ஸ்ரீ சக்தி விநாயகர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழாவில் இன்று 7:30 தீபாராதனை. நாகர்கோவில் பார்வதிபுரம் அருள்மிகு கற்பக விநாயகர் திருக்கோவில் விநாயகர் சதுர்த்தி விழாவில் இன்று காலை 8:30 சிறப்பு பூஜை, முற்பகல் 10:30 உச்சகால பூஜை, மாலை 6:30 இரவு 8:30 சிறப்பு பூஜை, நாளை காலை 6:00 மகா கணபதி ஹோமம், காலை 7:00 அபிஷேகம் ஆராதனை. மேலப்பெருவிளை அருள்மிகு ஊசிக்காட்டு சுடலைமாட சுவாமி திருக்கோவில் கொடை விழாவில் இன்று மாலை 6:00 தீபாராதனை, இரவு 8:00 சிறப்பு வழிபாடு, நாளை காலை 6:00 தீபாராதனை ஆகியன நடைபெறும்.
6: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
7: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

செய்திகள் தொடர்கின்றன. கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் வருவாய் கோட்ட அளவிலான மாற்றுத்திறனாளிகளின் குறை தீர்க்கும் முகாம் பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் தலைமையில் இன்று காலை 10:30 மணிக்கு பத்மநாபபுரம் சார் ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற உள்ளது. இந்த கூட்டத்தில் கல்குளம், உளவங்கோடு, திருவட்டார் மற்றும் கிளியூர் வட்டத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயனடைமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 8:45 சரமரோக நிவாரணி செய்வால் வழங்கும் தன்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.

மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கீழ்குளம் வட்டத்தில் இன்று காலை 9 மணிக்கு உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறை முதுநிலை அலுவலர்களும் வட்ட அளவில் தங்கி கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்வர். எனவே கல்குளம் வட்டத்தில் உள்ள பொதுமக்கள் அரசின் நலத்திட்டங்கள் மற்றும் சேவைகள் அனைத்தும் தங்கள் பகுதிக்கு முழுமையாக கிடைத்திருக்கும்.

சற்று நேரத்தில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்கூட நன்னீராட்டு பொது விழாவின் நேர்முக வர்ணனை கேட்கலாம். சென்னையில் இருந்து

0: நேரம் 7:30. ஆகாஷ்வாணி மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தர்மபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்குவோர் இந்தியாவின் மாபெரும் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், சுபமுகூர்த்த பட்டு மற்றும் ரெடிமேட் ஆடை ரகங்களுக்கு நாச்சியார்ஸ் மதுரை, மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மற்றும் சைபால் 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம்.
3: நாச்சியார்ஸ் விளக்கு தூண் மதுரை.
4: கண்கொள்ளா அழகில் மிதந்தோடும் வெண்ணிறகாக ஒலி வீசும் பட்டின் எழிலாகும் அதிசயம் பரவாகை நெஞ்சம் கொள்ளை.
3: 4 தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார்ஸ் மதுரை.
5: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரில் மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரில் மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
6: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
6: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
7: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
8: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனையாளர்கள் சண்முக ஞானசம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். இதோ மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை மனக்கண்களால் தரிசிக்க நேயர்களை திருக்கோவிலுக்கு அழைத்துச் செல்கிறோம்.
9: முளைத்தானை எல்லாருக்கும் முன்னே தோன்றி முதுருஞ்சடைமுடிமேல் முகிழ் வெண்திங்கள் வளைத்தானை வல் அசுரர் புறங்கள் மூன்றும் வரிசிலையா வாசுகிமானானா கோத்து துளைத்தானை சுடுசரத்தார் துவள நீரார் தூமுர்த்த வெண்முறுவல் உமையோடு ஆடி திளைத்தானே தென்கூட திருவாலவாய் சிவனடியே சிந்திக்கப் பெற்றேன் நானே என்று அப்பர் சுவாமிகள் பாடி அருளிய அற்புதமான திருத்தலமாகிய மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலிலே இருந்து இப்போது நான் உங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு முன்னே வலதுபுறத்திலே சுவாமியினுடைய தங்க விமானம் இந்திர விமானம் எழிலாக காட்சி தந்து கொண்டிருக்கிறது.

0: அதே போல அந்த இந்திர விமானத்திற்கு கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய மூன்று நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய ஐந்து நிலை கோபுரம், அதற்கும் கிழக்கு திசையிலே சுவாமியினுடைய கிழக்கு கோபுரம், காலத்தினால் மிக பழமையான கிழக்கு கோபுரம். தங்க விமானத்திற்கு பின்னாலே ஒரு மேற்கு கோபுரம் ஐந்து நிலைகளோடு காட்சி தருகிறது. அதற்கு பின்னாலே ஒரு மிக நீண்ட மேற்கு கோபுரத்தை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். ஆக ஆறு கோபுரங்களும் என்னுடைய பார்வையிலே இருக்கின்றன. என்னுடைய இடது பக்கத்திலே பார்க்கிற போது அம்பாள் சன்னிதியினுடைய மேற்கு கோபுரம், அம்பாள் சன்னிதியினுடைய தங்க விமானம், அதற்கு பிறகு அம்பாள் சன்னிதிக்கு நேர் எதிரே இருக்கக்கூடிய சித்திர கோபுரம் என்று சொல்லக்கூடிய ஏழு நிலை கோபுரங்கள் தென்படுகின்றன. வடக்கேயும் தெற்கேயும் மிக உயர்ந்த பிரம்மாண்டமான வடக்கு தெற்கு கோபுரங்கள் காட்சி தருகின்றன. இவற்றிற்கு இடையிலே நடுக்கட்டு கோபுரத்தின் கீழே நான் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன். எனக்கு வலதுகை பக்கத்திலே ரிஷப முத்திரை இட்டு சோழ மன்னனுக்கு சிவபெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய சின்ன மொட்டை கோபுரம் என்கிற இடபக்குறியிட்ட கோபுரம் தென்படுகிறது. இப்படி சுற்றி நிற்கின்ற இந்த தருணத்தில் வருணனையை ரமேஷ் ராஜா தொடர்கிறார்.
1: ஆடக மதுரை அரசே போற்றி, கூடல் இலங்கு குருமணி போற்றி, தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வானளாவோ உயர்ந்த கோபுரங்களை பற்றி சொன்னார். வைகை நதி தவழும் புண்ணிய நிலம் இதோ தமிழ்நாட்டின் ஆன்மீக தலைநகராம் மதுரை மாநகரே விழாக்கோலம் பூண்டிருக்கிறது. 17 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை அங்கையர்கண்ணியும் அருள்மிகு சொக்கநாத பெருமானும் புத்தொழி பெற்று புதுப்பொலிவுடன் திருக்குடு நன்னிராட்டுக்கானும் திவ்ய நன்னாளிலே நாம் இன்று நின்று கொண்டிருக்கின்றோம். கண்களிலே பக்தி பெருக்கு, நாவினிலே ஹரஹர மகாதேவா என்ற முழக்கம், லட்சோபலட்சம் பக்தர்கள் கடலன திரண்டுள்ள மாசி ஆவணி வீதிகளின் பக்தி பரவச காட்சிகளை இப்போது நேரலையிலே நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். கல்லெல்லாம் சிலையாகி, சிலையெல்லாம் கல்லாகி, கலையாகி, கலையெல்லாம் இறையிருளாக பொங்கி வழியும் கடம்பவன மாநகரின் புண்ணிய தரிசனம் இது. அம்பிகை ஆளும் பூமி, பெண்ணின் ஆற்றலையும் தாய்மையின் கருணையும் உலகிற்கு பறைசாற்றும் ஒப்பற்ற மீனாட்சி ஆட்சி. அகிலகோண்டி பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமான் ஒரு பாண்டிய மன்னனாக மகுடம் சூடி ஆட்சி புரிந்த ஒரே புண்ணிய பூமி இந்த மதுரை மாநகரம். 64 திருவிளையாடல்களை நிகழ்த்தி கல்யாணைக்கு கரும்பு தந்து நரியை பரியாக்கி பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பெற்ற கருணை கடலின் திருத்தலம். காசிக்கு வீசம் அதிகம் என்பார்கள், ஆனால் அந்த காசியை விடவும் ஒரு மடங்கு புண்ணியம் தரும் திருவாலவாய் தலம் இது. புனித நதி தீர்த்தங்களாக காசி கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித கங்கை நீர், வைகை, காவிரி, கோதாவரி, தாமிரபரணி உள்ளிட்ட புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் மங்கள கலசங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பூஜிக்கப்பட்டன. விநாயகர் வழிபாடு வாஸ்து சாந்தி என்று நிலம் திசைகள் மற்றும் பிரபஞ்சாற்றலை தூய்மைப்படுத்தும் பூர்வாங்க சடங்குகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மிருத்தங்கிரணம், அங்குரார்ப்பணம் என்று சொல்லக்கூடிய புனித வகையிலிருந்து புண்ணிய மண் மற்றும் தீர்த்தம் எடுத்து வரப்பட்டு நவதானிய முளைப்பாறைகள் இட்டு செழுமைக்கான சடங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 12 கால யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றிருக்கின்றன. கருவறையில் உள்ள மூல விக்கிரகங்களின் அழைப்பரிய தெய்வீக சக்தியை ஆகம முறைப்படி யாகசாலையில் உள்ள கலசங்களுக்கு மாற்றி யாகினி மூலிகை திரவியங்கள் மற்றும் வேத மந்திரங்கள் மூலம் அந்த சக்தியை பன்மடங்கு பெருக்கி மீண்டும் கோபுர கலசங்கள் மற்றும் மூலவருக்கு நன்னீராக வார்க்கும் உன்னத அறிவியல் ஆன்மீக நிகழ்வே இந்த திருக்குட நன்னீராட்டு விழா. திருக்குட முழுக்கு வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார்.
0: இப்போது அந்த இனிமையான தருணத்திற்காக நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எங்கும் சிவகோஷம், அரகர மகாதேவா என்கிற கோஷம், தென்னாடுடைய சிவனே என்று முழங்குகிற கோஷத்தை இந்த திருக்கோயிலுடைய மேற்தளத்திலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இப்போது கையசைப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய கடைசி நொடியிலே சிவாச்சாரியார்கள் இன்று காலை 12 கால யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்ற பிறகு கடங்களை எடுத்துக்கொண்டு அந்தந்த கோபுரங்களுக்கு, இங்கே 12 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கின்றன, இந்த 14 இடங்களுக்குள்ளேயும் சிவாச்சாரிய பெருமக்கள் குடைகளோடு எழுந்துருளி அங்கே மந்திர கோஷங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சரியாக மணி இப்போது 7:40. இன்னும் 1-2 நிமிடங்களுக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெறுவதற்கான ஆயத்த பணிகள் நிறைந்து மந்திர ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கும்

0: திருமுறை ஒலிகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எங்கும் நாதம், எங்கும் பக்த கோடி பெருமக்களுடைய முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இனிய அருமையான தருணத்தில் நமக்கு முன்னே, என் கண் முன்னே இப்போது எனக்கு 9 கோபுரங்களும் 2 விமானங்களும் தென்படக்கூடிய லகுவான இடத்திலே நின்று கொண்டு நான் இப்போது இந்த வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு நேர் எதிரே வடக்கு கோபுரத்தின் உச்சியிலே பிரம்மாண்டமாக பறவைகள் எல்லாம் சூழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறேன். இதோ தங்க விமானத்திலே இதோ குடமுழுக்கு நடைபெறுவதற்கான கடைசி நிமிட படிகளை சிவாச்சாரியார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
1: வேத கோஷங்களும் மோதுவாமூர்த்திகளின் பன்னிசை திருமுறைகளும் இணைந்து பிரபஞ்சத்தை அதிரச் செய்யும் தேவகானமாய் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. யாகாகிரியிலே இடப்படக்கூடிய பட்டு நவரத்தினங்கள் வாசனை திரவியங்கள் நறுமணம் மதுரை மாநகரங்கும் தேவகானமாக அந்த பேரமைதியை, ஆன்மீக பேரமைதியை பரப்பிக் கொண்டிருக்கின்றன. கருவறை மூலவரின் அளப்பரிய தெய்வீக சக்தியை மந்திரபூர்வமாக திருக்கடங்களிலே எழுந்தருளச் செய்து சக்தியை பன்மடங்கு பெருக்கும் உன்னத தத்துவ காட்சியை நாம் இன்னும் சற்று நேரத்திலே காணப்போகிறோம். புண்ணிய நதிகளின் தீர்த்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி மந்திர சக்தியாய் அமுதமாக மாறும் தெய்வீக பெருவேள்வி இது. இதோ 12 கால வேள்விகளின் தவப்பயனாய் மந்திர ஆற்றல் பொங்கி வழியும் புனித கலசங்கள் புறப்பட்டு தயாராக மேலே நின்று கொண்டிருக்கின்றன. சிவாச்சாரியர்கள் எல்லாம் காத்துக் கொண்டிருக்கின்றார்கள். வாத்தியங்கள் முழங்க, சங்கநாதம் பிளிர, சிவாச்சாரியார்கள் மேனி சிலிர்க்க, தங்க திருக்குடங்களை தலைமீது சுமந்து விமானங்களிலே இருக்கக்கூடிய இந்த காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: அன்னை மீனாட்சியருடைய அருள் பெற்ற இந்த திருத்தலத்தில், துவாதச சாந்த தலம் எனக்கூடிய இந்த திருத்தலத்தில், அன்னை மீனாட்சி திருவனந்தலிலே மகாசோடசியாகவும், விழாக்காலத்திலே பாலாவாகவும், காலசந்தியிலே போனாவாகவும், திருக்காலச்சந்தியிலே கௌரியாகவும், உச்சிக்காலத்திலே சியாமளாகவும், சாயரட்சையிலே மாதங்கியாகவும், அர்த்தஜாமத்திலே பஞ்சதசியாகவும், பள்ளியறையிலே சோடசியாகவும் இருந்து நமக்கு அருள் பாலிக்கிறாள். 8 காலங்களிலேயும் 8 விதமாக நமக்கு தோற்றமளிக்கிறாள். சித்திரை திருவிழாவினுடைய 8 நாள் மீனாட்சி பட்டாபிஷேகம், ஆவணி மூல உற்சவத்தின் போது 7 நாள் சுந்தர பெருமானுடைய, சுந்தரேச பெருமானுடைய பட்டாபிஷேகம். அப்படி அம்மையும் அப்பனும் மாறி மாறி ஆளக்கூடிய இந்த மதுரை திருநகரிலே இன்றைக்கு ஒரு அற்புதமான கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகம் நடக்குகிற இனிமையான தருணத்திற்கு வருகிறோம். இப்போது கை அசைவுகள் தொடங்கிவிட்டன. சங்கு முழக்கங்கள் கேட்கின்றன, வேத முழக்கங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. எல்லா வகையான திருக்கோயில்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் ஏக காலத்திலே இப்போது அபிஷேகம் செய்ய இருக்கிறார்கள். கலசங்களுக்கு இப்போது ஆரத்தி காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா கலசங்களுக்கும் ஆரத்தி காட்டி அந்தந்த கோபுரங்களிலே எத்தனை நிலைகள் இருக்கிறதோ அந்த நிலைகளுக்கு ஏற்றவாறு, 3 நிலை கோபுரங்கள் என்றால் 3 கலசங்கள், 5 நிலை கோபுரங்கள் என்றால் 5 கலசங்கள், 7 நிலை கோபுரம் மீனாட்சிக்கு முன்னே இருக்கக்கூடிய 7 நிலை கோபுரத்திலே 7 கலசங்கள், அதே போல 9 கலசங்கள் என்று நிற்கிறோம். இப்போது நாம் நின்று கொண்டிருப்பது நடுக்கட்டு கோபுரத்தினுடைய கீழே. நமக்கு மேலே அந்த அபிஷேகம் தொடங்குகிற அந்த இனிய தருணத்தை காத்து கொண்டிருக்கிறோம். இப்போது கலசங்களுக்கு வேத மந்திரங்கள் முழங்கி தீபாராதனை காட்டப்பட்டு இப்போது திருக்கூட நன்னீராட்டு பெருவிழா தொடங்க இருக்கிறது.
1: இதோ இதோ அந்த மகா உன்னத வினாடி வந்து விட்டது. கன்னியா லக்னத்திலே தங்க விமான கலசங்களிலே புனித தீர்த்தம் பொங்கி வழியக்கூடிய காட்சியினை நாம் கண்டுகொள்ளவிருக்கின்றோம். தீப ஆராதனைகள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அன்னை அங்கேற்கண்ணியின் பொன் விமானம் நன்னீராட்டு காணவிருக்கின்றது. மீனாட்சி தாயே போற்றி, உலகாலும் உமையவளே போற்றி, ஒரே நேரத்திலே சமகாலத்திலே 14 ராஜகோபுர கலசங்கள் மீதும் சிவாச்சாரியார்கள் புனித நீரை ஊற்றவிருக்கின்றார்கள். புனித நீர் பிரவாகமாக வழிந்தோடவிருக்கின்றது. பக்தர்களின் கண்களிலெல்லாம் ஆனந்த கண்ணீர். இங்கிருந்தே அந்த தீப ஆராதனையை அவர்கள் தங்கள் கைகளினால் ஒற்றி வாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். இதோ புனித நீரை ஒரு குழாய் வழியாக பக்தர்களின் மீது பீச்சி அடித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். அந்த அருமையான காட்சி இது. பக்தர்களின் கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் தாரை தாரையாக பெருகுகிறது. வானங்கெங்கும் ஹரஹர மகாதேவா, திருநாடுடைய சிவனே போற்றி என்ற முழக்கம் விண்ணை பிளக்கிறது. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: இப்போது சிறிய இடைவேளைக்கு பிறகு வர்ணனையை தொடர்ந்து நேயர்கள் கேட்கலாம்.
2: தமிழ்நாடு புதுச்சேரி ஆகாஷ்வாணி எஃப் எம் ரெயின்போ அலைவரிசைகளிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நேயர்கள் மன

0: கண்களால் தரிசித்துக் கொண்டிருப்பது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னிராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை வழங்குவோர்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலைய வரியில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
3: நாச்சியாஸ் விளக்கு தூண் மதுரை. நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியாஸ் மதுரை.
4: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரியமிக்க உணவகம். மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
5: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குடர் நன்னிராட்டு பெருவிழாவின் நேரலையில் மீண்டும் இணைகிறோம்.
8: அன்பார்ந்த நேயர்களே, மீண்டும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலினுடைய மேல் தளத்திலே இருந்து நான் வர்ணனையை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். எல்லா பக்கங்களிலேயும் இருக்கக்கூடிய திருக்கோபுரங்கள் அத்தனையிலேயும் பிரம்மாண்டமாக இந்த மகா கும்பாபிஷேகம் நடந்தேறி இருக்கிறது. அந்த கும்பாபிஷேகத்திற்கு பிறகு ஆரத்தி நடைபெற்று முதலிலே தங்க கலசத்திற்கு ஆரத்தி நடைபெற்று குடமுடுக்கு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கையசைப்பிற்கு பின்பு எல்லா கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள், 12 கோபுரங்களிலேயும் இருக்கக்கூடிய சிவாச்சாரியார்கள் அவந்தந்த கோபுரங்களிலே இருக்கக்கூடிய கலசங்களுக்கு இந்த புனித நீரை தெளித்திருக்கிறார்கள். முற்கால பாண்டிய மன்னர்கள், பிற்கால பாண்டிய மன்னர்கள் என்று 100 மேற்பட்ட பாண்டிய மன்னர்கள் பல்வேறு காலகட்டங்களிலே திருப்பணி செய்திருக்கக்கூடிய திருக்கோயில் இது. 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலே பாண்டிய மன்னர்களாலே திருப்பணி செய்யப்பட்ட இந்த திருக்கோயில் பின்னாலே கம்பண்ண உடையார் காலத்திலே மீண்டும் திருப்பணி நடைபெற்று குடமுழுக்கு நடந்திருக்க வேண்டும் என்று யூகிக்கிறோம். இருப்பினும் மன்னர் திருமலை நாயக்கரின் கோயில் பணிகள் மகத்தானவை. அவர் இல்லையெனில் இந்த கோயில் அமைப்பும் வழிபாட்டு முறையும் நிர்வாக முறையும் சீர்பட்டிருக்க முடியாது. திருமலை நாயக்கர் காலத்திற்கு பிறகு விஜயரங்க முத்து சுக்கநாத நாயக்கர் காலத்தில் தளவாய் அரியநாதர் முதலியார் காலத்திலே திருப்பணிகள் நடந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றிருக்கிறது. பின்பு பல ஆண்டுகளுக்கு பின்பு சேதுபதி தளகர்த்தர் வெள்ளையத்தேவர் தாண்டவராய பிள்ளை மேற்பணிய மேற்பார்வையிலே திருப்பணியும் கும்பாபிஷேகமும் நடைபெற்றிருக்கிறது. 6/2/1878 வைநாகரம் குடும்பத்தார் மொட்டை கோபுரத்திற்கு 25 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறார்கள். அதற்கும் ஓராண்டுக்கு முன்பே ஒரு திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவை அவரே முன்னின்று நடத்தியிருக்கிறார். அன்றைக்கு 25 லட்சம் ரூபாய் என்பது இன்றைக்கு 200 கோடி ரூபாய் மதிப்பு மிக்கதாகும். 1/7/1923 குடமுழுக்கு விழா நடந்த பிறகு 40 காலம் தனித்தனியாக ஸ்ரீ மீனாட்சிக்கு அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. உற்சவர் மீனாட்சிக்கு ஜடிபந்தன கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு திருமுசக்தான கும்பாபிஷேகம். ஸ்ரீ துர்கை, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ காசி விஸ்வநாதர் சங்கத்தார் கோவில் தனித்தனி அஷ்டபந்தன கும்பாபிஷேகங்கள் நடைபெற்றிருக்கின்றன. 1937 முதல் இந்து சமய அறநிலைய சட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்ட போது இந்த திருக்கோவில் ஆர் எஸ் நாயுடு தலைமையிலே அறங்காவலர் குழு அமைக்கப்பட்டது.

0: முப்பது ஆண்டுகள் கழித்து 28/6/1963 23 லட்சம் ரூபாய் செலவில் தமிழவேல் பி டி ராஜன் தலைமையில் முழுமையாக ஒரு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. வர்ணனையை ரமேஷ் தொடர்கிறார்.
1: ஆம்நேயர்களே, முதலில் அன்னை மீனாட்சி அம்மனின் தங்க விமான கலசத்திற்கும் அதனைத் தொடர்ந்து சொக்கநாத பெருமானின் தங்க விமான கலசத்திற்கும் ஒரே நேரத்திலே மகாதீர்த்தம் பார்க்கப்பட்டிருக்கின்றது. கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு என 4 பெருங்கோபுரங்கள் உள்ளிட்ட 14 கோபுர கலசங்களிலும் ஒரே நேரத்திலே புனித தீர்த்தம் அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கின்றது. அதையெல்லாம் நாங்களும் இங்கு உங்கள் மனக்கண்ணின் மூலமாக நீங்கள் காண வேண்டும் என்பதற்காக இந்த நேர்முக வர்ணனையை கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம். பக்தர்கள் மீது ட்ரோன்கள் மீதும் தெளிப்பான்கள் மூலமும் புனித நீர்த்துளிகள் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தங்க விமான நன்னீராட்டை தொடர்ந்து கருவறையிலே விட்டிருக்கக்கூடிய அன்னை அங்கேற்கண்ணிக்கும் சொக்கநாதலிங்க திருமேனிக்கும் ஏக காலத்திலே மகா கும்பாபிஷேக நன்னீராட்டு நடைபெற உள்ளது. மகா தீப ஆராதனைகளும் நடைபெற உள்ளன. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோ ஒரு குறைவில்லை. கண்ணில் நகத்தூரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே என்று திருஞான சம்பந்தர் அருளிய நல்வாழ்த்து பதியும் இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. சொற்றுணை வேதியன் சோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சியும் நற்றுணையாவது நமசிவாயவே என்பதைப் போல எப்படி அவர் நம்மை சோதனைக்கு உட்படுத்தினாலும் கடைசியிலே நமக்கு நன்மையே தருவார் என்பது போல இந்த சிவபெருமானையும் இந்த மீனாட்சி அம்மையும் தரிசிப்பதற்காகவும் இந்த திருக்குட நன்னீராட்டை கண்டுகளிப்பதற்காகவும் ஒரே நேரத்திலே மதுரையே வியக்கும் வண்ணம் மதுரை மக்களும் வெளியூரிலிருந்து மக்களும் ஆன்மீக பக்தர்களும் இங்கே ஒரே நேரத்திலே காலை 2 மணி முதலே வருகை தர தொடங்கி இப்பொழுது இந்த மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்னும் சில பூஜைகளும் ஆகமங்களும் நடைபெறவிருக்கின்றன. வர்ணனையை தொடர்கிறார் பூர்ணகுமார் அவர்கள்.
0: கரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச் சிலை போற்றி கவுனியர்க்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து என்னை எடுத்தாண்ட அங்கையர்க்க நெம்பிராட்டி அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுரம் சிலம்பும் அடிகள் போற்றி என்று அங்கையர்க்கன் பிராட்டி அங்கையர்க்கன் அம்மை என்கிறவள் கயற்கண்ணினாலே எப்படி மீன் கண்ணை மூடாதோ அப்படி கண்ணை மூடாமல் இமைக்காமல் எல்லோருக்கும் அருள்மாறிக்கக்கூடியவள். நயன தீட்சையினாலேயே தன்னுடைய முட்டைகளை பொறிப்பதைப் போல அம் என்றால் அழகிய கயல் என்றால் மீன் கண்ணி என்றால் கண்களை உடைய இந்த அங்கையர் கண்ணியை பாதாதிகேசம் என்று மனிதர்களை போற்றும் போது கேசாதிபாதம் என வர்ணிப்பார்கள். ஆனால் பாட்டிற்கு பொருளாய் வந்த பராபர சிறுமி என்று பாரதிதாசன் சொன்னதைப் போல அன்னை மீனாட்சியை மனித அவதாரமாகவே எண்ணி பாடியிருக்கிறார் பரஞ்சோதியார். இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாக்களை பற்றி சொல்லிக்கொண்டே இருந்தேன். 1963 கிழக்கு வடக்கு தெற்கு கோபுரம் ஆகிய கோபுரங்களிலே இருந்து ஆடி வீதிக்கு சமமாக நடந்து செல்லுகிறோம். ஆனால் ஆடி வீதி தளத்திற்கு செல்ல 16 படிகள் இறங்கி மீண்டும் 16 படிகள் ஏறி செல்ல வேண்டும். அதையெல்லாம் மாற்றி அப்போது திருப்பணி நடைபெற்றதற்கு பிறகு 26/6/1974 மற்றொரு கும்பாபிஷேகம், 7/7/1995 குடமுழுக்கு நடைபெற்றது. நிறைவாக 8/4/2009 புதன்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ளே இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட 17 ஆண்டுகளுக்கு பிறகு 2026 இந்த திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவினை இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய 17ஆம் தேதி நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கிறோம். வர்ணனையை தொடர்கிறார் ரமேஷ் ராஜா.
1: ஆதியில் சொக்கநாதர், சொக்கலிங்க பெருமான், சுந்தரேஸ்வரர், மீனாட்சி சுந்தரேஸ்வரர், சோமசுந்தரர், கல்யாண சுந்தரர், சண்முக சுந்தரர், அட்டாளை சேவகன், அடியார்க்கு நல்லான், அதிர வீசி விளையாடுவான், அபிடேக சொக்கர், அழகிய சொக்கர், கடம்பவன சொக்கர், புடுகுனை சொக்கர், கடம்பவனேஸ்வரர், கற்பூர சொக்கர், சங்கப்பலகையில் இறையனார், பேராலவாயர் என்றெல்லாம் அழைக்கப்பட்ட சொக்கநாத பெருமானையும் அங்கேற்கண்ணி அம்மை அன்னை மீனாட்சிக்கும் இன்று திருக்குட நன்னீராட்டு பெருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது. இந்த திருக்கோவிலே 7 புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கின்றன. பொற்றாமரை குளம், எழுகடல், வைகை, தெப்பக்குளம், புறந்தொட்டி, நின்மால்ய தீர்த்தம், கொண்டாளி மற்றும் கிருதமலை. பொற்றாமரை குலத்திற்கென்றே ஒரு தனித்துவம் உள்ளது. ஆதி தீர்த்தம், ஞான தீர்த்தம்

0: சக்தி தீர்த்தம், உத்தம தீர்த்தம் என போற்றப்படுகிறது. இந்திரன் சிவபெருமானை வழிபட்ட பொன்மலர்களே அருளிய சிறப்புடையது. உலக பொதுமறையான திருக்குறள் சங்கப்பலகையிலே வைத்து அரங்கேற்றம் பெற்ற திருவிடம். சிவபெருமான் நாரைக்கு அருளிய வரத்தின்படி இன்றளவும் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் இல்லாத புனித சிறப்புடையது. வீர வசந்தராயிர மண்டபம் பழமை மற்றும் ஆகவ நீர்கள் சிறிதும் மாறாமல் பாரம்பரிய கற்கள் கொண்டு நேர்த்தியாக புனரமைக்கப்பட்டு இதை நாம் கண்டுகொண்டிருக்கக்கூடிய இந்த ராஜகோபுரங்களும் மற்றும் உள்ளே உள்ள கோபுரங்கள் மற்றும் கட்டிடங்கள் பூரம் சுவர்கள் எல்லாமே புதிதாக வண்ணம் பூசப்பட்டு ஜொலித்துக் கொண்டிருக்கிற காட்சியினை நாம் கண்டுகொண்டிருக்கின்றோம். வர்ணனையுமார்,
1: இப்போது நாம் நிலையம் திரும்ப வேண்டிய நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிற போது நேயர்களுக்கு ஒரு இனிய செய்தி. இந்த திருக்கோட நன்னீராட்டு பெருவிழா பக்தர்களுடைய சிவ வெள்ள கோஷத்தோடு நிறைவு பெற்றிருக்கிறது. இன்னும் சில நிமிடங்கள் கழித்து மூல ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சிக்கும் அதே போல மூலஸ்தானத்தில் இருக்கிற சொக்கநாத பெருமானுக்கும் அபிஷேகம் நடைபெறும். அந்த மகா அபிஷேகம் நடைபெற்றதற்கு பிறகு மகா தீபாராதனை நடைபெறும். அக்னியில் தோன்றிய அதிசயமே அம்பிகையே அங்கையர் கண்ணியே ஆலவாய் அரசியே அனுதினமும் அடியவரை காக்க வேண்டிய அடியே அமர்ந்தெழுதிய மீனாட்சி கவசம் இது. மூன்று தனங்களை கொண்டிருந்தவளே முக்கண்ணன் முகங்கண்டு முழுமையானவளே காஞ்சன மாலை தவப்பயனே தடாதகையே தேவி காரியங்களை கருத்துடன் காப்பாய் தாயே என்று இந்த வர்ணனையை நிறைவு செய்து நிலையம் திரும்புகிறோம்.
2: இதுவரை மதுரை, சென்னை, கொடைக்கானல், கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, புதுச்சேரி, காரைக்கால், உதகமண்டலம், தருமபுரி, நாகர்கோவில் மற்றும் தூத்துக்குடி FM ரெயின்போ அலைவரிசைகளில் நேயர்கள் மனக்கண்களால் தரிசித்தது மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழாவின் நேர்முக வர்ணனை. வழங்கியோர்
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி,
4: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில், வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: கண்கொள்ள அழகில் மிதந்தோடும் வெண்ணிறதாக ஒளி வீசும் பட்டின் நிழலாக
6: நாச்சியார் விளக்கு தூண் மதுரை.

0: நான்கு தலைமுறை கண்ட பாரம்பரிய பட்டு நிறுவனம் நாச்சியார் மதுரை.
1: மதுரை குமார் மெஸ் 36 வருட பாரம்பரிய மிக்க உணவகம் மதுரையில் 3 கிளைகளுடன் தல்லாகுளம் மாட்டுத்தாவணி பூ மார்க்கெட் எதிரே மற்றும் காலவாசல் பைபாஸ் ரோடு. சென்னையில் 2 கிளைகளுடன் வடபழனி தாம்பரம் ரயில் நிலையம். திருச்சியில் பஞ்சபூர் பஸ் நிலையம் எதிரே. மதுரை குமார் மெஸ் சும்மா செம்மையா இருக்கும். தொடர்புக்கு 98 421 44 576 மற்றும் 98 403 64 646.
2: முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: சைபால் முகத்தில் பருவா சைபால் சொரியா திறங்கோ சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: வர்ணனையாளர்கள் சண்முக ஞான சம்பந்தன், ரமேஷ் ராஜா ஆகியோர். நிகழ்ச்சிக்கு பொறியியல் தொழில்நுட்பம் தலைமை எல் முத்து, பொறியியல் தொழில்நுட்ப உதவி ஆர் அழகர்சாமி, பி சி பட்டி கே மணிகண்டன், என் காஜா மைதீன், என் எஸ் நாகராஜன் ஆகியோர். நிகழ்ச்சிக்கு உறுதுணை எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு எஸ் கார்த்திகை தீபன், கே வேல்முருகன், என் வி சதீஷ்குமார். நிகழ்ச்சி அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கண்ணியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினமான இன்று பிஜேபி சார்பில் சேவை தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார் பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும் மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஒரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 8:02. இங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் சேடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. இது தென் குமரி தேனலை நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தையில இன்றைய காய்கறி விலை விவரம் பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம். நாட்டு கத்திரிக்காய் 1 கிலோ 60 ரூபாய், கத்திரிக்காய் சாதாரகம் 50, நாட்டு வெண்டைக்காய் 60, வெண்டைக்காய் பச்சை 45, நாட்டு தக்காளி 30, ஆப்பிள் தக்காளி 40, நாட்டு மிளகாய் 80, வடமிளகாய் 90, சீனி அவரைக்காய் 40, வெள்ளரிக்காய் 35, பாகற்காய் 60, இஞ்சி 200, உருளைக்கிழங்கு 35, சேனைக்கிழங்கு 60, வல்லாரி மற்றும் கேரட் தலா 1 கிலோ 75 ரூபாய், முட்டைக்கோஸ் 55, வாழைக்காய் 10 எண்ணம் 60, முருங்கைக்காய் 10 எண்ணம் 50, சின்ன வெங்காயம் 1 கிலோ 110, பூசணி 15, தடியங்காய் 25, மரவள்ளி மற்றும் புளி தலா 1 கிலோ 40 ரூபாய், உடலை 40

0: ஐந்து, பீன்ஸ் 120, சௌசௌ 48, தட்டை பயிறு 40, பச்சை மாங்காய் 100, பீட்ரூட் 55, முள்ளங்கி 45, எலுமிச்சை 1 கிலோ 250 ரூபாய், நார்த்தங்காய் 50, காலிஃபிளவர் 60, தேங்காய் குடுமியுடன் 60, குடுமில்லாத தேங்காய் 63, வாழை இலை 1 பூட்டு 15, மல்லிக்கீரை 60, புதினா 30, பால் சேம்பு 1 கிலோ 100 ரூபாய், வழுதலங்காய் 70, சுரக்காய் 20, காரமணி 45, ஒட்டுமாங்காய் 55, நூல்கோல் 70, நாடன் மிளகாய் 50, கறிவேப்பிலை 55 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 1 கிலோ 60 ரூபாய், பப்பாளி 40, அன்னாசி 50, நெல்லிக்கனி 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இன்றைய நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் 56 நெல் ரகத்தின் இன்றைய குறைந்தபட்ச ஆதார விலை குவிண்டாலுக்கு 2500 ரூபாயாகவும், உள்ளூர் சந்தையில் 1900 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட முக்கிய அணைகளின் நீர்மட்ட விவரம். இன்றைய காலை நேர நிலவரப்படி பேச்சிப்பாறை அணையில் 23.68 அடியாகவும், பெருஞ்சாணி அணையில் 47.95 அடியாகவும், சிற்றாறு 1 அணையில் 6.49 அடியாகவும், சிற்றாறு 2 அணையில் 6.59 அடியாகவும், பொய்கை அணையில் 15.10 அடியாகவும், மாமடத்துறையார் அணையில் 35.02 அடியாகவும் நீர்மட்டம் உள்ளது. இனி ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறமா பாடல்கள் கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது குமரி எஃப்எம் 101 தென்குமரி நேனலை.
1: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி எஃப்எம் 101 இன்று காலை 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்றொரு தகவல் விளம்பரதார நிகழ்ச்சி.
3: ஆகாஷ்வாணி
0: நாகர்கோவில், குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
4: ஹே ஹே ஹே, ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரசித்து சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
5: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
4: சவாலே சமாளி, எங்க எப்படி எப்போ வரும்? இப்ப வருமா?
5: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க, விளையாடி பாருங்க.

எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாம். நேரம் காலை 8:07. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 கொண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ.

இருக்கிறது எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்றொன்றிலிருந்து தென்குமரி தேனலை. இனி நம்ம நிகழ்ச்சியில விவேக் வரிகள்ல தமன் எஸ் இசையில அத்விதா குழுவினர் பாடியிருக்கும் இதய முரளி பட பாடல் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்குங்க. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101.

0: நம்ம எஃப்எம்ல இன்னைக்கு உங்களுக்காக என்னென்ன நேரலை நிகழ்ச்சிகள் காத்திருக்கு தெரியுமா? இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு இருக்கு, 10:05 நிலாமுற்றம் நேரலை இருக்கு. இந்த இரண்டு நிகழ்ச்சிகளும் உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ் நீங்க பங்கேற்று கேட்கலாம். இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை நிகழ்ச்சி இருக்கு, பங்கேற்று பேசி கலக்கலாம். இது மட்டும் இல்ல, இன்று பிற்பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, நம்ம பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இருக்குங்க. இதுல உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார்? நம்ம வாழ்க்கையில யாராவது ஒருத்தங்க அப்படி இருந்திருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு. இந்த லைவ் ஷோஸ்ல நீங்க பங்கேற்று பேசணும் அப்படின்னா கால் பண்ண வேண்டிய எஃப்எம் நம்பர் சொல்றோம், 2602240 மற்றும் 2972722 முன்னெடுப்பினா 0462 சேர்த்து நீங்க டயல் பண்ணலாம். இன்னொரு மொபைல் நம்பர் இருக்கு, 8900325703 பங்கேற்று பேசி கலக்குங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101, இது நம்ம எஃப்எம்ங்க. நிறைவு பெற்றது தென்குமரி தேனலை. இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியில் இருந்து.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். Good morning, I'm Anuja Kumar. The headlines. Prime Minister Narendra Modi to inaugurate SEMICON India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. BJP to launch month-long nationwide Seva Sankalp Abhiyan today to mark Prime Minister Narendra Modi's birthday. India rejects so-called Pakistan-China Boundary Joint Commission, says Islamabad has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. U.S. Federal Reserve raises interest rates for first time in 3 years. U.S. House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international between India and Afghanistan to be played in Delhi this evening. And now the news in detail. Prime Minister Narendra Modi will inaugurate SEMICON India 2026 at Yashobhoomi in New Delhi this morning. Prime Minister will also address the gathering on the occasion. The 3-day conference and exhibition being held from today is being organized on the theme Silicon to Systems, Building the Ecosystem. It will bring together global and Indian companies, policy makers, investors, researchers, startups, academic institutions and students from across the semiconductor and electronics value chain. More from our correspondent.
2: The conference will focus on advancing collaboration, investment, innovation and talent development in India. Parallel sessions will cover advancements in the display industry, 6-country roundtables are designed to facilitate collaboration and joint ventures, a forum on women's leadership, among other sessions. SEMICON India 2026 will adopt a comprehensive value chain approach, showcasing the journey from semiconductor materials, equipment and chip design to fabrication, advanced packaging, electronics and systems. It will feature more than 600 participating companies and is expected to attract around 50,000 visitors with representatives from 52 countries, more than 400 executives and over 150 speakers. Anupam Mishra, Akashwani News, Delhi.
1: Bharatiya Janata Party will launch a month-long nationwide Seva Sankalp Abhiyan beginning today. The initiative is designed to commemorate Prime Minister Narendra Modi's birthday today and celebrate his completion of 25 years in public service as a head of government. This includes his 13 years as Chief Minister of Gujarat and 12 years as Prime Minister of India. To mark the occasion, a Seva Sankalp Abhiyan will be launched from his hometown, Vadnagar, in Gujarat today. Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel will flag off a Vadnagar to Varanasi bike rally as part of the celebrations. A report.
3: A series of welfare programs will be held at PM's birthplace in Vadnagar today on the occasion of his birthday and 25 years of his public service. Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel will participate in a grand Mahaarti at the historic Shamishta Lake, where sacred water will be collected in a kalash and handed over to bikers travelling to Varanasi. The dignitaries will lead a foot march from the lake to Hatkeshwar Temple,

0: has no locus standi to enter into arrangements concerning Indian territory under its illegal and forcible occupation. U.S. Federal Reserve raises interest rates for first time in 3 years. U.S. House of Representatives passes package of sanctions targeting Russian officials and key pillars of its economy. And in men's cricket, third and final T20 international to be played in Delhi this evening. And with that, we end the morning news. Have a nice day.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்குகிறார் பசு கௌதமன் அவர்கள்.
2: இந்திய வரலாற்றில், குறிப்பாக தமிழ்நாட்டின் வரலாற்றில் செயற்கரிய செயல்கள் செய்து அவரது வாழ்நாளிலேயே அவரது தத்துவங்கள் சட்ட வடிவம் பெற்று அங்கீகரிக்கப்பட்ட மாபெரும் சமூக புரட்சியாளர் பற்றித்தான் அவரது 148வது ஆண்டு பிறந்த தின நாளில் நாம் பேசப்போகின்றோம். 1000 ஆண்டெனும் மூதாட்டி அவள் அணிந்திராத அணியாவார், அறிந்திராத அறிவாவார். இப்பெரிய தமிழர் நாடு கணந்தோறும் எதிர்பார்க்கும் தலைவராவார். கலரவோ அவர் பெயர்தான் ராமசாமி என்றார் புரட்சி கவிஞர். ஆம், அவர்தான் தந்தை பெரியார் ஈவேராயனும் ஈரோடு வெங்கடப்ப ராமசாமி. அவர் சமூகத்தின் சருவாதியான பெண்களின் விடுதலைக்கு எவரை காட்டிலும் முதன்மையாக போராடியவர். மூட நம்பிக்கைகளை தகர்த்து எறிந்தவர். பகுத்தறிவு ஒளியினை ஏற்றியவர். மிகப்பெரிய செல்வந்த வணிக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தாலும் அவர் எப்போதும் சமூக அநீதிகளையும் மூட நம்பிக்கைகளையும் கண்டு அதிர்ந்து வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடிய வள்ளலார் மனநிலையில் தன் வாழ்நாள் முழுவதும் தனி வாழ்க்கை பொது வாழ்க்கை என்று பிரித்தறியா பெருஞ்சேவையிலேயே தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். பொது வாழ்க்கையில் பல்வேறு உயர் பதவிகளையும் பொறுப்புகளையும் வகித்தவர். ஈரோடு நகராட்சி தலைவராக பொறுப்பேற்று அவர் பணியாற்றிய போதுதான் மக்களுக்கான குடிநீர் வழங்கும் திட்டத்தினையும் பொது இடங்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியையும் செயல்படுத்தியவர். அதே காலகட்டத்தில் பிளேக் நோய் தொற்று ஏற்பட்டபோது தயக்கமில்லாமல் களத்தில் நின்று பிணங்களை அகற்றி மாபெரும் சமூக தொண்டாற்றியவர். அப்போது சேலம் நகராட்சியின் தலைவராக இருந்த திருமிகு ராஜகோபாலாச்சாரியாரின் நட்பின் காரணமாக தான் வகித்த எல்லா பதவிகளையும் துறந்து 1919களில் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்து மகாத்மா காந்தியின் சீடராகி ஒத்துழைமை இயக்கத்தில் பங்கேற்று சிறை சென்றவர். அவர் மட்டுமல்ல, அவரது துணைவியார் நாகம்மையாரும் அவரது சகோதரி கண்ணம்மாவும் கள்ளுக்கடை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று அவர்களும் சிறையாகினர். 1924-25களில் கேரளத்தில் வைக்கத்தில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்தில் முதன்மை பங்கு வகித்து கோயிலுக்குள் அல்ல, கோவில் உள்ள தெருக்களில் நடக்கும் உரிமையின்றி இருந்த தீண்டத்தகாதவர்கள் என்பதை காட்டிலும் பார்க்க கூடாதவர்கள் என்று சொல்லப்பட்ட வகுப்பினருக்கு கோவில் தெருக்களில் நடக்கும் உரிமையினை பெற்றுத்தந்து வைக்கம் வீரர் என்ற புகழ்மகுடம் சூட்டப்பட்டவர். அவருடைய இந்த போராட்டம்தான் தன்னுடைய மகத் போராட்டத்திற்கு தூண்டுகோலாக அமைந்தது என்பதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பதிவு செய்துள்ளார். காங்கிரஸில் உயர்ஜாதி ஆதிக்கம் மேலோங்கியது கண்டு இங்கே சமூக நீதியும் சமத்துவமும் நிலைநாட்டப்பட வேண்டும், எல்லோருக்கும் எல்லாமும் சமமாக கிடைக்கும் வரை பின்தங்கியவர்களுக்கு முன்னுரிமை என்ற வகுப்புவாரி பிரதிநிதித்துவ உரிமை வேண்டும் என்று பெரியார் அவர்களால் தொடர்ந்து கேட்கப்பட்டும் மறுக்கப்பட்டதால் 1925 காங்கிரஸை விட்டு வெளியேறினார். அதே ஆண்டில் சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார். அதுதான் தமிழக வரலாற்றில் மட்டுமல்ல இந்திய அரசியல் வரலாற்றிலும் ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. ஒரு மனிதன் சாதி மதம் பால் வேறுபாடு இல்லாமல் தன்னை மானமும் அறிவும் உள்ள மனிதனாக உணர வேண்டும் என்பதுதான் சுயமரியாதை. உலகத்தில் உள்ள அத்துணை அகராதிகளையும் எடுத்து போட்டு புரட்டினாலும் கூட சுயமரியாதை என்ற சொல்லுக்கு ஈடாக வேறு எந்த ஒரு சொல்லையும் கண்டுபிடிக்க முடியாது. அதற்கு நிகர் உலகில் மனிதனுக்கு உயிரை தவிர வேறு ஒன்றுமே இல்லை.

என்றுதான் சொல்ல வேண்டும் என்று பெரியார் சொல்வார். உண்மை தேசியம் என்பது சுயமரியாதை ஒன்றே. சுயமரியாதையை பொறுத்தேதான் சுயராஜ்யம் இருக்கிறது. சுயமரியாதை இல்லாதவனுக்கு சுயாட்சி பயனற்றது என்று சொன்ன பெரியார் சுயமரியாதை இயக்கத்தின் கொள்கையாக ஜாதி ஒழிப்பு, பெண் விடுதலை, சமத்துவம் இவை மூன்றும் தான் என்று பிரகடப்படுத்தினார். இவற்றை பிரச்சாரம் செய்வதற்காக குடியரசு, புரட்சி, பகுத்தறிவு, விடுதலை, உண்மை என்ற பத்திரிகைகளையும், ரிவோல்ட், மாடர்ன் ரேஷனலிஸ்ட் என்ற ஆங்கில இதழ்களையும் துவக்கினார். பெரியார் சாதியை மதத்தின் கருவியாக கண்டார். மதத்தில் உள்ள படிநிலைகள் சாதியை, அதன் வழியே மக்களிடையே ஏற்றத்தாழ்வுகளை, பேதங்களை நிலைநிறுத்துவதாகவும், அதற்கு கடவுள் துணை போவதாகவும் அவர் முன்வைத்த பகுத்தறிவு கருத்துக்கள், விமர்சன வாதங்கள் இன்றைக்கும் அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடியவைகள்தான். அவருடைய கருத்தாடல்கள், சொல்லாடல்கள் ஆத்திரமூட்டக்கூடியவைகளாகத்தான் இருக்கும். ஆனால் அது ஏன், எதனால், யாருக்கு ஆத்திரத்தையும் அதிர்வினையும் ஏற்படுத்தியது என்பதனையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மனித மாண்புகளுக்கு எதிரான கருத்தியலோடு எல்லா நிலைகளிலும் போராட்டம் நடத்தியவர் அவர். அதைத்தான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் எமை அகத்தும் புறத்தும் திருத்துதற்கே எம்பெருமான் சொன்னதெல்லாம் இமயமலை இல்லை எனச் சொன்னது போல் எண்ணினோம் பின் தெளிந்தோம் என்று சொல்வார். பெண்கள் விடுதலை குறித்து அவரது சிந்தனைகளும் செயல்பாடுகளும் ஒப்புமை இல்லாத முன்னோடியாக திகழ்ந்தன. பெண் ஏன் அடிமையானால் என்ற நூலில் பெண்களின் அடிமைத்தனத்தை அடையாளம் காட்டினார். விதவை மறுமணம், விவாகரத்து உரிமை, சொத்துரிமை, பிறப்பு கட்டுப்பாடு, கல்வி ஆகியவற்றை வற்புறுத்திய அவர் பிள்ளை பேறு பெண்களின் விடுதலைக்கு எதிரியாக இருக்கக்கூடாது என்பதை ஆணித்தரமாக எடுத்துரைத்தார். குழந்தை திருமணம், தேவதாசி முறை ஆகியவற்றையும் ஒழிக்க களம் கண்டவர். எனவேதான் பெண்களால் பெரியார் என்று புகழ் சேர்த்து அழைக்கப்பட்டார். அவரது மிகப்பெரிய பங்களிப்புகளில் ஒன்றுதான் சுயமரியாதை திருமணம். புரோகிதர் இல்லாமல், சாதி வேறுபாடு இல்லாமல், மத அடையாளங்கள் இல்லாமல் ஆணும் பெண்ணும் சரிசமமாக வாழ்க்கை துணைவர்களாக ஏற்றுக்கொள்கிற முறைதான் இது. இன்று தமிழ்நாட்டில் சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட இந்த திருமண முறை தமிழ் சமூகத்திற்கு பெரியார் அவர்களால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கொடை. அரசியலில் பதவிகளை தேடாமல், தேடி வந்த பதவிகளை உதறிவிட்டு, சமூக நீதியிலும் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சமூக சமத்துவத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அன்றாடம் மக்களை சந்தித்து பேசியவர், எழுதியவர். அவர் வேண்டிய இட ஒதுக்கீட்டு கொள்கைக்காக மக்களை திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இந்திய அரசியல் சட்டத்தை முதன்முதலில் திருத்த வைத்து அதை இன்றைக்கும் நாளைக்கும் நிலைத்திருக்க செய்தவர். மொழி என்பது மனித சமூகத்தின் வளர்ச்சிக்கான கருவி. மொழி என்பது திணிப்பதற்கு உரியதல்ல, அது கற்பதற்கும் அறிவின் மேன்மைக்கும் உரியது என்பதை தன்னுடைய போராட்டங்கள் மூலம் உணர்த்தியவர். மொழி குறித்து பல்வேறு கருத்துக்களை முன்வைத்த அவர்தான் தமிழ் எழுத்துக்களின் வரி வடிவங்களில் சீர்திருத்தம் செய்ய வேண்டும் என்று சிந்தித்து 1939களில் தன்னுடைய குடியரசு இதழில் நடைமுறைப்படுத்தினார். அது 1978களில் அரசால் ஏற்கப்பட்டு நடைமுறையில் உள்ளது. அவர் பிறந்து 148 ஆண்டுகள் ஆகின்றன. அவர் மறைந்து 53 ஆண்டுகள் ஆகின்றன. ஆனாலும் அவரின் சிந்தனைகளும் தத்துவங்களும் இன்னும் உயிர்ப்போடு இருக்கின்றன. தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடு, பெண்கள் முன்னேற்றம், பகுத்தறிவு சிந்தனை, சமூக நீதி இவை அனைத்திலும் பெரியாரின் தாக்கம் தவிர்க்க முடியாத அடித்தளம். எந்த இயக்கங்கள் ஆனாலும், எந்த கட்சிகள் ஆனாலும் அவற்றின் வேர்கள் அவரது இயக்கத்தில்தான் உள்ளன. பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதை போல பெரியார் ஒரு தனி மனிதர் அல்ல, அவர் ஒரு காலகட்டம், சகாப்தம். சாதி சங்கிலியை உடைத்து, மூட நம்பிக்கை சுவர்களை தகர்த்து, சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் நிலைநாட்ட போராடிய அவரின் கொள்கைகளை, சித்தாந்தங்களை வெறும் வார்த்தைகளாக வைத்து கொள்ளாமல் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். எனவே சாதி பார்க்காமல் நட்பு கொள்ளுங்கள், பெண்களை சமமாக நடத்துங்கள், எதையும் கேள்வி கேளுங்கள், பகுத்தறிவோடு சிந்தியுங்கள். அதுதான் தந்தை பெரியாருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. அது மட்டுமல்ல, பல மதம், இனம், மொழி அடையாளங்களோடு மக்கள் வாழும் நிலையில் சமூக ஒடுக்குமுறை பிறப்பால் நடப்பதைக் கண்டு
அதற்கு

0: எதிரான தத்துவ போரை நடத்திய தலைவர் தந்தை பெரியார் அவர்கள். அவரை இக்கால தலைமுறையினருக்கு ஏற்றாற்போல எடுத்து செல்ல வேண்டிய கடமையும் நமக்கு உள்ளது. வயதில் அறிவில் முதியார், நாட்டில் வாய்மை போருக்கு என்றும் இளையார், உயர் எண்ணங்கள் மலரும் சோலை ஓதும் ராமசாமி வாழ்க.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது செயற்கரிய செய்த பெரியார் உரை. வழங்கியவர் பசு கௌதமன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: நேரம் 8:40, 17:00.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் இப்போது காலை 8:41. இனி கேட்கலாம்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில் பருவா சைபால், சொரியா திரங்கோ சைபால், இதயில் படையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
5: சில பேர் எப்படின்னா அவங்க பேசுகிற வார்த்தை ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு அர்த்தம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும். அதனால் நாம் அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது, யோசித்து பார்க்கணும். இல்லைன்னா விவரம் தெரிஞ்சவங்களை கேட்டு அதுக்கு அர்த்தம் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஊரில் ஒரு பெரியவர் இருந்தார். அவருக்கு 3 பிள்ளைங்க. கடைசி காலத்தில் அவர் அந்த 3 பிள்ளைங்களையும் கிட்டத்தில் கூப்பிட்டு 3 அறிவுரைகளை சொல்லிவிட்டு கண்ணை மூடிட்டார். அவர் சொன்ன அறிவுரைகள் என்ன தெரியுமா? பெத்த தாய்க்கு சோறு போடாதே, இது ஒரு அறிவுரை. கொடுத்த கடனை கேட்காதே, இது ஒரு அறிவுரை. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதே, இது ஒரு அறிவுரை. என்ன இது எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது? இதையெல்லாம் பார்த்தா அறிவுரை மாதிரியாக தெரியுது, என்னப்பா இப்படி சொல்கிறியே அப்படின்னு கேட்கலாம்னா அவர் அதுக்குள்ளே கண்ணை மூடிட்டார். சரி, அப்பா சொல்லிவிட்டு போன அறிவுரைக்கு அர்த்தம் என்ன, அதை எப்படியாவது கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த 3 பிள்ளைங்களும் ஆளுக்கு ஒரு அறிவுரையை எடுத்துக்கிட்டு வெளியில் புறப்பட்டாங்களாம் விவரம் தெரிஞ்சவங்கள கேட்கலாம்னு. ஒரு பெரியவர் வந்தார். அவரை பார்த்து விளக்கம் கேட்டாங்க. ஐயா கொஞ்சம் நில்லுங்க, எங்கள் அப்பா சாகிற சமயத்தில் பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லிவிட்டு போனார், அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. அந்த பெரியவர் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் விளக்கம் சொன்னார். பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னா பொதுவாக வயசானவங்களுக்கு அடிக்கடி கோபம் வரும். மருமகளோ மற்றவங்களோ சோறு போட்டால் சீராக போட்டால் ஐயோ குறைச்சி போடுறாளே, தாராளமாக போடுறதுக்கு மனசு வரலையேம்பாங்க. தாராளமாக போட்டால் ஐயோ இப்படி மாட்டுக்கு கொட்டுறது மாதிரி கொட்டுறாளேம்பாங்க. ஆக எப்படி போட்டாலும் கோபம் வரும். அதனால் இவங்களுக்கெல்லாம் நாம் வந்து சோறு போடக்கூடாது, அவங்களா எடுத்து போட்டுக்கிற மாதிரி அவங்களுக்கு முன்னாடி வச்சுடணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதை தான் உங்கள் அப்பா வந்து பெத்த தாய்க்கு சோறு போடாதேன்னு சொல்லியிருக்கிறார். போடாதேன்னா அவங்களா எடுத்துக்கிற அளவுக்கு அவங்க முன்னாடி சோத்தை வச்சுருங்க, அவங்க வேணுங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு அர்த்தம் அப்படின்னு விளக்கம் கொடுத்தார் அந்த பெரியவர். சரிங்க, அடுத்தபடியா எங்கள் அப்பா கொடுத்த கடனே கேட்காதேன்னு சொன்னார், அது எப்படிங்க நாங்கள் கேட்காமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியவர் சொன்னார், கொடுத்த கடனை கேட்காதேன்னா கடனை கொடுத்துட்டு அதை கேட்டு வாங்குற அளவுக்கு நடந்துக்கிறவனுக்கு கடன் கொடுக்காதேன்னு அர்த்தம். கொடுத்த கடனை கேட்காமலே திருப்பி கொண்டாந்து கொடுக்குற நல்லவங்களாக பார்த்து கடனை கொடுக்கணும். அதை தான் உங்கள் அப்பா அப்படி சொல்லியிருக்கிறார், கொடுத்த கடனை கேட்காதேன்னு அப்படின்னு விளக்கம் கொடுத்தார். உடனே இவங்க அந்த 3வது விஷயத்தையும் சொல்லி விளக்கம் கேட்டாங்க. விதைச்ச நிலத்துக்கு வேலி போடாதேன்னு சொன்னார், அது எப்படி வேலி போடாமல் இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க. ஏன் முடியாது? நம்ம நிலத்தை சுற்றி இருக்கிற நிலத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நல்லவங்களாக இருந்துட்டா நம்ம நிலத்துக்கு வேலி போட வேண்டிய அவசியம் இல்லையே, வேறு பாதுகாப்பு

0: இல்லையே. அதனால் நல்லவங்க நிலத்துக்கு மத்தியில் நம்ம நிலம் இருக்கிறது மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் அதுக்கு அர்த்தம் அப்படின்னார் அந்த பெரியவர். அதுக்கு பிறகு தான் இந்த பிள்ளைங்களுக்கு அப்பா சொன்ன புத்திமதியோட பொருள் புரிஞ்சுதான். ஒரு பெரியவர் இந்த உலகத்தை விட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்கிறார், கட்டிலில் படுத்திருக்கிறார், சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு ஆளுக்கு ஒரு புத்திமதி விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அவங்கெல்லாம் கிட்டத்தில் வந்து அவர் சொல்கிற புத்திமதியை கேட்டுட்டு போகிறாங்க. கடைசியாக அவரோட மனைவி கிட்டத்தில் வந்தாங்களாம். எனக்கு என்ன புத்திமதி சொல்லிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. உனக்கு எதுவும் புத்திமதி சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன்னாராம் அவர். ஏன்னு கேட்டாங்களாம் இவங்க. இதுவரைக்கும் நான் சொன்ன எந்த புத்திமதியை நீ ஒழுங்காக கேட்டிருக்கிற அப்படின்னு சொன்னாராம் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101 இது நம்ம எஃப்எம். மூத்த மூத்தா மூணு விஷயம் தெரிஞ்சுக்க கேளுங்க.
5: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் மார்னிங் நேயர்களே,
6: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ். இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்கக்கூடிய வார்த்தை ஊழ் உரு. ஊழ் உரு அப்படின்னா இதுக்கு ரெண்டு விதமான அர்த்தங்கள் இருக்கு. முதலாவதா நன்கு பழுத்த பழங்கள் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா முறைப்படி அல்லது விதிப்படி அப்படின்னு சொல்லலாம்.
5: இதற்கான உதாரண வாக்கியங்கள் பார்த்திடலாம். ஊழ் உரு தீங்கனி உண்ணுணர் தடுத்த அப்படிங்கிற வரியில மரத்திலிருந்து தானே முதிர்ந்து உதிர்ந்த சுவையான பழம் அப்படிங்கிற பொருளை தர இந்த வார்த்தை. ஊழ் உரு மலரின் உதிர்வு நிலஞ்சேர அப்படிங்கிற வரியில பூவானது மொட்டாகி மலர்ந்து தன்னுடைய வாழ்நாள் காலம் முடிந்தது இயற்கை முறைப்படி வாடி நிலத்தில் உதிர்ந்து வீழ்ந்து போவது போல மனித வாழ்க்கையிலும் ஒரு சில மாற்றங்களும் பிரிவுகளும் முறைப்படி நேர்கின்றன அப்படிங்கறத சொல்லுது இந்த வாக்கியம். சோ இந்த இடத்துல ஊழுரு அப்படிங்கறது முறைப்படி நேர்ந்தது அப்படிங்கறத குறிக்குது.
6: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் இங்கிலீஷ்.
5: இன்னைக்கு இங்கிலீஷ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை அட்டோன்மெண்ட். ATONEMENT அட்டோன்மெண்ட் அப்படின்னா பிராயச்சித்தம். அதாவது ஒரு தவறு செய்யறோம், அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் தேடுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதற்கான வார்த்தை தான் இங்கிலீஷ்ல அட்டோன்மெண்ட்.
6: இந்த வேர்டை வச்சு நாம ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He sought atonement for his mistakes. அவர் பண்ணின தப்புக்காக அவர் பரிகாரம் தேடினார் அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
5: நாம நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவான செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோம். சயின்ஸ்.
6: காலையில தூங்கி எழுந்ததும் நாம பேசுறப்ப நம்மளுடைய வாய்ஸ்ல நம்ம குரல் வராம ஏதோ ஒரு ராவணன் பேசுற மாதிரியோ அல்லது ரொம்ப கட்ட குரலா பேஸ் வாய்ஸ் அதிகமா வரும். நைட்டு தூங்குறப்ப நல்லா தன்னடா இருந்தோம், தூங்கி முடிச்சதும் குரல் எப்படி மாறுச்சு அப்படின்னு சொல்லி நாம பல வாட்டி யோசிச்சிருப்போம். ஆனா கொஞ்ச நேரம் பேச பேச நம்மளுடைய வாய்ஸ் பழையபடி நார்மல் வாய்ஸா மாறிடும். எதனால இப்படி மாறுது, அதை பத்தி தான் இன்னைக்கான சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போறோம்.
5: இந்த மாதிரி இந்த வாய்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுக்கு 4 ரீசன்ஸ் இருக்குதுங்க. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன், நம்ம குரல் வந்து உருவாகிறதுக்கு தொண்டையில இருக்கக்கூடிய அந்த ஓக்கல் கார்ட்ஸ் இதுதான் காரணம். நம்ம நைட் முழுக்க அதாவது கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் யார்கிட்டயும் பேசாம நாம ஓய்வெடுக்கும் போது இந்த குரல் நாண்கள் அசைவில்லாம இருக்கும். இதனால தொண்டை திசுக்கள்ல மெல்லிய திரவங்கள் சேர்ந்து குரல் நாண்கள் லேசா வீங்கி போய் இருக்கும். ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தூங்கும் போது நாம வாய் வழியா சுவாசிப்போம் இல்லையா, சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது தொண்டை வந்து அப்படி காற்றுல ட்ரை ஆகி இருக்கும். மூணாவது ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, நைட் முழுக்க நம்ம தொண்டையில சுரக்கக்கூடிய அந்த சளி வந்து குரல் நாண்கள் மேல அப்படி படிஞ்சிருக்கும். இதுவும் ஒரு காரணம். நான்காவதான காரணம் என்ன அப்படின்னா, தூங்கி முழிச்சதும் நம்ம உடம்புடைய மத்த தசைகள் மாதிரி தொண்டை தசைகளும் ரொம்ப தளர்வாதான் இருக்கும், அதால சட்டுன்னு ஆக்டிவேட் ஆக முடியாது.
6: சோ தளர்வா வீங்கி இருக்கிற குரல் நாண்கள் மெதுவா அதிர்வடைகிறதுனாலதான் காலையில நம்ம குரல் தடிமனா கேக்குது. கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் நாம பேச ஆரம்பிச்சதும் குரல் நாண்கள் பழைய மாதிரி இயல்பு நிலைக்கு மாறிடும். இன்னைக்கு நாம மூணு விஷயங்கள் புதுசா கத்துக்கிட்டோம்.
5: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
4: குமரி எஃப்எம் 101 இல் ஆரம்பமாகிறது. கே கே எக்ஸ்பிரஸ் பிலிம்.

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
1: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
0: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
1: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
0: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
1: 9842339003.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
4: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான் கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
5: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
6: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
6: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
7: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
8: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
6: செல்
8: 7305365016.
0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
1: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
0: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
1: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
0: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
1: 9842339003.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரலை. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோ.
10: தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
11: ஸ்ரீநிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
12: அதிவேகமாக நகரும் உங்கள் வாழ்க்கை சூழலில் வங்கி சேவைகளை எளிதாக்க SBI பிரீமியர் பேங்குக்கு மாறுங்கள். உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான ஆலோசனைகள் வழங்கும் பர்சனல் விர்ச்சுவல் ரிலேஷன்ஷிப் அசோசியேட் சேவையுடன் அனைத்து பேங்கிங் சேவைகளையும் மின்னல் வேகத்தில் முடித்திடுங்கள்.
13: இன்றே SBI கிளையை தொடர்பு கொண்டு SBI பிரீமியர் பேங்கிங் சேவையை செயல்படுத்துங்கள். TNC அப்ளை.
14: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை,
15: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேத்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
14: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
15: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல், முட்டம்.
9: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரேபம் 101 இது KK எக்ஸ்பிரஸ் பிலிம் ஹிட்ஸ் குதூகலம் கொண்டாட்டம்.
16: Everybody, everybody.

0: எக்ஸ்பிரஸில் இதுவரை நீங்கள் கேட்டது பொன்னியின் செல்வன் மற்றும் மொமடியான் பட பாடல்கள். இனி வருவது செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து அமைச்சர்கள் திரு ரமேஷ், திரு வினோத் ஆகியோர் தலைமையில் விவசாய சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்று மாநில அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும், தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. நீலகிரி, கோவை, கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உஸ்பெகிஸ்தானின் சமர்கண்டில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்தியா முதல் சுற்றில் வெற்றி பெற்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
2: முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மண்ணின் சிறப்புகளில் ஒன்று,
3: முத்தமிழையும் சிறப்பிக்கும் நம் குமரி பண்பலை 101
2: இன்பம் தரும் இன்னிசையும் அறிவூட்டும் செய்திகளுமாய்
3: அனுதினமும் நம்மோடு கலந்திருப்பது நம் அபிமான குமரி பண்பலை 101.
2: குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 9:02. இனிய காலை போல இனிமையாகட்டும் உங்கள் நாள். இணைந்திருங்கள் குமரி பண்பலையுடன். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மகிழ்ச்சியா இருக்கிறீங்க தானே? நேர்கள் அனைவருக்கும் ஃபேன்டாஸ்டிக்கான குட் மார்னிங். ஃப்ரெஷ்ஷா குட் மார்னிங் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். இனியவர்களுக்கு இனியவளின் அன்பான காலை வணக்கம். வசந்த அழைப்போ இதில் திரைப்பட பாடல்கள். முதலாவதாக கேட்கவிருக்கும் பாடலின் படம் ஆதவன்.

0: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ் வெள்ளி விளாகம் காஞ்சிரக்கோடு.
1: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
2: இம்மாதம் 19 தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
1: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் BS வெங்கடேசன் அவர்களிடம்
2: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
1: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
2: 9842339003.

0: என்ன சொல்றீங்க? இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
1: கண்டிப்பா.
0: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
1: அதுவும் பண்ணலாம்.
0: செல்ஃப் டிரான்ஸ்பர்
1: அதுவும் தான் பிரதர்.
0: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
1: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
2: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
3: நேரம் அப்படியே சூப்பரா திரைப்பட பாடல்களோட இணைஞ்சுகிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 9:15 நிமிடம் ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு திரைப்பட பாடல் கேட்க போறீங்க. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஜினி அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு பாடல். இதோ உங்களுக்காக.

0: சரியான நேரத்துல பரிசோதனை, அப்புறம் மருந்து கொடுத்தா எச்ஐவி தொற்றுள்ள தாயோட குழந்தையோ எச்ஐவி தொற்றுல இருந்து விடுபடலாம்.
1: என்ன உண்மையாவா?
2: உண்மையில் அதாவது தாய் எச்ஐவி தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே எச்ஐவி பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது எச்ஐவி பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
1: மேலும் விவரங்களுக்கு
3: 1800-419-1800 and 1097.
4: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் எச்ஐவி மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.

நேரம் அப்படியே ரொம்பவே அருமையா அப்படியே போயிட்டு இருக்கல. நேரம் 9:23 ஆகிவிட்டது. அப்படியே நீங்க திரை இசை அதாவது திரைப்பட பாடல்கள் கேட்டு அப்படியே ரசித்து அப்படியே போய் கொண்டிருக்கிறீர்கள். அடுத்தது ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான் சொல்லிடுறேன். பொன்னியின் செல்வன் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு பாடல் இதோ உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பான்பலை 101 இன்று காலை 10:02 குண்டக்க மண்டக்க நேரில் நிகழ்ச்சி இருக்கு. நேரிலே இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன் கோ.

நேயர்களுக்கு அப்படியே நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு ஓமங் விளம்பரதாரர் நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. நேரம் 9:30 ஆகிவிட்டது. அப்படியே திரையை சீக்கிட்டு அப்படியே ரசித்து போய்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்ததாக ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விண்ணை தாண்டி வருவாயா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நேரர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவு நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.

0: கனிவான கவனத்திற்கு. பயணத்தின் போது ஒருவேளை டிசி டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது ஓடிபி, பின் அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
1: ஆர்பிஐ சொல்கிறது, ஓடிபி அல்லது பின் கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 குண்டக்க மண்டக்க, அதாவது இன்று காலை 10:02 இருக்கு. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.

நேரம் அப்படியே போட்டே இருக்கு. நேரம் 9:37 ஆகிவிட்டது. வெளியிலலாம் அப்படியே டிராஃபிக் பயங்கரமா இருக்கும். டிராஃபிக்ல போய் கொண்டிருக்கிறவர்கள், அதாவது இந்த ரேடியோ அப்படியே கேட்டு போய் கொண்டிருக்கிறவர்கள், சீட் பெல்ட் எல்லாம் போடாதவங்கலாம் அப்படியே சீட் பெல்ட் போட்டுக்கோங்க, கண்டிப்பா சீட் பெல்ட் போடணும். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஹெல்மெட் எல்லாம் வைக்கிறதே கிடையாது, ஹெல்மெட் எல்லாம் போட்டு அப்படியே பக்காவா, ஏன்னா அங்கே அங்கேயா செக்கிங், நம்மளுக்கே தெரியாது யாருமே இல்லப்பா நான் ஹெல்மெட் வைக்கலன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்படியே ஜென்டிலா அப்படியே சூப்பரா அப்படியே போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பின்னாடியே ஓடு அப்படியே வந்துட்டே இருக்கு. அதனால பக்காவா எல்லாம் பர்ஃபெக்டா நம்ம சைட் ரொம்ப கிளியரா இருக்கணும். ஓகே, நேரம் 9:37 ஆகிவிட்டது. அடுத்ததான் ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோ அப்படின்ற திரைப்படத்துல இருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா, காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு. நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொது நலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

நேரம் அப்படியே சூப்பராக போயிட்டு இருக்குல்ல. நேரம் 9:44 நிமிடம் ஆகிவிட்டது. நம்ம வாழ்க்கையில் வந்து சந்தோஷம் அப்படின்னா என்னங்க? சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் சந்தோஷம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க அப்படின்னு நிறைய பேர் யோசிப்போம். ஆனால் எல்லா விஷயத்துலேயும் நம்ம மனசு தாங்க காரணம், கரெக்டு தானே? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து உண்மையிலேயே நம்ம சந்தோஷப்படுத்துகிற மாதிரி என்னெல்லாம் இருக்கும்

கேட்டீங்கன்னா எதிர்பார்க்காம கிடைக்கக்கூடிய ஒரு போன் கால், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்ச பாடல் அப்படியே ரேடியோவில் வர மாதிரி, அப்புறம் வந்து சூடான ஒரு கப் காஃபி கிடச்சினா எப்படி இருக்கும் நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த டைமில் அந்த நபர் நம்மளுக்கு கால் பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சந்தோஷம் இல்லையா? இதெல்லாம் தாங்க சந்தோஷம். சரி ஓகே, இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கான சந்தோஷம் என்ன? ஒரு பாடலா, இல்லைனா ஒரு ஃபோன் காலா, இல்லைனா ஒரு காஃபியா, இல்லை வந்து குழந்தைகளோட சிரிப்பா, என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்கு. பாடல் என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? அடுத்ததான் சூப்பரான ஒரு வைபான ஒரு பாடல் இதோ உங்களுக்காக. என்ன பாடல் கேளுங்க.

நீ பயமின்றி, நீ பயமின்றி துணிந்து செல்லு. அப்படியே சூப்பரான பாடல் கேட்டிங்களா, அப்படியே வைபா இருந்துச்சா, லேடிஸ்க்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிகில் அப்படின்ற திரைப்படத்துல இருந்த சூப்பரான அருமையான பாடல் கேட்டீர்கள்.

திரும்ப அப்படியே சூப்பரா திரைப்பட பாடல்களோட இணைஞ்சுக்கிட்டு அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கல. ஓகே, நேரம் 9:53 ஆகிவிட்டது. ஓகே, இப்ப வந்து நம்மளாம் காலையில எழுந்த உடனே என்ன பண்ணுவோம், காலையில எழுந்த உடனே என்னங்க பண்ணுவோம், நம்மளுடைய அழகா தானே ரசிப்போம். காலையில எழுந்த உடனே கண்ணாடிக்கு முன்னாடி போயிருந்துட்டு, அப்பாடா நேத்தை விட இன்னைக்கு கொஞ்சம் அழகா இருக்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்களா? என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில கண் விழிச்சதோ நம்ம முதல்ல தேடுறது என்ன என்ன, நம்மளுடைய மொபைல் ஃபோன். கரெக்டா, கண் முழிச்சு உடனே திறக்கிறது. அதாவது வாட்ஸ்அப்ல என்னெல்லாம் மெசேஜ் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராம்ல என்ன வந்திருக்கு, அங்கே என்ன வந்திருக்கு, இங்கே என்ன வந்திருக்கு, அதான் நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு சின்ன மாற்றம் ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வந்து அன்னைக்குள்ள நாளை ஃபுல்லாவுமே அதுதான் முழுங்கி சாப்பிடுறது அப்படிதான் நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு சின்ன மாற்றம் பண்ணி பாருங்களேன், காலையில எழுந்த உடனே ஒரு ஃபோன் எடுக்காம முதல்ல ஒரு 5-10 நிமிஷம் நமக்காகவே ஒதுக்குவோமே, ஒதுக்கலாமா எப்படின்னு கேக்குறீங்களா? அப்படியே ஜன்னலை திறந்துக்கிட்டு கொஞ்சம் இயற்கையான காற்று சுவாசிக்கலாம், இல்லைன்னா ஒரு கிளாஸ் தண்ணீர் குடிக்கலாம், இல்லை இன்னைக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அடியே அப்படியே நினைச்சு பார்க்கலாம், இல்லை வந்து சும்மா அமைதியா 2 நிமிஷம் அப்படியே உட்காரலாம். ஏன்னா நம்ம நாள் எப்படி ஆரம்பிக்கிறதோ அந்த மூடு தான் நிறைய நேரம் நம்மளை வந்து அந்த நாளையே தீர்மானிக்கிற மாதிரி இருக்கும். அதனால காலையில முதல்ல போனை பார்க்காதீங்க, முதல்ல உங்களை பாருங்க, எப்படி கண்ணாடி போயிட்டா. அடுத்ததான் ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜோ அப்படின்ற திரைப்பட பாடல் இதோ உங்களுக்காக.

0: செயலர் எடப்பாடி கே பழனிசாமி, பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் இந்தியா பிரகாசமான நாடாக ஒளிர்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இந்தியாவின் அணுசக்தி விரிவாக்கம் குறித்து அமெரிக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு கிரிஸ் ரைட்டுடன் மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் ஹூஸ்டன் நகரில் விவாதித்தார். அரசுமுறை பயணமாக லண்டன் சென்றிருந்த முதலமைச்சர் திரு விஜய் இன்று காலை சென்னை திரும்பினார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெறுகிறது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு நிகழ்ச்சியில் கோயிலின் 12 கோபுரங்களில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முகூர்த்த தினமான இன்று அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் வழங்கப்படும் என்று மாநில பதிவுத்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் போதிய திட்டமிடல் இல்லாததால் மின்வெட்டு ஏற்படுவதாகவும் தடையற்ற மின் விநியோகத்தை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் பட்டினப்பாக்கம் நீலாங்கரை கடற்கரைகளில் அடுத்த ஆண்டு முதல் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் உத்தரவாதம் அளித்துள்ளது. பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரத்திலிருந்து சென்னை கடற்கரைக்கு இன்று காலை 11 மணி மற்றும் பிற்பகல் 1:50 மணிக்கு இயக்கப்படும் ரயில்களும் மறுமார்க்கத்தில் பகல் 11:50 மற்றும் மாலை மணி 3:25 இயக்கப்படும் ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மற்றும் தஞ்சாவூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நேரம் 10:02. குண்டக்க மண்டக்க
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த நாளையொட்டி அவருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் திரு விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொது

நேரம் 10:04 ஆகிவிட்டது. இன்னைக்கு குண்டகம் மண்டக நிகழ்ச்சியில திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். இப்ப வந்து வெளியிலலாம் பயங்கரமான வெயில் அப்படிதானா? இப்ப நம்ம வெயில் அப்படியே உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கோங்களேன், திடீர்னு ஒரு குளிர்ந்த காத்து அப்படியே வீசுது, அடுத்த நிமிஷம் டப்புன்னு ஒரு மழை ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? மண்ணோட வாசனை, அப்புறம் ஜன்னல்ல விழுற மழை துளிகள், அப்புறம் கையில ஒரு சூடான டீ, அதோட நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல் கேட்டா அந்த மூமெண்ட விட அழகானது வேற என்ன இருக்குங்க? கரெக்ட் தானே? சில நேரம் மழை வெறும் தண்ணி கொண்டு வராது, நம்ம மனசுக்குள்ளாடி மறந்து போன சந்தோஷத்தையும் அப்படியே திரும்பி கொண்டு வரும் பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு மலை மூடல ஒரு பாட்டு நம்ம இப்ப கேட்டா எப்படி இருக்கும்? பீமா அப்படின்னு

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கையை பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரங்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
5: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்குல்ல. நேரம் 10:11 ஆகிவிட்டது. இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா, கேட்டீங்க அப்படின்னா, மழை வரலன்னா கூட பரவாயில்லப்பா, பயங்கர சூடா இருக்கு, கொஞ்சோண்டு காத்து அடிச்சிச்சுன்னா சூப்பரா இருக்குமே அப்படின்னு யோசிப்போம். அப்படித்தானா, காற்றுக்கு ஒரு அழகான விஷயம் இருக்கு, அதுக்கு வாயே கிடையாது, ஆனா அது நிறைய விஷயங்களை நம்ம கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கும். அது என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? முகத்தை மெதுவா வருடி செல்லும், காற்று வந்தா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும். மழைக்கு முன்னாடி வீசுற அந்த குளிர்ந்த காற்று மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லும். கடற்கரையில வீசுற காற்று நம்ம மனசுல இருக்கிற பாரத்தையே கொஞ்சம் குறைச்சிடும் இல்லையா? சில விஷயங்களை வார்த்தைகளால சொல்ல முடியாது, ஆனா காற்று மாதிரி சில உணர்வுகள் வார்த்தையே இல்லாம நம்ம மனசுக்கு புரிய வைக்கும். அதனாலதான் காற்றுக்கு ஒரு மொழி இருக்கு அப்படின்னு சொல்றோம். அந்த அழகான உணர்வோட இப்ப கேட்போம் காற்றின் மொழி.

இப்ப வந்து கேட்டீங்க அப்படின்னா, வெயில் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கு, வெயில பத்தி தான்ப்பா பேசிட்டே இருக்கிறீங்களே அப்படின்றீங்க. ஏன் தெரியுங்களா, கொஞ்சோண்டு மழை பெஞ்சா எப்படி இருக்கும், சந்தோஷமா இருக்கும்ல, அதுக்காக தான். வெயில்ல காய்ந்திருந்த மண்ணுக்கு தண்ணீர் கிடைக்குது, செடிகள் மரங்கள் எல்லாமே புத்துயிர் பெறுது, சின்ன சின்ன நீர்த்துளிகள் சேர்ந்து ஓடையாகுது, குளம் குட்டை எல்லாம் தண்ணீரால நிரம்புது. அதை பார்க்கும் போது நம்மளுக்குள்ளாடி ஒரு குழந்தை மனசு வந்துடும் பாருங்க. மழை தண்ணீர்ல காலை நனைச்சுக்கிட்டு அப்படியே ஓடணும், தண்ணி தெறிக்க விளையாடணும், அந்த மழை வாசனைய ரசிக்கணும். இப்போ நம்ம மனசையும் அப்படியே ஒரு அழகான மழை காலத்துக்கு கூட்டிட்டு போலாமா? மழையும் தண்ணீரும் அந்த சந்தோஷமான குழந்தை மனசும் சேர்ந்து ஒரு அழகான பாடல் சின்ன தம்பியில வருது, கேளுங்க.

0: மாமா என்னாச்சு?
1: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணணும் சொல்றாங்க.
0: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
2: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
3: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவ

0: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
0: பைபாஸ் அறுவை சிகிச்சை KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: மழை வந்துச்சுன்னா கொடை தேடுறவங்க இருக்காங்க, மழையோட சேர்ந்த சந்தோஷத்தையும் தேடுறவங்க நாம, அதனால இணைஞ்சிருக்கிறீங்க.

பச்சை, மழைக்கு பிறகு பளிச்சென்று தெரியும் பசுமை, இவை எல்லாமே வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை சொல்லுது. எவ்வளோ வறட்சியான காலம் வந்தாலும் மீண்டும் ஒரு நாள் பசுமை திரும்பி வரும். அதனால பச்சை நிறம் எனக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியோட நிறம் மாதிரி தோணுது. ஒரு புதிய தொடக்கம், ஒரு புதிய நம்பிக்கை, ஒரு புதிய சந்தோஷம். இந்த பசுமையான உணர்வோட இப்போ கேட்போம் ஒரு அழகான பாடல், அலைப்பாயுதை திரைப்படத்திலிருந்து பச்சை நிறமே அப்படின்ற திரைப்பட பாடல்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை.
0: இது உங்கள் குமரி பண்பலை 101.

நேரம் அப்படியே சூப்பரா ரொம்பவே அருமையா போயிட்டு இருக்கல. நேரம் 10:32 ஆகிவிட்டது. இப்ப வந்து மழை வந்துச்சு, மண்ணை நனைச்சிச்சு, அதுக்கப்புறமா பசுமை வந்துச்சு. இப்ப வந்து ஒரு பசுமைக்குள்ளாடி ஒரு அழகான வண்ணத்து பூச்சி பறந்து வந்தா எப்படி இருக்கும், எப்படி அப்படி. வண்ணத்து பூச்சியை பார்த்தாலே நம்ம மனசு கொஞ்சம் அப்படி லேசாகிடும் இல்லையா? அதுக்கு எந்த அவசரமும் கிடையாது. எங்கே போகணும்னு யாருக்கும் சொல்ல வேண்டியதும் இல்லை. ஒரு பூவுல இருந்து இன்னொரு பூவுக்கு அப்படி சுதந்திரமா பறந்து போகும். நம்ம வாழ்க்கையும் அப்படிதான். சில நேரம் மழை மாதிரி சோதனைகள் வரும், சில நேரம் பசுமை மாதிரி அழகான நாட்கள் வரும். ஆனா எதுவாக இருந்தாலும் மனசை அழகாக வச்சுக்கிட்டு சுதந்திரமா பறக்க கற்றுக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான சந்தோஷமான ஃபீலுக்கு இப்ப நம்மளையும் கொஞ்சம் பறக்க வைக்க போகுது இந்த பாடல். அதாவது மீரா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஓ பட்டர்ஃப்ளை அப்படின்ற பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: சுப்ரண பாடல் கேட்டீங்கல்ல, வண்ணத்து பூச்சிக்கு வந்து றெக்கைகள் இருக்கு இல்லையா, நமக்கு கனவுகள் இருக்கு, இரண்டுமே பறக்கத்தானே. யூ ஆர் லிசனிங் டு நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. ஸ்டே டியூன்ட்.
1: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா, யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
2: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு, நீ வா உடனே பிளட் பேங்க்ல இத காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
1: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தையை காப்பாத்திருச்சு.
2: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
1: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
3: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
4: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
0: நேரம் ரொம்பவே அப்படியே சூப்பரா, ரொம்பவே அருமையா அப்படியே அப்படியே அப்படியே அப்படி போயிட்டு இருக்குல்ல. நேரம் 10:40 ஆகிவிட்டது. நீங்க வந்து நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. அடுத்ததான் ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தில் அப்படின்ற திரைப்படத்துல ஒரு தில்லான பாடல் இதோ உங்களுக்காக.

0: நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101ல இணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.
1: ஐயோ, இந்த செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
2: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
3: வெறும் 500 ரூபாய்.

0: ஒரு பொண்ணோட தங்கச்சைன பறிச்சுட்டு ஓடி இருக்கான். குடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
1: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டேன், திருடிட்டேன், இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம் என் லைஃபே போச்சு.
2: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
3: பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் அப்படியே அருமையா சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்கலாம். நேரம் 10:46 ஆகிவிட்டது. மனதை நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணையுங்கள், வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். அடுத்ததா ஒரு சூப்பரான அருமையான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மின்னலை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து பாடல் இதுவும் உங்களுக்காக

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லைச்சரம்.
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லைச்சரம்.
2: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அணைஞ்சிருக்கிறீங்க. இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ, கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும்.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 10:53 ஆகிவிட்டது. சார், இவ்வளவு நேரம் மழை, அப்புறமா பசுமை, காற்று, வண்ணத்து பூச்சி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழகான மூட்ல இருந்தோம் இல்லையா? இப்ப கொஞ்சம் நம்மளோட மூட் அப்படியே மாற்றுவோமா, என்ன அப்படின்னு கேக்குறீங்களா? கிராமத்து மண் வாசனை, அந்த ஊர் பேச்சு, கொஞ்சம் குறும்பு, அப்புறம் கொஞ்சம் வெட்கம், அதோட சேர்ந்த ஒரு கலகலப்பான கிராமத்து பெண்குட்டி வந்துட்டா எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட ஒரு ஜாலியான எனர்ஜியோட நம்ம அடுத்த பாடலுக்கு போயிடலாமா? என்ன பாடல் அப்படின்னு கேக்குறீங்களா? ஜென்டில்மேன் திரைப்படத்துல உஸ்லம்பட்டி பெண்குட்டி அப்படின்ற ஒரு பாடல் இருக்குல்ல, அப்படியே கொஞ்சம் சத்தத்தை கொஞ்சம் அதிகமா வைக்கலாமா? ஏன்னா இந்த பாடல் வந்துச்சுன்னா கால்கள் வந்து சும்மாவே இருக்காதுல்ல, அதுக்காக தான்.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். கைவினை கலைஞர்களின் மேம்பாட்டிற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பில் நாடு முழுவதும் ஒரு மாத கால சேவை இயக்கம் இன்று முதல் மேற்கொள்ளப்படுகிறது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமருக்கு வழங்க

0: பட்ட பரிசுப் பொருட்களின் மின்னணு ஏலம் இன்று தொடங்குகிறது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். தமிழக முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தாக்கல் செய்யப்பட்ட 99 வேட்பு மனுக்களின் மீதான பரிசீலனை இன்றும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டிகள் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மெசக்கினை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வீணையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரி பண்பலை 101.
3: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. நேரம் இப்போது முற்பகல் 11:02. ஏக்சூர் கேட்கலாம்.

எங்கேயுமே போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் முற்பகல் 11:08. ஆரம்பமாயாச்சு குமரி பண்பலையுடன் திரை இசை. வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இப்போ ஆரம்பிச்சு 12 வரைக்கும் நாம வெரைட்டி வெரைட்டியான திரைப்பட பாடல்கள் கேட்க போறோங்க. இது டீ பிரேக் டைம். டீ மட்டும் குடிச்சா நல்லா இருக்குமா? டீ கூட ஒரு ஸ்நாக்ஸும் சாப்பிட்டா தானே நல்லா இருக்கும். அதே மாதிரி திரைப்பட பாடல் மட்டும் கேட்டா நல்லா இருக்குமா? கூடவே ஃபிலிம் டிட்பிட்ஸும் இன்னைக்கு சொல்ல போறோங்க. திரைப்பட பாடல்கள் வரிசையில் முதல்ல ஒரு 80s ஹிட் தான் வரப்போகுது, கடலோர கவிதைகள் படத்துல இருந்து. பாரத் ராஜா இயக்கத்தில் 1986 வெளியான ஒரு பாப்புலரான காதல் திரைப்படம் இது. முரட்டுத்தனமான ரவுடியான சின்னப்பதாஸ் அப்படிங்கிற ஹீரோவை அன்பால மாற்றும் ஹீரோயின் ஸ்கூல் டீச்சர் ஜெனிஃபர். இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து காதல் வருது, அதில் இவங்க விழுறாங்க. அதுதாங்க மைய கதை. படத்தோட 80% காட்சிகள் பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் கடற்கரை கிராமத்தில் ஷூட் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் இடம்பெற்ற இளையராஜன் இசையில் அவரே எழுதி அவரே பாடியிருக்கும் ஒரு பாடல் தான் இப்போ நாம கேட்க போகிறோம். அந்த 80s ஹிட் பாடல் இதோ கடலோர கவிதைகள் படத்திலிருந்து உங்களுக்காக. ஸ்டே டியூன் வித் குமரி FM 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நாம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைம் செக் பண்ணிக்கலாம். நேரம் ஒரு பகல் 11:13. இந்த நேரத்துக்கு ஒரு டீ குடிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு கேட்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? அப்ப ரேடியோவை ஆன் பண்ணுங்க, நம்ம குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணுங்க. நீங்க கேட்டுட்டே இருக்கிறது குமரி பண்பலை 101.1 குமரி பண்பலையுடன் திரை இசை. திரை இசையில திரைப்பட பாடல்கள் கூட டிட்பிட்ஸ் வந்து சொல்லிட்டே இருக்கோங்க. இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில வெளிவந்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் முதல்வன். பிரம்மாண்டமான படங்களுக்கு பெயர் போன இயக்குனர் சங்கர் டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த படத்தின் மையக்கதை என்ன அப்படின்னா, ஒரு நாள் முதல்வன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சாமானியர் ஒருவர் ஒரு நாள் அந்த பொறுப்புல இருந்தா அதனால என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கறது அந்த கதை. இதுல வரக்கூடிய அழகான ராட்சசிய பாடல் அம்பா சமுத்திரம், பெரிய கோவில் படித்துறை, தாமிரபரணி ஆறு, தென்காசி பகுதிகளில் செட் போட்டு எடுக்கப்பட்டதுங்க. அழகான கிராமத்து காட்சிகளோட இந்த பாட்டு நம்ம கேட்கறதுக்கு அவ்வளவு ரசனையா இருக்கும், பார்க்கறதுக்குமே அவ்வளவு ரசிக்க வைக்கும். இந்த பாடல பாடியிருக்காங்க ஹரிணி, எஸ்பி பாலசுப்ரமணியம். அந்த பாடல வந்து கவிஞர் வைரமுத்து எழுதியிருக்காருங்க. ஏஆர் ரஹ்மான் இசையில அதை நாமளும் நம்ம எஃப்எம்ல இப்ப கேட்கலாமா? பாட்டு உங்களுக்காக வருது. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
1: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
0: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன்.

0: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
1: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
0: 9842339003.
2: நீங்கள் வீட்டில் சமையல் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்கள் கையில் கிட்டிருக்கிற வாட்சில், கையில் வச்சிருக்கிற மொபைலில், உங்கள் வீட்டு கிளாக்ல இப்போ டைம் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் முற்பகல் 11:21. நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நீங்கள் இணைஞ்சிருக்கிறது குமரி பண்பலையுடன் திரை இசையோட. இன்னைக்கு திரைப்பட பாடல்கள் கூடவே ஃபிலிம் டெட்பிட்ஸ் நாம சொல்லிக்கிட்டே இருக்கோம். அடுத்ததா ஒரு வித்தியாசமான வரைண்டியான சாங் கேட்க போலாமே. 2003 வெளியான திரைப்படம் தான் சாமி. இத டைரக்டர் ஹரி வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாருங்க. பாலக்காடு ஸ்ரீராம் பாடின திருநெல்வேலி அல்வாடா அப்படிங்கிற பாடல் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் வீதியிலையும் திருநெல்வேலி பின்னணியிலையும் படமாக்கப்பட்டது. பாடத்தோட ஹீரோ இன்ட்ரடக்ஷன் சாங்கே இதுதாங்க. நெல்லைக்கே உரித்தான திருவிழா கொண்டாட்டத்தோட பாட்டுக்கு மியூசிக் போட்டிருப்பாரு இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ். அவருடைய இசையில இந்த திரைப்படத்துல வரக்கூடிய எல்லா பாடல்களுமே சூப்பர் டூப்பர் ஹிட் தாங்க. காரக்குடி, சேலம், பழனி அப்படின்னு இந்த படம் படமாக்கப்பட்டிருந்தாலும் திருநெல்வேலி தான் முதல் கதைக்களமே. கவிஞர் நா முத்துக்குமார் எழுதின பாடல் வரிகள்ல திருநெல்வேலி அல்வாடா சாங் இப்ப கேட்டாலும் சும்மா வைப் பண்ண வைக்கும்னு சொல்லலாம். இதை இப்ப அந்த சாங் உங்களுக்காக வருது. என்ன நேர்களே, நெல்லைக்கு போலாமா?

0: பண்பலையின் பாசமிகு நேயர்கள், கண்ணியமுடன் தருகின்ற நிகழ்ச்சி பிரதிபலிப்பு. நுண்ணிய கருத்துக்களை தாங்கி வரும் கடித மலர்கள்,
1: வண்ணம் கோர்த்து வரும் வானவில்லாக
0: உங்கள் எண்ணம் கோர்த்து விரியும் கடிதமும் கருத்தும்,
1: நேயர் கடிதங்களின் தொகுப்பு.
0: சனிக்கிழமை தோறும்
1: காலை மணி 10:30
0: உங்கள் குமரி பண்பலை 101
1: கடிதம் வரையலாம்,
0: கருத்துக்களை வடிவம் மாறாது
1: அலைபேசியிலும் அனுப்பலாம்.
0: அலைபேசி எண்
1: 944-243-0243.
0: ஆம் நேயர்களே, நிகழ்ச்சி கேட்டவுடன்
1: நெஞ்சம் சொல்ல விரும்பும் கருத்துக்களை அனுப்புங்கள்.
0: காத்திருக்கிறோம்
1: காற்றலையில் உங்கள் கடித மலர்கள் தர.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101. இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி. டேய் தம்பி, சீக்கிரமா வா.
3: ஆ,
2: எவ்வளவு நேரம்டா?
3: 2 minutes.
2: இப்ப நீ வரப்போறியா இல்லையா?
3: என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? இந்த வீட்டுல நிம்மதியா குளிக்க கூட முடியாதா?
2: நிம்மதியானா 2 மணி நேரமா?
3: அது அதுதான் வந்து குளிச்சு குளிர்ந்து.
2: இங்க பாருடா, குளிக்கணும், ஆனா அதுக்காக பல மணி நேரமா இப்படி குளிச்சு தண்ணிய வேஸ்ட் பண்ண கூடாது.
3: நம்ம வீட்டு தண்ணி, நம்ம கரண்ட் நான் யூஸ் பண்றேன், அது எப்படி வேஸ்ட் ஆகும்?
2: என்னது, நம்ம வீட்டு தண்ணியா? அது பூமியில இருக்கிற தண்ணிடா. நம்ம தேவைக்கு போக அதிகமா நாம யூஸ் பண்ற எல்லாமே வேஸ்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தான்.
3: ஆ, உங்க அட்வைஸ் தொடங்கிட்டீங்களா?
2: இயற்கை வளங்களை எல்லாம் நாம இப்படி யூஸ் பண்ணிட்டோம்னா வருங்காலத்துல அடுத்த ஜெனரேஷன்லாம் தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க?
3: சரி சரி, நான் இனி தேவைக்கு மட்டும் தண்ணிய யூஸ் பண்றேன், போதுமா?
4: சின்ன சின்ன மழை துளிகள் சேர்த்து வைப்பேன்.
3: அப்படியே எனக்கு அட்வைஸ் பண்ண அந்த நேரம் பைப் டேப க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க கொஞ்சம் வாட்டர் சேவ் பண்ணிருக்கலாம்.
2: ஒவ்வொரு துளியும் உயிர் கொடுக்கும்.
3: நீரை சேமிப்போம்,
2: நாளையை பாதுகாப்போம்.
5: பொதுநலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி, குமரி பண்பலை 101.
2: எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

அங்கே இங்கே நீங்கள் எங்கே நின்னாலும் இப்போ டைமை செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் பிற்பகல் 11:30. இந்த நேரத்தில் நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ரேடியோவை ஆன் பண்ணுங்க, நம்ம குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணுங்க. ஏன்னா நீங்கள் இணைஞ்சிருக்கிறது குமரி பண்பலையுடன் திரு இசை. ஸ்நாக்ஸ் இல்லாமல் டீயா, அதே மாதிரி தாங்க ஃபிலிம் சாங்ஸில் ஃபிலிம் சாங் டிட்பிட்ஸ் இல்லாமையா. இன்னைக்கு குமரி பண்பலையுடன் திரை இசையில் நாம் அடுத்த பாடல் என்ன கேட்க போகிறோம் அப்படின்னா 2025 வெளியான ஒரு காமெடி த்ரில்லர் மூவி தாங்க, அது மாரீசன். நடிகர் வடிவேல், பகத் வாசல் இவங்கெல்லாம் நடிச்சிருந்த இந்த படம் நம்ம நாகர்கோவிலில் அதிகமான இடங்கள்லையும், குறிப்பாக வடசேரி அப்புறமா கன்னியாகுமரி கடற்கரைன்னு ஷூட்டிங் எடுக்கப்பட்டதுங்க. அல்சைமரால் பாதிக்கப்பட்ட ஒரு வயசானவராக நடிகர் வடிவேலு, ஒரு சாதாரண திருடனாக நடிகர் பகத் வாசல், இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து நாகர்கோவிலிருந்து திருவண்ணாமலைக்கு போகிற பயணிக்கிற ஒரு பைக் ரைட் டிராவல் தான் இந்த படத்துடைய கதையே. அதுலயும் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல, அதுவும் நம்ம நாகர்கோவில் அதிக இடங்கள்ல ஷூட் பண்ணப்பட்ட ஒரு பாட்டு தான் இப்ப நாம கேட்க போறோம். யுவன் சங்கர் ராஜா இசையில, மதன் கார்கியுடைய வரிகள்ல மதிச்சேம் பாலா பாடியிருக்காங்க. பாடல் வருது கேளுங்க. ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும்.

நேரம் இப்போ மறுபகல் 11:35. இந்த நேரத்துக்கு நீங்க கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க இணைந்திருக்கிறது குமரி பண்பலையுடன் திரையிசை. இன்னைக்கு திரையிசையில பிலிம் டிட்பிட்ஸ் சொல்லிட்டே இருக்கோம். அடுத்ததா என்ன பாடல், என்ன தகவல் அப்படின்னு தானே காத்திருக்கிறீங்க. நண்பன் படம்ங்க. 3 இடியட்ஸ் அப்படிங்கிற ஹிந்தி படத்துடைய ரீமேக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். இது ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம். இந்த படத்துல அஸ்க் லஸ்கா அமூர் அமூர் அப்படின்னு வரிகள் வரக்கூடிய ஒரு பாடல் இருக்கு, எல்லாருக்கும் தெரியும் தானே, ரொம்ப ஹிட்டான பாட்டு. இந்த பாடல்ல வரக்கூடிய இந்த முதல் 2-3 வரிகள் இருக்கு இல்லைங்களா, இதுல உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 16 மேற்பட்ட மொழிகள்ல இருந்து காதல் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்கும்படியான வார்த்தைகளை பாடலாசிரியர் மதன் கார்கி தேர்ந்தெடுத்து எழுதியிருக்காருங்க. அதுல அஸ்க் அப்படின்னா துருக்கி மொழியிலையும், லஸ்க் அப்படின்னா ஸ்லோவாக்கிய மொழியிலையும், அமூர் அப்படிங்கறது பிரெஞ்சு மொழியிலையும் காதல் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குமா. இப்ப பாட்டை கேட்டுட்டு நீங்களே எண்ணிக்கோங்க, 16 வார்த்தை வருதா இல்லையா அப்படின்னு. அன்பை எந்த மொழியில சொன்னா என்னங்க, அன்புக்குத்தான் மொழி இல்லை, இல்லை இல்லை, அன்பே உலக பொதுமொழி தானே, அப்ப அன்பை எந்த மொழியில சொன்னா என்ன. ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக்ல விஜய் பிரகாஷ் சின்மயி குரல்கள்ல இதோ அந்த பாடல் உங்களுக்காக. ஸ்டே டியூன்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியம் 101 இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சந்திப்போம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில எல்லைகள் கடிந்த மனித நேயம் நேர்முகத்துல பங்கேற்கிறார் நெட்டாங்கோடு முனைவர் என்னி சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். மறக்காம கேளுங்க, நிறைய அனுபவங்களும் தகவல்களும் உங்களுக்காக காத்திருக்கு. இன்று பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சந்திப்போம்.

மத்தியானம் 1 மணிக்கான சமையலை கவனிச்சுட்டு இருக்கீங்களா? இல்ல லஞ்ச் பிரேக் எப்படா வரும் அப்படின்னு ஆபீஸ்ல யோசிச்சுட்டே வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்படியே டைமையும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல நேரம் முற்பகல் 11:44. இந்த நேரத்துல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101ல இருந்து குமரி பண்பலையுடன் திரை இசை. டீ கூட ஸ்நாக்ஸ் இல்லாமையா, திரைப்பட பாடல்கள் கூட டிட்பிட்ஸ் இல்லாமையா? இன்னைக்கு திரை இசையில பாடல்கள் கூட சில டிட்பிட்ஸ் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். அடுத்ததா 1990 வெளியான ஒரு படத்துல இருந்து பாடல் கேட்க போறோங்க. இசைஞானி இளையராஜாவின் இசையில கங்கை அமரன் எழுதின வரிகள்ல மலேசியா வாசுதேவன் பாடின பாட்டுங்க. இந்த பாடலுடைய பெரும்பாலான பகுதிகள் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் இருக்குல்ல, அதுலயும் அது சுற்று வட்டார பகுதிகளிலையும் எடுக்கப்பட்டது. குறிப்பா மதுரையின் புகழ்பெற்ற சித்திரை திருவிழா, அப்புறமா அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய திருவிழா இருக்கு இல்லைங்களா, அந்த திருவிழாலாம் உண்மையாவே திருவிழா நடக்கும் போது மக்கள் கூட்டத்துக்கு இடையே போய் நடிகர் கார்த்திகை டான்ஸ் ஆட விட்டு இந்த டீம் வந்து பாட்டை ஷூட் பண்ணிருக்காங்க. அந்த பாட்டு தான் இப்போ நாம கேட்க போறோம். உங்களுக்காக அந்த பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் குமரி எஃப்எம் 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும்.

உங்களுக்கு ஞாபகப்படுத்துறோம், இன்று இரவு 9:30 நாடக மலரில் உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியம். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி.

என்னடா இது, வேலை செய்யறோம் செய்யறோம், வேலை இன்னும் முடியவே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? வேலை சீக்கிரமா முடிக்கணும், ஈஸியா முடியணும் அப்படின்னா ஒரு பாட்டு கேட்டுட்டே வேலை பண்ணா வேலையெல்லாம் ஈஸியா முடியும்னு நினைச்சா ரேடியோ ஆன் பண்ணுங்க, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணுங்க, பாட்டு கேளுங்க. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நீங்க இணைஞ்சிருக்கிறது குமரி பண்பலையுடன் திரை இசை. இன்னைக்கு திரை இசையில பாடல்கள் கூட பிலிம் டெட்விட் சொல்லிட்டே இருக்கோங்க. நடிகர் தனுஷ் எழுதின பாடல் தான் இப்ப கேட்க போறோம். ஏ ஆர் ரஹ்மான் இசையில, இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா தான் அந்த பாட்டை வந்து பாடியிருக்காங்க. ஹியூமன் சர்வைவல் அப்படிங்கறத மையமா வச்சு எடுக்கப்பட்டது தான் மரியான் திரைப்படம். இந்த திரைப்படத்தின் காட்சிகள் பாத்தீங்கன்னா, முதல் பாதி வந்து நம்ம கன்னியாகுமரி, நாகர்கோவில், மண்டைக்காடு, புதூர் இந்த இடங்கள்லாம் எடுத்திருக்காங்க. குறிப்பா முத்துக்குளிக்கும் சவாலான காட்சிகள் எல்லாமே அந்தமான் தீவுல போய் எடுத்திருக்காங்களாம். இந்த பாடல் வந்து ஆப்பிரிக்காவின் நமீபியா பாலைவனத்துல ஹீரோ நம்ம தன்னுடைய சொந்த ஊரை நினைச்சு பாடுற மாதிரியான கொஞ்சம் சோகமான ஃபீல் கொண்ட சாங் தான். ஆனா அந்த சோகமான பாட்டு, ஆனா அதுல என்னமா பீட் போட்டிருக்காரு நம்ம ஏ ஆர் ரஹ்மான்னு கேளுங்களேன். அந்த பிரபலமான பாட்டை இப்போ நாமளும் வந்து நம்ம எஃப்எம்ல கேட்டு ரசிக்க போறோம். உங்களுக்காக வந்துட்டே இருக்கு ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரியப்பம் 101 இது குமரி பண்பலையுடன். திரை இசை நிறைவான பகுதியை நாமே எட்டியாச்சுங்க. என்ன பாடல் வரப்போகுது அப்படிதானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. கோவில் திரைப்படம் உங்களுக்கு தெரியும். இயக்குனர் ஹரின் டைரக்ஷன்ல வெளிவந்த இந்த திரைப்படத்துல நகர்பகுதி டவுன் காட்சிகள் எல்லாமே நம்ம நாகர்கோவில் சில முக்கியமான காட்சிகள் காற்றாடி மலையிலையும் படமாக்கியிருக்காங்க. கதைக்களம் ஃபுல்லா நெல்லையை சுத்தியே இருக்கும் அப்படிங்கறதுனால குற்றாலம் தென்காசின்னு கிராமத்து சீன்ஸ் எல்லாம் அங்க வந்து எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல பாடலாசிரியர் ஸ்நேகனுடைய வரிகள்ல நடிகர் சிலம்பரசன், நடிகர் வடிவேலு மற்றும் கோவை கமலா இணைந்து பாடின இந்த நகைச்சுவை கலந்து வரக்கூடிய பாடல் திருநெல்வேலி கிராமத்து திருவிழா பின்னணியில படமாக்கப்பட்டதுங்க. அந்த பாடல் இது உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. கேளுங்க, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. ஸ்டே டியூன் வித் குமர் எஃப்எம் 101. இசை பிடிக்கும், இதயம் துடிக்கும்.
1: ஏ ஊரை விட்டு, உறவை விட்டு, சாதி விட்டு, சாமி விட்டு.

0: இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் இப்போது நண்பகல் 12 மணி. குமரி பண்பலை 101 இன்று வரப்போகும் நிகழ்ச்சி முத்துக்களும் அவை கோர்க்கப்பட்ட நேரங்களும் இப்போது நிகழ்ச்சி நிரலாய். நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
1: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
2: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
1: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் BS வெங்கடேசன் அவர்களிடம்
2: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
1: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
2: 9842339003.
0: பகல் 12:10 மனம் நனை மதுரமடைது தேரல் சுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில், குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல் நல பிரச்சனையின் அறிகுறியா, இது குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். 12:55 திரை இசை. பிற்பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா. 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, இதில் உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார். 1:55 திரை இசை. 2:15 சர்வதேச நோயாளி பாதுகாப்பு தின உரை. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் மேல்கரை செவிலியர் எம் அஸ்வினி அவர்கள். தொடர்ந்து திரை இசை. இரண்டு வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேநீர் நேரத்தில் சந்திப்போம் சிந்திப்போம். எல்லைகள் கடந்த மனித நேயம்

நேர்முகத்தில் பங்கேற்கிறார் நெட்டாங்கோடு முனைவர் என்.ஈ. சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். மாலை 4 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், வானிலை அறிக்கை, தொடர்ந்து திரையிசை. 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5 மணிக்கு முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரை இசை. 7:00 இன்னிசை நேரம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். ஹரிஹரன். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமான பயன்கள் குறித்து மத்திய பட்டுவாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி. மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி. குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன கேட்கலாம். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்றிரவு 8:00 செய்தி அறிக்கை. தொடர்ந்து சியர் ஃபார் பாரத். ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி. 8:30 கடித வழி நேயர் விருப்ப பாடல்கள். 9:15 திரை இசை. இரவு 9:30 நாடக மலர், இதில் உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியம். அமைப்பு எஸ். கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம். இரவு 11:00 மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்கள நாதம். குமரி எஃப்எம் 101 நிகழ்ச்சிகளை நீங்க நியூஸ் ஆன் ஏர் ஆப்பிலும் கேட்டு ரசிக்கலாம். எங்கேயும் எப்போதும் என்றென்றும் இது உங்களுடன். இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது. மனம் நனை மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. நம்ம எஃப்எம் ஸ்டுடியோ கிளாக்ல டைமை செக் பண்ணிக்கலாங்க. நேரம் பகல் 12:10. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களை தொகுப்பா நம்ம இன்னைக்கு பாடல்கள் கேட்க போறோம். மேஸ்ட்ரோ இளையராஜாவின் இன்னிசையில் பிறந்த 400th திரைப்படம் இது. அந்த திரைப்படம் தான் நாயகன். இந்த படத்துல இருந்து புலமைப்புத்தன் பாடல் வரிகள்ல மனோ கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் ஒரு பாடல் மதுரகானமாய் கேட்கலாமா? ராகமாய் நீயும் தாளமாய் நானும் சேர்ந்து இசைப்போம் ஒரு காதல் சங்கீதம்.

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
1: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
0: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
1: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
0: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
1: 9842339003.
2: ஆரோக்கியத்தில் உங்கள் உடல் நலனில் அக்கறை கொண்டுள்ள நமது குமரி பண்பலை 101 உங்களுக்காகவே தினந்தோறும் தருகின்ற தொடர்தான் நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் இன்று பகல் 12:50 குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல் நல பிரச்சனையின் அறிகுறியா என்பது குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். குரட்டை அப்படிங்கிறது ஆண்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெண்களுக்குமே வந்து சில இடங்களில் பிரச்சனையாக தான் இருக்குது. அது ஏன், என்ன, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க மறக்காமல் கேளுங்க இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடர். நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் அது உங்களுக்கு எங்களுக்குமே சந்தோஷம்.

நேரம் இப்போ பகல் 12:17. இந்த நேரத்துல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல இருந்து நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரலிசை. காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு. அந்த வரிசையில வரக்கூடிய இந்த பாடலின் வரிகளை சரியா எழுத முடியாம கவிஞர் திணற இசையமைப்பாளரே வரிகளை எழுதி மெட்டமைத்த பாடல் இது. அந்த இசையமைப்பாளர் வேற யாரும் இல்லை, இசைஞானி இளையராஜா தான். பாடியிருப்பது SP பாலசுப்ரமணியம். இதயம் எனும் கோவிலில் தினம் தினம் நான் ஆராதிக்கும் தேவி நீ. வருவது இதய கோவில் படப்பாடல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 8 மணிக்கு. ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம்.

சியாமா எஃப்எம் ஸ்டுடியோக்களாக டைமை செக் பண்ணிக்கோங்க. நேரம் நண்பகல் 12:24. இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி எஃப்எம் 101. இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுட்டே இருக்கிறது மனம் நனையும் மதுரமடை. இது தேரல் சுவையில் சாரலிசை, காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு. அந்த வரிசையில அடுத்த பாடல் எது அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னு தெரியும். சங்கர் கணேஷ் இசையில, கே எஸ் சித்ராவின் குரல்ல, பாடலாசிரியர் கவிஞர் வாலியின் வரிகள். சொக்கனை காண காத்திருக்கும் மீனாட்சி, இவளை காவல் காத்திடும் தும்பிக்கையோனே அதற்கு சாட்சி. மதுரகானமாய் உங்களுக்காக வருது ஆடி வெள்ளி பட பாடல்.

0: தமிழ் இலக்கியங்களை மீண்டும் சித்தரிப்போம், தமிழோடு இணைய எத்தணிப்போம், நற்றமிழோடு தொடர்ந்து பயணிப்போம், தமிழை சுவைத்து கழிப்போம், தமிழால் இணைவோம் இலக்கிய சோலையில்.
1: ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 8:30 நமது குமரி பண்பலை 101 வலம் வருகிறது இலக்கிய சோலை.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்கள் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புதமான பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும் படைப்பு சென்னை வானொலி நிலையம். மறக்காம கேளுங்க இன்றிரவு 7:30.

போதும் என்றென்றும் இது உங்களுடன் இசையுடன் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இது நம்ம எஃப்எம்ங்க. நம்ம எஃப்எம்ல நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறது மனம் நனையும் மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை, காலத்தை வென்று நிற்கும் ராகங்களின் தொகுப்பு இது. கவிஞர் வாலியின் துள்ளலான வரிகள், இசைஞானி இளையராஜாவின் இசை மழை அப்படின்னு சொல்லலாம். அவரோட சேர்ந்து போட்டி போட்டு பாடலை பாடியிருக்காரு எஸ்பி பாலசுப்ரமணியம். பாட்டு பாடவா படத்துல இருந்து ஒரு மதுரகானம், காற்றலையே கொஞ்சம் ஒதுங்கி வழிவிடு என் ராகதேவி வருகிறாள்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடல் புலவன் புத்தனின் பாடல் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா குரல்கள்ல இளையராஜாவின் இசையில வருது சிவா பட பாடல். உன்னை தேடி காற்றில் வரும் கீதம் இது, உன் மனதை தொடவில்லையா?

0: நிறைவு பெற்றது மனம் நனை மதுரமழை. இது தேரல் சுவையில் சாரல் இசை. செய்திகளுக்கு பிறகு நலமாய் வாழ்வோம் மருத்துவத்துடன் உங்களுக்காக காத்திருக்கும் இன்றைய நாளின் பயணம் இனிதாக அமைய வாழ்த்துக்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது ஆர்ஜே ஜே லிஜு. இனி உலக நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் குமரி எஃப்எம் 101. இனி கேட்கலாம் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் 3 நாள் செமிகான் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார். செமி கண்டக்டர் துறையின் விரிவாக்கத்திற்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக இந்த துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உருவாக்கி வருவதாக அவர் தெரிவித்தார். 12 சிப் உற்பத்தி திட்டங்களுக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் கூறினார். சிப் உற்பத்தி துறைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட பொறியியல் மாணவர்களுக்கு சிப் குறித்த பயிற்சி வழங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். இதுவரை 70,000 மேற்பட்ட மாணவர்கள் இந்த பயிற்சியை பெற்றிருப்பதாக அவர் தெரிவித்தார். நாடு விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டு வருவதாகவும் பிரதமர் கூறினார். நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டில் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.8% என்ற சாதனை அளவை எட்டியிருப்பதையும் திரு நரேந்திர மோடி சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மாநிலங்களின் ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள், பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் தொழில்துறையினர் அவருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாடு முழுவதும் பிஜேபி சார்பில் ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கமும் இன்று தொடங்கியது. குஜராத்தின் வட்நகரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்து பேசினார். நாட்டின் நலனை மட்டுமே கருத்தில் கொண்டு 25 ஆண்டுகளுக்கும் மேலாக திரு நரேந்திர மோடி அயராது பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதை இலக்காக கொண்டு பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகளை பிரதமர் மேற்கொண்டு வருவதாக திரு அமித்ஷா தெரிவித்தார். பிரதமரின் 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக தமிழக மக்கள் இல்லங்களிலும் பொது இடங்களிலும் கோவில்களிலும் தீபம் ஏற்றுமாறு தகவல் ஒளிபரப்பு

0: ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில் இதற்கான வேண்டுகோளை விடுத்தார்.
1: இன்றைக்கு மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய பிறந்த தினம். அதே போல மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் குஜராத்தினுடைய முதலமைச்சராகவும் பாரத பிரதமராகவும் தொடர்ந்து 25 ஆண்டுகள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். குஜராத்தை ஒரு முன்மாதிரி மாநிலமாக மாற்றினார்கள். அதைத் தொடர்ந்து 2014 பிரதமராக ஆன பிறகு நாட்டினுடைய வளர்ச்சியை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு உலக நாடுகள்லாம் கூட அவர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்மளுடைய நாடு 7.8% என்ற அந்த GDP வளர்ச்சியை நாம் பெற்றிருக்கின்றோம். அனைவருக்கும் வீடு திட்டம், இலவச கேஸ் இணைப்பு திட்டம், ஜல்ஜீவன் குடிநீர் திட்டம், இலவசமான ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட டாய்லெட் கட்டி கொடுத்த திட்டம், அனைவருக்கும் உணவு பாதுகாப்பு திட்டம், விவசாயிகளுக்கு சன்மான நிதி, ஜன்தன் அக்கவுண்ட், நேரடியாக வங்கி கணக்கில் மானியங்களை கொடுப்பது, இப்படி அந்த திட்டங்கள் மூலியமாக சுமார் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழிருந்து மேல்நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த 12 ஆண்டுகள்ல. அப்படி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சி, அனைத்து தரப்பு மக்களுடைய முன்னேற்றம், இந்த நாட்டு வந்து 2047 நம்மளுடைய APJ அப்துல் கலாம் அவர்களுடைய கனவு, நம்ம நாடு வல்லரசு நாடாக வேண்டும் என்ற அந்த கனவு, அந்த லட்சியத்தை நோக்கி நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். நான் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் கூட ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன். இன்றைக்கு மாலை 6 மணிக்கு நாம் எல்லாம் நம்மளுடைய வீடுகளிலேயே தீபமேற்றி அல்லது கோயில்களில் சென்று தீபமேற்றி, பொது இடங்களில் சென்று தீபமேற்றி பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய 25 ஆண்டுகால சேவையை போற்றும் விதமாக இந்த நாட்டு மக்களுக்கு இன்னும் அவர் நீண்ட சேவை செய்ய வேண்டும் என்று நாம் எல்லாம் ஆசீர்வாத தீபத்தை ஏற்றுவோம் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.
0: நாடு முழுவதும் தூய்மையே சேவை இயக்கம் இன்று தொடங்கியது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் பிறந்த தினமான அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை இந்த இயக்கம் நடைபெறவுள்ளது. இந்த இயக்கத்தின் ஒரு பகுதியாக மத்திய அரசு அலுவலகங்களில் தூய்மையே சேவைக்கான உறுதிமொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது. பிரதமருக்கு வழங்கப்பட்ட பரிசு பொருட்களின் ஏலம் இன்று தொடங்கி அடுத்த மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு முறையில் இந்த ஏலம் நடைபெறும் என்று கூறினார். 1498 பரிசு பொருட்கள் இந்த ஏலத்தில் இடம்பெறும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்ததையடுத்து மத்திய அரசின் சாதனைகள் குறித்த சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்திக்கான இந்தியா இயக்கம்.
3: 2014ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் உலக அளவில் இந்தியாவை உற்பத்திக்கான முனையமாக மாற்றியது. இந்த இயக்கத்தின் காரணமாக 2014ஆம் ஆண்டு 190,000 கோடியாக இருந்த மின்னணு பொருட்களின் உற்பத்தி கடந்த நிதியாண்டில் 1,311,000 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்தது. குறிப்பாக மொபைல் போன் ஏற்றுமதி 171 மடங்கு அதிகரித்து சாதனை படைத்தது. உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் மூலம் சிறு குறு தொழில்துறையும் பெரிய அளவில் வளர்ச்சி கண்டு வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தொலைநோக்கு பார்வையுடன் மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளே இதற்கு காரணம் என்று தொழில்துறையினர் தெரிவித்தனர்.
0: பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு 3 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சிறு குறு தொழில்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைவினை கலைஞர்களுக்கு உரிய வர்த்தக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் நோக்கில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் இங்கிலாந்தில் 6 நாள் பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று சென்னை திரும்பினார். இந்த பயணம் வெற்றிகரமாக அமைந்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பயணத்தில் 15,300 கோடி ரூபாய் மதிப்பிலான முதலீட்டுக்கான ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக

10,000-க்கும் மேற்பட்ட வேலைவாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடும் என்று அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் வறட்சி பாதிப்பே ஏற்படக்கூடாது என்ற நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறியுள்ளார். இன்று சத்ரபதி சாம்பாஜி நகரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நதிநீர் இணைப்பு திட்டங்களை நிறைவேற்ற கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். விவசாயிகளின் நலனில் தமது அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாகவும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் கூறினார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். உதம்பூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட வனப்பகுதியில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின் போது இவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதியில் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறுகிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒருநாள் போட்டிக்கான அணியின் கேப்டனாக சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியின் கேப்டனாக ஸ்ரேயஸ் ஐயரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் ரோஹித் சர்மா, விராட் கோலி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிக்கான அணியில் அபிஷேக் சர்மா, வைபவ் சூரியவன்ஷி உட்பட 14 பேர் இடம்பெற்றுள்ளனர். 3 ஒருநாள் மற்றும் 5 2020 கிரிக்கெட் போட்டிகளில் இரு அணிகளும் பங்கேற்கின்றன. முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் வரும் 27 தேதி நடைபெறுகிறது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரிதுஜா போஸ்லே, ஆஸ்திரேலியாவின் எலினா மிசிச் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவில் இந்த இணை 6-4, 3-6, 10-7 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் மெட்லின் ப்ரூக்ஸ், அமெரிக்காவின் ரீஸ் பிராண்ட்மியர் இணையை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் 30,00,000-க்கும் மேற்பட்டோர் பயனடைந்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 2 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்க குமரி பண்பிலை நிச்சு ஒண்ணு.
1: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5:02 முல்லை சரம்,
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லை சரம்.
1: குமரி பண்பலை 101 இதோ கேட்கலாம்.
2: நலமாய் வாழ்வோம். குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல் நல பிரச்சனையின் அறிகுறியா போன்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்குகிறார் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.
4: இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, குரட்டை விடுறதுங்கிறது வெறும் ஒரு சத்தம் தானா, ஏன்னா அது ஒரு பாதிப்பான அறிகுறியான்னு சொல்லி பார்க்க போறோம். ஏன் இந்த குரட்டை பத்தி நான் இன்னைக்கு பேசுறேன்னா, நிறைய பேருக்கு குரட்டை விடுறதே தெரியாது. அவங்க பக்கத்துல தூங்குறவங்கள்ட்ட கேட்டாதான், ஆமா டாக்டர், அவர் ரொம்ப அதிகமா குரட்டை விடுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரட்டைங்கிறது வெறும் ஒரு சத்தம் இல்லை, அது ஒரு பாதிப்பான அறிகுறி தான். இந்த குரட்டை அதிகமா விடுறதுனால ஸ்லீப் அப்னியாங்கிற ஒரு நுரையீரல் நோய் வரும். அது என்ன டாக்டர் ஸ்லீப் அப்னியா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது தூக்கத்துல வரக்கூடிய ஒரு மூச்சு பிரச்சனை.

0: சரி, யாருக்கெல்லாம் இந்த ஸ்லீப் அப்படியே நோய் வரும், ரொம்ப வெயிட் அதிகமாக இருக்கவங்க, அதாவது ஓவர் வெயிட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா தைராய்டு மாத்திரை போட்டுட்டு இருக்கவங்க, காலையில் எழுந்திரிச்சி வெறும் வயிற்றுல தைராய்டு மாத்திரை போட்டுறவங்களுக்கு இந்த நோய் வரும். சரி டாக்டர், இந்த ஸ்லீப் அப்படியால் என்ன நடக்கும்? நார்மலாக இந்த வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கழுத்தை சுற்றி இருக்கக்கூடிய தசைகள் வந்து ரொம்ப அதிகமாக அடர்த்தியாக இருக்கும். அதனால் அவங்க தூங்கும்போது இந்த அடர்த்தியாக இருக்கக்கூடிய சதை பகுதி கழுத்தில் உள்ள சுவாச குழாயை பிடிச்சி அமுக்கி ஆக்சிஜன் அளவை குறைச்சிரும். இந்த சுவாச குழாய் அமுங்கிறதுனால உடலில் போகக்கூடிய ரத்தத்தை ஆக்சிஜன் அளவு குறைஞ்சி ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிப்படையும். வேற என்னென்ன அறிகுறிகள்லாம் இருக்கும் டாக்டர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில் எந்திரிச்ச உடனே தலைவலி இருக்கும், நைட்டு நல்லா தூங்கி இருப்பாங்க, இருந்தாலும் காலையில் எந்திரிச்சா பயங்கரமா தூக்கம் வரும், டயர்டா இருப்பாங்க, பேப்பர் படிக்கும் போதே அப்படியே தூங்கி விழுவாங்க, டிவி பார்க்கும்போது அப்படியே தூங்கிடுவாங்க, எஸ்பெஷலி ஆபீஸ்க்கு போறாங்க இல்லைன்னா டிரைவர்ஸா இருக்கிறவங்க வண்டி ஓட்டும் போதே தூங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், எதுலையுமே ஒரு கவனம் செலுத்த முடியாம இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டுபிடிக்கிற அறிகுறிகள். அப்புறம் அதிகமா குரட்டை விடுறது, இல்லைன்னா தூங்கும் போது உங்க மூச்சு லைட்டா நின்றுட்டு திரும்ப மூச்சு விடுறது மாதிரி இருக்கும். இது வந்து உங்க கூட தூங்குறவங்க, அதாவது மத்தவங்க கண்டுபிடிச்சு உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிகுறி. சரி, இந்த ஸ்லீப் அப்னியாங்கிற நோய் அதுக்கான அறிகுறிகள் சொல்லிட்டேன். இந்த ஸ்லீப் அப்னியா நோயை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்லீப் அப்னியா தூக்கத்துல தான் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் குறையுது, ஸோ அதனால உங்களுக்கு தூக்கத்துக்கான டெஸ்ட், அதாவது ஸ்லீப் ஸ்டடின்னு சொல்லுவோம், அந்த டெஸ்ட்டுக்கு உங்களை உட்படுத்தி தூங்கும்போது உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் எவ்வளோ கண்டுபிடிச்சி எவ்வளோ குறையுதுன்னு பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்கும்போது காலையில் எந்திக்கும் போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் கவனம் செலுத்தலாம், உங்கள் தூக்கத்தோட தரமும் சுறுசுறுப்பும் அதிகமாக இருக்கும். அடுத்த நிகழ்ச்சியில் இந்த நுரையீரலில் வரக்கூடிய நிமோனியா, அதாவது அதிகமான சளிக்கட்டு பற்றி பார்ப்போம்.
1: குரட்டை என்பது சப்தமா அல்லது உடல் நல பிரச்சனையின் அறிகுறியா போன்ற சந்தேகங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கியவர் கீழ்குளம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: நேரம் அப்படியே ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 12:55 ஆகிவிட்டது. நீங்க அப்படியே குமரி பண்பலை 101 அப்படியே இணைஞ்சிட்டு இருக்கீங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முத்து அப்படின்ற திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

0: மாற்று சிறப்பு நிபுணர்
1: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
0: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
1: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
0: 9842339003

செய்தி தெரியுமா? இன்னைக்கு நேயர்களுக்கு என்ன செய்தி சொல்ல போறோம்? என்ன செய்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வந்து உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். அதனால அதை பத்திய செய்தி தான் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி, அதாவது இன்னைக்கு கடைபிடிக்கப்படுகிறது. என்ன கடைபிடிக்கப்படுகிறது? உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஓகே, மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் பாதுகாப்பான மற்றும் தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே இந்த நாளுடைய ஒரு நோக்கம், இல்லைனா வலியுறுத்துகிறது அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் மட்டுமல்ல, நோயாளிகளுக்கும் இதில் முக்கியமான பங்கு இருக்கிறது. ஏன் கேட்டீங்கன்னா, உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் இல்லையா, தங்களுடைய உடல்நிலை, எடுத்துக்கொள்ளும் மருந்துகள், அலர்ஜி போன்ற தகவல்களை மருத்துவர்களிடம் சரியாக தெரிவிப்பது மிகவும் அவசியம். நிறைய நோயாளிகள் பாத்தீங்கன்னா, நிறைய மருந்து தந்துருவாங்கப்பா, இவ்வளோலாம் மருந்து வந்து நம்மளுக்கு உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாவே ஒரு முடிவு பண்ணிப்பாங்க. அவங்களாவே வந்து நிறைய கூகுள் டாக்டர் ஆயிப்பாங்க. அவங்களாவே செல்ஃபாவே எல்லா மெடிசனும் எடுத்துப்பாங்க. அப்படிலாம் இருக்கவே கூடாதுங்க. ஓகே, ஏன்னா நம்ம என்ன வியாதின்றத நம்ம சொன்னாதான் அவங்க கரெக்டான மருந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம நிறைய மருந்து எழுதிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் சொல்றது கிடையாது. அதனால அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன வியாதிகள் இருந்தாலும் அதை வந்து அந்த தகவல்களை மருத்துவர்களிடம் சரியாக தெரிவிப்பது மிகவும் அவசியம். சரியான சிகிச்சை சரியான நேரத்தில் பாதுகாப்பாக, இதுதான் இதுதான் அதோடைய நோக்கு. அதாவது சரியான சிகிச்சை சரியான நேரத்தில் பாதுகாப்பாக இருப்பது. ஓகே, இதுதான் நோயாளிகள் பாதுகாப்பின் அடிப்படை. நோயாளிகளின் பாதுகாப்பு என்பது மருத்துவர்களின் பொறுப்பு மட்டுமல்ல, அது நம் அனைவரின் பொறுப்பும் கூட. அதாவது நோயாளிகளின் பாதுகாப்பு என்பது மருத்துவரின் பொறுப்பு மட்டும் அல்லங்க, அது நம் அனைவரும் பொறுப்பும் கூட அப்படின்னு சொல்லப்படுது. பாதுகாப்பான சிகிச்சை, ஆரோக்கியமான வாழ்க்கை, கரெக்டா?

0: இதழோர புன்னகையாய்
1: இதழோர புன்னகையாய்
0: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
0: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
0: குமரி பண்பலை 101
1: குமரி பண்பலை 101

ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. மங்கையரின் மனதோடு பயணிக்கும் இனிய நிகழ்ச்சியாய் ஹாய் ஸ்நேகிதியே,

குமரி எஃப்எம் 101 கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்குமே ஃபேண்டாஸ்டிக்கான குட் ஆஃப்டர்நூன். ஃப்ரெஷ்ஷா குட் ஆஃப்டர்நூன் சொல்றது நான் உங்க ஆர்ஜே பிருந்தாஜி தான். லவ்லி லேடிஸ் உங்க எல்லாருக்கும் ஸ்பெஷல் குட் ஆஃப்டர்நூன். ஹாய் பெண்மணிகளே, எப்படி இருக்கிறீங்க? சூப்பராக இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மூன்று ஒன்று தானே அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல? அப்படி மூணு விதமாக கேட்டால் தானே எனக்கு சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம். கரெக்டா? எப்படி இருக்கிறீங்க? சாப்பிட்டீங்களா? ஓகே பெண்மணிகளே, இன்னைக்கு வந்து என்ன டாபிக் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார் யார் யார் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேச போறீங்க. தொடர்புக்கு தொலைபேசி எண்கள் 260-2240, அதுக்கப்புறமா 2907-7222, இணைப்பு எண் 04652. ஒரு மொபைல் நம்பர் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க, 8903-2575309.

நம்ம வாழ்க்கையில வந்து சில மனிதர்கள் வந்து வருவாங்க இல்லையா, அவங்க வந்து பெரிய பெரிய அறிவுரைகள் எதுவுமே சொல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கையாலேயே நம்ம வந்து ஊக்கப்படுத்துவாங்க.

அதாவது உற்சாகப்படுத்துவாங்க. அது நம்முடைய அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், ஆசிரியையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் சந்தித்த ஒரு சாதாரண பெண்ணாக கூட இருக்கலாம். உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார், அவர் உங்களை எப்படி ஊக்கப்படுத்தினார், இல்லைனா அவர் நீங்கள் கற்றுக்கொண்ட, அவங்க மூலமாக நீங்கள் கற்றுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்கள் என் கூட பேச போகிறீங்க.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:13 ஆகிவிட்டது. நம்ம நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? பேசுங்க பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க, பாக்கலாம். சூப்பரா இருக்கு, நீங்க எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா நீங்க அதை சொல்றது கேட்டு சொல்லுங்க. நீங்க ரொம்ப தேடினாலதான் நான் டக்கு நீங்க வந்து உட்கார்ந்துட்டேன் பாத்தீங்களா. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே,
1: எனக்கு வந்து ஊக்கம் ரொம்ப கொடுத்தது எனக்கு ஒரு ஆசிரியர். அதாவது ஆசிரியர் அப்படின்னு சொல்லும் போது அவங்க திருவந்தரத்துலதான் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ரிட்டையர்ட் ஆனவரதான் இந்த ஊருக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல வந்து நான் அவங்கள சந்திச்சேன். சந்திக்க கூடிய நேரத்துல வந்து எங்க பையன், பையனோட பையன் வந்து சின்ன வயசு, ஒரு 10 வயசு இருக்கும். அப்போ அவனை வந்து படிக்கக்கூடிய நேரத்துல அவனுக்கு வந்து அவன் படிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேக்ஸ் இங்கிலீஷ் வந்து அவனுக்கு ரொம்ப இது பண்ணிட்டு அவனை கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்து அவனை வந்து படிக்க வை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊக்கத்தை கொடுத்தாங்க. அவனை நல்லா படிக்க வச்சேன். அப்புறமா வந்து எனக்கு உடல்நலம் சரியில்லாத நேரத்துல கூட நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணி, ஏதாவது ஒரு நல்லது கெட்டது ஏதாவது இருந்தா கூட நல்ல விதமான கருத்துக்களை எல்லாம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்து நான் வந்து ஒரு தையல் தொழில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் இப்பவும். அப்ப நான் வந்து செய்ய அவங்க பிளவுஸ் எல்லாம் தருவாங்க எனக்கு தைக்கிறதுக்கு. அப்ப நான் தைக்கக்கூடிய நேரத்துல எனக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்தாச்சு, நான் செய்து கொடுத்த கூடியதை அவங்களுக்கு அது ஏதாவது ஒரு கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா எனக்கு வந்து அதை சொல்லி கொடுப்பாங்க. நீ அப்படி பண்ணு இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நான் எனக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாம் நிறைய எனக்கு வந்து கத்து கொடுத்து எனக்கு அதை வந்து ஊக்கப்படுத்தினாங்க. அவங்க சொல்லக்கூடிய நேரத்துல அவங்க இப்ப இல்ல, இறந்துட்டாங்க. அவங்க இறந்துட்டாங்க. ஆனா அவங்கள நான் வந்து எப்பவுமே எனக்கு என்னோட வாழ்க்கை நான் வந்து பொருளாதார ரீதியா கூட எனக்கு நான் எவ்வளவோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருந்தாங்க கூட எனக்கு அவங்க வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. என் பிள்ளைக்கும் சரி எனக்கும் சரி யாரு கூட என்ன ஏதாவது பேசணும்னா அவங்க ரொம்ப சப்போர்ட்டிங் ஆயிட்டு எனக்கு இருப்பாங்க. நாங்க இன்னைக்கு வந்து அவங்கள வந்து நினைவு கூர்ந்தது மாதிரியான எப்பவுமே
0: அப்படியே அவங்களுக்கு ஒரு நன்றி கடமை பட்டிருக்கீங்க. நீங்க நன்றி உணர்வோடு கூட பேசுறீங்க இல்லையா?
1: அவங்களை எப்பவும் நினைக்க கூட நேரத்துல ரொம்ப லாஸ்ட்ல உடல்நிலை பாதிக்கப்பட்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த நேரத்துலயும் எங்களைதான் அவங்க தேடினாங்க. தேடி லாஸ்ட் கட்டத்துல வரைக்கும் எங்களைதான் தேடி பண்ணிட்டு இருந்தாங்க.
0: ஓகேம்மா, நீங்க ரொம்ப அருமையா பேசிட்டீங்கம்மா. ஓகே ஓகே, சூப்பரா அருமையா பேசுறீங்க.
2: இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
2: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்
3: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்.
4: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
2: செல்
4: 7305365016.
0: நேரம் அப்படியே சூப்பரா ஹாய் ஸ்நேகிதியோட இணைஞ்சுக்கிட்டு, குமரி பண்பலையோட இணைஞ்சுக்கிட்டு அப்படி இப்படி சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:16 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார், அதாவது உற்சாகப்படுத்திய பெண் யார், இல்லைன்னா ஊக்குவித்த பெண் யார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அவங்க வந்து சொன்ன ஒரு வார்த்தை உங்களுக்கு மனசுல இருக்கும், அது அப்படியே டச் ஆயிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட வார்த்தைகள் இருக்கா, இல்ல அவங்களுக்கு நன்றி சொல்லணுமா? யாருங்க அது? தோ பேச வராங்க, யாரென்று கேட்கலாம். வணக்கம்.

0: நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய அம்மா இல்லையா, அம்மா தான் எல்லாருக்குமே பிடிக்கும். அவங்கள பார்த்து தானே நம்ம வளர்றோம். ஸோ அந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க என்று நான் நம்புறேன். வணக்கம், பேசுங்க.
1: மேடம்
0: வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்கம்மா?
1: சாமிதோப்புல இருந்து மேகலா பேசுறேன்.
0: மேகலா மேடம், பேசுங்க.
1: எனக்கு வந்து எப்படி மேடம் தலைப்பு?
0: இன்னைக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார் அப்படின்னு அதுதான் தலைப்பு.
1: அதிகமா பண்ணா எங்க அம்மா தான்.
0: அம்மாவே தான், அம்மாவுக்கு அம்மா நிகர் அம்மா மட்டுமே. ஓகே. ஆ,
1: எப்படின்னா எனக்கு ஒரு தோழி, எனக்கு ஏதாவது கஷ்டம் சொன்னேன், அப்ப நீ இப்படி செய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நாங்க தப்பு பண்ணலாம், செய்யறது தப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எது நல்லது சொல்லி தந்தாலும் எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்தா கரெக்டா இருந்தது. சரியான வாழ்க்கையில எங்க அம்மா எனக்கு சொல்லி தந்த வார்த்தைகள் இன்னைக்கு அந்த உயர்வா இருக்கேன். அது அப்போ எங்க அம்மா கிட்ட தரோம். செல்வத்தை கொடுத்ததுல எங்க அம்மா மகாலட்சுமி, அன்பை கொடுத்ததுல எங்க அம்மா மகாலட்சுமி,
0: சூப்பர் சூப்பர்.
1: எங்க அம்மா உயர்ந்த கோபுரத்துக்கு சமம்.
0: ஏஞ்சல்.
1: ஏன்னா எங்க அம்மா தான்.
0: ஓகேம்மா, ஓகேம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.
0: சூப்பர். நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் ஏ அப்படின்னு சொன்னால் அம்மா அப்படின்றது. அம்மா வந்து அம்மாவுக்கு நிகர் யாருமே இல்லை, அம்மா தான். நம்ம வந்து வளரும் பொழுதே அம்மா வந்து நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ரொம்ப திட்டுவாங்க, எங்கள் அம்மா வந்து கஷ்டப்படுத்துவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அம்மா வந்து கஷ்டப்படுத்துறது எதுக்காக, அம்மா திட்டுறது எதுக்காக? நம்மளை சரியாக்கத்தானே, கரெக்டு தானே, நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக மட்டுமே தான் அம்மா எல்லாமே செய்கிறாங்க. அப்படிப்பட்ட அம்மா அம்மாவுக்கு நிகர் அம்மாவே தான். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார் அப்படின்ற கேள்வி, அந்த கேள்வி தான் இன்னைக்கு ஹாய் ஸ்நேகிதியில் போயிட்டு இருக்கு. அடுத்ததாக இணைந்திருக்கும் தோழி யார் என்று கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க, பேசுங்க. வணக்கம்மா, வெல்கம், வெல்கம். ஓடி வாங்க, ஓடி வாங்க, அப்படியே ஓடி வாங்க. கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிறேன். ஆ, அப்புறம் பேசுங்கம்மா. சொல்லுங்க.
1: வெயிலே கும்பிடுறாங்க. அம்மா எங்க அம்மா இறந்து வருஷ கணக்காவது. எங்க அம்மாக்கு அப்ப அந்த கோட்டை எனக்கு உறங்கிய ரூம்ல வச்சிருக்கேன். நீங்க காலையில சொன்னீங்க கண்ணாடி பாக்கணும். நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன்மா.
0: உங்க அம்மா பாப்பீங்களா?
1: அம்மாக்கு அப்பனையும் போட்டாய நான் பாப்பேன். அம்மாக்கு போட்டாய பாத்து
0: அது கண்ணாடி தானா? அது கண்ணாடியில தெரியுது பாத்தீங்களா?
1: ரூபம் பறிச்சு வச்சிருக்கம்மா. அம்மாட்ட கேட்டா, அம்மா எனக்கு இன்னைக்கு எல்லாமே நல்ல நாளா இருக்கணும், நல்ல காரியங்களா இருக்கணும், நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும். அம்மாட்ட இப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா அம்மைய பார்த்த அப்புறம்தான் நான் தெய்வத்தை பார்க்க போவேன். எனக்கு அம்மா அப்படிப்பட்ட அம்மா. எனக்கு மூணு பிள்ளைங்க பிறந்தாங்கம்மா. இந்த மூணு பிள்ளைங்க பிறந்திருந்த நேரத்திலயும் நான் ஒரு துணி நான துவச்சது கிடையாது. அவ்வளவு எனக்கு அம்மா என்ன அவ்வளவு அன்பா பார்த்து ஒரு கடைசியில எனக்கு ஒரு துன்பம் வந்த பிறகு எனக்கு அம்மா கூட இருந்து எனக்கு பல ஆறுதல் சொல்லி என்னை இவ்வளவு தேற்றி விட்டதே எனக்கு அம்மா. எனக்கு அம்மா தேற்றி விட்டு அந்த சந்தோஷத்தினால எனக்கு அம்மா வரும்போது மக்களை நான் உனக்கு வீட்டுல வரும்போது நீ திருச்சி வச்சிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதே போல அந்த அம்மா என்ன பார்க்க வருவாங்க. வரும்போது நான் சிரிச்சுக்கிட்டு அம்மான்னு வீட்டு போவேன். வரம்பா அம்மா என் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வர வகையில பாக்கணும். ஒரு செம்மது அதுகளுக்கு தூக்க முடியாத என பிள்ளைய அதுக்கு வேண்டி காத்து நிற்கும்
0: கண்டிப்பா. ராஜேஸ்வரி அம்மா சூப்பரா பேசிட்டீங்க அம்மா. ஓகே, ரொம்ப அருமையா பேசிட்டீங்க. ஓகேம்மா, நன்றி, நன்றி. இன்னைக்கு வந்து உங்களை அதிகமாக ஊக்குவித்த பெண் யார், அதாவது அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், ஆசிரியாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை

0: நம்ம வந்து சந்தித்த ஒரு சாதாரண பெண்மணியாக கூட இருக்கலாம், அதாவது உங்களை அதிகமாக ஊக்கப்படுத்திய பெண். அவர் சொன்ன எந்த ஒரு வார்த்தை இன்னும் உங்களுடைய நினைவில் இருக்கிறது? அவரை பார்த்து நீங்கள் கற்றுக்கொண்ட ஒரு நல்ல விஷயம் என்ன? அந்த பொண்ணுக்கு இப்போது ஒரு மெசேஜ் சொல்லணும் இல்லைன்னா நன்றி சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நீங்க பேச போறீங்க, அடுத்த தோழி யாராச்சும் கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: சந்திரா பேசுறேம்மா.
0: பேசுங்கம்மா, பேசிருங்க பேசிருங்க பாக்கலாம்.
1: எனக்கு வந்து ரொம்ப இது பண்ண பெண்ணு வந்து என் தோழிதாமா.
0: தோழிதாமா?
1: ஆமா, அவ வந்து ஃப்ரெண்டு தாமா. நாங்க திருச்சியில சந்திச்சோம்மா ரெண்டு பேரும். எப்படின்னா அப்பா தங்கச்சி மாதிரிதான். அப்பவும் பாடியா இருப்பா, நானும் பாடியா இருப்போம். ரெண்டு பேரும் பார்த்தா எந்த பொண்ணாலும் அப்பா தங்கச்சிதாம்மா பார்த்தா. நாங்க ஒரு இடத்துல சந்திச்சா கல கல கல கலத்து எல்லா இடத்துலயும் இவங்கதான் இருந்து பேசுறாங்கன்னு இருப்பாங்கம்மா.
0: சூப்பர்மா,
1: அவ்வளவு ஒற்றுமையா இருந்துட்டோம்மா. திருப்பி நாங்க இங்க வந்தாச்சுமா. வந்த பிறகு நாகர்கோவில் வந்துட்டேன், அவன் திருச்சியதாமா இருக்கிறான். மாசத்துக்கு டெய்லி போன போட்டீங்கப்பா, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ ஒரு இடத்துக்கு தண்ணிக்கு போனாலும் நீங்க ரெண்டு ஒரே வீட்டுக்கு தண்ணி எடுக்கிறீங்களான்னு கேட்பாங்க. இல்ல நாங்க தனித்தனியா தான் இருக்கிறோம், நாங்க அக்கா தங்கச்சி கிடையாதுன்னு சொல்லுவோமா. ஆனா அவங்க நம்ப மாட்டேன், நீங்க அக்கா தங்கச்சி தான், கூட பிறந்தவங்க தான். அப்படி இது பண்ணி அந்த பொண்ணு இப்ப அவ அங்க இருக்கிறதுனால என்னை வர சொல்லுவா திருச்சிக்கு. நானும் நாகர்கோவிலுக்கு வர சொல்லுவேன். ஆனா சந்தர்ப்பம் எப்படி இருக்கிறதுனால என்னை முயற்சி பண்ண பொண்ணு அந்த பொண்ணு தான். மறக்கவே இல்லை என் தங்கச்சி மாதிரி மாவா.
0: உங்களோட ஃப்ரெண்ட சொல்றீங்க?
1: ஆமாமா. ஆமா,
0: ஓகே.
1: அது ஒண்ணு. திருப்பி ரெண்டாவது எங்க அப்பா. அப்பா ரெண்டாவது எங்க அம்மா. எங்க அம்மா இவ்வளவு வயசானப்புறம் கூட எனக்கு வந்து எல்லாமே படி தரது எடுத்துறது படுத்திருந்தாலும் வீட்டாகுதுமா. ஆனா எந்த பண்ண எடுக்க கேட்கறது நான் எல்லாமே அந்த அடக்குவா இருப்பாங்க. எங்க அப்பா எங்க அம்மா வந்து என் தம்பி கொண்டாட்டி இருந்து இவ்வளவு நேரம் படுத்திருந்தீங்க, தேவைப்படும் ஐந்து வந்தவங்க பண்றீங்களேன்னு வாங்கம்மா. அது என்ன சுருக்கிருக்கும் அம்மாவுக்கு. நான் போன உடனே எல்லாம் பண்ணி தரேன், எல்லாம் பண்றேன், எடுப்பேன்
2: மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு.

0: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
1: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
0: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
1: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
2: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விழுப்புரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேயர்களே. யூ ஆர் லிசனிங் டு குமரி எஃப்எம் 101. ஸ்டே டியூன்ட். நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:30 ஆகிவிட்டது. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார் யார் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பேசிட்டு இருக்கிறீங்க. அது நம்மளுடைய அம்மாவாக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், தோழியாக இருக்கலாம், ஆசிரியாக இருக்கலாம், நம்ம சந்திச்ச ஒரு சாதாரண பெண் மணியாக கூட இருக்கலாம். யாரு உங்களை அப்படியே ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க, ஏதோ பேச வராங்க, யாருன்ட்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்மா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. சாப்பிட்டீங்களா? ஓகே, சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா பேசுங்கம்மா, சத்தமா பேசுங்க.
3: சாந்தி பிரபானந்த கீழ பெருவளை.
2: வெல்கம் வெல்கம் மேடம், சொல்லுங்க.
3: அக்கா மேடம், நான் வீட்டுல செல்ல குட்டி, அதனால மூணு அக்கா மூணு அண்ணே உண்டு. கூடுதலா அவங்க தானே என்ன நல்லா வளர்த்திருப்பாங்க.
2: சரி,
3: அதனால அக்கா தான் மேடம். அவங்க விடவா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ரொம்ப பிடிக்கும் மேடம்.
2: சூப்பர்,
3: எல்லாமே அவங்ககிட்ட பகிர்ந்துடுவேன்
2: மேடம்.
3: குழந்தை வளர்க்கறதுல இருந்து எல்லாமே பிள்ளைக்கு எப்படி குடுக்கணும் சொல்லி எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. சமையல் முதல் எல்லாமே சொல்லி தந்திருக்காங்க. இப்போ கூட அக்கா வீட்டுக்கு போனா இன்னொரு அம்மா வீட்டுக்கு போறேன்னா போவேன் மேடம்.
2: வாவ், சூப்பர். ஓகே,
3: நன்றி மேடம்.
2: ஓகேமா, நன்றி நன்றி. அடுத்தது பேசுறது யார் என்று கேக்கலாம். வணக்கம், பேசுங்க பேசுங்க பேசுங்க. யாருமா?
4: லிசி.
2: ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? பேசுங்க. இப்ப சரியாக இல்லைமா, சாரி, கேட்க மாட்டேங்குது. வணக்கம். வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
5: லட்சுமி மேடம்.
2: பேசுறீங்கம்மா.
5: எனக்கு எங்க அம்மா தான் மேடம்.
2: நல்லாவே
5: சித்தி சித்தப்பா பொண்ணு, நல்ல ஏதோ ஒரு அறிவுரை செல்ல, நல்ல பாக்கமா இருப்பாங்க.
2: ஓ,
5: மூணாவது பிரிஞ்சாஜி மேடம்.
2: தேங்க்யூ சோ மச். ஏன்னா அவங்க லிஸ்ட்ல நான் இருக்கே பாத்தீங்களா?
5: ஆமா கண்டிப்பா.
2: நன்றிமா, நன்றி. அப்படியே மைக் அடிச்சு நான் விழுந்துட்டேன் கீழே.
5: நல்லா படிக்க மேடம்.
2: சரிங்கம்மா, தேங்க்யூ சோ மச். நன்றி.
6: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
7: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
6: முத்து நியூரோ சென்டர் சுங்கான்.

0: அடி நாகர்கோவில் கால் 8870198870.
1: இன்னைக்கு வந்து கேட்டுட்டு இருக்கிறீங்க ஹாய் ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில். உங்கள் வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார் யார் யார் அப்படிதான் இன்னைக்கு வந்து நம்ம பேசி போயிட்டு இருக்கிறோம். அடுத்ததாக இணைந்திருக்கும் தோழி என்ன சொல்றாங்க கேட்கலாம். வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா, யார் எங்க இருந்து பேசுறீங்க? எஸ் வெல்கம். நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க என்னாச்சு இருப்பீங்க? அப்படியே வந்துட்டு பேக்ல வந்து பிஜிஎம் எல்லாம் போட தேவையே இல்ல, அப்படியே ஒரு அழகான ஒரு ஸ்மைலோட பேசிட்டு இருக்கிறது சூப்பர். வெல்கம். எனக்கு வந்து ரொம்ப கிளியராக இல்லை. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அம்மா தாங்க, நான் வந்து சின்ன வயசுல இருந்தே எனக்கு அறிவுரை சொல்லி என்ன அழகா என்ன செப்பனிட்டு சூப்பரா அருமையா வளர்த்தது வந்து எங்க அம்மா தான். எங்க அம்மாக்கு நிகர் எங்க அம்மா மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:35 ஆகிவிட்டது. நீங்க வந்து குமரி எஃப்எம் 101 இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க. சூப்பரா நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. அடுத்ததா சூப்பரான ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. கேட்டுட்டு மீண்டும் அப்படியே இணைஞ்சிடலாம். ஓகே.

0: நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 1:41 ஆகிவிட்டது. இணைஞ்சிட்டு இருக்கிறீங்க குமரி பண்பலை 101. உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா மோட்டிவேட் செய்த பெண் யார் அப்படின்ற கேள்வியோட தான் இன்னைக்கு உள்ள ஹாய் ஸ்நிகிதி அப்படியே போயிட்டு இருக்கு. இணைஞ்சிருக்கிறாங்க, அடுத்து யார் என்று கேட்கலாம். வணக்கம், வணக்கம், பேசுங்க. வணக்கம், என்ன வந்து அதிகமா ஊக்கப்படுத்தியது யார் என்று கேட்டால் நான் வந்து கண்டிப்பா குமரி பண்பலை 101 சொல்லுவேன். ஏன் கேட்டீங்க அப்படின்னா, எவ்வளவுதான் டவுனா இருந்தாலும் எவ்வளவுதான் சோர்வா இருந்தாலும் இதோ உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தீங்களா. உங்ககிட்ட வந்த உடனே நான் அப்படியே ஆக்டிவ் ஆயிருவேன், பயங்கரமா சந்தோஷமாயிருவேன். உங்ககிட்ட பேசும் பொழுது அப்படி வேற லெவல் அப்படி போயிடுற மாதிரி எனக்கு தோணும். நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்ககிட்ட வரும்போது, அதாவது குமரி பண்பலை 101 இருந்து அப்படியே உங்ககிட்ட த்ரூ ஆகும்போது ரொம்ப சந்தோஷமா நான் ஃபீல் பண்றேன். அப்புறமா அம்மாவை வந்து கண்டிப்பாக சொல்லியாகணும். அம்மா வந்து நமக்கு எப்போதுமே நீ இதை செய் அதை செய் அப்படி எல்லாருடைய அம்மாவும் சொல்லுவாங்க. சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் நமக்கு பெரிய பாடமே அவங்க தான். நம்மளுக்கு நம்ம சோர்ந்து போகும்போதெல்லாம் பரவாயில்ல, மீண்டும் முயற்சி செய், உன்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறது நம்மளுடைய அம்மா தானே. அம்மா நம்மளுடைய முதல் ஆசிரியர் மட்டுமல்ல, நம்மளுடைய முதல் ரசிகையும், முதல் ஆதரவாளரும், நம்மளுடைய மிகப்பெரிய மோட்டிவேஷனாகவும் கூட இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஏஞ்சல். கரெக்டா, நீங்க அப்படியே அணைஞ்சிட்டு இருக்கிறீங்க குமரி பண்பலை 101. வணக்கம். வாழ்க்கையில் எத்தனை பேர் நம்ம வந்து பாராட்டினாலும் அம்மா சொல்லும் ஒரு சின்ன நான் உன்னை பார்த்து பெருமைப்படுறேம்மா அப்படின்ற அந்த வார்த்தைக்கு ஈடு எதுவுமே கிடையாதுங்க. கரெக்டு தானே, எல்லாருக்குமே அப்படி தான். அதே மாதிரி கூடவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. இருந்தாலும் எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட் அப்படியே யூஎஸில் இருக்கிறாங்க. அவள் சொல்லும் பொழுது நானும் அப்படி தான் ஃபுல்லாக டவுன் ஆனால் அப்படியே ரீசார்ஜ் ஆகிடுவேன். அந்த மாதிரி தான் ஏதோ அடுத்து இணைஞ்சிட்ருக்குறாங்க. வணக்கம், பேசுங்க, பேசுங்க. வணக்கம், எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, சீக்கிரமா பேசுறீங்கம்மா. யார் பேசுறீங்க?
1: ராஜாத்தி.
0: ராஜாத்தி,

0: பேசுங்கம்மா.
1: மேடத்து கேன்டீன் மதிய வணக்கம் மேடம்.
0: மதிய வணக்கம் அம்மா, பேசுங்க.
1: மேடம் எனக்கு ரொம்ப பண்ணது எங்க டீச்சர் தான் மேடம்.
0: யா டீச்சர்? ஓகே.
1: டீச்சர் ஆமா, எனக்கு வந்து ரெஜி டீச்சர் இருந்தாங்க. அவங்க வந்து நம்ம படிக்கணும், படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருந்த டைம், அப்போ சிக்ஸ்த் செவன்த் அந்த டைம்ல படிக்கணும் பண்ணாங்க. ஸ்டடீஸுக்கு எப்படி படிக்கணும்ன்றத மோட்டிவேட் பண்ணாங்க. அவங்க அன்னைக்கு கொடுத்த மோட்டிவேஷன் தான் எனக்கு நினைக்கும். எனக்கு புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றது மட்டும் எனக்கு ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை அவங்க தூண்டிருப்பாங்கன்னு பாருங்க. எனக்கு ஸ்டில் நான் இப்ப கூட எனக்கு வந்து மேல மேல படிக்கணும் கூடிய ஒரு ஆர்வத்தையும் திறமையும் எங்க டீச்சர் தான்.
0: ஓகேம்மா, சூப்பர், அருமையா பேசுனீங்கம்மா.
1: நன்றி
0: நன்றி நன்றி. இன்னைக்கு வந்து ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களை அதிகமாக மோட்டிவேட் செய்த பெண் யார் அப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஆசிரியை சொன்னாங்க, சிலவங்க வந்து அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, அப்படி ஒவ்வொருத்தங்களும் தோழிகள் சொன்னாங்க. சூப்பரா பேசுனீங்க. பேசின எல்லா தோழிகளுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த எல்லா நேயர்களுக்கும் நன்றிகள் பல. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவில் உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கிடையிலான மூன்றாவது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வேகமாக அதிகரித்து வரும் அதேவேளையில் இந்தியா மீதான உலகத்தின் நம்பகத்தன்மையும் அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுடெல்லியில் செமிகான் இந்தியா 2026 உலகளாவிய மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய பிரதமர், இந்தியாவின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகள், வளர்ச்சி வாய்ப்புகள், புதிய சிந்தனைகளுக்கு வழிவகை செய்வதாக குறிப்பிட்டார். சிப் எனப்படும் செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தியில் 100,000 பொறியாளர்களுக்கு பயிற்சிகள் வழங்கப்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் சிப் தொழில்நுட்ப தகடுகள் உலகம் முழுவதும் பயணிப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி வெளியிட்டுள்ளார். செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளில் எரிசக்தி பாதுகாப்பு மிகவும் அவசியம் என்றும் இதற்கான நடவடிக்கைகளை அரசு முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். சர்வதேச இந்திய தொழிற்சாலைகள், முதலீட்டாளர்கள், ஆராய்ச்சியாளர்கள், ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள், மாணவ மாணவிகளை ஒரே தளத்தில் இணைத்து செமிகண்டக்டர் துறையின் மின்னணு சங்கிலியை முன்னெடுத்து செல்லும் தளமாக இம்மாநாடு திகழ்கிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 76வது பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி உள்ளிட்டோர் தெரிவித்த வாழ்த்து செய்தியில் பிரதமர் நல்ல உடல் நலத்துடன் நீடூழி வாழ வாழ்த்தியுள்ளனர். மத்திய மாநில ஆட்சியில் 25 ஆண்டுகாலம் சேவையாற்றிய பிரதமரை பாராட்டும் வகையில் 1 மாத கால மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கம் நாடு முழுவதும் இன்று தொடங்கியது. பிரதமரின் மக்கள் சேவையை பாராட்டும் வகையில் இன்று மாலை 6 மணி முதல் 7 மணிக்குள் இல்லங்களில் தீபம் ஏற்ற மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அழைப்பு விடுத்துள்ளார். ரத்த தான முகாம், தூய்மைப் பணிகள் உள்ளிட்டவைகளும் பிஜேபி சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. நாமக்கல்லில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய பிஜேபி மாநில துணைத்தலைவர் டாக்டர் கே பி ராமலிங்கம், பொது சேவையில் பிரதமரின் அர்ப்பணிப்பு குறித்து இந்த 1 மாத காலத்தில் எடுத்துரைக்கப்படும் என்றார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீடு மற்றும் வளர்ச்சி மையமாக உயர்த்தும் நோக்கில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயின் இங்கிலாந்து பயணம் அமைந்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் தமது 6 நாள் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு இன்று தமிழகம் திரும்பிய நிலையில் அரசு வெளியிட்ட அறிக்கையில் உதிரி பாக உற்பத்தி, ஆராய்ச்சி மேம்பாடு, புதுப்பிக்கத்தக்க ஆற்றல், மின்கட்டமைப்பு உபகரணங்கள், உலகளாவிய திறன் மையங்கள் ஆகியவற்றை உள்ளடக்கி 15,300 கோடி ரூபாய் முதலீடுகள் ஈர்க்கப்பெற்றதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 10,000-க்கும் மேற்பட்டோருக்கு நேரடியாகவும் மறைமுக

0: முகமாகவும் வேலைவாய்ப்பு உருவாக வழிவகை செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் அரசு கூறியுள்ளது. வரும் 2036 ஆண்டிற்குள் தமிழ்நாட்டை 1.5 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கூறியுள்ளது. தமிழ்நாட்டை உலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கைக்குரிய முதலீட்டு மையமாக நிலைநிறுத்தும் அரசின் பயணம் தொடரும் என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தாவேக ஆட்சியில் ஊழல் அதிகரித்துள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கடந்த 4 மாதங்களில் 40,000 கோடி ரூபாய் கடன் அரசு பெற்ற நிலையில் புதிய தலைமை செயலகத்தின் அவசியம் குறித்து வினா எழுப்பியுள்ளார். இந்தியாவில் உள்ள நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். மின்வெட்டு பிரச்சினைகளுக்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். தமிழக சட்டப்பேரவையில் மக்கள் பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் இடைத்தேர்தலுக்காக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களில் பிரதான கட்சிகளான தவேக, திமுக, அஇஅதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. வேட்பு மனுக்களை விலக்கிக் கொள்ள நாளை மறுநாள் கடைசி நாளாகும். முன்னாள் மத்திய அமைச்சரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக் குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். அன்னாருக்கு வயது 78. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் அமைச்சரவையில் வர்த்தகம் தொழில்துறை இணையமைச்சராக அவர் பதவி வகித்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கூட்டுறவு சங்கங்கள், சுய உதவிக்குழுக்கள், வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு சந்தை வாய்ப்பும் கொள்முதல் ஆணைகளும் கிடைக்கும் வகையில் இணையவழி நடைமுறைகள் செயல்படுத்துவதன் அவசியத்தை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். நுகர்வோர் கூட்டுறவு நிறுவனங்களுக்கான புதிய இணையவழி கொள்முதல் நடைமுறைகளை சென்னையில் இன்று ஆய்வு செய்த அமைச்சர் இப்பிரிவில் அதிக எண்ணிக்கையில் வழங்குநர்களை இணைக்க நடவடிக்கையை எடுக்க கேட்டுக்கொண்டார். நெசவாளர்களின் கூலி உயர்வு கோரிக்கைகளுக்கு ஐவர் குழு கருத்து கேட்பு அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி கூறியுள்ளார். ஈரோடில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இக்குழு அனைத்து சரகங்களிலும் நெசவாளர்களிடம் கருத்துக்களை கேட்டு இவ்வார இறுதியில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளதாக கூறினார்.
2: ஐவர் குழு அமைச்சிருக்கிறோம், பகுதியில போய் கருத்து கேட்பு நடந்து இருக்கிறாங்க நெசவாளர்களோட. அவங்களோட கருத்து கேட்பு ஆய்வு அறிக்கையை வந்து துறை செயலாளர்கிட்ட வந்து இந்த வாரத்துக்கு கடைசியில சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பித்ததுக்கு பிறகு என்ன அவங்களுடைய தேவைகள் இருக்குதோ, அவங்களுக்கு கூலி உயர்வு பண்ணணுமோ அதை நிச்சயம் இந்த அரசு ஆலோசித்து நடவடிக்கை.
0: நாமக்கல் பழைய அரசு மருத்துவமனையில் தாலுகா மருத்துவமனை ஏற்படுத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக மாநில வணிகவரி பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்செல்வன் கூறியுள்ளார். நாமக்கல்லில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொல்லிமலை ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சிக்கு செல்ல ரோப்கார் வசதி குறித்து ஆய்வு செய்யப்படும் என்றார். பெரியார் ஈவே ராமசாமியின் 148வது ஆண்டு பிறந்த தினம் சமூக நீதி நாளாக இன்று கொண்டாடப்படுகிறது. சென்னை அண்ணா சாலையில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவ சிலைக்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன், திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோரும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியுள்ளனர். ஈவேராவின் சொந்த ஊரான ஈரோடில் உள்ள அவரது நினைவகத்தில் அன்னாரது திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர் திரு விஜய் பாலாஜி மாலை அணிவித்தார். இந்நாளையொட்டி திருப்பத்தூரில் மாநில வனத்துறை அமைச்சர் திரு ரஞ்சித்குமார் தலைமையில் சமூக நீதி உறுதிமொழி ஏற்கப்பட்டது. மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 17 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று விமர்சையாகவும் கோலாகலமாகவும் பக்தி சிரத்தையுடனும் நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தையொட்டி சிறப்பு பூஜைகளுடன் வேத மந்திரங்கள் ஒலிக்க திருக்கோவிலின் 12 கோபுர கலசங்களிலும் புனித நீர் ஊற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்குற நன்னீராட்டு பெருவிழா மிக கோலாகலமாக நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று அதிகாலை 12 கால யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட புனிதநீர் கலசங்கள் புறப்பாடாகி முதலில் தங்க விமானங்கள் மற்றும் ராஜகோபுரங்களுக்கு இன்று காலை கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. இதனை ஒட்டி மதுரை மாநகரமே விழா கோலம் பூண்டிருந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று

0: சாமி தரிசனம் செய்தனர். கூட்ட நெரிசலின்றி பக்தர்கள் குடமுழுக்கு விழாவை காண 50 மேற்பட்ட இடங்களில் எல்இடி திரைகள் வைக்கப்பட்டு அதில் நேரடி ஒளிபரப்பும் செய்யப்பட்டது. மதுரையில் இருந்து எஸ் ரகுராஜா.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தேத்தாக்குடி கிராமத்தில் ஏரி மாசுபடுவதை தடுக்க கண்காணிப்பு கேமரா பொருத்தி இளைஞர்கள் கண்காணித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த தேத்தாக்குடி கிராமத்தில் மிகவும் பெரிய ஏரி உள்ளது. ஏரி குப்பைகளும் மணல்திட்டுகளும் பெரும்பாலான பரப்பை ஆக்கிரமித்துள்ளதால் மழைக்காலத்தில் நீர் தேக்க முடியாமல் கடலில் சென்று வீணாக கிடைக்கிறது. அறிந்த தேத்தாக்குடி கிராமத்தை சேர்ந்த இளைஞர்கள் ஒன்று கூடி ஏரியில் உள்ள குப்பைகளை அகற்றி தூய்மைப்படுத்தியுள்ளனர். மீண்டும் ஏரியில் குப்பைகளை யாரும் கொட்டக்கூடாதவாறு கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தியும் குப்பை கொட்டக்கூடாது என விளம்பரப்படுத்தி வைத்தும் கண்காணிப்பு ஈடுபட்டுள்ளனர். ஏரிக்கரையில் என் ஏரி என் பெருமை என்ற தலைப்பில் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து அதில் பள்ளி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி, பட்டிமன்றம் உள்ளிட்ட போட்டிகள் வைத்து அதில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கினார்கள்.
1: தூத்துக்குடி ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் தூத்துக்குடியில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை, திண்டுக்கல், நீலகிரி, தேனி, மதுரை, விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றுள்ள இந்தியா தொடரை முழுமையாக கைப்பற்றும் முனைப்புடன் இன்று களமிறங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் செமிகண்டக்டர் சூழல் வேகமாக விரிவடைந்து புதிய முதலீடுகளுக்கு வழிவகை செய்வதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தமிழகத்தை உலகின் முன்னணி முதலீட்டு வளர்ச்சி மையமாக மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சரின் இங்கிலாந்து பயணம் அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. இந்தியாவிலேயே உள்ள தொழில் நிறுவனங்களுடன் லண்டனில் ஒப்பந்தம் கையெழுத்தானது குறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலுக்கு தாக்கல் செய்யப்பட்ட அரசியல் கட்சிகளின் வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இந்தியா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 3வது இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி புதுடெல்லியில் இன்றிரவு 7:30 நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைஞ்சிருக்கிறீங்க. நேரம் 1:55. அடுத்தது ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. 3வது பிறை அப்படின்ற திரைப்படத்தின் ஒரு அருமையான பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: was administered as part of the ongoing Swachhata Hi Seva 2026 campaign, being observed across the country from today till the 2nd of next month. In men's cricket, India will play the final match of the three-match T20 international series against Afghanistan at the Arun Jaitley Stadium in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. At the stock markets, the Sensex was trading nearly flat, while the Nifty was trading moderately higher during the afternoon session today. And now before we end the bulletin, the headlines once again. Prime Minister Narendra Modi inaugurates SemiCon India 2026 in New Delhi, says India's semiconductor ecosystem expanding rapidly and opening new opportunities for innovation, investment and growth. Union Minister Ashwini Vaishnav says government has set a target to support 200 startups and companies to design chips in India across spectrum of semiconductor requirements. BJP's month-long nationwide Seva Sankalp Abhiyan begins today to mark Prime Minister Narendra Modi's 25 years of public life and service. PM Vishwakarma scheme completes 3 years today. India slams Pakistan for providing permissive environment for terrorists responsible for September 11 attacks in the United States. And with that, we end the midday news.
1: சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி தி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15.
4: சர்வதேச நோயாளி பாதுகாப்பு தின உரை பங்கேற்கிறார் செவிலியர் மேல்கரை எம் அஸ்வினி அவர்கள்.
5: ஆகாஷ்வாணி நேயர்களுக்கு வணக்கம். நான் எம் அஸ்வினி. நான் கடந்த 8 வருடங்களாக செவிலியரா பணியாற்றி வர்றேன். இன்னைக்கு வந்து உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம். ஒவ்வொரு மனுஷனுக்கும் தன்னோட ஹெல்த் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து உடல்நல குறைவு ஏற்படும் போது நம்ம நம்பிக்கையா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம். அங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து டாக்டர்ஸ், ஸ்டாஃப் நர்சஸ் அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர்ஸ் இவங்க எல்லாம் நம்மள குணப்படுத்திடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையிலதான் நம்ம வந்து நம்மள அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். அப்படிப்பட்ட மருத்துவ சிகிச்சையின் போது பேஷண்ட்ஸுக்கு எந்த விதமான தேவையில்லாத பாதிப்பும் ஏற்படாம இருக்கிறதும், சரியான சிகிச்சை சரியான நபருக்கு சரியான முறையில் வழங்கப்படுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் வலியுறுத்துறதுக்கு உலக நோயாளிகள் பாதுகாப்பு தினம் ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் 17 கடைபிடிக்கப்படுகிறது. உலக சுகாதார அமைப்பான WHO நோயாளிகளோட பாதுகாப்பை உலகளவுல முன்னிறுத்த நோக்கத்தோட இந்த நாளை கடைபிடிக்கிறாங்க. எவ்ரி பேஷண்ட் டிசர்வ்ஸ் நாட் ஓன்லி த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் பட் ஆல்சோ த சேஃபஸ்ட் கேர். பேஷண்டோட கேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியான பேஷண்ட ஐடென்டிஃபை பண்றது, சரியான ட்ரக்க சரியான பேஷண்ட்டுக்கு கொடுக்கறது, ட்ரக்கோட நேமு அதோட மெஷர்மெண்ட்டை சரிபார்க்கறது, முக்கியமா ஹேண்ட் ஹைஜீனை வந்து முறையா கடைபிடிக்கிறது, இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் முறைகளை எல்லாம் ஃபாலோ பண்றது, லேப் ரிப்போர்ட்ஸ், பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாம் சரியா பராமரிக்கிறது, இது போல ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயம் பேஷண்டோட உயிரையும் நலனையும் பாதுகாக்க உதவுது. சில நேரங்கள்ல ஒரு சின்ன கவனக்குறைவு கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும். அதனால சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கணும். அப்படி தவறு நடந்தாலும் அதை மறைக்காம உடனடியா தெரிவிக்கணும். மறுபடியும் அந்த தவறு வந்து நடக்காம தடுக்கணும். இது எல்லாமே ஒரு நல்ல பேஷண்ட் சேஃப்டி கல்ச்சரோட அடையாளம். பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது தன்னோட உடல்நலத்தையும் உயிரையும் நம்மோட கைகள்ல தான் நம்பி ஒப்படைக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை காப்பாத்துறது நம்ம எல்லாரோட பொறுப்பு. பேஷண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது இந்த ஒரு நாளைக்கு மட்டும் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. ஒவ்வொரு நோயாளியிடமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலிலும் நம்ம கண்டிப்பா ஒரு பழக்கமா வச்சுக்கணும். இந்த பேஷண்ட் சேஃப்டி டேல நம்ம எல்லாரும் ஒரு உறுதி எடுத்துப்போம். சேஃப்டி ஃபர்ஸ்ட், பேஷண்ட் ஃபர்ஸ்ட் ஆல்வேஸ். ஓகேவா? நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலையும் ரொம்ப கவனமா இருப்போம். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்லையும் பாதுகாப்பை உறுதி செய்வோம். நோயாளிகளின் நம்பிக்கைய மதிப்போம். ஏன்னா பேஷண்ட் சேஃப்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ ரெஸ்பான்சிபிலிட்டி, இட்ஸ் அ கமிட்மெண்ட். நோயாளியின் பாதுகாப்பே

0: நம்மளோட முன்னுரிமை.
1: ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட்டுக்கு சர்ஜரி பண்ணும்போது சரியான பேஷண்ட்டு, சரியான அறுவை சிகிச்சை, சரியான உடல் பகுதி அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்மா உறுதி செய்யப்படணும் கண்டிப்பா. இதற்காகவே மருத்துவரையில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. ட்ரக் கொடுக்கறதுக்கு முன்னாடி பேஷண்டோட பேரு, வயசு, அப்புறம் அடையாள விவரங்கள் இதெல்லாமே சரிபார்க்கப்படணும். மருத்துவரின் பரிந்துரையை தெளிவா கேட்டு புரிஞ்சுகிட்டு மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். பேஷண்ட்ஸுக்கு மருந்து கொடுக்கும்போது அந்த மருந்தோட பேரு, அளவு, அதை எப்படி எடுத்துக்கொள்ளணும் இதெல்லாமே சரியா பேஷண்ட்ட சொல்லப்பட வேண்டும். அதே போல பேஷண்ட் வந்து தன்னோட ஹெல்த்து, அது மட்டும் இல்லாம தனக்கு வழங்கப்படுற ட்ரீட்மெண்ட் குறித்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கொள்ளக்கூடிய ரைட்ஸ் உரிமை பேஷண்ட்டுக்கு கண்டிப்பா இருக்கு. இங்க வந்து நோயாளிகளுக்கும் முக்கியமான பொறுப்பு இருக்கு. என்ன பொறுப்புனா, இப்போ டாக்டர்கிட்ட நம்ம போறோம், ஹாஸ்பிட்டலுக்கு போப்ப ஏற்கனவே நம்ம எடுத்துட்டு இருக்க ட்ரக்ஸ் குறிச்சு மறக்காம சொல்லணும். அதாவது இப்ப ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு, சுகர் இருக்கு, இல்ல வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு, நீங்க ரொம்ப லாங் டேர்மா ஏதாச்சும் ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, மாத்திரை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா அது வந்து டாக்டர் கிட்ட கண்டிப்பா சொல்லணும். அது மட்டும் இல்லாம ஏதாச்சும் உங்களுக்கு ட்ரக் அலர்ஜி இருக்கா, ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில மருந்து வந்து ஒத்துக்காது, ஒவ்வாம இருக்கும், அப்படி இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா டாக்டர்கிட்ட சொல்ல வேண்டும். இதுக்கு முன்னாடி என்னென்ன அறுவை சிகிச்சை, ஏதாச்சும் சர்ஜரி ஏதாச்சும் பண்ணியிருக்காங்களா, அப்படி இல்ல இப்ப ஏதாச்சும் நீங்க மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இது பத்தின தகவல்கள் எல்லாத்தையும் கண்டிப்பா டாக்டர்கிட்ட தெரிவிக்கணும். ஒரு பேஷண்ட் வந்து ஏற்கனவே நிறைய மருந்துகளை எடுத்துக்கொண்டிருந்தாங்க அப்படின்னா புதுசா வழங்கப்படும் மருந்துடன் அதுக்கும் இதுக்கும் ஏதேனும் எதிர்வினை ஏற்படுமா என்பதையும் மருத்துவர் அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால மருத்துவர்கிட்ட வந்து எல்லாவற்றையும் சரியாக சொல்வது வந்து நோயாளியின் பாதுகாப்பில் முக்கியமான ஒரு படி. மருத்துவமனையில வந்து நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தொற்று நோய் தடுப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். மருத்துவ பணியாளர்கள் வந்து கைகளை வந்து முறையா சுத்தம் செய்யணும், தேவையான இடங்கள்ல வந்து பாதுகாப்பு உபகரணங்களை பயன்படுத்தணும், மருத்துவ கருவிகளை வந்து சரியா சுத்தம் செய்து கிருமி நீக்கம் செய்து சரியான முறையில ஆட்டோகிளேவ் செய்து, இது போன்ற நடவடிக்கை எல்லாம் பேஷண்ட்ஸுக்கு ஏற்படக்கூடிய தொற்றுகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறன. அதே போல வந்து ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் வந்து கீழே விழுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறைக்கணும். குறிப்பாக வந்து வயசானவங்க, ரொம்ப ஏஜ்டு பர்சன்ஸ், அப்புறம் உடல் ரொம்ப பலவீனமானவங்க, கொஞ்சம் நடக்க கஷ்டப்படுறவங்க, தனியா நடக்கும்போது கீழே விழும் அபாயம் இருக்கலாம். எனவே வந்து அவங்களுக்கு தேவையான உதவி வந்து கண்டிப்பா வழங்கப்படணும். நோயாளிகளோட பாதுகாப்புல தகவல் பரிமாற்றமும் மிக முக்கியமானது. ஒரு டாக்டர்கிட்ட இருந்து இப்ப இன்னொரு டாக்டர்கிட்ட வந்து நம்ம போகும்போது நம்மளோட சிகிச்சை குறித்த தகவல்கள் எல்லாம் மாறும்போது அந்த தகவல்கள் வந்து தெளிவா பகிரப்படணும். நோயாளிகளோட பரிசோதனை முடிவுகள், டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், மருந்துகள், ஒவ்வாமைகள், உங்களோட அலர்ஜிஸ், அப்புறம் ட்ரீட்மெண்ட் தொடர்பான முக்கிய விவரங்களை வந்து தவறாம தெரிவிக்க வேண்டும். அதே போல ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீடு திரும்பும் போது பேஷண்ட்டுக்கு என்ன மருந்தை வந்து எப்ப எடுத்துக்கொள்ளணும், திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு எப்ப வரணும், எந்த அறிகுறி வந்தா எப்ப உடனே டாக்டர் வந்து பார்க்கணும், இது எல்லாத்தையுமே ரொம்ப தெளிவா விளக்கணும் பேஷண்ட்டுக்கு. நோயாளிகளின் பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து ஹாஸ்பிட்டல் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இந்த பேஷண்ட் சேஃப்டி டேல வந்து நம்ம பேஷண்ட் அட்டண்டரோட ரைட்ஸ் என்னென்ன அப்படிங்கறதையும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பேஷண்ட் கூட இருக்கிறவங்க பேஷண்ட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கறத கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் வராங்க அப்படின்னா அவங்க கூட வர அட்டண்டர் வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட் சிஸ்டமா இருக்காங்க. அதனால கண்டிப்பா அட்டண்டரோட உரிமைகளை அறிஞ்சு கொள்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்டோட ஹெல்த், பேஷண்டோட ஹெல்த் கண்டிஷன், பேஷண்ட் இப்ப என்ன ஹெல்த் கண்டிஷன்ல இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு என்னென்ன தேவையான பரிசோதனைகள், அவங்களுக்கு இன்னும் என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அதெல்லாம் குறித்து ரொம்ப தெளிவாகவும் அவங்க அட்டண்டருக்கு புரியிற வகையிலும் தகவல் பெறும் உரிமை அட்டண்டருக்கு கண்டிப்பா உண்டு. ரெண்டாவதா சிகிச்சை தொடர்பான சந்தேகங்கள், ட்ரீட்மெண்ட் ரிலேட்டடா அவங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டாக்டர் கிட்டயோ அல்லது அவங்களோட ஹெல்த் கேர் டீம் கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்கிற உரிமை பேஷண்ட் அட்டண்டருக்கு இருக்கு. தேர்ட் வந்து பேஷண்டோட பிரைவசியும் கான்ஃபிடென்ஷியாலிட்டியும் பாதுகாக்கப்படணும். ஒரு பேஷண்டோட ட்ரீட்மெண்ட் டீடைல்ஸ், டிசீஸ் கண்டிஷன், அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ரொம்ப கான்ஃபிடென்ஷியலா பாதுகாக்கப்படணும். இது வந்து பேஷண்டோட முக்கியமான ரைட்ஸ். அது மட்டும் இல்லாம வந்து ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், விசிட்டிங் அவர்ஸ், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ், அப்புறம் இன்ஃபெக்ஷன் கண்ட்ரோல் மெஷர்மெண்ட்ஸ், இதெல்லாம் குறித்து தேவையான தகவல்களை எல்லாம் அறிஞ்சு கொள்ற உரிமையும் அட்டண்டர்ஸுக்கு கண்டிப்பா இருக்கு. அதே நேரத்துல உரிமைகளோட அட்டண்டர்ஸுக்கு பொறுப்புகளும் இருக்கு. அட்டண்டர் வந்து ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்,

மதிக்கணும். தேவையில்லாமல் பேஷண்ட் கேரில் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நோயாளிகளின் பாதுகாப்பில் வந்து ஹெல்த் கேர் டீமுக்கு ஒத்துழைப்பாக இருக்கணும். அவங்க பேஷண்ட் சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு தனி நபரோட பொறுப்பு மட்டும் கிடையாது. இட்ஸ் அ ஷேர்டு ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த பேஷண்ட்டு, அட்டண்டர் அண்ட் ஹெல்த் கேர் டீமு. எல்லாரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் சேர்ந்தது தான் பேஷண்ட் சேஃப்டி. எனவே நோயாளிக்கு சரியான தகவல் கிடைக்கும் போது, அட்டண்டர் சரியாக ஒத்துழைக்கும் போதும்தான் சிகிச்சை பாதுகாப்பாகவும் ரொம்ப சிறப்பாகவும் அமையும். இன்ஃபார்ம்ட் அட்டண்டர், இன்வால்வ்டு அட்டண்டர், சேஃப் பேஷண்ட், இதுவே நம்ம நோக்கமாக இருக்கணும். சரியான பேஷண்ட்டு, சரியான சிகிச்சை, சரியான மருந்து, சரியான தகவல், சரியான நேரம், அதாவது 5 rights. ரைட் பேஷண்ட், ரைட் ட்ரீட்மெண்ட்டு, ரைட் ட்ரக்கு, ரைட் இன்ஃபர்மேஷன், ரைட் டைம். இந்த 5 rights, இந்த அடிப்படைகளை வந்து நம்ம எப்பயுமே நினைவில் வச்சுக்கணும். மருத்துவத்துறையில் பணியாற்றுபவர்களுக்கு நம்முடைய நன்றியை தெரிவிப்பதோடு நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் நாமும் பங்கெடுக்க வேண்டும். பேஷண்டா இருக்கும்போது கேள்வி கேட்கணும், மருந்தெல்லாம் சரியா எடுத்துக்கணும், மருத்துவ வரலாற்றை மறைக்காம தெரிவிக்கணும், மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றணும். அவசர அறிகுறிகளை எல்லாம் அலட்சியம் செய்யாம, அதாவது இப்போ ஒரு செஸ்ட் பெயின் வருது, கிடினஸ் வருது, ஹெட்ஏக் வருது, இந்த மாதிரிலாம் இருக்குன்னா இது சாதாரணமாக தான், மாத்திரை போட்டால் சரியாயிடும் அப்படின்னு எந்த ஒரு அலட்சியமும் இல்லாமல் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருத்துவ உதவியை நாடணும். இது அனைத்துமே நம்முடைய பாதுகாப்பை மேம்படுத்தும் எளிய ஆனால் முக்கியமான நடவடிக்கைகள். இந்த நோயாளிகள் பாதுகாப்பு தினத்தில் எனக்கு மட்டும் பாதுகாப்பான சிகிச்சை கிடைத்தா போதும் அப்படின்னு நினைக்காம, ஒவ்வொரு நோயாளிக்கும் பாதுகாப்பான சிகிச்சை கிடைக்க வேணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குவோம். பாதுகாப்பான மருத்துவம் அப்படிங்கிறது மருத்துவர்களின் கடமை மட்டுமல்ல, அது மருத்துவ அமைப்பின் பொறுப்பு, அது நோயாளியின் உரிமை, அதை உறுதி செய்வது நம் அனைவரின் பொறுப்பு. நோயாளியின் பாதுகாப்பை காப்போம், தரமான மருத்துவத்தை உறுதி செய்வோம், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.

0: இதுவரை சர்வதேச நோயாளி பாதுகாப்பு தின உரை. பங்கேற்றவர் செவிலியர் மேல்கரை எம். அஸ்வினி அவர்கள்.
1: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
2: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவம் மிக்க நியூரோ சர்ஜன் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
3: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
4: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
5: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
4: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
5: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் இரத்தம் சம்பந்தப்பட்ட
4: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
5: 9842339003.
6: நேயர்களுக்கு நினைவுபடுத்தலாம், இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இணைந்துள்ளீர்கள். இது உங்க ரேடியோ, உங்களுக்கான ரேடியோ. கேட்டு பாருங்க, ரொம்ப பிடிக்கும். நேரம் 2:27 ஆகிவிட்டது. அடுத்ததா ஒரு திரைப்பட பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. மஜ்னு அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் உங்களுக்காக.

நிறைய குடிப்போம், ஆனா தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துவோம். அடுத்தது ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்க, படையப்பா அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அருமையான பாடல் இதோ உங்களுக்காக.

வணக்கம். அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:33 ஆகிவிட்டது. இப்ப தண்ணீர், தண்ணீர்னா நம்ம, தண்ணீர் இல்லைனா நம்ம இல்லை அப்படித்தானே. தண்ணீர் வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாடம் பயன்படுத்திக்கிற ஒரு விஷயம். காலையில எழுந்ததும் தண்ணீர் குடிக்கிறோம், அப்புறமா சமைக்கிறோம், குளிக்கிறோம், துணி துவைக்கிறோம். இப்படி நம்மளுடைய ஒவ்வொரு நாளிலும் தண்ணீர் வந்து இருக்கு, கூடவே இருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான அளவு தண்ணீர் குடிப்பது மிகவும் முக்கியம் இல்லையா? அதே நேரத்தில் நம்ம வீட்டில் பயன்படுத்தும் தண்ணீரை தேவையில்லாமல் வீணாக்காமல் இருப்பதும் நம்மளுடைய பொறுப்பு, கரெக்டு தானே? தண்ணீரை

0: மனதை நாகர்கோவில் குமரி பண்பலையுடன் இணையுங்கள். வாழ்க்கை மகிழ்ச்சியோடு இணையும். நேரம் அப்படியே சூப்பரமேட்டிருக்கு. நேரம் 2:41 ஆகிவிட்டது. இப்ப வந்து தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும், ஆனா தண்ணீரை வீணாக்காமல் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொன்னோம். அப்படிதானே, நிறைய குடிக்கணும்னா அப்படியே வந்து குடிச்சுட்டே இருக்க கூடாது. ஓகேயா, மினிமம் வந்து ஒரு 3 லிட்டராவது குடிக்கணும். ஓகே, நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பைப் அப்படியே திறந்து விட்டுருவாங்க. ஏன்னா பைப்ல தண்ணி வராது. தண்ணி வராதுன்னா என்ன பண்ணுவோம், அப்படியே க்ளோஸ் பண்ணவே மாட்டோம், அப்படியே திறந்து வச்சுட்டு அப்படியே போயிடுவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஃபுல்லாக டேங்க் ஃபில் ஆகும் பாருங்க. மோட்டர் போட்டுட்டு டேங்க் ஃபில் பண்ணும்போது அகெயின் என்ன ஆகும், அந்த பைப் வழியாக எல்லா தண்ணியும் வெளியில் போயிடும். அப்போ என்ன பண்ணணும், தண்ணி இல்லைனாட்டி கூட நம்ம அந்த பைப் அப்படியே அடைச்சி வச்சிடணும். கரெக்டு தானே? பைப்பை வந்து அப்படியே திறந்து விட்டு அப்படியே விட்டு விடுவது, தேவைக்கு அதிகமாக தண்ணீர் பயன்படுத்துவது, இது எல்லாமே சின்ன விஷயங்களாக தோன்றலாம். ஆனால் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்தால் இது பெரிய அளவில் வந்து தண்ணீரை நம்மளால சேமிக்க முடியும்.
1: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
2: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
1: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் BS வெங்கடேசன் அவர்களிடம்
2: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
1: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
2: 9842339003.
3: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: நேர்களுக்கு அந்த நினைப்படுத்திடலாம். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு உமங் விளம்பரதார நிகழ்ச்சி மறவாது கேட்பீர் நேர்களே. நேரம் ரொம்பவே அருமையா அப்படியே திரைப்பட பாடல்களோட இணைஞ்சுக்கிட்டு குமரி பண்பலை 101 அப்படியே இணைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. அடுத்ததான் ஒரு பாடல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். என்ன பாடல் அப்படின்னு கேட்டீங்கன்னா காதலன் அப்படின்ற திரைப்படத்திலிருந்து முக்காலா அப்படின்ற ஒரு பாடல். ரொம்ப அருமையான பாடல், சூப்பரான வைபான பாடல் இதுவும் உங்களுக்காக.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8780198970.

நேரம் அப்படியே சூப்பரா போயிட்டு இருக்கு. நேரம் 2:49 நிமிடம் ஆகிவிட்டது. அப்படியே நாகர்கோவில் குமரி பண்பலை 101 அப்படியே இணைந்துள்ளீர்கள். கூடவே நம்ம நல்ல திரைப்பட பாடல்கள்லாம் கேட்டு அப்படியே ரசித்து போய் கொண்டிருக்கிறோம் அல்லவா. இப்போ வந்து நீங்க தண்ணீர் வந்து கண்டிப்பா நம்ம சேமிக்கணும். நிறைய பேர் வீணாக்குறோம். நம்ம ரோட்ல எல்லாம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது நிறைய பைப்ல தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கு. சம்டைம்ஸ் அந்த குடவெல்லாம் வச்சிருப்பாங்க, அது நிறைஞ்சு அப்படி போயிட்டே இருக்கும். பக்கத்துல யாருமே இருக்கிறது இல்ல. அப்படிலாம் இல்லைங்க, நம்ம வந்து அப்படியே கார்ல போனாலும் சரி, டூ வீலர்ல போனாலும் சரி, நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு நிமிஷம் நம்ம வந்து ஒரு நிமிஷம் செலவு பண்றது இல்லை, தப்பு இல்லையே. அப்படியே இறங்கி அந்த பைப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு போறது தானே கரெக்ட். அப்படிதானே நான் அதான் பண்ணுவேன், நீங்களும் அப்படிதான் பண்ணுவீங்க. ஏன்னா நீங்க நம்ம நேர்களாச்சே இல்ல. இப்ப வந்து உங்களுக்கு வீட்டுல வந்து தண்ணீரை சேமிக்க நீங்க என்னெல்லாம் செய்வீங்க, என்ன ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்க பண்ணுவீங்க அப்படியே யோசிச்சுட்டே இருங்க. அப்புறமா கூடவே வந்து பைப்பை வந்து திறந்து விட்டு வேலை செய்வீங்களா அப்படி கூட யோசிங்க. இப்ப கொஞ்சம் யோசிச்சுட்டே இருங்க அப்படியே. அப்புறம் தண்ணீரை வந்து வீணாக்காமல் இருக்க நீங்க என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதையும் யோசிங்க. நமக்கு தண்ணீர் என்பது ஒரு வசதி இல்லை, அது ஒரு வளம். குடிக்கும் போது நம் உடலை காப்போம், சேமிக்கும் பொழுது நம் எதிர்காலத்தை காப்போம். சூப்பர்ல கூடவே ஒரு அருமையான பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. நாட்டாமை அப்படின்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் இதோ உங்களுக்காக.

0: இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் வானிலை அறிக்கை.
1: வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் சில பகுதிகளில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் வறண்ட வானிலையே நிலவியது. மழை பெய்துள்ள இடங்களும் அளவுகளும் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துறையூர், விழுப்புரம் மாவட்டம் மயிலம், மயிலம் AWS ஆகிய இடங்களில் தலா 9 சென்டிமீட்டரும், சேலம் மாவட்டம் ஏற்காடு மஞ்சக்குட்டை, ஓமலூர் AWS, கிருஷ்ணகிரி ஓசூர் AWS ஆகிய இடங்களில் தலா 7 சென்டிமீட்டரும், விழுப்புரம் வல்லம், நேமூர், விருதுநகர் சாத்தூர் தலா 6 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி தளி, சேலம் டேனிஷ்பேட்டை, தருமபுரி பாலக்கோடு, பாலக்கோடு ARG தலா 5 சென்டிமீட்டரும், விழுப்புரம் கஞ்சனூர் கெடார், திருச்சிராப்பள்ளி தென்பரநாடு, புதுச்சேரி திருக்கண்ணூர், சேலம் தருமபுரி PTO ஆகிய இடங்களில் தலா 4 சென்டிமீட்டரும், மேலும் பல இடங்களில் 3 முதல் 1 சென்டிமீட்டர் வரை மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலின் சில இடங்களில் அதிக அளவு வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாகவும், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இயல்பை ஒட்டியும் நிலவியது. தமிழ்நாட்டின் மிக அதிக அளவு வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 38.3 டிகிரி செல்சியஸாக பதிவானது. தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை தருமபுரியில் 22 டிகிரி செல்சியஸாகவும், மலைப்பகுதிகளில் மிக குறைந்த வெப்பநிலை கொடைக்கானலில் 13.5 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. நேற்று வடக்கு உள் கர்நாடகா முதல் மன்னார் வளைகுடா வரை உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தற்போது மாரத்வாடா மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் உருவாகும் சூறாவளி சுழற்சி காரணமாக உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகளின் வழியாக கடல் மட்டத்திலிருந்து 0.9 கிலோமீட்டர் உயரத்தில் மன்னார் வளைகுடாவை நோக்கி செல்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை, மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய பலத்த காற்றுடன் பெய்யக்கூடும். மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. தமிழக கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை ஏதுமில்லை. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புறங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
2: ராதா, கொஞ்சம் தண்ணி கூட. இப்பெல்லாம் இருமல் வந்தாலே ரொம்ப பயமா இருக்குடி. எங்க பார்த்தாலும் தொற்று நோய் பத்தின பேச்சாவே இருக்கு.
3: அதுக்கு ஏன்டி பயப்படணும்? இப்ப மட்டும் இல்ல, பொதுவா

0: சில சுகாதாரமான செயல்களை கடைபிடிச்சாலே எந்த நோயும் நம்மள அண்டாது.
1: அப்படியா? என்னென்ன விஷயங்களை எல்லாம் பின்பற்றலாம்னு கொஞ்சம் சொல்ல.
0: முதல் விஷயம், அடிக்கடி கைகளை சோப் போட்டு நல்லா கழுவணும். இருமலோ தும்மலோ வந்தா நம்ம கைக்குட்டையை பயன்படுத்தி வாயை மூடிக்கலாம். உணவு பழக்கத்தை பொறுத்தவரை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துற உணவுகளை சேர்த்துக்கலாம்.
1: ஓ, என்னென்ன உணவுகள் எல்லாம் சாப்பிடலாம்?
0: நிறைய கீரை வகைகள், பழங்கள், குறிப்பா நெல்லிக்காய், எலுமிச்சை பழம் போன்ற சிட்ரஸ் வகை பழங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்திய அதிகப்படுத்தும்.
1: சூப்பர் டி, வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே எப்படி எல்லாம் முன்னெச்சரிக்கையா இருக்கலாம்னு சொல்லிட்டியே.
0: அதே போல சளி காய்ச்சல் தொடர்ந்து இருக்கிற பட்சத்துல உடனே மருத்துவரை அணுகலாம். முக்கியமா வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கை கால் முகம் எல்லாத்தையும் சுத்தமா கழுவிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறமா மத்த வேலைய பாக்கலாமே. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை கடைபிடிச்சாலே நம்ம நோயின்றி வாழலாம் டி.
1: நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா கடைபிடிக்கிறேன் டி.
0: சுகாதாரம் பேணுவோம், நோய் தொற்றை தடுப்போம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வழிவழகி கபிலன். சிப் உற்பத்தியின் முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் செமிகான் முக்கிய பங்கு வகிப்பதாக மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் மின்னணு பொருட்களின் உற்பத்திக்கு உத்வேகம் அளித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர், மாநில ஆளுநர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நாட்டின் வளர்ச்சிக்காக தொலைநோக்கு பார்வையுடன் தன்னலமின்றி பிரதமர் அயராது பணியாற்றி வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் குறிப்பிட்டுள்ளார். தேசத்தின் வளர்ச்சியை புதிய உச்சத்திற்கு கொண்டு சென்று மக்கள் சேவையை வாழ்வின் லட்சியமாக கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் இரண்டு தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். முன்னாள் மத்திய அமைச்சர் சுதர்சன நாச்சியப்பன் உடல்நலக்குறைவு காரணமாக சிவகங்கையில் இன்று காலமானார். முதலமைச்சர் திரு விஜயின் இங்கிலாந்து பயணம் மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் மைல்கல்லாக அமைந்ததாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான கிரிக்கெட் போட்டித் தொடரில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்பதற்காக பவானி தேவி தலைமையிலான இந்திய வாள்வீச்சு அணி இன்று புதுதில்லியிலிருந்து ஜப்பான் புறப்பட்டுச் சென்றது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான மூன்றாவது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கிடையேயான மூன்றாவது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
3: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
4: ஆகாஷ்வாணி, இது நாகர்கோவில், குமரி பண்பலை 101. நேரம் 3:02.
5: சந்திப்போம், சிந்திப்போம். இன்றைய நிகழ்ச்சியில் எல்லைகள் கடந்த மனிதநேயம், கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற நெட்டாங்கோடு என் இ சுப்பிரமணிய பிரசாத் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
6: குமரி பண்பலை 101 நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். இன்றைய சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் சிந்திப்பதற்காக நாம் சந்திக்க இருப்பவர் தாயகத்திலிருந்து 1000 கிலோமீட்டர் தூரத்திற்கு அப்பால் வாழும் தமிழர்களுக்கு நம்பிக்கையின் கரமாகவும் அவசர நேரத்தில் ஆதரவாகவும் மருத்துவத்துறையில் இல்லாவிட்டாலும் நோயாளிகளுக்கு உதவிக்கரம் நீட்டியும் மனிதர்கள் மறைந்த பின்பும் அவர்களின் உறவினர்களுக்கு உதவி புரியும் ஒரு மனிதநேயமிக்க வெளிநாடு வாழ் குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சமூக சேவகரைத்தான் இன்று நாம் சந்திக்க இருக்கிறோம். வணக்கம் சார்.
7: வணக்கம்.
6: உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்தது, வெளிநாட்டுக்கு முதன் முதலில் சென்றது எப்படி என்பது குறித்து நம்ம நிகழ்ச்சியில முதல்ல தெரிஞ்சுக்கலாமா சார்?
7: தெரிஞ்சுக்கலாமே. என்னுடைய பேர் வந்து சுப்பிரமணிய பிரசாத். என்னோட அப்பா பேர் வந்து ஈஸ்வர பிரசாத், அம்மா பேர் வந்து ரேணுகா ஈஸ்வர பிரசாத். என்னோட சொந்த ஊர் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டாங்கோடு, மண்டே மார்க்கெட் பக்கத்தில் இருக்கக்கூடிய

0: ஒரு சின்ன கிராமந்தான். நான் படித்தது வந்து இங்கே வெள்ளமடியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தான் படித்து முடித்தேன். அதுக்கப்புறமா நம்ம டிஎன்இபியில் வந்து கோதையார் ஹைட்ரோ பவர் ஸ்டேஷனில் ஒரு 6 மாதம் அப்ரெண்டிஸாக இருந்தேன். அதுக்கப்புறம் தூத்துக்குடி தெர்மல் பவர் ஸ்டேஷனில் வந்து 6 மாதம் அப்ரெண்டிஸ் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு ஹைதராபாத்தில் 3 வருஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் பதவி உயர்வு கிடச்சிட்டு பெங்களூரில் ஒரு 3 வருஷம் பார்த்தேன். அதுக்கப்புறமா ஒரு நபரோட ஒரு தொடர்பு கிடச்சிது. அவர் மூலமாக நான் ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு துபாய்க்கு போயிட்டு வேலை பார்த்துட்ருக்கேன். அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரே கம்பெனிலே நான் வேலை பார்த்துட்ருக்கேன்.
1: நீங்க வந்து ஒரு சமூக சேவகர் அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம் சார். குமரி மாவட்டத்தில் இருக்கும்போது சமூக பணியில் உங்களை இணைத்தது உண்டா, எப்படி சார்?
0: ஆமாம், நான் ஸ்கூலில் இருக்கும்போதே வந்து ஊரில் வந்து நம்ம இளைஞர் இயக்கங்கள் எல்லாம் இருக்கும். இப்போ நம்ம ஊர்லேயே நிறைய ஊர்லலாம் இளைஞர் இயக்கங்கள் இருக்குது. ஸோ அந்த இளைஞர் இயக்கம் மூலமாக நம்ம ஊர்லேயே இப்போ ரோடு ரெண்டு பக்கம் வந்து புல் செடிகள் அப்படி இப்படி எல்லாம் இருக்கும், அதை சரி பண்ணுறது, குளத்தில் வந்து பாசி எல்லாம் நிறைய இருக்கும், அதை சரி பண்ணுறது, ரத்த தான முகாம் அமைக்கிறது, அந்த மாதிரி நிறைய பொது சேவைகள் வந்து பண்ணிகிட்ருக்கேன். அதே போல் ஸ்கூல்லையும் வந்து என்எஸ்எஸ் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், அதில் நான் ஸ்கூல்லையும் இருந்து லீடராக இருந்திருக்கேன். அதே மாதிரி காலேஜ்லையும் என்எஸ்எஸ்ல இருந்து லீடராக இருந்து வழி நடத்தியிருக்கேன், நிறைய அங்கேயும் பொது சேவைகள் செஞ்சுருக்கேன். அதனால் அது என்னோட ரத்தத்திலேயே ஊறி இருக்குது. இதனால் நான் வெளிநாடுகள்லையும் நிறைய பொது சேவைகள் செஞ்சுருக்கேன். அதை பற்றி நான் விரிவாக சொல்கிறேன்.
1: நம்ம ஊர்ல வந்து பரிச்சயம் உள்ளது, நீங்க பிறந்து வளர்ந்த இடம் ஓகே. ஆனா வெளிநாட்டுல வந்து பரிச்சயம் இல்லாத ஊர் மட்டும் இல்ல, ஆட்களும் மொழி ரொம்ப வித்தியாசம். இப்படி இருக்கும்போது இந்த சமூக பணியில ஈடுபட வேணும் அப்படிங்கிற எண்ணம் எப்படி வந்தது? அது யாராவது உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹெல்ப் பண்ணாங்களா, எப்படி சார்?
0: ஃபஸ்ட்டு நான் போனதுமே அந்த அளவுக்கு பொது சேவை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எதுவும் இல்லை, ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு ஊரில் இருந்து 2-3 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தெரியும். அதுக்கப்புறமா நம்ம நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ரொம்ப வளர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இதே மாதிரி அங்கேயும் நிறைய பொது சேவைகள் பண்ணலாம் அப்படின்னு நிறைய கம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் சேர்ந்து வந்து ரத்த தான முகாம் இந்த மாதிரி லேபர்ஸ் கேம்ப் எல்லாம் இருக்கும், அவங்களுக்கு போய் ஏதாவது உதவி பண்ணுறது, சாப்பாடே இல்லாமல் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு கம்யூனிட்டி எல்லாம் இருக்குது. இப்போ நான் ஈவன் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஒரு கம்யூனிட்டி கூட அங்கே இருக்குது, அதுலேயும் சேர்ந்து நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ.
1: சரி, முதல்ல வந்து நீங்களா ஒண்ணு தொடங்கல, ஏற்கனவே இருந்த ஒரு சேவை மையத்தோட உங்களை இணைச்சுக்கிட்டீங்க இல்லையா?
0: ஆமாம்,
1: அதுல உங்களுடைய பங்கு என்னென்ன இருந்துச்சு சார்?
0: இப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நான் தனியார் கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். ஸோ கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்ரி 6 மந்த்துக்கு வந்து பிளட் டொனேஷன் கேம்ப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் நான் ரெகுலராக 2-3 வாட்டி கொடுத்துருந்தேன், பிளட்டு கொடுத்துருந்தேன். அதே மாதிரி பீச் கிளீனிங்கு, என்விரான்மெண்டல் அந்த மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ் வந்து கம்பெனி சைட்லேருந்து எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்வம் இருந்தது. அங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு யுஏஇயோட இந்த கவர்மெண்ட் வெப்சைட்லேயே இருக்கும், volunteers.ae அந்த மாதிரி ஒரு வெப்சைட்லேயே இப்போ இந்த வாரம் எல்லாம் எங்கெங்கே இந்த மாதிரி பொது சேவைகள் நடக்குது, சோசியல் சர்வீஸ் எங்கெங்கே பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஸோ அதில் நம்மவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த மாதிரி போகலாம். அதில் வந்து நான் ரெகுலராக பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி நமக்கு கம்யூனிட்டிலையும் சேர்ந்து இப்போ நான் நிறைய பண்ணிட்டு இருக்கோம்.
1: ஒரு சமூக பணின்னு சொல்லும்போது நிறைய ஃபீல்டில் பண்ணுறீங்கன்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்னென்ன ஃபீல்டுகளில் என்னென்ன பணிகள் செஞ்சுட்டு வரீங்க சார்?
0: இப்போது ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ரத்த தான முகாம். இப்போ ரத்த தானம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் மொத்த பிளட்டும் டொனேஷன் பண்ணுறது, அப்படி பண்ணியாச்சுன்னா இப்போ அங்கே வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். 56 டேஸ் கிராஸ் ஆச்சுனாலே நம்ம மொத்த பிளட்டும் திருப்பி ஒரு தடவை கூட நம்ம டொனேட் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பிளேட்லெட் மட்டும், அதாவது நம்ம உடம்புலேருந்து ரத்தத்தை எடுத்துக்கிட்டு அதில் உள்ள வெள்ளை செல்களை மட்டும் தனியாக பிரித்து எடுத்து மீதி வரக்கூடியதை நம்ம உடம்புலேயே திருப்பி ஏற்றிக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம டொனேட் பண்ணுறதா இருந்தால் 14 டேஸ், அதாவது 2 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆனால திருப்பி நம்ம டொனேட் பண்ணலாம். அதுலேயும் நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமைப்புகள்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து இப்போ நம்ம சோசியல் சர்வீஸ் பண்ணுறதுனால நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா என்னோட பையன் அங்க இருக்கான், இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டி இருக்காங்க, நீங்க ஏதாவது அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதையும் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி சிலவங்க வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்கன்னாலே யாருக்குமே தெரியாது, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு கூட தெரியாது. நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இப்படி வெளியில போறதா இருந்தா நம்ம சுற்று வட்டாரம் உறவினர்கள் அதே மாதிரி வெளிநாட்டுல பக்கத்துல யாரெல்லாம் இருக்கு எல்லாருக்குமே தகவல் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது தான் மற்றவங்களை காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல இருக்கிறாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்றாங்க. இதுவே அவங்க முன்னாடியே வந்து அவங்களோட தகவல்களை கொடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம ரெகுலரா சந்திக்கலாம், மாசத்துக்கு ஒரு தடவை இல்ல வாரத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி சந்திப்போம், அவர்களோட குறை நிறைகளை நம்ம கேட்டு அதுக்கு நிவர்த்தியும் பண்ணிக்கலாம். இப்ப பிரச்சனைன்னு வரும்போது நம்மள அவங்கள காண்டாக்ட் பண்றதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கும்.
1: மருத்துவம் சார்ந்து நீங்க வந்து ரத்தமும் கொடுக்கறீங்க, அப்புறமா 15 நாட்களுக்கு ஒரு முறை வந்து பிளேட்லெட்ஸும் கொடுக்கறீங்க இல்லையா?
0: ஆமா.
1: சரி, இதை தவிர்த்து உங்களுடைய பணிகள் என்ன மாதிரி இருக்கு சார்?
0: அதை தவிர்த்து வந்து நம்ம இப்போ நிறைய லேபர் கேம்ப் எல்லாம் அங்கே நிறைய இருக்கு. நம்ம மாதிரி ஊர்ல இருந்து வர்றாங்க, இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில வேலை பார்ப்பாங்க. லேபர் கேம்ப்னா அவங்க காலையில லேபர் கேம்ப்ல இருந்து வெளியில வருவாங்க, நேர கம்பெனியில வந்து சைட் ஆஃபீஸர்

0: அதாவது ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துக்கு கொண்டு போயிடுவாங்க, திருப்பி அங்கே வேலை முடிச்சிருந்தா திருப்பி இங்கே தான் கொண்டு வருவாங்க. ஸோ அவங்களுக்கு வழி தொடர்புங்கிறது அறவாகவே இருக்காது. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு வந்து சம்பளமும் ரொம்ப கம்மியாக இருக்கும், சில உணவு இல்லாமல் இருக்கும், உணவு பற்றாக்குறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட நபர்களை எல்லாம் சந்தித்து அவங்களுக்கு இப்போ வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை மாதத்துக்கு ஒரு தடவை உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் இருக்கும், அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும், பட் அவங்கள சரியாக பராமரிக்கிறதுக்கு, அதாவது அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கே டைம் இருக்காது, அப்போ அவங்களுக்கு மெடிக்கல் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
1: லேபர் சொன்னீங்கல்ல, அவங்க வந்து வெளித்தொடர்பு இல்லாம இருப்பாங்க, அதாவது அவங்க கம்பெனி வந்து வாகனம் மூலமா கூட்டிட்டு போய் கொண்டு விட்டுருவாங்க, உங்களுக்கும் அவங்களுக்கும் எப்படி நீங்க தொடர்பு ஏற்படுத்திக்குவீங்க சார்?
0: தொடர்பு ஏற்படுத்திக்கிறதுனா, இப்போ நம்ம ஊர்ல இருந்து நிறைய பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க, அங்கே லேபர் கேம்ப்ல இருக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இந்த பேர் இருக்காங்க, இவங்களுக்கு இந்த மாதிரி தேவைப்படுது அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லும் போது நம்ம நேரடியாக போய் பார்க்கறது. இப்போ நமக்கு இங்கே ஆதார் கார்டு மாதிரி அங்கே வந்து எங்களுக்கு எமிரேட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த கேம்புக்கு போறதா இருந்தால் யாரை பார்க்கணும், என்ன பார்க்கணும், எதுக்காக பார்க்கணும்னு சொல்லும்போது அந்த ஐடியை காமிச்சாச்சுன்னா அவங்க உள்ள விடுவாங்க. உள்ள விட்டு நம்ம பார்த்துக்கலாம், அதாவது சேவை பண்ணனாலும் சேவை பண்ணிக்கலாம். இல்லை ஒரு கேம்புக்கு மொத்தமாகவே சேவை பண்ணணும் அப்படின்னா முன்னாடி நம்ம போய்க்கலாம், இத்தனை கிட்டு இத்தனை ஃபுட் கிட்டு வந்து நாங்கள் கொடுக்குறோம், அப்போ இதுக்கு உண்டான அரேஞ்ச்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அவங்க அதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வச்சுக்குவாங்க. யாருக்கு தேவை யாருக்கு கொடுக்கணுங்கிறதும் அவங்க முதல்ல சொல்லிடுவாங்க.
1: நீங்க பெர்மிஷன் வாங்கிட்டு
0: வாங்கிட்டு பண்ணுவோம்.
1: சரி, இது வந்து அங்க வேலை செஞ்சிட்டு இருக்க லேபருக்கு. சில பேர் வந்து அங்க தவறான விசா மூலமா உள்ள வந்து சட்ட சிக்கல்கள்ல மாட்டி தவிக்கக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரி உதவிகள் செய்யறீங்க, அவங்களை எப்படி அணுகிறீங்க?
0: நமக்கு ஊர்ல இருந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க, காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு நண்பர் வந்து இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாங்க வேலைக்குன்னு வந்தாங்க, இப்போ வேலை இல்லை, ஊருக்கு வரணும், ஊருக்கு வர முடியாம இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட் மந்தே நமக்கு ரெண்டு கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஊர்ல இருந்து வரும்போது ஏதோ ஒரு கம்பெனியில பெரிய பொசிஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவாங்க, ஆனால் விசா அந்த மாதிரி இருக்காது. விசா வந்து இப்போ ஃபுட் டெலிவரி பாய் அப்படின்னு கொடுப்பாங்க. அவங்களோட அந்த கனவு வந்து அங்கே போய் ஃபஸ்ட்டு நாள் வேலை பார்க்கும்போதே எல்லாம் தகர்ந்துடும். அவங்களோட சிந்தனை வேற மாதிரி இருக்கும், இங்கே பார்க்குற வேலைகள் வேற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களோட மெயின் எய்ம் என்னென்னா, ஒன்றில் நம்ம ஊருக்கு போயிடணும், இல்லை வேற நல்ல கம்பெனி பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கும். சிலவங்க வந்து ஊருக்கு போகணுங்கிறப்ப இந்த மாதிரி வேற யாரும் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து நமக்கு மெசேஜ் வந்தது அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு அந்த விசா கேன்சல் பண்ணணும். கேன்சல் பண்ணிக்கிட்டு திருப்பி ஊருக்கு வர்றதுக்கு உள்ள அந்த ஃப்ளைட் டிக்கெட்டு, அந்த 1 வீக்கு 2 வீக்கு உள்ள ஃபுட் செலவு, அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதே மாதிரி எல்லா கம்பெனியும் அதை ஏற்றுக்கவும் மாட்டாங்க. விசா கேன்சலேஷன், இப்போ ஒரு ஆளுக்கு அவங்க விசா கொடுக்குறாங்க அப்படின்னா 2 வருஷத்துக்கு உள்ள விசா ஃபீஸ் அவங்க முதல்ல கட்டியிருப்பாங்க. அப்போ இவங்க இமீடியட்டாக 1 மாதம் 2 மாசத்தில் வந்து ரிட்டர்ன் போகணும்னு சொல்லும் போது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உன்னோட விசா எடுக்கிறதுக்காக கம்பெனியிலேருந்து இவ்வளவு செலவு பண்ணியிருக்கோம், அந்த மணியை நீ ரிட்டர்ன் பண்ணியாச்சுன்னா உன்னை நான் விடுறேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, இது வந்து லீகலாக உள்ள போயிருக்கிறவங்களுக்கு ஓகே, ஆனால் வந்து சில பேர் டூரிஸ்ட் விசால போய் 3 மாதம் கழிந்து அங்க வந்து வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க, அவங்க தெரியாம அறியாம வேலை செஞ்சிட்டு இருப்பாங்க. அதாவது ஏஜென்ட் வந்து டூரிஸ்ட் விசாவை வந்து லேபர் விசா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க, தெரியாம அங்க வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்புறம் அறிஞ்சு அவங்க வந்து தலைமறைவு வாழ்க்கை கூட நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்ன மாதிரி லீகலா ஹெல்ப் பண்ணி நீங்க அவங்களுக்கு வந்து இந்தியா வர்றதுக்கோ அல்லது அங்க வேலை செய்யறதுக்கோ உதவி செய்யறீங்க சார்?
0: அவங்கள உடனே வந்து இங்க நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்தியன் கவுன்சிலேட் இருக்காங்க, இந்தியன் கவுன்சிலேட் எம்பசி எல்லாம் இருக்கு, எம்பசியில போய் கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெளியில இதாயிடுச்சு நமக்கு ஊருக்கு கொண்டு போகணும்னா அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம இருந்தா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த ரமதான் பண்டிகை வருது இல்லையா, அந்த மாதிரிப்பட்ட டைம்ல அந்த கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வெளியில யாராவது விசா இல்லாம வெளியில இறங்கி வேலை பாக்குறவங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்குறோம், அதனால நீங்களாவே வந்துட்டீங்கன்னா நம்ம ஊருக்கு அனுப்பி விட்டுடலாம்னு அவங்க சொல்லும் போது அந்த டைம்ல வந்து நம்ம கவர்மெண்ட் போய் கான்டாக்ட் பண்ணிட்டு நம்ம இந்தியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பா இருக்கும்.
1: இது ஒரு நல்ல வாய்ப்பு இல்லையா?
0: ஆமா, அவங்க 1 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, இந்த டேட்ல இருந்து இந்த டேட்டுக்குள்ளாடி ஒரு 45 நாளுக்குள்ளாடி நீங்களாவே வந்துகிட்டா நம்ம ஊருக்கு அனுப்பிடலாம், எந்த ஒரு ஃபைனும் இருக்காது, எந்த ஒரு பனிஷ்மெண்ட் எதுவுமே இல்லாம டைரக்டா ஊருக்கு போறதுக்குள்ள எல்லாமே அவங்க பண்ணிக்குவாங்க.
1: ஒருத்தங்க தெரியாம போக கூடாது, அப்படியே தெரியாம போனா கூட நம்ம வந்து பயப்படாம நம்ம உங்களை மாதிரி உள்ள சமூக பணி செய்யறவங்களை சந்திக்க முடியாட்டி கூட நம்ம வந்து தூதரகத்தை கான்டாக்ட் பண்ணா நம்ம தப்பி வந்துடலாம்.
0: அங்க வந்து எதுவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம தப்பு பண்ணிட்டா ஓகே பயப்படணும், பட் இந்த மாதிரி ஒரு சிக்கல்கள்ல நம்ம மாட்டிட்டோம். இந்தியன் எம்பசி இல்லாம அங்க வந்து லேபர் கோர்ட்னு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, லேபருக்காகவே தனியா ஒரு அமைப்பு அங்க இருக்கு. இப்ப ஒரு கம்பெனில ஏமாத்திட்டாங்க, இவ்வளவு காசு தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க, இல்ல இந்த போஸ்டிங் தரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னா நம்ம அங்கேயும் டைரக்டா போய் நம்ம காண்டாக்ட் பண்ணல, இந்த மாதிரி கம்பெனில் நான் இந்த மாதிரி விசால வந்திருக்கேன், ஆனால் எனக்கு அவங்க சொன்னது இது. அதுக்கு எல்லாமே என்ன இருக்கணும்னா ப்ராப்பராக அந்த ஒர்க் ஆர்டர் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அப்பாயின்மெண்ட் லெட்டரில் வந்து என்ன எழுதியிருக்காங்க.

0: அதை இவங்க சைன் பண்ணி வாங்கியிருப்பாங்க.
1: அதாவது அவங்க வந்து இந்தியாவில் இருக்கும் போதே அதை வாங்கியிருப்பாங்களா, இல்லது ஃபாரின் கண்ட்ரீஸுக்கு வந்த பிறகு வாங்கியிருக்கிறதா அப்படி சார்?
0: இந்தியாவில் இருக்கும் போதே இவங்க வாங்கியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த கம்பெனிலேருந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வாங்கி இவங்க சைன் போட்டு அனுப்புனாதான் விசாவுக்கு உண்டான ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி வாங்கும் போதே நம்ம அதில் கிளியரா என்ன வேலைக்காக நம்ம போறோம், எவ்வளவு சம்பளம், அதையெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் சைன் போட்டு வாங்கினதுனால. அதுல எதுவும் கிடைக்கலன்னா நம்ம இந்த மாதிரி லேபர் கோர்ட்ல போய் நம்ம பாத்துக்கலாம், அவங்க கிளியர் பண்ணி கொடுப்பாங்க.
1: நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் சார், இந்த விசாவில ஏதோ தவறு ஏற்பட்டு இவங்க தெரியாம அங்க போய் நம்ம வந்து வெளியே சொன்னா மாட்டிக்குவோமோ அப்படின்னு பயந்தே தலைமறைவு வாழ்க்கையோட வேலையும் பார்க்கணும். இப்படி தலைமறைவா வேலை செஞ்சிட்டு இருக்கோம் உங்களுக்கு, உங்களுடைய ஆலோசனை என்ன சார்?
0: எல்லாரும் என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்னா, வெளிநாட்டுல போயாச்சுன்னா நல்ல கை நிறைய சம்பாதிக்கலாம், நல்ல ராஜ வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு எல்லாம் ஒரு கற்பனையோட தான் வெளிநாட்டுக்கே வர்றாங்க. அது தப்புன்னு நான் சொல்லல, பட் அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கம்பெனில அப்ளை பண்றோம், இல்ல இன்டர்வியூ அட்டன் பண்றோம், இல்ல அப்பாயின்மெண்ட் லெட்டர் வருது, விசா அப்ளை பண்றாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒண்ணுல இது கம்பெனி வந்து ரியலாவே இதுதான் கம்பெனியா, இதுதான் பொசிஷனா, எனக்கு கிடைக்கக்கூடிய பொசிஷன் இதுதானா அப்படின்னு அதே நாட்டுல நம்ம சொந்தக்காரங்க இல்ல பக்கத்து ஊர்ல இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சொல்லி விசாரிக்கலாம்.
1: தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ இல்லாத பட்சத்துல என்ன செய்யலாம் சார்?
0: இல்லாத பட்சத்திலேயே நமக்கு இப்ப நம்ம நான் யுஏஇல இருக்கிறதுனால நான் சொல்றேன், யுஏஇல வந்து ரெண்டு வெப்சைட் இருக்கு, ஐசிபி அப்புறம் ஜிடிஆர்எஃப் அப்படிங்கிற ரெண்டு வெப்சைட், கவர்மெண்டோட வெப்சைட் தான். இப்ப அவங்க விசா நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த விசா வந்து எப்ப வேலிடிட்டி ஆகுது, இது டூரிஸ்ட் விசாவா இல்ல எம்ப்ளாய்மெண்ட் விசாவா அப்படின்னு அதுல நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாம். அப்படி அந்த டீடைல இல்ல அப்படின்னா இது வந்து டூப்ளிகேட் விசா அப்படிங்கறத நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எனக்கிட்ட இந்த விசா வெரிஃபிகேஷனுக்கு ஊர்ல இருந்து எனக்கு கூப்பிட்டிருந்தாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரு விசா கிடைச்சிருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ அதை பார்த்தாச்சுன்னா அந்த விசா அவங்க கொடுத்துருக்கிறத வந்து மாடிஃபை பண்ணியிருக்காங்க, எடிட்டிங். இப்ப நம்ம ஒரிஜினல் விசாவுக்கும் இவங்களா மாடிஃபை பண்றதுக்கு வித்தியாசம் இருக்கும்ல,
1: சோ அது ஒரு டூப்ளிகேட் விசா அது.
0: ஆமா, அது வந்து டூப்ளிகேட் விசா. சப்போஸ் அவங்க போயிருந்தாங்க அப்படின்னா எதுவுமே நடந்திருக்காது, அந்த நாட்டுக்கு வந்திருப்பாங்க அப்புறம் அப்பாவியா நிப்பாங்க.
1: நீங்க சொல்றது பார்த்தா ஒரிஜினல் விசாவுக்கும் டூப்ளிகேட் விசாவுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்காத, எப்படி கண்டுபிடிக்கிறது சார்?
0: இப்ப விசால வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்ப நம்ம அந்த நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு வெப்சைட்ல நம்ம போய் பார்த்தாச்சுன்னா மூணு பார்ட்டா இருக்கும், வருஷம், அந்த கேட்டகரி, நம்பருங்கிறது மாதிரி அதை கொடுத்தாலே நமக்கு, இல்லைன்னா நம்ம பாஸ்போர்ட் நம்பரை வச்சே, எதுவுமே இல்லாம நம்மளோட பாஸ்போர்ட் நம்பர் நம்மளோட டேட் ஆஃப் பர்த் வச்சே நமக்கு விசா இஸ்யூ பண்ணிருக்காங்களாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆன்லைன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம்.
1: எல்லா கண்ட்ரீஸ்லயும் அந்த வசதி வாய்ப்புகள் இருக்கும் இல்ல சார்?
0: ஆமா இருக்கும். ஏன்னா இங்க நான் செக் பண்ணிருக்கேன், நான் இங்க நம்மளோட நண்பர்கள் இப்பவும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இன்னொரு நண்பர் வந்திருந்தாங்க, அவங்களும் விசா அப்ளை பண்ணியாச்சுன்னு சொன்னாங்க, எனக்கு இது வரைக்கும் வரல. அப்போ பாஸ்போர்ட் நம்பரையும் வாங்கி அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் வாங்கி நான் கிராஸ் பண்ணி பண்ணேன், ஆமாம் விசா இஷ்யூவாக பண்ணிட்டாங்க, நீங்கள் இத்தனை நாளுக்குள்ளாடி, அதாவது ஒரு தடவை விசா இஷ்யூ பண்ணியாச்சுன்னா 60 நாளுக்குள்ளாடி அவங்க அந்த நாட்டுக்குள்ள என்ட்ரு ஆகிருக்கணும். அப்படி 60 நாளுக்குள்ளாடி என்ட்ரு ஆகலைன்னா விசா வந்து எக்ஸ்பிரி ஆயிரும், அதே விசாவில் திருப்பி பயணிக்க முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி அந்த வெப்சைட்டில் நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கிட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம்.

0: இப்போ வந்து ரத்த தானம் பண்றீங்கன்னு சொன்னீங்க, விசா ப்ராப்ளம் அப்புறமா லேபர் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து தலையிட்டு அவங்களுக்கு வந்து உதவி செய்யறேன்னு சொன்னீங்க, வேறு எந்த மாதிரியான பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார்?
1: இப்போ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ கொரோனா காலகட்டம், கொரோனா காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வீட்டில் முடங்கி கிடந்திருந்தோம். ஸோ அந்த மாதிரி டைமில் யாருக்குமே ஃபுட்டு சரியாக கிடைக்காது. சிலவங்க வந்து இந்த மாதிரி லேபர் கேம்பில் கூட முடங்கிடுவாங்க, வெளியில் போகவும் முடியாது, திங்ஸ் வாங்கவும். அந்த மாதிரிப்பட்ட டைமில் நம்மளாவே ஒரு ரிஸ்க் எடுத்துட்டு, இந்த மாதிரி அமைப்புகள் தான் ரிஸ்க் எடுத்துட்டு அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்ட் டைமுக்கு கொண்டு கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாலஞ்சு இப்போ வெளிநாடு இல்லை துபாய் அந்த மாதிரி ஜிசிசி கண்ட்ரின்னாலே நம்ம மக்கள் மத்தியில் என்ன ஒரு சிந்தனைனா, பாலைவனம், அங்கே வெறும் மணலும் ஒட்டகம் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லை, நமக்கு எல்லாமே இருக்குது. இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 வருஷமாக பார்த்தீங்கன்னா, மழை வந்து ரொம்ப ஹெவி ரெயினாக வருது. ஸோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் அந்த மாதிரி ஒரு அமைப்பே கிடையாது. மழைன்னா எப்போவோ ஒரு தடவை ஒரு சின்ன மழை வரும், முடிஞ்சிடும். பட் இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு 4-5 வருஷமாக பயங்கர மழை வருது. அந்த மாதிரி மழை வரும்போது சில ஏரியாக்கள் வந்து என்ன ஆகுன்னா, ஐசோலேட் ஆயிரும். அதாவது நமக்கு வரக்கூடிய சீவேஜ் வாட்டர் வந்து போயிடும். அங்கே வந்து அந்த மாதிரி அமைப்பே இல்லை இல்லையா, ஏன்னா மழை வந்து அவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க. இப்போ தான் வர்றதுனால இப்போ கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ மழை வந்துருச்சு அப்படின்னா தண்ணி ஃபுல்லாக அந்த ரோட்லேயே அந்த மாதிரி எல்லாம் கட்டிடும், வண்டி எடுக்கவும் முடியாது. ஸோ அந்த மாதிரிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் அந்த அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு ஃபுட்டு டெலிவரி பண்ணுறது, என்னென்ன தேவையோ அதை வாங்கி கொடுக்கறது, இப்போ டெய்லி இந்தந்த ஃபுட்டு இவங்களுக்கு தேவை அந்த மாதிரி கொண்டு கொடுக்கறது. ஏன்னா ஃபுல்லாகவே அவங்களுக்கு ஐசோலேட் ஆயிரும், சில இடங்களில் பவர் இருக்காது. அந்த மாதிரிப்பட்ட டைமில் அங்கோட முனிசிபாலிட்டியோட சப்போர்ட்டில் அவங்க கூட சேர்ந்து நம்ம அந்த ஃபுட்டு டெலிவரி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
0: தமிழர்களுக்கு மட்டும் இல்லை இல்லையா,
1: எல்லாருக்குமே,
0: பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உங்களுடைய சேவை இருக்கு இல்லையா?
1: ஆமாம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஈவெண்ட் எல்லாம் நடக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு சேவா பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ரன்னிங் போயிட்டு இருந்தேன். ஏன்னா இங்கே வந்து நமக்கு அந்த மாதிரி அத்லெட்டிக்கில் எதுவும் இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. துபாயில் போகும்போது அதுவும் கம்பெனி சார்பாக ஃபஸ்ட்டு 2-3 ரன்னிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நானாகவே வெப்சைட் எல்லாம் போய் பார்த்துக்கிட்டு நிறைய ரன்னிங் எல்லாம் போவேன். ஸோ அந்த மாதிரி ரன்னிங் ஈவெண்ட்டுக்கும், ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நானும் அந்த மாதிரி வந்து வாலண்டியரிங் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஈவெண்ட்டுகள், இப்போ ரன்னிங் ஈவெண்ட் நடக்கும், ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் நடக்கும், பெரிய பெரிய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி வாலண்டியரிங், அதான் காசு எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு தடவை நான் ரன்னிங் ஈவெண்ட்டுக்கு நான் போகணும்னா காலையில் 3:00 எந்திக்கணும். ஏன்னா ரன்னிங் வந்து 6:00 முன்னாடி ஸ்டார்ட் ஆயிரும். வாலண்டியர்ஸ் எப்போ போய் நிற்கணும்,
0: இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் கேட்கணும்.
1: நம்ம எல்லாம் கேட்டுட்டு அதுபடி நமக்கு ஒரு அலாட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இந்த இடத்துல இந்த மாதிரி நிற்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால நம்ம 3 மணிக்கு எந்திரிச்சு 3:30 முன்னாடி அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அதெல்லாம் கேட்டுட்டு நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ யூஏஇ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு சர்டிஃபிகேட்டும் கொடுப்பாங்க. இந்த பர்சன் வந்து இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காங்க, இத்தனை அவர்ஸ் சோசியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ யூஏஇ கவர்மெண்ட் இதுக்கும் கௌரவப்படுத்துறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 500 hours யாராவது ஃப்ரீயாக வாலண்டியரிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கோல்டன் விசா கொடுத்துட்டு இருக்காங்க. கோல்டன் விசா அப்படின்னா, இப்போ நார்மலாக இப்போ என்னோட ஒர்க் விசா வந்து 2 இயர்ஸ் தான் வேலிடிட்டு, அதுக்கப்புறம் ரினியூவல் பண்ணணும். கோல்டன் விசா அப்படின்னா 10 இயர்ஸ். ஸோ அதுக்கு நிறைய கேட்டகரி வச்சுருக்காங்க. இப்போ ஒரு பர்சன் வந்து 2 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு கோல்டன் விசா கொடுப்பாங்க. இல்லை அவங்க ரொம்ப படிச்சிருந்தாங்க, அப்போ யூஏலேயே ரொம்ப படிச்சிருந்தாங்க அப்படின்னா, இப்போ எம்எஸ் அந்த மாதிரி மாஸ்டர் டிகிரிஸ் எல்லாம் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட ஜாப் கேட்டகரி

0: கொடுத்து அவங்களுக்கு கோல்டன் விசா கொடுப்பாங்க. அதே மாதிரி அப்ப இவங்க சோசியல் ஒர்க்குங்கிறது வந்து அந்த நாட்டுக்காக இவங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வேலை பாக்குறாங்க. சோ அவங்கள கௌரவப்படுத்தணுங்கிறதுக்காக இப்ப 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் 500 hours யாரெல்லாம் ஃபில் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கோல்டன் விசா கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப வந்து ரூல்ஸ் மாத்திட்டாங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து அந்த மாதிரி இருக்கிறதுனால 100 ஈவெண்ட்ஸ் அட்டன் பண்ணிருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி கோல்டன் விசா கொடுக்கறதா கேள்விப்பட்டேன்.
1: நீங்க வந்து அந்த 500 hours கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா எப்படி சார்?
0: இல்ல, அதாவது இது வந்து கவர்மெண்டோட அந்த லிங்க் பண்ணி நம்ம பண்ணக்கூடிய சோசியல் சர்வீஸ். அதுக்கு முன்னாடி நான் நிறைய பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு வந்து கரெக்டான ப்ரூஃப் எதுவும் கிடையாது. ஸோ ஆனால் நான் பண்ணக்கூடிய இந்த சோசியல் ஒர்க்குக்காக எனக்கு கௌரவ பட்டம் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 பட்டம் வாங்கியிருக்கேன், ஹானரரி டாக்டரேட் இன் சோசியல் ஒர்க்ஸும் ஹானரரி டாக்டரேட் இன் ஹியூமானிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2 டாக்டரேட் வாங்கியிருக்கேன் சோசியல் ஒர்க் பண்ணதுக்காக.
1: சரி, 2 பட்டங்கள் வாங்கியிருக்கீங்க, எத்தனை வயது சார்?
0: எனக்கு இப்ப 41 முடிஞ்சு 42 ஸ்டார்ட் ஆகுது.
1: 40 வயது. இந்த காலகட்டத்திலேயே சமூக சேவை செய்ததற்காக 2 கௌரவப்பட்டத்தை வாங்கியிருக்கீங்க. பிறந்த மண்ல இல்ல,
0: வெளிநாட்டுல
1: போயும் சேவைகள் செய்யலாம் அப்படிங்கறதுக்கு, அதுவும் இளம் வயதுல ஒரு இளைஞரா சேவைகள் செய்து கௌரவப்பட்டமும் வாங்கலாம் அப்படிங்கறதுக்கு ஒரு உதாரணமா நீங்க இருக்கீங்க. கோல்டன் விசா கிடைச்சா 10 வருடம் அங்க இருக்கலாம்னு சொன்னீங்க, வேற என்னென்ன அந்த விசாவனால பலன் சார்?
0: இப்ப விசா அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விசாஸ் இருக்கு. இப்ப நான் அங்க இருக்கிறேன்னா எனக்கு வந்து அந்த கம்பெனியோட விசா, கம்பெனி வந்து எனக்கு விசா கொடுத்துருக்குது every 2 years. அதாவது இன்னைக்கு நான் ரினுவல் பண்ணேன்னா இப்ப 26 28 சேம் டேல வந்து அது எக்ஸ்பைரி ஆயிரும். திருப்பி கம்பெனி வந்து அதை ரினுவல் பண்ணணும், கம்பெனி வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், எனக்கு 2 வருஷம் விசாவுக்கு இத்தனை அமௌண்ட் ஆகணும், திருப்பி எனக்கு பிளட் டெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே அந்த 2 வருஷத்துக்கு ஒருத்தர அவங்க எல்லாம் அந்த மணி பே பண்ணி அவங்க ரினியூல் பண்ணி தரணும். அதே மாதிரி என்னோட ஃபேமிலிக்கு வந்து நான் ஸ்பான்சர் பண்ணலாம், எனக்கு யூஏஇ கவர்மெண்ட் விசா கொடுத்துருக்கு, என்னோட ஃபேமிலி என்னோட மனைவி 2 குழந்தைகளும் அங்கதான் இருக்காங்க, அவங்களுக்கு நான் விசா வந்து ஸ்பான்சர் பண்ணலாம்.
1: நீங்க செலவு பண்ணணும்,
0: அதுக்கும் கேட்டகரி இருக்கு. இப்போ அவங்களோ என்னோட மனைவி குழந்தைகளுக்கு கம்பெனி தானே ஸ்பான்சர் பண்ணிக்கும். இன்னும் சில கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வேலை பார்க்குறவங்களுக்கு மட்டும் கொடுக்கும், அவங்களோட டிபெண்ட்டுக்கு அந்த ஆள் தான் செலவெல்லாம் ஏற்றுக்கணும் அந்த மாதிரி. இப்போ இதுவே கோல்டன் விசா அப்படின்னா கம்பெனி பேரில் இருக்காது, என்னோட பேர்லேயே. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அப்போ விசா வந்து என்னோட பேர்லேயே இருக்கும், நான் தான் அதுக்கு மெயின். அதே மாதிரி நான் சேவை பண்ணியிருக்கேன்னா அந்த விசாவை என் பேரில் தான் இருக்குது, 10 வருஷம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. every 2 years நான் ரினியூவல் பண்ண வேண்டாம், பிளட் டெஸ்ட் எடுக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். அதே போல் எனக்கு ஒரு கம்பெனி பிடிக்கல, அடுத்த கம்பெனிக்கு போனால் ஈஸியாக நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும்.
1: கம்பெனிகளும் வந்து உங்களை ஆர்வமாக எடுப்பாங்க, ஏன்னா விசா செலவு பிரச்சனை இல்லை.
0: செலவு பிரச்சனை இல்லை இந்த மாதிரி எதுவும், ஏன்னா கம்பெனி வந்து ஒரு விசா கொடுக்குது அப்படின்னாலே அந்த விசாவை ப்ராப்பராக அவங்க யூஸ் பண்ணலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் மாதிரி. இப்போ ஒரு எம்ப்ளாயி எடுத்திருக்காங்க, எம்ப்ளாயி வந்து ஒரு 6 மந்த்க்குள்ளாடி கம்பெனி விட்டு போயிட்டாங்க அப்படின்னா திருப்பி இன்னொரு விசா அப்ளை பண்ணும்போது இந்த விசா என்னாச்சு, இது ஏன் போனாங்க, அந்த மாதிரி நிறைய க்வெஸ்சன் அவங்ககிட்டையும் வரும். அதே மாதிரி ஒரு கம்பெனிக்கு இத்தனை விசா தான் தருவோம் அந்த மாதிரியும் ஒரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ அதை விட கூடுதலாக எடுக்கணும்னா அவங்களுக்கும் பிரச்சனைகள் அந்த மாதிரியெல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி அவங்களோட ஓன் விசாங்கிறப்ப கம்பெனிக்கு வந்து ஈஸியாக நம்ம சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஜாபும் ஈஸியாக கிடைக்கும்.

0: ரன்னிங் பற்றி சொன்னீங்கல்ல, நான் அந்த நேரம் ஒன்று கேட்கணும்னு நினைச்சேன். துபாயில் நீங்கள் வந்து ரன்னிங்கில் ஓட்டப்பந்தயத்தெல்லாம் நீங்கள் கலந்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதில் வெற்றிகள் ஏதாவது பெற்ற அனுபவங்கள் ஏதாவது உண்டா சார்?
1: ஆமாம், முன்னாடி நம்ம இங்கே ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் போறது உண்டு, பட் ஆனால் வின் பண்ண மாதிரி ஒரு சரித்திரமே இருக்காது. ஏன்னா நம்ம கடைசியில இருந்து பரிசு கொடுத்தாங்கன்னா நமக்கு பரிசுகள் கிடைக்கும். அதே மாதிரி நாங்கள் ஃபர்ஸ்ட் ரன்னிங் எடுக்கும்போது கம்பெனி தான் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருந்தாங்க. கம்பெனி வந்து வருஷத்துக்கு ஒரு ஈவெண்ட் ஸ்பான்சர் பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம பே பண்ணிட்டு எல்லாம் போக முடியாது. அங்கே உள்ள அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ 150 திராம் அப்படின்னு வரும். ஒரு திராம் இன்னையோட மதிப்பு பார்த்தீங்கன்னா 26 ரூபாய். அப்போ 100 திராம் நம்ம பே பண்ணாலே 2600 ரூபாய் இருக்கும். ஒரு ஈவெண்ட் நம்ம அட்டன் பண்றதுக்கு அவ்வளோ காசு கொடுக்கணும். இதுல ஃப்ரீ ஈவெண்ட் இருக்கு, ஆனா நமக்கு தெரிய வாய்ப்பே இல்லை. இதுக்கும் ஒரு வெப்சைட் இருக்கு, அங்க வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. அப்ப அதுல நான் சர்ச் பண்ணுவேன் எது ஃப்ரீயா இருக்குது, எது வந்து கம்மியான ஃபீஸ்ல இருக்குன்னு அப்படின்னு நான் அப்பப்போ அப்போ போக ஆரம்பிச்சேன். ரன்னிங் போக ஆரம்பிச்சு ரன்னிங்கோட குரூப்புக்கோட கான்டாக்ட் கிடைச்சி அதுல சேர்ந்து நான் ரன்னிங் எல்லாம் போனேன். அந்த காலகட்டம் தான் என்னன்னா கொரோனா வந்துருச்சு. ரெகுலரா ரன்னிங் போயிட்டு போகாம இருக்கும்போது நமக்கு என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் இங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், கோபகுமார் கோபால் அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. அவங்களோட அண்ணா வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேர்ல்ட் ரெக்கார்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அப்போ எனக்கும் தோணுச்சு, ஏதாவது நம்ம இப்ப சும்மா தான் இருக்கிறோம், இந்த டைம் நம்ம அப்படியே யூஸ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அப்போ அந்த உடற்பயிற்சி ரீதியா ஏதாவது நம்ம ஒரு சாதனை படைக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எனக்கு தோணுனதை வந்து இந்த மாதிரி வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்டு, இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இன்கிரெடிபிள் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல வந்து இந்த மாதிரி நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது அவங்களும் பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3-4 மாசம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன். ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாதனையை நான் பண்ணேன். என்னன்னா நம்மளுடைய 2 கைகள் இருக்கு இல்லையா, வலது கை இடது கை, அதை வந்து ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல 1 நிமிஷத்துல அதிகமான கவுண்ட் சுத்துறது. ஸோ அதை சுத்தி வந்து அவங்களுக்கு வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்லையும் இடம் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்டு, ஏசியா புக் ஆஃப் ரெக்கார்டு, இன்கிரெடிபிள் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லையும் இடம் பிடிச்சிருக்கேன். அதே மாதிரி 2 ரெக்கார்டு பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து வெறும் கையை மட்டும் சுத்துறது, 2 கையும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்துறது.
0: ஓ, அட் அ டைம்,
1: அட் எ டைம். 1 நிமிஷம்னா ஒரு கை ஃபார்வர்ட் மோஷன்ல சுத்தும், இன்னொரு கை வந்து ஆப்போசிட் மோஷன்ல சுத்தும். இது 1 ரெக்கார்டு. 2வது ரெக்கார்டு வந்து ஜாகிங் பண்ணிக்கிட்டே சேம் இந்த 2 கையும் ரொட்டேட் பண்றது. அந்த மாதிரி இப்ப 1 நிமிஷத்துல வந்து 1 கை வந்து 120 டைம்ஸ் ரொட்டேட் ஆகும். ஒரு கை வலது கை 120 டைம்ஸ் ஃபார்வர்ட் மோஷன்லயும், இடது கை 120 டைம்ஸ் ரிவர்ஸ் மோஷன்லயும் பண்ணி அந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணிருக்கு.
0: கொஞ்சம் சமூக சேவை செய்யறதுலயும் கொஞ்சம் வித்தியாசமான மனிதர் அப்படின்னா, இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்றதுலயும் ஒரு வித்தியாசமான ஒரு தேர்வை நீங்க தேர்ந்தெடுத்திருக்கீங்க. அது இந்த சாதனை நிகழ்த்தியது எந்த வருஷம் சார்?
1: 2020.
0: அதன் பிறகு யாராவது பக்கத்துல நெருங்கி வந்திருக்காங்களா எப்படி?
1: இல்ல, நான் அப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், பட் யாருமே இது பண்ணல, அந்த சாதனையை முறியடிக்கல. இது வரைக்கும் என்னோட பேர்ல தான் இருக்கு. நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டேன், அதனால பையனையும் ஏதாவது ஒரு இதுல வந்து ரெக்கார்ட் பண்ண வைக்கணும், அதுவும் சின்ன வயசுலயே பண்ண வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பையனுக்கு 5 வயசுக்கு முன்னாடி ஒரு ரெக்கார்டு பண்ணா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவனுக்கு வந்து என்னன்னா இப்ப வண்டி வச்சிருக்கேன், வண்டியில போகும்போதே அவன் என்னன்னா வெளியில இருக்கக்கூடிய காரு, இந்த கார் போகுது, அந்த கார் போகுது, இந்த கம்பெனி இது போகுது அப்படியே. அது இல்லாம நைட்டு டைம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கார் போகுது அப்படின்னா நமக்கு கண்டிப்பா லோகோ தெரியாது, ஆனா அதோட அந்த டெயில் லேம்பு, பின்னாடி இருக்கக்கூடிய லேம்பு, முன்னாடி இருக்கக்கூடிய லேம்பு எந்த டிசைன்ல இருக்கு அதை பார்த்து வந்து சொல்ல ஆரம்பிச்சிடும். இது வந்து இந்த கார் தான் போகுது, இது வந்து அந்த கார் தான் போகுது அப்படின்னு. அப்ப எனக்கு உள்ள ஒரு இது, அப்ப இவனை ஏன் இந்த மாதிரி ஒரு ரெக்கார்டு ஏன் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஸோ அதனால அவனையும் வந்து நம்ம ரெடி பண்ணி அவனுக்கும் வந்து 2 ரெக்கார்டு வந்து பண்ணிருக்கோம். இதே நான் சொன்ன எல்லா புக்கும் பிளஸ் அப்துல் கலாம் புக் ஆஃப் ரெக்கார்டும், இதுல எல்லாத்துலயும் வந்து 2 ரெக்கார்டு பண்ணிருக்காங்க.
0: என்ன மாதிரி சார்?
1: இப்போ வந்து 1 நிமிஷத்துல வந்து இப்ப லோகோ வந்து டிஸ்பிளே இருக்கும், அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி 1 நிமிஷத்துல வந்து 156 லோகோ ஐடென்டிஃபை பண்ணி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டும்,
0: லோகோவை பார்த்து கார் கம்பெனியோட பேர் சொல்றது.
1: ஆமா, அந்த மாதிரி. அதே மாதிரி செகண்ட் வந்து என்னன்னா செகண்ட் ரெக்கார்டு வந்து கண்ணை கட்டிக்கிட்டு லோகோ சொல்லிட்டே இருக்கணும், கண்ணை ஸ்பீடா சொல்லணும், என்னென்ன கார் கம்பெனி எல்லாம் இருக்குங்கிறத வரிசையா சொல்லணும்.
0: ஆனா இந்த கார் கம்பெனி எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்ததா அல்லது உங்க மகனா தெரிஞ்சுகிட்டதா, அது எப்படி சார்?
1: இப்போ அவனுக்கு வந்து அவனோட மாமா இருக்காங்க, அதாவது என்னோட மனைவியோட அண்ணா வந்து இந்த மோட்டார் மேகசின் அப்படின்னு வச்சிருப்பாங்க, அவங்க ரெகுலரா வாங்கி அதுல என்னென்ன காரு என்னென்ன இருந்துட்டு இருக்கு. இவன் வந்து என்ன பண்ணுவான்னா சின்ன வயசு, ஒரு 2 வயசு கூட ஆகல, அதுக்கு முன்னாடி அந்த புக்கெல்லாம் எடுத்து எல்லாமே பார்க்க

0: ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் அவனோட மாமா வந்து இந்த ஒவ்வொரு காரையும் கட் பண்ணி அதை ஒரு கார்ட்போர்டில் ஒட்டி அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அவன் வந்து ஒரு 200 300ன்னு கையில் வச்சுட்டு எப்பவும் அதை பார்த்துட்டு இருக்காது, அந்த மாதிரியெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மனைவி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு கார் இது வந்து லோகோ, இது வந்து இந்த கம்பெனி அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணாங்க. ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் ஒரு கிட்டத்தட்ட 400 கார் லோகோ இருக்கும். அதை பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட ஒவ்வொன்றா சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவன் ரொம்ப இது பண்ணிட்டான். வித்தின் 1 மந்த்துக்குள்ளாடி எல்லாமே காணாமல் படிச்சுட்டு எல்லாமே எல்லா லோகம் இது இது தான் இது தான் அந்த மாதிரி எல்லாமே பண்ண ஆரம்பிச்சுட்டு கிட்டத்தட்ட 400 லோகம் காணாமல் சொல்ல படிச்சுட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம இந்த புக்கு எல்லாம் காண்டாக்ட் பண்ணி கேட்கும்போது, ஓகே ஏற்கனவே வச்சுருக்காங்க பட் நீங்கள் அதை விட கூடுதலாக சொன்னீங்கன்னா ரெக்கார்டு உங்களுக்கு வந்துடும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அதை கிளியரா நம்ம பண்ணி ரெக்கார்ட் எடுத்துட்டோம்.
1: பையனோட ஆர்வத்தை பார்த்து கொஞ்சம் தூண்டுதல் கொடுத்திருக்கீங்க.
0: ஆமா,
1: இல்ல நீங்களா ஒண்ணு இதை பண்ணணும் அப்படின்னு பையனுக்கு சொல்லி கொடுத்து ஆர்வத்தை ஏற்படுத்தி பண்றதை விட பையனோட ஆர்வத்தை தெரிஞ்சு பண்றது பையனுக்கும் கொஞ்சம் உற்சாகம் இருக்கும் இல்லையா?
0: ஆமா, அவனுக்கும் உற்சாகம் தான். ஏன்னா அவனுக்கு விருப்பம் இல்லாம நம்ம ஒண்ணு ஃபோர்ஸ் பண்ணும்போது இவ்வளவு தூரம் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பண்ண முடியாது, ஏதோ கொஞ்சம் படிப்பான். பட் இது அவனுக்கும் அந்த காரோட கிரேஸ் இருந்ததுனால சொல்லி கொடுக்கும்போது அவனும் ஆர்வமா அதை படிச்சுக்கிட்டான்.
1: நீங்க வந்து நிறைய பேருக்கு ஒரு உதாரணமா இருக்கீங்க. நிறைய வந்து சாதனைகள் செஞ்சிட்டு இருப்பாங்க, ஆனா வெளிப்படுத்த முடியாம இருப்பாங்க. அவங்களுக்கு யார தொடர்பு கொண்டு அவங்களுடைய சாதனைகளை வெளி உலகத்திற்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும் இல்லையா சார்?
0: ஓகே, அவங்க என்ன பண்ணலாம்னா, இப்ப எனக்கு இந்த தனித்திறமை இருக்கு, நான் இதுல வந்து கொஞ்சம் பெஸ்டா இருக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு நினைப்பு இருந்தது அப்படின்னா, நான் சொன்ன புக் எல்லாம் வேர்ல்ட் புக் ஆஃப் ரெக்கார்ட் இல்ல அவங்களோட வெப்சைட்ல போயாச்சுனாலே நமக்கு அப்ளிகேஷன் அப்படின்னு ஒரு செக்ஷன் வரும். அதுல இருந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிட்டு அதுல நம்மளோட டீடைல், நம்மளோட பேரு, விலாசம், நான் என்ன பண்ண போறேன், இப்ப ஏற்கனவே பண்ணின ரெக்கார்டை நான் முறியடிக்க போறேனா இல்ல புதுசா நான் ஒரு ரெக்கார்டு செட் பண்ண போறேனா, அதுவும் நமக்கு முக்கியம். ஏற்கனவே பண்ணதுன்னா நம்ம அவங்க அதையும் வெரிஃபை பண்ணுவாங்க, இதுக்கு மேல பண்ணாதான் கன்சிடர் பண்ண முடியும். புதுசா நம்ம செட் பண்றதா இருந்தா அந்த கவுண்ட் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, நம்ம தானே ஃபர்ஸ்ட் பண்ண போறோம். ஸோ அது கிளியரா நம்ம எல்லாமே ஃபில்அப் பண்ணிட்டு அவங்களுக்கு அனுப்பி விட்டுலாம். நமக்கு ரிப்ளை வரும், இதை நம்ம பண்ணலாமா. நிறைய புக்கில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில கேட்டகரி வந்து அவங்க ஒரு ரெக்கார்டாவே எடுத்துக்க மாட்டாங்க, அதையும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும்.
1: நம்மவாது ஏதாவது ஒன்று செஞ்சு ரெக்கார்டு யாரும் இதுவரை பண்ணல அப்படின்னு சொல்லி செய்ய முடியாது இல்லையா? அவங்களுக்கும் சில விதிமுறைகள் இருக்கும் இல்லையா?
0: ஆமா, அதனால நம்ம பிராக்டிஸ் பண்றதுக்கு முன்னாடி, பயிற்சி பண்றதுக்கு முன்னாடியே இவங்கள வந்து நம்ம தொடர்பு கொண்டு இதை பண்ணிக்கலாமா, அவங்க பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம பிராக்டிஸ் கண்டினியூ பண்றது நல்லது. ஏன்னா நான் அப்படிதான் பண்ணியிருந்தேன்.

0: தமிழ்நாட்டிலிருந்து வெளிநாட்டுக்கு போய் சிரமப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன்னு சொன்னீங்க. இதுல எல்லாம் நிறைய சிரமங்களை நீங்க எதிர்கொள்ன்றிருப்பீங்க இல்லையா, அது வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம், அதையும் தாண்டி நான் உதவி பண்ணேன் அப்படின்னு சொன்னா எதை சொல்லலாம் சார்?
1: இல்ல, சிரமம் அப்படின்னா நிறைய இருக்கும். என்ன, இப்போ நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்காக தான் போயிருக்கோம். ஸோ நமக்கு டைமிங்கிறது வந்து டெய்லி காலையில போகணும், ஈவினிங் வரணும். இக்கட்டான சூழ்நிலைகள், இந்த மாதிரி யாராவது வெளியில மாட்டியிருப்பாங்க, அவங்க கண்டிப்பா ஊருக்கு வரணும். அதே மாதிரி சிலவங்க வந்து மரணப்பட்டிருப்பாங்க, அவங்களுக்கு ஆதரவே இருக்காது. அந்த உடலை வந்து தாயகத்துக்கு கொண்டு வர்றதுக்கு எந்த ஒரு கான்டாக்டும் இருக்காது. அப்ப அவங்கள வந்து இப்ப ஊர்ல இருந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படிதானே, உடலை வந்து எவ்வளவு சீக்கிரம் நம்ம தாயகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம கவுன்சிலேட்டுக்கு போகணும், அந்த போலீஸ் ஸ்டேஷன் போகணும், அந்த டெத்து சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காக போகணும், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். ஸோ நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ இமிடியேட்டா நான் ஊருக்கு கொண்டு போறேன்னு சொல்லிக்கிட்டு இமிடியேட்டா எடுத்துட்டு எல்லாம் போக முடியாது. அதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே ஃபாலோ பண்ணி நம்ம ஊருக்கு அனுப்பணும். ரீசெண்டா ஒரு 4-5 மாசத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், நம்ம ஊர்ல இருந்து தான் ஒருத்தங்க வந்து எனக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு பாஸ்போர்ட்டு அதை மட்டும் அனுப்பினாங்க. இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கான்டாக்ட் இல்லாம இருக்காங்க, என்னன்னு ஒண்ணு கேட்டு சொல்லுங்க. யாரோ கூப்பிட்டு என்ன இல்லாம சொல்றாங்க, ஆனா அது உண்மையா இல்லையாங்கிறது தெரியல அப்படின்னாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன்,
0: அவங்க இருக்க இடம் ஒண்ணும் உங்களுக்கு தெரியாது?
1: தெரியாது.
0: என்ன வேலை பாக்குறாங்க ஒண்ணுமே தெரியாது,
1: எதுவுமே தெரியாது. பாஸ்போர்ட் டீடைல் மட்டும் தான் எனக்கு வருது. நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்தியன் எம்பசி இருக்கு இல்லையா, எம்பசிக்கு வந்து இந்த பாஸ்போர்ட் அனுப்பிட்டு இந்த மாதிரி ஒரு ஆள் வந்து ஏதோ சிக்கல் இருக்க, ஏதோ ப்ராப்ளத்துல இருக்கிறாங்கன்னு சொல்லும் போதுதான் அடுத்த நாள் வந்து, ஒரு நாள் நான் ஈவினிங் அனுப்புனா அடுத்த நாள் காலையில வந்து எனக்கு இன்ஃபர்மேஷன் வருது, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல வந்து டெட் பாடியா தான் இருக்கிறாங்க, வேலை பார்த்தக்கூடிய சைட்ல வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபாலோ அப் பண்ணிட்டு நம்ம அந்த உடலை வந்து வித்தின் 3-4 டேஸ்ல வந்து நம்ம ஊருக்கு அனுப்பியிருக்கோம். என்னோட அட்வைஸ் வந்து என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஒருத்தங்க வந்து வெளிநாட்டுக்கு போறாங்க அப்படின்னாலும் அதுக்கு முன்னாடியே நம்மளை சார்ந்தவங்க யாராவது அங்கே இருக்காங்களா, நண்பர்கள் இருக்கிறாங்களா, அவங்களுக்கு வந்து நம்மளோட கான்டாக்ட் நம்பர், இப்போ எந்த கம்பெனிக்கு போறோம் அந்த கம்பெனி உண்மையிலுமே அங்கே இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி ஒரு பொசிஷன் அங்கே ஓப்பனிங்காக இருக்குதா இல்லையா, அதை தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நான் விசா வாங்கிட்டேன் அப்படின்னாலும் அந்த விசா போலியானதா உண்மையானதா, எல்லா ஏஜென்ட்டையும் நம்ம குத்தவும் சொல்ல முடியாது. சிலவங்க அதாவது மணி பார்க்கணுங்கிறதுக்காக நம்ம ஒரு பொசிஷன் கேட்டிருப்போம், இப்போ மேனேஜருக்கு எனக்கு ஒரு வேலை வேணும்னு கேட்டிருப்போம், அவங்களுக்கு வேணுன்னே ஒரு விசா ரெடி பண்ணிட்டு அப்படி கொடுத்துட்டு மணியை ஏமாத்துருவாங்க. ஸோ அது மாதிரி விசா வாங்கும்போது நம்ம அந்த கவர்மெண்டோட அந்த வெப்சைட்ல இந்த விசா வந்து ஒரிஜினலா இல்லையா, அது வேலிடிட்டி இருக்கா இல்லையா, எல்லாமே செக் பண்ணிட்டு போகணும்.
0: இப்போ நமக்கு வந்து ஆன்லைன்லயே எல்லாமே பாத்துடலாம் இல்லையா சார்?
1: ஆமா, எல்லாமே ஆன்லைன்ல பாத்துடலாம். அதனால அவசரப்படாம, இப்போ வந்துருச்சு மணி கேக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு எதுவுமே கொடுக்காதீங்க.
0: விசாக்கு காசு வேணும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அது நீங்க சொல்றத பார்த்தா விசாக்கு செலவு பண்றது எல்லாமே கம்பெனி தான் சொல்றீங்க. ஆனா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க விசாக்கு காசு கொடுக்கணும், பிளைட் செலவுக்கு செலவாகும் அப்படி எல்லாம் சொல்லுவாங்கல்ல சார், அது எப்படி சாத்தியம் சார்?
1: அஸ் பர் யூஏஇ லா பாத்தீங்கன்னா, ஒரு ஆள், ஒரு லேபர் இல்ல ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனி வந்து எடுக்கிற

0: டேக் ஓவர் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த எம்ப்ளாயிஸுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை அப் அண்ட் டவுன் டிக்கெட் இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு அப் அண்ட் டவுன் டிக்கெட் அவங்க கொடுத்துருக்கணும். அதே போல அந்த விசா சார்ஜ் எல்லாமே கம்பெனி தான் அதை வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி கம்பெனியை விட்டு அவங்கள டெர்மினேட் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல கம்பெனியை விட்டு அவங்க ரிசைன் பண்ணாலும் அந்த ரிட்டர்ன் டிக்கெட் அங்கிருந்து ஊருக்கு வரக்கூடிய டிக்கெட்டு, விசா கேன்சலேஷன் சார்ஜ் இது எல்லாமே கம்பெனியோடது. ஸோ இப்ப ஏஜென்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல அது கம்பெனி தராது, இது நம்ம தான் பே பண்ணணும். சில கம்பெனி எல்லாம் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்திலையும் அந்த கம்பெனி வந்து நிஜமாலுமே அங்க இருக்குதா, இந்த பொசிஷன் அங்க இருக்குதான்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு பே பண்றது நல்லது.
1: ஓ, நீங்க சொல்றதை பார்த்தா சில கம்பெனிகள்ல விசாக்கு காசும்
0: வாங்குவாங்க, சில கம்பெனில வாங்குவாங்க. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல அந்த கம்பெனி நிஜமா, இல்ல கம்பெனில இருந்து யாராவது உங்களை கான்டாக்ட் பண்றாங்களா, அந்த நம்பர் வந்து யுஏஇல இருந்து வந்த நம்பரா, இல்ல நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படியும் அங்க இருப்பாங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸோ யுஏஇல இருக்கும்போது அவங்கள்ட்ட கொண்டு கான்டாக்ட் பண்ணிட்டு இந்த கம்பெனி அங்க இருக்குதா இல்லையா, இந்த மாதிரி ஆள் எடுத்துட்டு இருக்காங்களா, அந்த மாதிரி செக் பண்ணலாம். அதே மாதிரி விசா வந்ததுக்கு அப்புறம் அந்த விசா ஒரிஜினலா டூப்ளிகேட்டா தான் செக் பண்ணணும். எல்லாமே செக் பண்ணிட்டு அந்த நாட்டுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பரு, வீட்டில் உள்ள கான்டாக்ட் நம்பர், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறமா போறது நல்லது. ஏன்னா ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கும் போது அவங்க வந்து எல்லாரையும் தேடுறாங்க, இந்த மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க என்னாச்சுன்னு கேட்கறதுக்கு பதிலாக அதுக்கு முன்னாடி நம்ம கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுத்துட்டா அவங்களுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஊரை விட்டுட்டு நம்ம வெளியில போறோம், தனியா இருப்பாங்க அப்படித்தானே, அவங்களுக்கு என்னன்னா ஒரு மிஷின் லைஃப் மாதிரி ஆயிரும். இப்ப லேபர் கேம்ப்ல இருப்பாங்க, திருப்பி ஜாபுக்கு போவாங்க, திருப்பி கேம்புக்கு வருவாங்க. அவங்க வந்து பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்தா புதுசா இருக்கும், எந்த நாட்டுக்காரங்கன்னே தெரியாது. இப்போ பாகிஸ்தான்ல இருந்திருப்பாங்க, பிலிப்பைன்ஸ்ல இருந்திருப்பாங்க, சவுத் ஆப்பிரிக்கா அந்த மாதிரி நிறைய ஏரியால இருந்தெல்லாம் இருப்பாங்க. சோ அவங்கள்ட்ட எல்லாம் இவங்க ஈஸியா பேச மாட்டாங்க. ஆனா அதுவே நம்ம ஊர்ல நம்ம நியர்பை தமிழ்நாட்டுல இருந்து யாராவது இருக்காங்கன்னு ஈஸியா பேசலாம். அதே மாதிரி கான்டாக்ட் நம்பர் எல்லாம் உடனே எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருந்தோம் அப்படின்னா அந்த ஒரு பர்டன் வந்து அங்க இருக்காது. நம்ம வேலை
1: மாதிரி அந்த சேவை செய்யக்கூடிய ஒரு கம்யூனிட்டின்னு சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி கம்யூனிட்டில கூட இணைஞ்சிக்கலாம் இல்லையா. சேவை செய்யாட்டி கூட உங்க கூட தொடர்புல இருந்துட்டாங்கன்னா ஏதாவது ஒரு உதவிக்கு தேவைப்படும்.
0: ஆமா,
1: அதோட நான் ஒன்னு கேட்கணும் நினைச்சேன் சார், எல்லோருக்கும் வந்து ஃபாரின்ல இருக்கிறவங்களை தொடர்பு கொள்ள முடியாது, யார் யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்க முடியாது, ஒண்ணுமே அறியாம அங்க வராங்க. வரவங்க உங்களை மாதிரி கம்யூனிட்டிய தொடர்பு கொண்டு கான்டாக்ட் வச்சுக்கலாம்.
0: ஆமா, கான்டாக்ட் வச்சுக்கலாம். என்னன்னா இப்போ ஒன்னு நம்ம தனியா இருக்கிறதுன்னு ஒரு ஃபீல் இருக்காது, ஏன்னா வீக்லி ஒன்ஸ் நம்ம போன் பண்ணி பேசலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டெய்லியும் கூட ஈவினிங் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போட்டு கூட என்ன எப்படி இருக்கீங்கன்னு கேட்கலாம். ஏன்னா அதுலயும் எனக்கு நிறைய அனுபவம் இருக்கு. சிலவங்க வந்து ஊர்ல இருந்து போன் வரும், இந்த மாதிரி நான் என்னோட ஹஸ்பண்டை கூப்பிட்டேன், அவங்க போன் அட்டன் பண்ணாம இருக்காங்க, என்னன்னு ஒண்ணு போய் பாப்பீங்களா அப்படின்னு. அப்ப நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியும்.
1: நம்ம ஏற்கனவே உங்களை தெரிஞ்சவங்க அல்லது உங்களோட ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஒண்ணுமே தெரியாம எந்த வெளிநாட்டுக்கும் போனா அவங்க வந்து அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை எப்படி தொடர்பு கொள்ளணும் சார், என்ன முறையில தொடர்பு கொண்டு அவங்க ஒரு கான்டாக்ட் வச்சுக்கணும் சார், அதாவது உறவினர்களுக்கும் உங்களுடைய போன் நம்பர்ஸ் அட்ரஸ் கொடுத்து வச்சுக்கணும்னா யார அவங்க அணுகணும் சார், எப்படி அணுகணும்?
0: அதைதான் நான் என்ன சொல்றேன், நான் இப்ப வெளிநாட்டுக்கு போறேன், இப்ப இங்க இருந்து வெளிநாட்டுக்கு போறேன், எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க அப்படிதான்.
1: அவங்க இல்லாத பட்சத்துல சார் இவங்களுக்கு ரொம்ப பாமரர்களா இருப்பாங்க, வெளி உலக வெளியில ஃபாரின்ல யாரும் தொடர்பே இல்லாம இருப்பாங்க, அவங்க வந்து எப்படி?
0: இல்ல நான் என்ன சொல்லணும்னா வெளிநாட்டுல இல்ல, நான் சொல்றது உள்ளூர்லயே. இப்ப நம்மளோட எங்களோட அமைப்பு இருக்கிறது வந்து இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்துல மேக்சிமம் நிறைய பேருக்கு தெரியும். நாங்க அங்க இருந்தாலும் அங்க இருந்து நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நிறைய சேவைகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்.
1: அதனால சொந்தங்கள்ல நிறைய பேர்கிட்ட
0: சொல்லணும். அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன். இப்ப நான் வெளிநாட்டுக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நான் போறது தெரியக்கூடாது, நாங்க இருக்கிறது தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கும் போது ஏதோ ஒரு அவசரம், இப்ப ஒன்னும் இல்ல ஒரு ஃபீவர் இருக்கு, தனியா தானே இருப்பாங்க. இப்ப வீட்டுல என்ன அம்மா கிட்ட சொல்லி கேட்கலாம், இல்ல ஒய்ஃபு கிட்ட சொல்லி கேட்கலாம்.
1: 4 பேர்கிட்ட சொல்லும் போது கண்டிப்பா எங்க இருந்தாலும் ஒரு தகவல் வரும்,
0: வரும் கண்டிப்பா வரும். நம்ம போறத வந்து எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும். 4 பேருக்கு நான் இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறேன், இதுதான் என்னோட கான்டாக்ட் நம்பருங்கிறது 4 பேருக்கு தெரிஞ்சாதான் நமக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கூட நமக்கு அதை சோசியல் ஒர்க் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறவங்க தான் பண்ணணும். இப்போ வேலைக்கு போறாங்க, ஒரே ரூம்ல இருப்பாங்க, சின்ன ரூமா தான் இருக்கும், எந்த நாட்டுல இருந்து இருக்கிறான்னு தெரியாது. அப்ப சில டைம்ல வந்து பாத்தீங்கன்னா யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க, வேலைக்கு போவாங்க, வருவாங்க, தூங்குவாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இப்ப அவங்களுக்கு ஒரு ஃபீவர், இல்ல முடியல 2 நாள் நடக்க முடியல அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன முடியும், ஒரு கம்யூனிகேஷன் கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா இருந்தாலும் சரி, இல்ல வேற ஏதாவது எந்த மாதிரியான ஹெல்ப் வேணும்னாலும் அது ஒரு நல்லதா இருக்கும்.
1: நீங்க இவ்வளவு நேரம் பேசும்போது நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இவ்வளவும் செய்யணும்னா எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு பண செலவாகும்? கண்டிப்பா நேரமும் செலவாகும், பணமும் செலவாகும். இதை நீங்க எப்படி மேனேஜ் பண்றீங்க? உங்க குடும்பம் இதுக்கு எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கறாங்க?
0: என்னோட வீட்டு அம்மாவும் அதுக்கு ஒத்துழைக்கிறாங்க. அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா இப்ப எதுவும் பண்ண முடியாது. இப்ப நிறைய வீட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சோசியல் ஒர்க் ஏன் பண்றதுக்கு வேற ஆளே இல்லையா, நீ மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க.
1: நாடு விட்டு நாடு போய் நீ சம்பாதிச்சு ஊருக்கு கொண்டு வந்து

0: சேர்த்தமா சொத்து வாங்கினமா அப்படின்னு இல்லாம நிறைய பேருக்கு கேள்வி வரும் இல்ல.
1: ஆமா இல்ல அதுதான், அவங்களுக்கும் அந்த ஒரு சோசியல் ஒர்க்ல, அதாவது வெளியில உள்ளவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது அவங்களும் ஒரு ஊக்கத்தை தர்றாங்க. ஸோ அதனால நாம பண்றோம். அது இல்லாம மணியும் இப்போ அடுத்தவங்களுக்கு சோசியல் ஒர்க் பண்றதா இருந்தா கண்டிப்பா நம்ம பாக்கெட்ல இருந்து போக தான் செய்யும். ஸோ அதை வந்து பொருட்படுத்தாம நம்ம பண்றது தான். பட் அப்படி பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் இல்லையா, அது வந்து அதுக்கு இணை எதுவுமே இல்லை.
0: அதுவும் இறந்தவர்களுடைய உடலை வந்து ஊருக்கு அனுப்பும் போது நீங்க வந்து யாருன்னே தெரியாது, எந்த ஊருன்னே தெரியாது, முன்ன பின்ன பாத்திருக்க மாட்டீங்க, அவங்க சொந்தத்தையும் பாத்திருக்க மாட்டீங்க, இந்த நபரையும் பாத்திருக்க மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஊர்லயே இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நிறைய செலவாகும். அதுவும் வந்து நீங்க வெளிநாட்டுல இருக்கும்போது நிறைய செலவும் ஆகும், அலைச்சலும் நிறைய வரும், வேலைக்கு லீவும் போட வேண்டியது இருக்கும்ல சார்.
1: ஆமா வேலைக்கு லீவு போட வேண்டியது இருக்கும். நம்ம பிளஸ் இந்த அமைப்பு இருக்கிறதுனால இந்த செலவுகள் எல்லாம் வருது இல்ல, அதெல்லாம் ஒண்ணு ஷேரிங்ல நம்ம பண்ணிக்குவோம். இப்ப ஒரு உடலை வந்து ஊருக்கு அனுப்பணும் அப்படின்னா சும்மா எல்லாம் அனுப்ப முடியாது.
0: இப்ப எவ்வளவு செலவு பண்ணுவீங்க சார் நம்ம இந்திய ரூபாவுக்கு?
1: குறைஞ்சது ₹1,00,000 ஆகும். எல்லாமே பண்ணாலும் இமிடியா உடலை ஊருக்கு அனுப்பணும், எம் ஃபார்மிங் பண்ணணும், எம் ஃபார்மிங் சென்டர் போயிட்டு எம் ஃபார்மிங் பண்ணி அவங்க எல்லாம் என்ஓசி கொடுத்தா மட்டும்தான் நம்ம பிளைட்ல ஏத்தவே முடியும். சோ அந்த மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்கு.
0: சொந்தக்காரங்க யாருமே வெளிநாட்டுக்கு வராமே அவங்களுடைய உடலை வந்து இந்தியாவுக்கு அனுப்புறீங்க, இவ்வளவு செலவு பண்ணி அனுப்புறீங்க இல்லையா, அவர் பெரிய விஷயம். அத ஊருக்கு வந்துட்டுங்கும் போது அவங்கள பாக்காட்டி கூட உங்களுக்கு ஒரு மன திருப்தி இருக்கும். அதை கேட்கும் போது எங்களுக்கும் ஒரு திருப்தியா இருக்கு. ஒரு சுகமான சம்பவங்கள் நடந்தாலும் அது வந்து ஒரு திருப்தி எனக்கு பேசும்போதே இருக்கு. அதை நீங்க எப்படி உணர்வீங்கிறது எங்களுக்கு தோணுது. அது ஒரு பெரிய புண்ணிய காரியம் நினைக்கிறேன் சார். எவ்வளவுதான் உதவி செஞ்சாலும் இந்த மாதிரி சிக்கலான நேரங்கள்ல செய்யற உதவி பெரிய விஷயம் இல்லையா?
1: பெரிய விஷயம். ஆமா எல்லாருமே நிறைய பேர் பாராட்டியும் இருக்காங்க. என்ன நினைப்பாங்கன்னா, ஓகே இந்த மாதிரி மரணப்பட்டுட்டாங்க, எப்படியும் ஒரு 2 வாரம் 3 வாரம் இல்ல 1 மாசம் ஆயிரும் அப்படிங்கிற பட்சத்துல ஒரு 3-4 நாள்ல வரும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் இருக்கும். ஏன்னா அவங்க எவ்வளவு நாள் தான் அதை பொறுத்துட்டு இருப்பாங்க
0: இல்ல சார். அந்த மரணத்தை விட அந்த துக்கத்தை வந்து சகிச்சுட்டு இவ்வளவு நாள் வந்து இருக்கிறது கஷ்டம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கோம் சார், 1 மாசம் ஆச்சு இன்னும் ஒன்னும் வரல அப்படிங்கறத கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நீங்க 3-4 நாள்ல அனுப்பி விடுறோம், அது எந்த வித சொந்த பந்தம் இல்லாதவங்களுக்கு செய்றீங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா சார். எல்லைகள் தாண்டியும் மனித நேயத்துக்கு எல்லை இல்லை அப்படிங்கறத உங்களுடைய சேவைகள் மூலம் மட்டும் இல்லாம உங்களுடைய உலக சாதனைகள் மூலமும் நிரூபித்து வரக்கூடிய உங்களை சந்தித்ததுல மிக்க மகிழ்ச்சி சார். நேயர்கள் சார்பிலும் நிலையத்தின் சார்பிலும் எங்களுடைய நன்றிய, மனமார்ந்த நன்றிய உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார்.
1: நன்றி.

0: சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இதுவரை எல்லைகள் கடந்த மனிதநேயம் நேர்முகத்தில் பங்கேற்றவர் கௌரவ டாக்டர் பட்டம் பெற்ற நெட்டாங்கோடு என்ஏ சுப்பிரமணிய பிரசாத் அவர்கள். உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி. நிகழ்ச்சி அமைப்பு எஸ் நவரத்னா.
1: முட்டம் மருத்துவ கல்லூரி மருத்துவமனை
2: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயன் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
1: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
2: பைபாஸ் அறுவை சிகிச்சை. KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
3: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
4: AMB ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
5: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
6: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு? நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
5: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
6: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
7: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் B நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
6: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
8: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 ஃப்ரம் 12th August to 12th October.
9: பயணிகளின் கனிவான கவனத்திற்கு, பயணத்தின் போது ஒருவேளை TC டிக்கெட் கேட்டால் காண்பியுங்கள். ஆனால் ஏதாவது OTP, PIN அல்லது பாஸ்வேர்ட் கேட்டால் அவரை உடனே விரட்டி அடியுங்கள்.
10: RBI சொல்கிறது, OTP அல்லது PIN கேட்டு காலோ மெசேஜோ வந்தா கொஞ்சம் கவனமா இருங்க.
11: அன்பார்ந்த SBI வாழ்க்கையாளர்களே, உங்கள் BKYC செயல்முறை இப்போது மிகவும் எளிது. கிளைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, எங்கிருந்தும் எந்த நேரத்திலும் முடிக்கலாம். உங்கள் பதிவு செய்யப்பட்ட மொபைல் எண்ணிலிருந்து 9022690226 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் KYC என்று அனுப்பி எளிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள். டிஜிட்டல் முதலில், வாடிக்கையாளர் முதலில், நாடு எப்போதும் SBI.

நேரம் அப்படியே 3:59 ஆகிவிட்டது. அப்போ நான் கிளம்புற டைம் வந்துச்சு. அப்போ நேர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து டாடா பபாய் சொல்லிடலாம். டாடா பபாய் நேர்களே, இதுவரை உங்களோட ஆர்ஜே பிருந்தாஜி.

0: செந்தமிழ் சொல்லெடுத்து
1: பைந்தமிழ் பாட்டிசைத்து
0: பாங்குடன் பவனி வந்து
1: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
0: உங்கள் குமரிப்பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4 மணி.
3: பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் பார்க்கவிருக்கும் திட்டம் இ சஞ்சீவினி திட்டம். இன்றைய நவீன உலகில் தொழில்நுட்பம் மனித வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக சுகாதாரத்துறையில் டிஜிட்டல் வளர்ச்சி ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியுள்ளது. அந்த வகையில் இந்திய அரசின் முக்கியமான தொலைதூர மருத்துவ திட்டமான இ சஞ்சீவினி திட்டம் நாட்டின் சுகாதார சேவையில் ஒரு முக்கிய மைல்கல்லாக திகழ்கிறது. இந்த திட்டத்தை இந்திய அரசின் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அறிமுகப்படுத்தி செயல்படுத்தி வருகிறது. பிரதம மந்திரியின் டிஜிட்டல் இந்தியா கனவை நிறைவேற்றும் முயற்சியாகவும் ஆரோக்கியமான இந்தியா என்ற இலக்கை அடையும் ஒரு முக்கிய படியாகவும் இ சஞ்சீவினி திட்டம் அமைந்துள்ளது. இந்தியாவின் கிராமப்புறங்களில் வசிக்கும் மக்களுக்கு தரமான மருத்துவ சேவையை பெறுவது பல நேரங்களில் சிரமமாக இருந்தது. சிறப்பு மருத்துவர்கள் பெரும்பாலும் நகரங்களில் மட்டுமே கிடைப்பதால் கிராம மக்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டிய நிலை இருந்தது. இந்த பிரச்சனைக்கு தீர்வாக மருத்துவர் உங்கள் வீட்டிலேயே என்ற நோக்கத்துடன் இ சஞ்சீவினி திட்டம் உருவாக்கப்பட்டது. தொலைதூர மருத்துவம் என்பது இணைய வழியாக மருத்துவ ஆலோசனை பெறும் முறையாகும். நோயாளி மற்றும் மருத்துவர் ஒரே இடத்தில் இல்லாவிட்டாலும் வீடியோ அழைப்பு, ஒலி அழைப்பு மற்றும் டிஜிட்டல் மருத்துவ பதிவுகள் மூலம் ஆலோசனை பெற முடியும். இது நேரம், செலவு மற்றும் ஆபத்தை குறைக்க உதவுகிறது. இத்திட்டம் 2 முக்கிய சேவைகளை வழங்குகிறது. டாக்டர் டு டாக்டர், இந்த சேவையின் மூலம் முதன்மை சுகாதார மையங்களில் பணிபுரியும் மருத்துவர்கள் மாவட்ட மருத்துவமனைகளில் உள்ள நிபுணர் மருத்துவர்களுடன் இணைய வழியாக ஆலோசனை பெற முடியும். இதனால் கிராமப்புற மக்களுக்கும் சிறப்பு மருத்துவர்களின் சேவை கிடைக்கிறது. 2, பேஷண்ட் டு டாக்டர், இந்த சேவையின் மூலம் பொதுமக்கள் தங்கள் வீட்டிலிருந்தபடியே மருத்துவருடன் நேரடியாக ஆன்லைன் மூலம் பேசலாம். மருத்துவர் பரிந்துரைக்கும் மருந்து பட்டியல் டிஜிட்டல் முறையில் கிடைக்கிறது. கொரோனா தொற்று காலத்தில் மக்கள் மருத்துவமனைக்கு செல்ல அச்சம் கொண்டிருந்தனர். அப்போது சமூக இடைவெளியை கடைபிடித்து மருத்துவ சேவை பெற இ சஞ்சீவினி திட்டம் மிகுந்த உதவியாக இருந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த சேவையை பயன்படுத்தி பாதுகாப்பாக சிகிச்சை பெற்றனர். இத்திட்டத்தின் நன்மைகளாவன: மருத்துவமனைக்கு சென்று வர வேண்டிய நேரம் குறைகிறது, பயணச் செலவு மிச்சமாகிறது, தொற்று நோய்கள் பரவுவதை தடுக்கிறது, தொலைதூர மற்றும் கிராமப்புற மக்களுக்கு நிபுணர் மருத்துவ ஆலோசனை கிடைக்கிறது. இ சஞ்சீவினி திட்டம் டிஜிட்டல் இந்தியா முயற்சியின் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது. தொழில்நுட்பத்தின் மூலம் மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பது இந்தியாவின் சுகாதாரத்துறையில் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நகரம் கிராமம் என்ற வித்தியாசத்தை குறைத்து அனைவருக்கும் சமமான சுகாதார உரிமையை வழங்குகிறது. இத்திட்டம் மேலும் பல மொழிகளில் மேலும் பல மருத்துவ நிபுணர்களுடன் விரிவுபடுத்தப்பட உள்ளது. எதிர்காலத்தில் செயற்கை நுண்ணறிவு மற்றும் மேம்பட்ட டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் இணைக்கப்பட்டால் இ சஞ்சீவினி சேவை இன்னும் விரைவாகவும் துல்லியமாகவும் செயல்படும். இதுவரை பாரத பிரதமரின் மக்கள் நல திட்டங்கள் வரிசையில் இ சஞ்சீவினி திட்டம் குறித்து கேட்டீர்கள்.

நேரம் 4:04 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101. இனி கேட்கலாம் திரை இசை. திரை இசையில் முதலில் வருகிறது பஞ்சதந்திரம் திரைப்படத்துக்காக மனோஹரிணி பாடியிருக்காங்க தேவாவோட மியூசிக்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நோய் நோயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணி இருக்கிறோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போக.

0: உடம்ப முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
2: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
0: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
2: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 4:10 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 திரையிசையில். திரையிசையில் அடுத்து கேட்கலாம், கார்த்திக் பாடியிருக்காங்க எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல, காளிதாசோட வரிகள்ல பிஸ்தா திரைப்பட பாடல்.

திரை செயல் நிறைவாக வருகிறது. திருடன் போலீஸ் திரைப்படத்திற்காக ஹரிசுதன் பூஜா பாடியிருக்காங்க. இவனோட மியூசிக்ல நாமுத்துக்குமார் வரிகள். ஸ்டேட்டன் குமரி FM 101.

திரைசை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 4:30. இனி கேட்கலாம்

0: மக்கள் நலனை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிரதமர் செயல்பட்டு வருவதாக வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சவுகான் குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் பிறந்த தினத்தை முன்னிட்டு சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். பிரதமரின் பிறந்த தினத்தையொட்டி பிஜேபி சார்பிலான ஒரு மாத கால சேவை உறுதிமொழி இயக்கம் இன்று தொடங்கியது. டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். மாநிலத்தில் குற்றச் செயல்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி குறை கூறியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று மாலை 4 மணி நிலவரப்படி வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பிட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி தில்லியில் இன்று நடைபெறுகிறது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டி சண்டிகரில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற கொடுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:02. நெஞ்சில் நீங்காத நினைவுகளாய் நிறைந்திருக்கும் திரைசை பாடல்களின் இனிய சரம், மனதை வருடும் மெலடி, நினைவுகளை மீட்டெடுக்கும் இசை, திரைசையின் தேன் துளிகளோடு உங்கள் அபிமான நிகழ்ச்சி முல்லை சரம். அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரைசை சரம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆர்ஜே திலகவதி உங்களுடன் நிகழ்ச்சிக்கு போலாமா? எல்லாம் எனதாக வேண்டும் என்பதை விட எனதானது எல்லாம் நிலையானதாக வேண்டும் என்று வாழ்வதே இன்பம். இந்த இன்பமான பாடலை பிபி ஸ்ரீனிவாஸ் பி சுசீலா குரலில் இன்பமான குரலை கேட்கலாம்.

உன்னை காண வேண்டும் என்பதற்காக தினந்தோறும் துடிக்கிறது என் இதயம். விபி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா குரல்களில் வருகிறது வீராபிமன்யு திரைப்பட பாடல்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: நேரம் 5:12 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நூற்றில் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். இசை ரசிகர்களின் மனதை வருடும் இனிய மெலடி ராகம் புது ராகம், இனி நாளும் பாடலாம். தீபக் சக்கரவர்த்தி, எஸ் பி சைலஜா குரல்கள், ஜி கே வெங்கடேஷன் இசையில, புலமை பித்தனோட வரிகள்ல நெஞ்சில் ஒரு முள் திரைப்படத்திலிருந்து இந்த இனிய பாடலை ரசிப்போம். முல்லைச்சரம் தொடர்கிறது. ஸ்டேட்டின் குமரி FM 101.

மரகதம் போல மின்னும் இனிய இசை மனதை வருடும் ஏசுதாஸ் அவர்களின் குரல். சங்க கணேஷ் இசையில் கவிப்பேரசு வைரமுத்து வரிகளில் அன்புழாப்பா திரைப்படத்திலிருந்து மரகத வள்ளிக்கு மனக்கோலம் பாடலை கேட்கலாம். முல்லைச்சரத்தில் இந்த இனிய பாடலை ரசிப்போம். ஸ்டேடியன் குமரேஃபம் 101.

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
1: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
0: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
1: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
0: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
1: 9842339003.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:23 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். சின்ன சின்ன ஆசைகள் மனதில் பூக்கும் கனவுகள், அந்த அழகான ஆசைகளோடு அடுத்த பாடலை ரசிப்போம். கே.எஸ் சித்ரா பாடிய பாடல், மியூசிக் சந்திரபோஸ், பாடம் சின்ன சின்ன ஆசைகள்.

0: என் அத்தைக்கு ஆப்ரேஷன், அவசரமா ஓ நெகட்டிவ் ரத்தம் வேணும்னு சொல்றாங்க. பிளட் பேங்க்ல வேற ஸ்டாக் இல்லையா? யார்கிட்ட கேக்குறதுனே தெரியல, ரொம்ப பயமா வேற இருக்கு.
1: பயப்படாத, நான் தான் ரெகுலரா ரத்த தானம் பண்றேன்ல, என்கிட்ட டோனர் கார்டு இருக்கு. நீ வா, உடனே பிளட் பேங்க்ல இதை காட்டி ரத்தம் வாங்கிக்கலாம்.
0: நல்ல வேலைப்பா, நீ பண்ண புண்ணியம் இன்னைக்கு என் அத்தைய காப்பாத்திருச்சு.
1: இப்படி அவசரம் வரும்போது மட்டும் ரத்தத்தை தேடாம ஆரோக்கியமா இருக்கும் போதே நம்ம ரத்த தானம் செஞ்சோம் அப்படின்னா எந்த குடும்பமும் அவசரத்துல தவிக்காது, தவிக்கவும் மாட்டாங்க.
0: புரியுது, இனி நானும் கண்டிப்பா ரத்த தானம் பண்றேன்.
2: ரத்த தானம் செய்வோம், அவசர கால உயிரிழப்புகளை தடுப்போம்.
3: பொதுநலன் கருதி வெளியிடுவோம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
4: நேரம் 5:28 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 முல்லைச்சரம் நிகழ்ச்சியில். மண்ணின் மனமும் மனதின் மகிழ்ச்சியும் கலந்த இனிய இசை விருந்து. மனோ சித்ரா குரல்களில், இளையராஜா வரிகள்ல, இளையராஜா மியூசிக்ல, யாரும் விளையாடும் தோட்டம் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து ரசிப்போமா?

பாட்டுனா உசுறு, பாட்டு சத்தம் கேட்டாலே மனசுக்கு ஜல் ஜல்னு ஆடு இல்லையா? ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல வைரமுத்து வரிகளில், ஜி வி பிரகாஷ்குமார், நோயல் ஜோம்ஸ் குரல்களில், மே மாதம் படத்துலேருந்து பாலக்கட்டு மச்சானுக்கு கேட்கலாமா?

கண்கள் கண்ட காதலை இனிமையான இசையில் செல்லும் அழகான பாடல் தான் அடுத்து நாம் கேட்க போறோம். கனவை கலையாதே திரைப்படத்திற்காக சித்ரா பாடியிருக்காங்க. பாடல் வரிகள் வைரமுத்து, மியூசிக் தேவா.

0: என் செயின் போச்சே, யாராவது புடிங்க புடிங்க.
1: ஏட்டையா, என்ன கேஸ் ஏட்டையா?
2: வெறும் 500 ரூபாய்க்காக ஒரு பொண்ணோட தங்க செயினை பறிச்சுட்டு ஓடி இருக்கான். புடிச்சு விசாரிச்சா படிக்கிற பையன் போதை மருந்து வாங்க காசு இல்லாம இத செஞ்சேன்னு சொல்றான் சார்.
3: அப்போ எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. புத்தியை இழந்துட்டே திருடிட்டேன். இப்போ ஜெயில கம்பி எண்ணிட்டு இருக்கிறேன். என் எதிர்காலம், என் லைஃபே போச்சு.
4: போதை உங்களை நோயாளியாக மட்டுமல்ல குற்றவாளியாகவும் ஆக்குகிறது. பணப்பறிப்பு, திருட்டு, வன்முறை என உங்களை நரகத்திற்குள் தள்ளுகிறது. போதைக்கு அடிமையாகி உங்கள் சுதந்திரத்தை இழக்காதீர்கள்.
5: பொது நலன் கருதி வெளியிடுவோர். ஆகாஷ்வாணி, நாகர்கோவில், குமரிப்பண்பலை 101.
6: நேரம் 5:46 நிமிடத்தில் நீங்கள் இணைந்திருப்பது குமரிப்பண்பலை 101.

சிறந்த விஷயம். காதலின் குறும்புகளையும் அழகான சினிமல்களையும் சொல்லும் இனிய பாடல் தான் இது. தேவாவோட இசையில பா விஜய் வரிகள், ஹரிஹரன் மற்றும் சுஜாதா குரல்கள்ல லவ்லி படத்துல இருந்து இந்த அழகான மெலடியை கேட்போம்.

நட்புக்கு வயசு கிடையாது, உண்மையான நண்பன் இருந்தால் வாழ்க்கையே ஒரு அழகான இசைதான். ஏ ரஹ்மான் இசையில பா விஜய் வரிகளில் எஸ் பி சரண் வெங்கட் பிரபு சின்மய குரல்களில் வருகிறது. எனக்கு 20 உனக்கு 18 திரைப்படத்திலிருந்து ஒரு நண்பன் இருந்தால் உங்களை ரசித்தல் ரசிப்போம்.

மனதை வருடும் மென்மையான இசையில் அடுத்ததாக ஒலிக்கிறது ஒரு இனிய பாடல். சைந்தவி குரல்களில் டிமான் மியூசிக்ல சரவண் சுப்பையா அவர்கள் வருகிறது ஏபிசிடி.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. இன்று மற்றும் நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள். இன்று மாலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:10 சேவை செய்திகள், 6:15 மெல்லிசை, 6:40 திரையிசை. இன்று இரவு 7 மணிக்கு இன்னிசை நேரம், 7:10 கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எம். ஹரிஹரன் அவர்கள்.

0: இன்று இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பயூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்று இரவு 8:00 சேர் ஃபார் பாரத் ஜப்பான் நாட்டில் நடைபெறவுள்ள 2026 ஆசிய விளையாட்டுகளின் 20வது பதிப்பு சிறப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 8:30 கடிதவழி நேர்விருப்ப பாடல்கள். 9:15 திரைசை. 9:30 நாடகம் மலர். உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியம். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு மதுரை வானொலி நிலையம். இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் பழைய திரைப்பட பாடல்கள். 11:00 மனசு மயங்கும் திரையிசை. நள்ளிரவு 12:00 முதல் நாளை அதிகாலை 5:00 வரை விடியும் வரை திரையிசை. நாளை அதிகாலை 5:00 முதல் 5:54 வரை மங்களநாதம். இனி குமரி பண்பலை 101 நாளை இடம்பெறும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல். 6:10 எனிதானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் உமா குமாரசுவாமி அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். 6:15 குறளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை காலை 7:00 வட்டார செய்திகள் காந்தி அஞ்சலி. 7:25 சேவை செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை திரையிசை. பொது அறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். நாளை செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள். நாளை காலை 8:00 9:00 10:00 முற்பகல் 11:00 பிற்பகல் 3:00 மாலை 4:00 மற்றும் 5:00. நாளை காலை 8:02 தொடரும் தென்குமரி தேனலையில் வடசேரி உழவச்சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட விவரம். தொடர்ந்து திரையிசை. நாளை காலை 8:30 சருமரோக நிவாரணி சைப்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரதார நிகழ்ச்சி 8:35 3-in-1. தொடர்ந்து கே எஸ்பிரஸ். 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேர்விருப்ப நேரலை. 10:02 இளஞ்சாரல் எதில் வேண்டும் விழிப்புணர்ச்சி கருத்துக்கோவை. 10:30 மீனாட்சி விலாசம் குடும்பத்தொடர். 10:45 திரையிசை. நாளை காலை 11:02 இலக்கியம் பேசுவோம் மனதை மயக்கும் மணிமேகலை பகுதி 1. அதில் சிறப்பு விருந்தினர் முனைவர் டான்ஸ் டோனி அவர்கள். உடன் உரையாடுபவர் பொன்சந்திரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். நாளை பகல் 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமலை இது தேரல் சுவையின் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நிமோனியா குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நிகழ்ச்சிகளையும் தவறாது கேளுங்கள் நேர்களே. இனி வருவது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashwani. The news is read by Nishit Kumar. Prime Minister Narendra Modi today said India is emerging as a reliable destination for global manufacturing and is preparing to meet new challenges. Mr. Modi stated this while inaugurating the 5th edition of Semicon India at Yashobhoomi in New Delhi today. The Prime Minister highlighted the growing demand for artificial intelligence, saying the focus is now shifting beyond transistor size to overall system integration, including memory placement and heat management.
2: बीते एक दशक में भारत ने अपने transmission network को भी expand किया है. साथियों, भारत में power infrastructure का यह विस्तार हमारे semiconductor ecosystem के लिए भी एक बड़ी strength है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमी कंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
1: Later, addressing a press conference on the sidelines of the event, Electronics and Information Technology Minister Ashwini Vaishnaw said India's semiconductor design capabilities are recognized globally and Semicon 2.0

0: will focus on promoting semiconductor design companies in the country. The three-day conference and exhibition bring together global semiconductor and electronics ecosystem to foster collaboration, drive innovation, strengthen manufacturing capabilities, attract investment, and develop future-ready talent. Prime Minister Modi today said the BJP government in West Bengal aims to ensure that not a single eligible woman is deprived of the benefits of the Annapurna Yojana and is working relentlessly towards the goal. Mr. Modi stated this while virtually addressing a gathering in West Bengal on the occasion of the release of the fourth installment under the Annapurna Yojana, providing 3,000 rupees per month to around 1.5 crore women.
1: आज विश्वकर्मा पूजा का पावन अवसर भी है. मैं आप सभी को विश्वकर्मा पूजा की बहुत बहुत शुभकामनाएं देता हूं. साथियों, इसी पावन समय में आज बंगाल में एक नई परंपरा सशक्त हो रही है. आज अन्नपूर्णा योजना के रूप में बंगाल की माताओं बहनों से नया सामर्थ्य जुड़ा है. मैं इस योजना से लाभ पाने वाली हर बहन को बधाई देता हूं, अपनी शुभकामनाएं देता हूं.
0: All person-to-person UPI transaction will remain free, enabling sending money to friends, paying at shops or scanning a QR code without any charges. Sources in the government said vendors earning up to 1 lakh rupees per month through UPI QR codes will continue to attract zero charges. They informed that all RuPay debit card linked to UPI transactions will also continue to remain free of any charge. As per the sources, around 96% of person-to-merchant P2M UPI transactions will remain unaffected. However, transactions above 2,000 rupees in essential sectors such as railways, fuel and others will attract a flat merchant discount rate of 5 rupees per transaction. Rural Development Minister Shivraj Singh Chauhan has directed officials to explore how the Viksit Bharat Ji Ramji scheme can contribute to building developed and self-reliant villages. Addressing a national workshop on the scheme, Mr. Chauhan stressed that besides generating employment, the scheme should create durable assets that benefit rural communities in the long term and strengthen the rural economy. The BJP has launched a month-long nationwide Seva Sankalp Abhiyan from today to mark Prime Minister Narendra Modi's birthday. The campaign focuses on highlighting his commitment to public service and encouraging people, particularly the youth, to undertake acts of service. The drive also marks 25 years of Mr. Modi taking oath as the Chief Minister of Gujarat on October 7, 2001. It will continue till the 17th of next month. Senior BJP leader and Union Home Minister Amit Shah and Gujarat Chief Minister Bhupendra Patel launched the campaign from Mr. Modi's hometown of Vadnagar in Mehsana district of the state. The first day of the campaign is being observed as Seva Divas, under which blood donation camps have been organized across the country. India's textile exports increased to over 29,700 crore rupees in August this year as compared to over 25,600 crore rupees during the same month of the last year. The Ministry of Textiles said the exports increased by 16.1% as compared to August 2025. And in men's cricket, India will take on Afghanistan in the third and the final match of the T20 match of the series in Delhi today. The match will begin at 7:30 p.m. Indian Standard Time. And with that, we end this news bulletin.
2: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:10. சேவை செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மேல்நிலை பொதுத் தேர்வு மற்றும் இடைநிலை பொதுத் தேர்வு எழுதிய தனித் தேர்வர்களின் கவனத்திற்கு ஆகஸ்ட் 2021, செப்டம்பர் 2021, மேல்நிலை முதலாம் ஆண்டு, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வு மற்றும் மே 2022 பொதுத் தேர்வு, ஆகஸ்ட் 2022 மேல்நிலை முதலாம் ஆண்டு, மேல்நிலை இரண்டாம் ஆண்டு துணைத் தேர்வு மற்றும் செப்டம்பர் 2021 இடைநிலை துணைத் தேர்வு மற்றும் மே 2022 பொதுத் தேர்வு, ஆகஸ்ட் 2022 இடைநிலை துணைத் தேர்வு வரையிலான அனைத்து பருவங்களுக்குரிய தனித் தேர்வர்களால் கோரப்படாத அசல் மதிப்பெண் சான்றிதழ்களை சென்ற மாதம் 1ஆம் தேதி முதல் 90 நாட்களுக்குள் தேர்வு எழுதிய நுழைவுச் சீட்டுடன் நாகர்கோவில் முதன்மை கல்வி அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள அரசு தேர்வர்கள்

இயக்குநர் அலுவலகத்தில் நேரில் அணுகி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. தவறினால் தேர்வுக்குரிய மதிப்பெண் சான்றிதழ்களை விதிமுறைகளின்படி அளிப்பதற்கு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் இறுதி வாய்ப்பாக இதுநாள் வரை அசல் மதிப்பெண் சான்றிதழ்கள் பெறாத தேர்வர்கள் நாளை நுழைவு சீட்டுடன் அலுவலகத்தினை அணுகி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். கன்னியாகுமரி மாவட்டம் தேசிய சுகாதார திட்டத்தில் மாவட்ட சுகாதார சங்கம் மூலம் முற்றிலும் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் 93 செவிலியர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இப்பணியிடங்களினை நிரப்புவதற்கு தேவையான தகுதிகள், இனச்சுழற்சி ஒதுக்கீடு மற்றும் விண்ணப்ப படிவம் ஆகியவை குறித்து விவரத்தினை இம்மாவட்டத்தின் www.kanyakumari.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை வரும் 25ஆம் தேதி மாலை 5 மணிக்குள் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், கிருஷ்ணன் கோவில், நாகர்கோவில் 1 என்ற முகவரியில் நேரிலோ அல்லது தபால் மூலமாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் இணைந்து நடத்தும் நிதி ஆப் கே நிகத் 2.0 மற்றும் சுவிதா சமாகம் என்னும் குறைதீர்ப்பு முகாம் வருகிற செப்டம்பர் 28ஆம் தேதி அன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ஸ்காட் கிறிஸ்தவ கல்லூரியில் வைத்து நடைபெற உள்ளது.

0: சேவை செய்திகள் கேட்டீர்கள்.
1: புன்னகையாய்
2: இதழோர புன்னகையாய்
1: தேனூரும் பூந்தோட்டமாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: என்றும் உங்களுடன் உறவாடும்
1: குமரி பண்பலை 101
2: குமரி பண்பலை 101
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:15.

0: தொடர்வது மெல்லிசை. கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
4: என்ன சொல்றீங்க, இப்ப யோனோ எஸ்பிஐ மூலமா கூட யூபிஐ பேமெண்ட் செய்ய முடியுமா?
5: கண்டிப்பா.
4: அப்போ யூபிஐ மூலமா பணம் எடுக்க முடியுமா?
5: அதுவும் பண்ணலாம்.
4: செல்ஃப் டிரான்ஸ்பர்
5: அதுவும் தான் பிரதர்.
4: அப்போ ஐபிஓ ரெக்வஸ்ட்?
5: யோனோ எஸ்பிஐ ஆப் இருந்தா நீ இது எல்லாமே செய்ய முடியும்.
6: யோனோ எஸ்பிஐ, உங்கள் அனைத்து வங்கி சேவைகளும் ஒரே ஆப்பில் பண்ணலாம். இப்போது அனைத்து யூபிஐ சேவைகளும் இதில் இணைக்கப்பட்டுள்ளது.
7: முட்டம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை,
8: தென் தமிழகத்தின் முதல் அதிநவீன அசுரேயான் கேட்லாப் இயந்திர உதவியுடன் சிறப்பு வாய்ந்த இருதய சிகிச்சைகள்,
7: ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இருதய தமனி நோய்களுக்கு சிறப்பு மருத்துவம் மற்றும்
8: பைபாஸ் அறுவை சிகிச்சை, KMMC ஹாஸ்பிடல் முட்டம்.
9: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
10: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
10: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
11: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
12: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
10: செல்
12: 7305365016.
13: அப்பாக்கு முதுகு தண்டுல கட்டி இருக்கு, நினைச்சாலே பயமா இருக்கு.
14: பயப்படாத, முத்து நியூரோ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மூளை முதுகு தண்டு கட்டிகளுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலமா அனுபவமிக்க நியூரோ சர்ஜன்ஸ் சிறந்த சிகிச்சை அளிக்கிறாங்க.
13: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
15: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
16: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
15: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் BS வெங்கடேசன் அவர்களிடம்
16: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
15: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
16: 9842339003.
0: மெல்லிசையில் முதலில்
17: கண்கள் காணும் என தொடங்கும் MC தேவா இசையமைத்த பாடலை இயற்றியவர் மின்னல் B திருமலை. பாடலை பாடுபவர் உமாரமணன்.

0: மெல்லிசையில் அடுத்து.
1: காற்றில் பரவும் என தொடங்கும் உளுந்தூர்பேட்டை சண்முகம் இயற்றிய பாடலை பாடுபவர் ஜாலி ஆபிரகாம், இசை எம் எல் ஸ்ரீகாந்த்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் இந்திய மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பயூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது தமிழில் மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

கால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெறவுள்ள நிகழ்ச்சியில் தீபம் ஏற்றப்படுகிறது. முன்னதாக பிரதமரின்

பிறந்த தினத்தையொட்டி சென்னையை அடுத்த கொடுங்கையூரில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சமூக நீதி தொடர்பான உலகளாவிய மாநாட்டில் காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர் 68% பேர் இத்திட்டத்தின் கீழ் பயனடைந்து வருவதாக கூறினார். பொருளாதார வளர்ச்சியும் சமூக முன்னேற்றமும் இருந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சியடைய முடியும் என்று அவர் கூறினார். நிலையான எதிர்காலத்திற்கு சமூக நீதி மிகவும் முக்கியம் என்று அவர் தெரிவித்தார். ஒத்துழைப்பின் மூலம் வாய்ப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் என்று அவர் கூறினார். தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திறன்களை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்ட

0: திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. வேட்புமனுக்களை திரும்பப் பெற நாளை மறுநாள் கடைசி நாளாகும். வாக்கு எண்ணிக்கை அடுத்த மாதம் 9ஆம் தேதி எண்ணப்பட்டு அன்றைய தினமே முடிவுகள் அறிவிக்கப்படும். இதனிடையே செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 28 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுராந்தகம் தனி சட்டமன்ற தொகுதியான இடைத்தேர்தல் வரும் அக்டோபர் 6ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வேட்பு மனு தாக்கல் கடந்த 9ஆம் தேதி முதல் தொடங்கி 16ஆம் தேதியுடன் நிறைவடைந்துள்ளது. குறிப்பாக மதுராந்தகம் தொகுதியில் போட்டியிட சுயேட்சை உட்பட மொத்தம் 48 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மதுராந்தகத்தில் உள்ள வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் நரேந்திரன் தலைமையில் வேட்புமனு மீதான பரிசீலனை இன்று காலை 11 மணி அளவில் தொடங்கியது. தாக்கல் செய்யப்பட்டிருந்த 48 மனுக்களில் 20 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் 28 மனு ஏற்கப்பட்டதாகவும் தேர்தல் நடத்தும் அதிகாரி தெரிவித்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
0: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதியில் 22 வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் உள்ள அனைத்து நியாயவிலைக் கடைகளிலும் குடும்ப அட்டைதாரர்கள் கைரேகை பதிவினை மேற்கொள்ள நாளை மறுநாள் சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிகளில் உள்ள நியாயவிலைக் கடைகளில் இந்த முகாம்கள் நடைபெறாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓமன் நாட்டில் உற்பத்தி மற்றும் பராமரிப்பு பிரிவுகளில் பணியாற்ற விரும்புவோரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தமிழக அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். ஃபவுண்டரி தொழில்நுட்பத்தில் டிப்ளமோ அல்லது ஐடிஐ தேர்ச்சி பெற்று 2 ஆண்டுகள் பணி அனுபவத்துடன் கூடிய 22 முதல் 35 வயதுக்குட்பட்ட ஆண்கள் அயல்நாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன மின்னஞ்சல் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இப்பணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுவோருக்கு குறைந்தபட்ச மாத ஊதியமாக 44,000 ரூபாய் முதல் 54,000 ரூபாய் வரை வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரத்தில் உள்ள வேளாண் ஆராய்ச்சி மைய வளாகத்தில் மா உற்பத்தி மற்றும் மதிப்பு கூட்டுதல் தொழில்நுட்பங்கள் குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ், மாவட்டத்தில் 50,000 மெட்ரிக் டன் மா உற்பத்தி செய்யப்படுவதாக தெரிவித்தார்.
3: நம்ம டிஸ்ட்ரிக்டோட மேங்கோ ப்ரொடக்ஷன் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது 50,000 மெட்ரிக் டன்ஸ் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்றோம். எப்படி அது நம்மளுக்கு லாபகரமா மாத்துறது, ப்ராப்பரா நம்ம சேனலைஸ் பண்ணி கொண்டு போறது, அதுக்கு உண்டான விஷயங்கள் தான் வந்து இன்னைக்கு நம்ம உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமா அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஸோ ஆஸ் அ ப்ரொடியூசர் நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரியான இன்டர்வென்ஷன் நம்ம பண்ற பட்சத்துல அதை வந்து நம்ம எக்ஸ்போர்ட் குவாலிட்டியா நம்ம கொண்டு போய் நம்மளுக்கு வந்து அதிக லாபகரமா அதை வந்து எப்படி மாத்த முடியும். ரெண்டாவது, மேங்கோ பவுடரா பண்ணலாம், ட்ரை பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி இப்போ பிக்கல் மாதிரி பண்ணலாம், ஜாம் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய வேல்யூ அடிஷன்ஸ் இருக்கு. ஸோ ஒரு ப்ரொடியூசர்ஸா இருக்கிற நம்ம ஃபார்மர்ஸை வந்து எப்படி ஒரு ட்ரேடர்ஸா, எப்படி ஒரு எக்ஸ்போர்ட்டரா மாத்துறது அப்படின்னு நம்ம உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் போது தான் நம்ம கேவிகே சயின்டிஸ்ட் வந்து நம்மளுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ இந்த ஐடியாஸை வந்து நம்ம ஃபார்மர்ஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி கிட்ட கொண்டு போய் அவங்கள ஒரு ப்ரொடியூசரில் இருந்து ஒரு ட்ரேடராகவும் எக்ஸ்போர்ட்டராகவும் கொண்டு போறதான் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோட விருப்பம். ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
0: நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் மராத்வாடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல சுழற்சியிலிருந்து மன்னார் வளைகுடா வரை உள் கர்நாடகா மற்றும் தமிழக பகுதிகள் வழியாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழையும்

0: இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் மற்றும் பரமத்தி வேலூர் பகுதிகளில் 49 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த சமூக சேவை மையங்களை இன்று திறந்து வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு மாநில அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அடிக்கல் நாட்டினார். சவுதி அரேபிய கடல்பகுதியில் கடல் கொள்ளையர்களின் துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த மயிலாடுதுறையைச் சேர்ந்த 2 மீனவர்களின் உடலுக்கு திருச்சி விமான நிலையத்தில் மாநில அமைச்சர் திரு ஸ்ரீநாத் அஞ்சலி செலுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை அரசு ஊழியர்கள் மற்றும் பணியாளர்கள் ஏற்றுக்கொண்டனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் மாநில சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் 200 பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு விழா இன்று நடைபெற்றது. தேனி மாவட்டத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் ஆட்சியர் திரு வைத்தியநாதன் தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 14,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் ஆலய திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு பந்தக்கால் முகூர்த்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. திண்டிவனத்தை அடுத்த கொரலூர் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக இன்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மர்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா அமலப்பள்ளி இங்கிலாந்தின் நைக்தா பெயின்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. சண்டிகரில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 3வது மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்து வரும் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்றுமுன் வரை 9 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 70 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. நாட்டில் 100 கோடி பேர் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மதுராந்தகம், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் போட்டியிட தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை இன்று நடைபெற்றது. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 6 மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டாண்டின் பெட்டோன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:40. திரை இசை கேட்கலாம்.

திரையிசையில் முதலில் வருகிறது மதுர திரைப்படத்திற்காக உதித் நாராயணன், ஸ்ரீலேகா பார்த்தசாரதி பாடியிருக்காங்க. வித்யாசாகர் மியூசிக்ல யுகபாரதியோட வரிகள்ல. ஸ்டேட்டின் குமரி எஃப்எம் 101.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் எங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. இந்த சவால இப்படி சொடுக்கு போடுறதுக்குள்ள முட்டிச்சு காட்டுறனா இல்லையான்னு பாரு. நாங்க எல்லாம் யாரு?
2: இந்த வாயால வட சுடுற வேலையே வேணாம். எங்க இந்த கேம் ஷோல வின் பண்ணி காட்டுங்க பாப்போம்.
1: சவாலே சமாளி. எங்க, எப்படி, எப்போ வரும்? இப்ப வருமா?
2: சனிக்கிழமை தோறும் காலை 10:02 நம்ம குமரி FM 101 சவாலே சமாளி கேம் ஷோ வருதுங்க. விளையாடி பாருங்க.

திரையசையில் அடுத்து வருகிறது இயற்கை திரைப்படத்திற்காக மாணிக்க விநாயகம் கார்த்திக் கருணாஸ் பாடியிருக்காங்க. வித்யாசாகர் இசையில் வைரமுத்து வரிகள். ஸ்டேஜின் குமரி FM 101.

0: முட்டி வலி இடுப்பு வலியால உங்க அன்றாட வாழ்க்கைய பாதிக்கப்படுதா?
1: முத்து நியூரோ மருத்துவமனையில அனுபவம் மிக்க எலும்பியல் நிபுணர்களுடன் அட்வான்ஸ்டு நீ அண்ட் ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் மூலமா பழையபடி சுறுசுறுப்பான வாழ்க்கைக்கு மாறுங்க.
2: முத்து நியூரோ சென்டர், சுங்கான்கடை, நாகர்கோவில். கால் 8870198870.
3: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
4: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
3: பக்தி மாலை.
4: தினமும் காலை 6:15
3: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
4: பக்தி மாலை.
3: உள்ளம் முறியிடுவோம்,
4: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
5: திரையில் நிறைவாக வருகிறது ஆதவன் திரைப்படத்திற்காக மனோ மேகா பாடியிருக்காங்க. பாடலுக்கு இசை ஹாரிஸ் ஜெயராஜ்.
6: ஜிம்பேவா

0: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
1: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
0: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் பி எஸ் வெங்கடேசன் அவர்களிடம்
1: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
0: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
1: 9842339003.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது திரையிசை.
1: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம் கொண்டாட்டம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101.
2: புதுகலம் கொண்டாட்டம்
1: உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 7 மணி. இன்னிசை நேரம் கேட்பதற்கு முன்,
3: நாகர்கோவில் டாக்டர் ஜெயசேகரன் மருத்துவமனையில்
4: இம்மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை இரத்தவியல், புற்றுநோய் மற்றும் எலும்பு மஜ்ஜை மாற்று சிறப்பு நிபுணர்.
3: மதுரை மீனாட்சி மிஷன் டாக்டர் BS வெங்கடேசன் அவர்களிடம்
4: குழந்தைகள் புற்றுநோய் மற்றும் ரத்தம் சம்பந்தப்பட்ட
3: அனைத்து வகை குறைபாடுகளுக்கும் ஆலோசனை பெற அழையுங்கள்.
4: 9842339003.
5: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
6: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசீ கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
5: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 லிருந்து 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இதில் மல்பரி மற்றும் பட்டுப்புழு ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் குறித்து மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி மோகன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவர்கள் தரும் தகவல்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். இன்னிசை நேரம் கேட்டீர்கள்.

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்கிறது கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சலாகும்.
1: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் ஹரிஹரன்.
2: மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை அவினாசி சாலையில் உள்ள கிராண்ட் ரீகன் ஹாலில் இம்மாதம் நடைபெற்றது. மாவட்ட முன்னோடி வங்கியான கனரா வங்கி சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசின் அடல் ஓய்வூதிய திட்டம் குறித்து விரிவாக விளக்கப்பட்டது. இத்திட்டத்தின் முக்கிய நன்மைகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் பங்களிப்பு தொகைக்கான பலன்கள் குறித்து வங்கி அதிகாரிகள் விரிவாக எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து அடல் ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பயன்பெறும் பயனாளிகளுக்கும் திட்டத்தை சிறப்பாக அமல்படுத்தி வரும் வங்கி அதிகாரிகளுக்கும் பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் வங்கி அதிகாரிகள், அடல் ஓய்வூதிய திட்ட பயனாளிகள், முதியோர் நலச்சங்கத்தினர் மற்றும் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். கோவை வாவுசி மைதானத்தில் கப்பலோட்டிய தமிழன் வாவு சிதம்பரனார் அவர்களின் 155வது பிறந்தநாளை முன்னிட்டு செப்டம்பர் 5 அன்று நடைபெற்ற நிகழ்வில் மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் வே சம்பத்குமார் அன்னாரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார், சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் என் எம் சுகுமார், மாநகராட்சி ஆணையாளர் கட்டா ரவிதேஜா, காவல் துணை ஆணையர் தங்கதுரை மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி அரசு நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றும் பணிகள் தொடர்பாக கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் தலைமையில் துறை அலுவலர்களுடனான ஆய்வுக் கூட்டம் இம்மாதம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாவட்டத்தில் உள்ள அரசு நிலங்கள் மற்றும் அரசு துறைகளின் கட்டுப்பாடு மற்றும் பராமரிப்பில் உள்ள நிலங்களில் வளர்ந்துள்ள சீமை கருவேலை மரங்களை கண்டறிந்து அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும், சீமை கருவேலை மரங்கள் காணப்படும் தேசிய நெடுஞ்சாலைத்துறை, மாநில நெடுஞ்சாலைத்துறை, இந்து சமய அறநிலையத்துறை, ரயில்வே துறை மற்றும் இதர அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களின் கட்டுப்பாட்டில் உள்ள நிலங்கள் ஆகியவற்றில் சீமை கருவேலை மரங்களை முழுமையாக கண்டறிந்து உரிய நடைமுறைகளை பின்பற்றி அவற்றை அகற்றுவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. கோவை வேலந்தாவளம் பகுதியில் சாய் நேச்சுரோபதி மற்றும்

0: யோகா கல்லூரி துவக்க விழா நிகழ்ச்சியில் மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரியை திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் உரையாற்றிய மத்திய பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் ஜுவல் ஓரம், இந்தியாவின் கலாச்சாரத்தில் இயற்கை சார்ந்த மருத்துவ முறைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் சித்த மருத்துவத்தின் சிறப்பு அம்சங்கள் குறித்தும் எடுத்துரைத்தார். கோவையில் உள்ள SNS தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் செப்டம்பர் 9 குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இந்நிகழ்வில் மண்டல முதுநிலை மேலாளர் அருணா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் புவனேஸ்வரி மற்றும் மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் முனைவர் குமரேசன் உட்பட விளையாட்டு பயிற்சியாளர்கள் மாணவ மாணவியர்கள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் மேரா யுவபாரத் அமைப்பின் சார்பில் நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் எனும் தேசிய அளவிலான நிகழ்ச்சி குறித்த செய்தியாளர் சந்திப்பு கோவை ஆடிஸ் வீதியில் உள்ள கோயம்புத்தூர் பிரஸ் கிளப் அரங்கில் இம்மாதம் நடைபெற்றது. இளைஞர்கள் நாட்டின் வளர்ச்சி மற்றும் தொலைநோக்கு பார்வையில் பங்கு கொள்ளும் விதமாக தங்களின் கருத்துக்கள் மற்றும் புதுமையான தீர்வுகளை முன்வைக்கும் விதமாக நடத்தப்படும் விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சி குறித்து மை பாரத் கோயம்புத்தூர் மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், பாரதியார் பல்கலைக்கழகத்தின் NSS ஒருங்கிணைப்பாளர் பார்த்தசாரதி மற்றும் மைபாரத் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு விளக்கினர். செய்தியாளர் சந்திப்பில் பேசிய மாவட்ட இளைஞர் அலுவலர் விக்னேஷ், கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட விக்சித் பாரத் இளம் தலைவர்கள் உரையாடல் நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் அதிக எண்ணிக்கையில் கலந்து கொண்டதாகவும் அதில் வெற்றி பெற்றவர்கள் பிரதமரோடு நேரடியாக கலந்துரையாடும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பெருமை சேர்த்ததாக குறிப்பிட்டார். செப்டம்பர் 11 மகாகவி பாரதியாரின் 105வது நினைவு நாளையொட்டி கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. உஷா கீர்த்திலால் மேத்தா பேரவை அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ராஜவேல், தமிழ் செம்மல் முனைவர் கவிதாசன் முதலான அறிஞர்களும் பேராசிரியர்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். டெங்கு மற்றும் மழைக்கால நோய்கள் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த துறை சார்ந்த அலுவலர்களுடனான கலந்தாலோசனை கூட்டம் கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில மருத்துவக் கல்வி மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், மாநில பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சம்பத்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு டெங்கு விழிப்புணர்வு சுவரொட்டி மற்றும் துண்டு பிரச்சுரங்களை வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இக்கூட்டத்தில் பேசிய மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் டெங்கு பாதிப்பு அதிகம் உள்ள மாநகராட்சி கிராம ஊராட்சிகளுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளை அடையாளம் கண்டு நோய் பரவாமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் துரித முறையில் மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் ஹரிஹரன். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஷிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற இது தொடர்பான தேசிய கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இத்திட்டத்தின் மூலம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டு கிராம மக்களின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக கூறினார். இந்த திட்டப்பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். மாவட்டங்களில் இத்திட்டத்தின் செலவினங்களில் 60% ஊதியத்திற்கும் 40% கட்டுமானப் பொருட்களுக்கும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஹைதராபாத் போன்ற மாகாணங்களை இந்தியாவுடன் இணைப்பதில் சர்தார் வல்லபாய் பட்டேலின் பங்கு இன்றியமையாதது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். ஹைதராபாத் சுதந்திர இந்தியாவுடன் இணைந்த நாளை கொண்டாடும் வகையில் தெலங்கானா மாநிலம் செகந்திராபாத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் உரையாற்றினார். தேசத்தின் ஒற்றுமை என்பது மாகாணங்களை இணைப்பது மட்டுமின்றி

0: ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம உரிமையை வழங்க வழிவகை செய்ய வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். ஹைதராபாத் மாகாணத்தை இணைப்பதில் மத்திய பாதுகாப்பு படையினரின் பங்கை திரு சி பி ராதாகிருஷ்ணன் பாராட்டினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய தெலங்கானா ஆளுநர் திரு சிவ்பிரதாப் சுக்லா, நாட்டின் சுதந்திரத்திற்கு 13 மாதங்களுக்கு பிறகு ஹைதராபாத் மாகாணம் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். மத்திய அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி பேசுகையில், நாட்டின் சுதந்திர போராட்ட வரலாற்றை பேணி காப்பதற்கு மத்திய அரசு உறுதி பூண்டிருப்பதாக தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத், உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது சேவையை போற்றும் விதமாக பிஜேபி சார்பில் இல்லங்கள் தோறும் இன்று தீபம் ஏற்றப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜைனியில் ஷிப்ரா ஆற்றின் படித்துறையில் 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட தீபங்கள் ஏற்றப்பட்டன. சென்னையில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தீபங்கள் ஏற்றப்பட்டன. ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கான பட்டயப் படிப்பு பெரிதும் பயனுள்ளதாக அமையும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் 6 மாத கால பட்டயப் படிப்பை தொடங்கி வைத்து பேசிய அவர், இளங்கலை ஆசிரியர் பட்டப்படிப்பை முடித்தவர்களுக்கு இது கூடுதல் தகுதியாக அமையும் என்று கூறினார். தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகம் சார்பில் இந்த பட்டயப் படிப்பு தொடங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த படிப்பில் சேர்வதற்கு தேசிய திறந்தவெளி பள்ளி கல்விக் கழகத்தின் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய அவர், உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் திறன் நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் மேம்படும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் கனிம வளங்களை வெட்டி எடுத்தல் தொடர்பான இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பான ஃபிக்கியின் அறிக்கையை டாக்டர் ஜிதேந்திர சிங் வெளியிட்டார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து மத்திய ஜவுளி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட 16% ஜவுளி ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளில் இந்திய ஜவுளிகளுக்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்துள்ளதை அடுத்து ஏற்றுமதி அதிகரித்துள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பூட்டானுடன் இணைந்து இருநாட்டு யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பூட்டான் தலைநகர் திம்புவில் சர்வதேச யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டத்தை அந்நாட்டு பிரதமர் திரு ஷெரிங் டோப்கேவுடன் இணைந்து தொடங்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் இருநாட்டு மக்களும் பயனடைவர் என்று கூறினார். வருவாய்க்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கில் கேரள மாநில முன்னாள் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குநர் திரு டாமின் தங்கள் தச்சன்கரிக்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த கோட்டயம் ஊழல் தடுப்பு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி திரு கே வி ரஜனீஷ் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பளித்துள்ளார். கடந்த 2003 ஆம் ஆண்டு முதல் 2007 ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் திரு டாமின் தமது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி 64 லட்சம் ரூபாய் அளவிற்கு சொத்து சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. மேற்குவங்க மாநிலத்தில் காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த நக்ஸலைட் இயக்கத்தைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகியான ஆசிம் மண்டல் என்கிற ஆகாஷ் கைது செய்யப்பட்டுள்ளார். மாநில காவல்துறையின் சிறப்பு அதிரடிப்படையினர் இன்று அதிகாலை மேற்கொண்ட தேடுதல் வேட்டையின்போது புர்பா மெடினிபூர் மாவட்டத்திற்குட்பட்ட லாலத் பகுதியில் ஆசிம் மண்டல் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பழங்குடியினர் நலன் தொடர்பான லால்கர் போராட்டத்தில் தொடர்புடைய ஆசிம் மண்டலை பற்றி தகவல் அளிப்போருக்கு 1 கோடி ரூபாய் வெகுமதி அறிவிக்கப்பட்டிருந்தது. இதனிடையே ஆசிம் மண்டல் கைது குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒடுக்க கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று

தெரிவித்துள்ளார். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் உறுப்பு நாடுகள் சர்வதேச சட்டங்களை மீறுவதாக ஐநா பொதுச்செயலாளர் திரு அந்தோனியோ குட்டரஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஐநாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 15 உறுப்பு நாடுகள் கொண்ட பாதுகாப்பு கவுன்சிலை மாற்றி அமைப்பதற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக கூறினார். மாறிவரும் சர்வதேச சூழலுக்கு ஏற்ப மாற்றங்களை கொண்டு வருவது அவசியம் என்று திரு அந்தோனியோ குட்டரஸ் வலியுறுத்தினார். பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்த அமைப்புக்கான விசா கட்டுப்பாடுகளை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயான பிரச்சினையை சர்வதேச நீதிமன்றத்தில் எழுப்பியதாக இந்த அமைப்பு மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. இந்த தடை காரணமாக பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸ் நியூயார்க்கில் நடைபெறவுள்ள ஐநா பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. யுக்ரைன் தலைநகர் கீவில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் ஏராளமானோர் காயமடைந்தனர். கீவ் நகரின் 10 இடங்களில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் 33 கட்டிடங்கள் சேதமடைந்தன. யுக்ரைனின் எரிசக்தி, தொழில், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இதனிடையே இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கப்பட்டதாக யுக்ரைன் அதிபர் திரு விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். எகிப்தில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4 என்ற செட் கணக்கில் பிரணவ் கார்த்திக்கை வென்றார். வியட்நாம் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் பிரஜ்வால் தேவ் பிரான்சின் கான்ஸ்டான்டின் பிட்டூன் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் இந்தியாவின் அதர்வா ஷர்மா ஜப்பானின் ரியூகி மட்சுடா இணையை வென்றது. பிரான்சில் நடைபெற்று வரும் சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகாஜா எமலப்பள்ளி இங்கிலாந்தின் நெய்க்தா பைன்ஸ் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தில்லியில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. அஸ்தானா சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மணிகா பத்ரா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிராமப்பகுதிகளின் மேம்பாட்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் பங்கு குறித்து ஆராயப்பட்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் செயல்திறன் மேம்படும் என்று மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். நாட்டின் ஜவுளி ஏற்றுமதி கடந்த மாதத்தில் 29,700 கோடி ரூபாய் அளவுக்கு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பாலஸ்தீன விடுதலை அமைப்பின் உறுப்பினர்கள் அமெரிக்கா வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்படும் என்று அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. எகிப்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சிராக் தூஹான் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
3: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
4: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
5: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
6: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அட்டல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
7: யோஜனா உன் நௌஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபீ கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ் கே சாத் பிதா சகோ.
6: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 9,50,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
2: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்வரும் 5 நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 34-35°C குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26°C ஆகவும், வானம் லேசாக

0: லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். 100 தேங்காய் மட்டைகள் நாற்பகுதி மேல் நோக்கி இருக்குமாறு அல்லது 25 கிலோகிராம் தென்னை நார் கழிவுகளை 1.5 மீட்டர் ஆரம் தூரத்தில், 30 சென்டிமீட்டர் அகலம், 60 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட குழிகளில் இட வேண்டும். இந்த மட்டைகளை தென்னை மரத்திலிருந்து 3 மீட்டர் தள்ளி நீண்ட குழிகளில் 150 சென்டிமீட்டர் அகலத்தில் இந்த மட்டைகளை போட்டு மூடி வைக்கலாம். இதன் மூலம் பருவ காலத்தில் கிடைக்கும் நீரை சேமிக்க முடியும். மழை இருப்பதால் அறுவடை செய்த நெல் மணிகளை உலர்வான இடங்களில் சேமிக்கவும். மழை கிடைத்தவுடன் எல்லா மிளகு கொடிகளுக்கும் 0.2% காப்பர் ஆக்சிக்ளோரைடு கரைசலை 5-10 லிட்டர் என்ற அளவில் கலந்து கொடியின் தூர்பகுதியில் ஊற்ற வேண்டும். பாலித்தீன் ரைன் கார்டை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதியின் மேல் பொருத்தவும். இதனால் மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை மற்றும் பழவகை மரங்கள் மற்றும் மரவாசனை பயிர்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். மழை இருப்பதினால் பூச்சிக்கொல்லி மற்றும் களைக்கொல்லி தெளித்தல், உரமிடுதல் ஆகியவற்றை தள்ளி போடவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவிக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் KMS காரிப் மார்க்கெட்டிங் சீசன் பருவத்தில் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் செய்ய நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் இம்மாதம் முதல் திறக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுப்படி சன ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,750 ரூபாய் மற்றும் பொது ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 2,600 ரூபாய் வழங்கப்படுகிறது. கடந்த பருவத்தில் சன்ன ரகம் 2,545 பொது ரகம் 2,500 கொள்முதல் செய்யப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்போது வரை 9 நேரடி கொள்முதல் நிலையங்கள் பறக்கை, புத்தளம், பத்மநாபம்புதூர், தேரூர், திட்டுவிளை, குருந்தங்கோடு, தாளாக்குடி, கடுக்கரை மற்றும் கிருஷ்ணன் கோவில் ஆகிய இடங்களில் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் நெல் அறுவடை பொறுத்து செண்பகராமன்புதூர், கண்ணன்புதூர், சிரமடம், நாவல்காடு, குலசேகரம்புதூர் ஆகிய இடங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட உள்ளது என கன்னியாகுமரி மாவட்ட விவசாயிகள் இவ்வாய்ப்பினை பயன்படுத்தி தங்கள் நெல்லினை விற்பனை செய்து பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 7:30.

0: நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
1: இந்த வருஷம் மகசூல் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு.
2: என்ன தம்பி, மண்ண பரிசோதனை செஞ்சியா?
1: இல்லையானே.
2: முதல்ல உங்க மண்ண பரிசோதனை செய்யுங்க. பிரதம மந்திரியின் மண்வள அட்டையால நம்ம மண்ணோட தன்மையை தெரிஞ்சு அதுக்கு ஏத்த மாதிரி எந்த உரம் எவ்வளவு போடணும்னு தெரிஞ்சுக்கலாம். செலவும் குறையும், மகசூலும் கூடும்.
1: இது நல்லா இருக்கே. வளமான விவசாயத்துக்கு மண் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியங்கிறீங்க. இப்பவே பக்கத்துல இருக்கிற நம்ம வேளாண்மை துறை அலுவலகத்துக்கு போறேன், மண் பரிசோதனை செய்யறேன், மண்வள அட்டையை வாங்குறேன்.
2: நீ கில்லாடி தான் போ.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: மருதாணிக்கா, கொஞ்சம் கடப்பாறை கொடுங்களே. தோட்டத்துல கொஞ்சம் வேலைங்க இருக்கு. கடப்பாறையா? அரடே, நீ கேட்கவதான் ஞாபகம் வருது. ரெண்டு நாளுக்கு முன்னாடி பக்கத்து வீட்டு பட்டு வந்து வாங்கிட்டு போனான், திருப்பி கொடுக்கவே இல்ல. இருப்புல போய் கேட்டு வாங்கிட்டு வரேன்.
5: இருங்கக்கா, நானே போய் வாங்கிக்கிறேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்களே ஏதோ முக்கியமான கணக்கு வழக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு.
4: கணக்கு வழக்கெல்லாம் இல்ல பிள்ள, உனக்கு தெரியாதா?

0: ராம கல்யாணத்துக்கு நாள் நெருங்கிட்டே இருக்கு. பத்திரிக்கையெல்லாம் அடிக்கணும். கல்யாணத்துக்கு ஒரு உறவுக்காரங்களும் விட்டு போக கூடாதுல்ல. அதுக்குதான் முத்தழகு எல்லாரு பெரியும் எழுதிக்கிட்டு இருக்கேன்.
1: ஓ அப்படியா, சரி சரிக்கா. ஆமா, நேத்துக்கு முகூர்த்த புடவை எடுக்க போனீங்க போல, என்கிட்ட காட்டவே இல்லையேக்கா.
0: இருப்புல்ல இங்கனதான் இருக்கு, எடுத்துட்டு வாரேன். முத்தழகு இங்க பாரு, இந்த கலர் தான் என் மருமவளுக்கு எடுப்பா இருக்கும்ல.
1: அக்கா ரொம்பவே சூப்பரா இருக்கு, நல்ல கலரு, அப்படியே தக்காளி பழ கலர்ல இருக்குது.
0: முத்தழகு இந்த டிசைன் எப்படி இருக்கு பாரு. முத்தழகு, அட உன்னதான் புள்ள, என்னாச்சு?
1: என்னக்கா, என்ன கேட்டீங்க?
0: சரியா போச்சு போ. என்ன, அதுக்குள்ள வேற உலகத்துக்கு போயிட்டியா என்ன?
1: ஆமாக்கா, இந்த புடவையை பார்த்ததும்

0: ஐடியா என்ன?
1: ஆமாங்க்கா, இந்த புடவையை பார்த்ததும் இதை எப்படி தயாரிக்கிறாங்க, அந்த பட்டு நூல் எங்கிருந்து வருது, இப்படி பல கற்பனைக்குள்ளேயே போயிட்டேங்க்கா நான்.
2: இதில் கற்பனை என்ன இருக்கு பிள்ள? மல்பெரி இலைய பட்டுப்புழு சாப்பிட்டு வளருது, அந்த பட்டுப்புழுல இருந்து பட்டு நூல் எடுத்து புடவை நெய்கிறாங்க, அம்புடு தானே?
1: அக்கா, நமக்கெல்லாம் தெரிஞ்சது பட்டு உற்பத்தி மட்டும்தான், ஆனால் அதில் தெரியாத பல தகவல்களும் இருக்கு.
2: என்ன முத்தழகு சொல்ற?
1: ஆமாங்க்கா, நீங்க முதல்ல இதை கேளுங்க.
2: என்ன விவரம் அதை சொல்லு.
1: மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பத்தி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க, பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு கொடுத்த விளக்கங்களை நாம இப்ப கேட்போம்.
3: பட்டுங்கிறது பெண்களுக்கு மிக மிக மிக விருப்பமான ஒரு ஆடை. பட்டு புடவை அப்படின்னு சொல்லிட்டா அதற்கு மயங்காத, அதற்கு உடன்படாத பெண்களே இருக்க முடியாது. நியாயமானது தான், ஆண்கள் கூட பட்டு வேஷ்டி கட்டிக்கிறோம் எப்பயாவது நாளும் கிழமையில், அந்த மாதிரியான காலகட்டத்தில் ஒரு விழா காலங்களில் அது மாதிரி இருக்கும். என்னுடைய கேள்வி, இந்த மல்பரியை சாப்பிட்டு வளரக்கூடிய இந்த பட்டு புழு இருக்கே, அது வந்து பட்டு நூல் இதுக்கு மட்டும்தான் பயன்படுதா, அதுவே போதுமானது நீங்கள் நினைக்கிறீங்களா எப்படின்னு தெரில. இதனுடைய மாறுபட்ட பயன்பாடுகளை பற்றி நீங்கள் கொஞ்சம் விளக்கமாக எடுத்து சொல்லலாம்.
4: மிக அருமையான கேள்வி. பொதுவாக இப்போ பார்த்திங்கன்னா இந்திய கலாச்சாரத்தில் ரெண்டு விஷயத்தை நம்ம வந்து பிரிக்கவே முடியாது, நம்ம கலாச்சாரத்தோடைய கலந்த விஷயங்கள். ஒன்று வந்து சில்க்கு, இன்னொன்று மில்க்.
3: சில்க்கு மில்க்கு
4: பிறக்கிற காலத்திலேருந்து கடைசி காலம் வரையும் ரெண்டுமே வரும். நீங்கள் தொடர்பு படுத்தி பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ நீங்கள் சொன்னது போல் இந்தியாவில் வெகுஜன மத்தியில் பட்டு அப்படின்னாலே எல்லாமே ஆடைக்கான ஒரு விஷயமாக தான் நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறோம். அது உண்மையாக இருந்தாலும் கூட அதையும் தாண்டி பட்டு உற்பத்திக்கு பயன்படும் அந்த மல்பெரி செடி மற்றும் அந்த பட்டு புழு ஆடைக்கு மட்டுமல்லாமல் மற்ற விஷயங்களுக்கும் யூஸ் ஆகுதுங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. இந்த பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு தெரியும், ஆனால் வெகுஜன மக்களுக்கு தெரியாது. ஸோ இந்த உரையாடலில் பட்டு ஆடைக்கு சம்பந்தமில்லாத மற்ற பயன்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம விவாதிக்கலாம். இப்போது பட்டுப்புழு வளர்ப்பு அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா இந்தியாவில் மொத்தம் 4 விதமான பட்டு இருக்குங்கிறது பொதுவாக எல்லாருக்கும் தெரியும். மல்பெரி, தசார், ஈரி மற்றும் மூகா. இதில் தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, குறிப்பிட்ட சில இடங்களில் கேரளாவில் மல்பெரி பட்டுப்புழுவை தான் நம்ம வளர்க்குறோம். ஏன்னா இந்த தசர், ஈரி, பியூகா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வட மாநிலத்தில், குறிப்பாக நார்த் ஈஸ்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அஸ்ஸாம் அந்த மாநிலங்கள்லாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இங்கே வந்து மல்பெரி தான் நம்ம பயிர் பண்ணி அந்த மல்பெரி பட்டு நூலை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ மல்பெரி பட்டுப்புழுவை நம்ம வளர்க்குறதுக்கு ரெண்டு விஷயம் வேணும். ஒன்று மல்பெரி இலை வேணும், இன்னொன்று பட்டுப்புழு வேணும். இப்போ இந்த ரெண்டுமே ஆடைக்கு மற்றும் பயன்படாமல் மற்ற எல்லாவற்றுக்கும் பயன்படுது. முதல்ல நான் வந்து மல்பெரி செடி எந்த மாதிரி பலன்களை தருது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ மல்பெரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நல்ல வெப்ப பிரதேசங்களில் நன்றாக வளரக்கூடிய ஒரு தாவரம். இதை வந்து முசுக்கொட்டை செடி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஒரு பார்ட்டாக வருவோம், இலை, பழம், அப்புறம் வந்து அந்த தண்டு, எல்லாத்தையும் பற்றி நான் சொல்கிறேன். இலையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு தெரியும் பட்டுப்புழு வளர்க்குறதுக்கு பயன்படுத்துகிறோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த இலையில் வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது மருத்துவ குணம் நிறைந்த ஒரு பொருள் இது இயற்கையாகவே இந்த இலையில் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிறதுனால நமக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த மல்பெரி இலையில் தான் குறிப்பாக ஜப்பானியர்கள் காலம் காலமாக டீ போட்டு குடிக்கிறாங்க. நம்ம தேயிலையை பயன்படுத்தி டீ போட்டு குடிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த மல்பெரியில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால இதில் தான் வந்து அவங்க தேயிலை இந்த மாதிரி இதை தேநீர் உற்பத்திக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ தான் இதோட விழிப்புணர்வு மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ இந்தியாவில் கூட இந்த ப்ராடக்ட், அதாவது மல்பெரி இலையில் தயாரிக்கப்படும் இந்த இலையில் வந்து அதிக புரதச்சத்து மட்டும் இல்லாமல் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸு நம்ம உடலுக்குள்ளே போய் நம்ம செல்கள் வயசாகாமல், ஏஜிங்னு சொல்லுவாங்க, வயசாகாமல் இளமையாக இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் அந்த செல்லு வந்து சீக்கிரமாக சாகாமல் அந்த உடல் கோளாறுகள் உற்பத்தி உண்டு பண்ணுற அந்த அஜீரணம்,

0: ஹார்ட் ப்ராப்ளம், இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதெல்லாம் மேம்படுத்துறதுக்கு இது வந்து இந்த தேநீர் வந்து மிகவும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு ஆராய்ச்சி பூர்வமாக கண்டுபிடிக்கப்பட்டு இது பப்ளிகேஷன்ஸ்லேயும் இருக்குது. இது வந்து ஒரு புது தகவல், இதை வந்து மக்களுக்கு நான் சொல்ல விருப்பப்படுறேன்.
1: இது தவிர வேறங்க சார்,
0: இது மட்டும் இல்லாமல் இப்போது மல்பரி பழங்கள், அதாவது இந்த பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஞானப்பழம்னு சொல்கிறாங்க இல்லையா மாம்பழத்தை, அதுபோல் இது வந்து உடலுக்கு அவ்வளவு நன்மை செய்யக்கூடிய, நமக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ஆனால் நம்ம இதை யாரும் நம்ம நோட்டீஸ் பண்ணுறதில்ல. இந்த பழங்கள்லேயும் அதிக அளவு வந்து இம்யூனிட்டி, நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. இந்த பழங்களில் நம்ம பார்த்திங்கன்னா ஜூஸு, வைனு, ஸ்குவாஷு, இது எல்லாமே நம்ம தயாரிக்கலாம். மேலும் மறுபடியும் இப்போ நீங்கள் இலையும் பழத்தையும் தான் பற்றி சொல்லியிருக்கோம், மற்றபடி அந்த மரத்தோட பார்க்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
1: பட்டை,
0: அந்த பட்டையில் வந்து புற்றுநோயை குணப்படுத்தக்கூடிய மற்றும் இருதய நோய் சம்பந்தமான, அதாவது ஹை பிபியை குறைக்கக்கூடிய இந்த ரெண்டும் அற்புதமான மருந்துகள் அந்த பட்டையில் இருக்குது. இந்த பட்டையையும் எடுத்து நம்ம டிகாக்ஷன் மாதிரி பண்ணி குடித்தோம்னா இந்த பிபி கண்ட்ரோலுக்கு, அதே போல் செத்து போன செல்களை உயிர்ப்பிக்கும் தன்மை இதில் நேச்சுரலாக இருக்கிறதுனால இந்த கேன்சருக்கும் இது வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும்னு இப்போ ஆராய்ச்சி மூலமாக கண்டுபிடிச்சி இதை ஆராய்ச்சி கட்டுரையாக வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அந்த பட்டையும் பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் பட்டைக்குள்ளே என்ன இருக்குது, நம்ம அந்த ட்ரங்க்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த அந்த
1: பகுதி,
0: தண்டு பகுதி, தண்டு பகுதினா மரம், அது மரம் நம்ம நல்ல ஹார்டாக இருக்கும். இந்த மரத்தை கொண்டு கிரிக்கெட் பேட்டை தயாரித்து தான் உலகம் பூரா சப்ளை பண்ணுறாங்க காஷ்மீர் பக்கம்லாம், இது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி கிரிக்கெட் பேட்டு ரொம்ப விலை அதிகம், ரொம்ப ரொம்ப பாப்புலர் கூட. நமக்கு தெரியும் வில்லா வுட்டில் தயாரிக்கிறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், ஆனால் மல்பெரி வுட்டில் தயாரிக்கிறாங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. மல்பெரி அந்த வுட்டு வந்து கிரிக்கெட் மட்டை மற்றும் கூடைகள் பின்னுவதற்கும் பயன்படுது. அந்த சின்ன குச்சியில் கூடையும் பின்னலாம், அந்த அளவுக்கு மூங்கில் போல் ஃப்ளெக்சிபிலிட்டியும் இதில் இருக்கிறதுனால அந்த பட்டைகளும் சரி அந்த தண்டு பகுதியும் சரி இந்த இதுக்கு பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த வேறு பகுதியை கூட இதையும் வந்து மருந்தாக பயன்படுத்தி இவங்க சைனாவில் இது எல்லாருமே வந்து இந்த அஜீரணத்துக்கு மற்றபடி இந்த கேஸ் ப்ராப்ளத்துக்கு இதுக்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நாளில் இதெல்லாம் நம்ம மார்க்கெட்டில் கூட வந்தாலும் வரும், ஏன்னா இப்போ வந்து உலகமயமாக்கல் வந்துருச்சு விற்பனை, அதனால் எல்லா ப்ராடக்ட்டும் இங்கேயே நாங்கள் கிடைக்கும். இது முக்கியமாக இது மூலம் நான் சொல்ல வர்றது என்னென்னா, இதை பற்றின ஒரு விழிப்புணர்வு இருந்தால் இது சார்ந்த தொழில்களை நம்ம உருவாக்குறதில் நம்ம சிந்திக்கலாம். இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, நல்ல இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு இவங்க இதில் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா இவங்களுக்கான வேலைவாய்ப்பை உற்பத்தி பண்ணுறதுக்கான நல்ல எதிர்காலம் இருக்குது.
1: மல்பரி வளர்த்து பட்டுப்புழு வளர்க்குறோம், பட்டுப்பூச்சி, பட்டுக்கூடு, அதுலேருந்து அந்த சில்க்னு சொல்லக்கூடிய அந்த ரா மெட்டீரியல் நமக்கு கிடைக்கிது, அந்த கக்கூன்லேருந்து கிடைக்குங்களா?
0: ஆமாம், கூட்டு பட்டுக்கூடுலேருந்து அந்த நூலை எடுக்கிறோம்.
1: நூலை எடுத்துட்டு மீதி இருக்கிற அந்த கக்கூன் அது என்ன, அது வேஸ்ட்டு தானுங்களா?
0: அதாவது இப்போ உங்கள் கேள்விகளில் வந்து இன்றைக்கி நம்மளோட நோக்கமே வந்து பட்டு ஆடைக்கு நூல் எடுக்கிறத தவிர மற்ற பயன்கள் என்னென்னு தான். இருந்தாலும் நீங்கள் நூல் எடுத்ததுக்கப்புறம் தான் நீங்கள் அதோட பயன்பாடு என்னென்னு கேட்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறேன், அந்த நூல் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டுப்பூச்சி முட்டையிலேருந்து வெளியே வர்றதுலேருந்து கூடு கட்டுற வரைக்கும் இடைப்பட்ட காலங்கள்லேயே அதுக்குலேருந்து நிறைய விஷயங்கள் இப்போ பயன்படுத்தலாம். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல பட்டு புழு வந்து ஒரு மூணு பருவத்தை எடுத்துக்குவோம், ஒன்று முட்டை பருவம், ஒன்று புழு பருவம், இன்னொன்று கூட்டு பருவம், மூணு பருவமாக பிரிச்சுக்குவோம். இந்த முட்டையை நம்ம என்ன பண்ணுறது, ஒன்று ஒன்றா சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ உங்களுக்கு தெரியும் முட்டை வந்து புழு முட்டை வந்து ஒரு கடுகு அளவு தான் இருக்கும், கடுகு விட கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், இல்லை பெருங்கடுகு அளவு தான் இருக்கும். இப்போது இந்த பட்டுப்பூச்சி முட்டையை நம்ம பொதுவாக பட்டுப்புழு பொறிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம், பட்டுப்புழு வளர்க்குறோம். இது இல்லாமல் இப்போ கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோகிராமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
1: முட்டை ஒட்டுண்ணியை
0: தயாரிக்கிறாங்க இல்லையா, அதே போல் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த அரிசியில் இருக்கிற அந்த கார்சைரா அப்படிங்கிற ஒரு முட்டையிலேருந்து தான் அதை உற்பத்தி பண்ணுவாங்க. அந்த முட்டையை விட இந்த பட்டுப்பூச்சியோட முட்டை ரொம்ப தரமாக இருக்குது, நல்லா பெருசாக இருக்குது, ஒரு ஒரு முட்டையிலேருந்து அதிகமான அளவுக்கு பாரசைட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு ஆராய்ச்சி கட்டுரையில் பண்ணியிருக்காங்க. அடுத்தது முட்டையிலேருந்து பொறிஞ்சு வருது
1: புழு.
0: இந்த புழுவை நம்ம என்ன செய்கிறது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதாவது இந்த புழுவை வந்து இது வந்து 100% வெஜிடேரியன் இது, அதனால் இதை சாப்பிட்றாங்க. ஆனால் எல்லாராலையும் இதை சாப்பிட முடியுமான்னு கேட்டால் அது வந்து கேள்விக்குறி. ஸோ இப்போ இதில் புழு

0: பருவத்தில் அது கூடு கட்டுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஒரு எச்சில் சுரக்கும். அதாவது என்னன்னா, கூடு கட்டி முடிச்சு அந்த கூட்டிலேருந்து வெளியே வரும்போது அது ஒரு எச்சில் சுரக்கும். அந்த எச்சிலில் வந்து செராபெப்டிடேஸ்னு ஒரு என்சைம் இருக்கு. இந்த என்சைமை இப்போ உலகம் பூரா ஆர்த்ரைட்டிஸ், முடக்குவாத நோய்க்கு நான் ஸ்டீராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இந்த ப்ராடக்ட்டு அமெரிக்காவில் தயார் பண்ணி திருப்பி இந்தியாவுக்கே வருது. இது நிறைய பேருக்கு தெரியாது. இப்போ நம்ம எல்லாருமே செயற்கையான மருந்துகளை தான் சாப்பிட்றோம். இது வந்து ஒரு இயற்கையான முடக்குவாத வலி நிவாரணி, நான் ஸ்டீராய்டு, ஸ்டீராய்டு இல்லாத ஒரு வலி நிவாரணி. இப்போ உங்களோட விஷயத்துக்கு வரேன். பட்டு கூடெல்லாம் நூல் எடுத்துடுறோம். நூல் எடுத்த பிறகு உள்ளுக்குள்ளே வந்து கூட்டுப்புழு இருக்கும், பியூப்பான்னு. இந்த பியூப்பா வந்து ஒரு அருமையான ஒரு புரதச்சத்து நிறைந்த ஒரு உணவுப் பொருள். இப்போ சமீபத்தில் போன வருடம் சிங்கப்பூரில் இந்த பட்டு கூடு புழுவை உணவுப் பொருளாக அங்கீகரித்து அவங்க அரசாங்க அறிக்கையில் வெளியிட்டாங்க.
1: ஸோ கூட்டுப்புழு,
0: கூட்டுப்புழுவை நீங்கள் யார் வேணாலும், இப்போ நம்ம பட்டுப்புழுவை வளர்த்துட்டோம், பட்டுப்புழுவை வளர்த்துட்டு நூல் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும், அதை சுடுதண்ணியில் போட்டு அந்த நூலை எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட்டுப்புழுவை தூக்கி போடுவாங்க. அது மாசு பண்ணுறதை விட அது வேஸ்ட்டாகவும் போகுது. அது வந்து ஒரு நல்ல ஒரு பொருளாதாரம் தரக்கூடிய பொருளாக அதை யாரும் பார்க்குறது இல்லை. இப்போது நிறைய நாடுகளில், குறிப்பாக சிங்கப்பூரில் எல்லாம் இதை வந்து உணவுப் பொருளாக அங்கீகரித்து எவ்வளோ வேணாலும் அவங்க வாங்கிக்க தயாராக இருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு தொழில் முனைவர்களுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற இந்த கணினி, கைபேசி எல்லாத்துலேயுமே அந்த மதர் போர்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மதர் போர்டுக்கு கீழே கோட்டிங் கொடுத்துருப்பாங்க, கைட்டீனில் தான். அந்த கைட்டீனும் இந்த கூட்டுப்புழுவில் தான் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ந்த கண்ட்ரி அமெரிக்கா அல்லது சைனா அந்த மாதிரி கண்ட்ரிலாம் பயன்படுத்திகிட்ருக்காங்க. நமக்கு என்ன அதுக்கான விழிப்புணர்வு வரல. ஸோ இந்த நேரத்தில் அதை பற்றி நான் சொல்லிக்க விரும்புகிறேன். உணவாகவும் இது பயன்படுத்து, அதே நேரத்தில் இதுலேருந்து எடுக்கிற அந்த கைட்டின்கிற பொருள் வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் துறையிலையும் மின்னணு துறையிலையும் பயன்படுது. இப்போது இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் நூலை எடுத்தாச்சு, பட்டு நூல் அப்படிங்கிறது செரிசின் ஃபைப்ராயின் ரெண்டு ப்ரோட்டீன் கலந்தது. இந்த செரிசின்ங்கிறது தண்ணியில் கரைஞ்சிடும், ஃபைப்ராயின் தான் நீங்கள் பார்க்குற நூல். இந்த நூலை நம்ம ஆடைக்கு பயன்படுத்துகிறோம். இந்த செரிசினை வந்து காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரீஸில் இப்போ அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த ஃபேஸ் க்ரீமு, ஹேண்ட் க்ரீமு, இதில் எல்லாம் செரிசின் இருக்குது. ஏன்னா செரிசின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஏஜிங், இந்த பிம்பிள்ஸு, இந்த ஓட்டைகள், இது இதுக்கெல்லாம் சீர்திருத்தறதுக்காக இந்த செரிசினை தான் வந்து முக்கியமான ஒரு மூலப்பொருளாக எல்லா கம்பெனி, இந்தியாவில் இருக்கிற கம்பெனிகள் கூட இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் வந்து சில்க்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஆடை எல்லாருக்கும் தெரிஞ்சது, அதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. அது மட்டும் இல்லாமல் இந்த சில்க்கு நூல், பட்டு நூலில் நம்ம இந்த காதணிகள், வளையல்கள், அதெல்லாம் இப்போ ரொம்ப பிரபலமாகிட்டு வருது. குறிப்பாக வெளிநாட்டு ஏற்றுமதிக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இங்கே நம்ம சுய உதவி குழுக்கள் இருக்குது, மகளிர் குழுக்கள் இருக்குது, இவங்கள்லாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தயார் பண்ணி வீட்டிலேருந்து இதை தயார் பண்ணலாம், ஒன்றும் கஷ்டமான வேலை இல்லை, பண்ணாங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த புல்லட் ப்ரூஃப் கோட்டு கூட இதில் தான் தயாரிக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு அதிக ஸ்டென்சைல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால புல்லட் வந்து தொலைந்து உள்ளே போகாது. புல்லட் ப்ரூஃப் கோட்டு, நம்ம பேராச்சூட்டு, இதெல்லாம் வந்து இதில் தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அறுவை சிகிச்சைக்கு பயன்படுத்துகிற த்ரெட் இருக்கு இல்லையா, சுவிச்சர்ஸ்னு சொல்லுவோம், அந்த சுவிச்சர்ஸ் கூட இந்த சில்க்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தால் கூட சிந்தட்டிக்கை விட இது வந்து உடலுக்கு எந்த உபாதைகளையும், ரியாக்ஷன்ஸ், அலர்ஜி ஏற்படுத்தாத ஒரு பொருள். அதனால் இதுலேருந்து சுவிச்சர்ஸும் தயாரிக்கிறாங்க, இந்த பட்டு நூல்லேருந்து.
1: மல்பரி வளர்த்து பட்டு பூச்சி வளர்க்குறது, பட்டு நூல் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம், அது லாபம் அதிகமாக. அதை விட்டுட்டு நீங்கள் மற்ற உபயோகங்கள்னு நிறைய சொல்லிட்டீங்க. இது வளர்க்குறது, இது இதுலேருந்து கிடைக்கிற லாபம் அதிகமாக, எதை வளர்த்தா எதை தின்னா பித்தம் தெளின்னு சொல்லுவாங்க.
0: என்னான்னு கேட்டிங்கன்னா, இக்னோரன்ஸ் இஸ் த கிளிம்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயத்தை தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஸோ தெரிஞ்சிட்டா என்ன ஆகிடும்னா, எதுக்கான ஒரு இது ஆரம்பமாக அதுலேருந்து வேறு வழிக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா, பட்டு வளர்ப்பில் உலகத்திலே நம்பர் ஒன்னாக இருந்தவங்க ஜப்பான் தான். ஏன் ஜப்பான் அதை விட்டுட்டாங்க அப்படின்னா, அவங்க அதை வந்து பட்டு புழு வளர்ப்பை தான் விட்டாங்க இல்லையா, செரிகல்ச்சரில் வேறு பெண் மெம்பரேன்னு அவங்க அந்த டெக்னாலஜிக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. ஸோ இந்தியாவும் டெக்னாலஜிக்கெலாம் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பைரிங் கண்ட்ரியாக இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது நம்மளோட கடமை. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சிறு வளையத்துக்குள்ளே இது பட்டு வளர்க்குறது அப்படி தான் வைக்கக்கூடாது. அதோடய பயன்களை நம்ம சொல்லணும், யாருக்கு எது வந்து செய்ய வசதிகள் இருக்குதோ. இப்போ சில பேருக்கு வந்து அந்த தொழில் முனைவருக்கான அந்த ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதுக்கான

0: இட வசதி, சில பேர்கிட்ட இடங்கள் இருக்காது, நில வசதி இருக்காது. அப்போ இவங்கள்ட்ட அந்த டெக்னாலஜியை பயன்படுத்துறதுக்கான படிப்பு இருக்கும், அவங்களாம் இதை பயன்படுத்தலாம். ஸோ அதனால் அதோடய பயன்பாடுகள் என்னென்னு நம்ம எல்லாத்தையுமே மக்கள்கிட்ட சொல்லிட்டா மக்கள் அவங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்.
1: மகனே உன் சாமர்த்தியம்.
0: ஆமாம்.
1: உங்களை தொடர்பு உள்ள உங்களுடைய தொலைபேசின்னு சொல்லுங்கள்.
0: என்னுடைய கைபேசி எண் வந்து 92 92 45 45 40 19 19 0 4.
1: இந்த பட்டுப்பூச்சி பட்டுப்புழு வளர்ப்பு இதனுடைய மாற்று பயன்பாடுகள் பற்றி ஏதாவது சந்தேகம் கேட்டால் கொஞ்சம் நிவர்த்தி பண்ணி கொடுங்க.
0: கண்டிப்பாக எந்த நேரமும் எங்களை தொடர்பு கொண்டு இதற்கான கேள்விகள் இருந்தால் என்னிடம் கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான வழிமுறைகளை சொல்லணுமோ கண்டிப்பாக சொல்வேன்.
2: என்ன மருதாணிக்கா, மல்பெரி மற்றும் பட்டுப்புழுவோட ஆடைகளுக்கு அப்பாற்பட்ட அற்புத பயன்கள் பற்றி மத்திய பட்டு வாரிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானி பி மோகன் அவங்க பி சரவணன் அவங்க கேட்ட கேள்விகளுக்கு எம்புட்டு அருமையாக விளக்கங்களை கொடுத்தாங்க. கேட்டியாக்கா?
3: முத்தழகு, இந்த விவரங்களை கேட்டு நான் உண்மையாகவே வியந்து போயிட்டேன் புள்ள.
2: ஆமாக்கா, நமக்கெல்லாம் பட்டுப்பூச்சிலேருந்து பட்டு தயாரிக்கிறாங்கன்னு மட்டும்தான் தெரியும். ஆனால் அந்த பட்டுப்புழு சாப்பிட்ற மல்பெரி தாவரத்திலேயே இம்புட்டு பயன் இருக்குன்னு இப்போதான் தெரியுது.
3: ஆமாம் முத்தழகு, மருத்துவ பயன்கள் மட்டும் இல்லாமல் தொழில் வாய்ப்புகளும் இருக்குன்னு இப்போதானே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இதை நாம் நல்ல வழியில் பயன்படுத்திக்கணும்.
2: சரியாக சொன்னீங்க அக்கா. அடுத்ததாகவும் ஒரு விவரம் இருக்குது, அதையும் கேளுங்க.
3: அது என்ன விவரம்?
2: வேளாண் காடுகள் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. அதையும் கேட்போம்.
4: வேளாண் காடுகள், வேளாண் காடுகளை ஏன் நாம் செய்ய வேண்டும்? அதாவது 1988 அவருடைய வனக்கொள்கையின்படி ஒவ்வொரு விவசாயியும் அவர்களுடைய தேவைக்கான மரங்களையும் தொழிற்சாலைக்கு தேவையான மரங்களையும் அவர்களை பூர்த்தி செய்யக்கொள்ள வேண்டும். இது மட்டுமல்லாமல் நமது நாட்டின் வனப்பரப்பு 33 விழுக்காடு இருக்க வேண்டும். ஆனால் நம்மிடம் இருப்பதோ 25.17 விழுக்காடு தான். அதுவும் தமிழ்நாட்டில் சொல்லப்போனால் 24.47 விழுக்காடு தான் உள்ளது. மீதமுள்ள பரப்பளவை நாம் வேளாண் காடுகள் மூலமாகத்தான் இதை பூர்த்தி செய்ய முடியும். அதாவது வேளாண் காடுகள்னா ஆங்கிலத்தில் அக்ரோஃபாரஸ்ட் என்று சொல்வார்கள். அக்ரோஃபாரஸ்ட் என்றால் என்ன? அதாவது ஒரு நிலத்தில் மரங்கள், பயிர்கள், சில நேரங்களில் கால்நடைகள் ஆகியவற்றை ஒன்றாக இணைத்து வளர்ப்பது. இது மண்வளத்தை பாதுகாக்கவும் விவசாயிகளுக்கு கூடுதல் வருமானம் தரவும் சுற்றுச்சூழலை காக்கவும் உதவுகிறது. இப்பொழுது காலநிலை மாற்றம், நீர் பற்றாக்குறை, உற்பத்தி செலவு உயர்வு போன்ற காரணங்களால் விவசாயம் சவாலாக மாறியுள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் மர வளர்ப்பு இணைந்த விவசாயம் ஒரு நல்ல தீர்வாக உள்ளது. எந்த மரங்களை எப்பொழுது வளர்க்கலாம்? தமிழ்நாட்டில் தேக்கு, மலைவேம்பு, தமிழில் மீலியடுவே என்று சொல்வார்கள், சவுண்டல் என்ற சூபாபுல், சந்தனம், மூங்கில் போன்ற மரங்கள் அதிக வருமானம் தரக்கூடியவை. இவற்றின் நிலத்தின் தன்மை மற்றும் நீர் வசதிக்கு ஏற்ப தேர்வு செய்ய வேண்டும். அதாவது நீண்ட நாள் மரங்கள், மீடியம் மரங்கள், குறைந்த கால அறுவடை மரங்கள். நீண்ட கால மரங்கள் என்று சொல்ல போனால் தேக்கு, சந்தனம், மகாகனி, ரோஸ்வுட்டு, டாமரின், வேங்கை, இவைகள் எல்லாம் நீண்ட காலத்தில் அறுவடை செய்யலாம். மீடியம் காலத்தில் அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, கடம்பு, நீம் இவற்றையெல்லாம். குறைந்த காலத்தில் அறுவடைக்கூடிய மரங்கள் மலைவேம்பு, சவுக்கு, தைலம், இளவம்பஞ்சு, சிசு இவற்றையெல்லாம் சொல்லலாம். மரங்களுடன் என்ன பயிர்களை வளர்க்கலாம்? முதல் சில ஆண்டுகளில் மரங்களுக்கு இடையில் நிலக்கடலை, துவரை, கம்பு, சோளம், காய்கறிகள் போன்ற இடைநிலை பயிர்களை பயிரிடலாம். இதனால் ஆண்டுதோறும் வருமானமும் கிடைக்கும். அதாவது இந்த பயிர்கள் ஒவ்வொரு மரத்திற்கும் நாம் எவ்வளவு இடைவெளி விட்டு நட்டிருக்கிறோமோ அதை பொறுத்து மாறுபடும். குறுகிய கால மரம் என்றால் குறுகிய இடைவெளி விட வேண்டும். நீண்ட கால மரங்கள் என்றால் நீண்ட கால அறுவடை செய்யக்கூடிய மரங்கள் அதிகமாக இடைவெளி இட வேண்டும். இது மட்டுமல்லாமல் வேளாண் காடுகளில் நிறைய வகைகள் உள்ளன. சில்விகல்ச்சர் சொல்லுவோம், இதில் மரங்கள் மட்டுமே வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக தேக்கு, மலைவேம்பு, யூக்கலிப்டஸ் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகின்றன. இதன் பயன்கள் மரவளம் கிடைக்கும், நீண்ட கால வருமானம், மண் அரிப்பை தடுக்கிறது. இது இல்லாமல் அக்ரி சில்விகல்ச்சர், வேளாண் சில்விகல்ச்சர் என்று சொல்லப்படுது. இதில் மரங்களும் பயிர்களும் சேர்த்து வளர்க்கப்படுகின்றன. உதாரணம், தென்னை மரங்களுக்கிடையில் வாழை, கொக்கோ, மாமரத்தை மாமர தோட்டத்தில்

0: காய்கறிகள், மலர்கள் போன்றவை பயிரிடப்படுகின்றன. இதன் நன்மைகள்: இரட்டை வருமானம், நிலத்தின் முழு பயன்பாடு, வெப்பத்தை குறைத்து ஈரப்பதம் பாதுகாக்கிறது. மரங்களுடன் தீவன பயிர்கள், ஆங்கிலத்தில் சில்வர் பாஸ்டரல் என்று கூறுவார்கள். இதில் மரங்களுடன் கால்நடைகளுக்கான பசும்புல் வளர்க்கப்படுகிறது. உதாரணம் சூபபுல், மரங்களுடன் மேய்ச்சல் புல். பயன்கள்: கால்நடைகளுக்கு தீவனம், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால் வள உற்பத்தி மேம்பாடு. தீவனத்திற்கு தேவைப்படும் மரங்களான கிளரி செடியா, வேங்கை, ஆச்சா, கருவேல், சவுண்டல், ஈட்டி மரம், கொடுக்காப்புளி, மல்பரி, முருங்கை, மலைவேம்பு இவற்றை பயிரிட்டு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதே சமயத்தில் காடுகளின் பரப்பளவை உயர்த்தி கொள்ளலாம். அதாவது தொடர்ந்து வருமானம் நம்ம விவசாய மக்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த முறையாகும். அதனுடைய பயன்கள்: கால்நடைகளுக்கு தீவனமாகவும், நிழல் மற்றும் காற்று பாதுகாப்பு, பால்வள உற்பத்தி மேம்படுகின்றது. மரங்களுடன் தோட்டக்கலை பயிர்களையும் ஒரு அமைப்பாக வளர்க்கலாம். இதில் பயிர்கள், பழமரங்கள், மர வகைகள் இவற்றை நம்மிடம் எவ்வளவு தண்ணீர் வசதி உள்ளதோ, நிலப்பரப்பு உள்ளதோ அதை பொறுத்து பயிர்களையும் மரப்பயிர்களையும் சேர்த்து வளர்த்துக் கொள்ளலாம். மூன்றும் ஒன்றாக வளர்க்கப்படுகின்றன. உதாரணம் மாமரம், மிளகாய், தேக்கு. இவற்றில் மாமரம் தோப்பாகவும், மாமரத்துக்கு இடையில் மிளகாயும், வேலையை சுற்றியும் அதாவது பவுண்டரியிலிருந்து தேக்கும் வளர்த்துக் கொள்ளலாம். இது சிறு நிலத்தாருக்கு மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது மட்டுமல்லாமல் இப்பொழுது பரவலாக பேசக்கூடிய மல்டி பங்க்ஷனல் அக்ரோ ஃபாரஸ்ட், அதாவது பல அடுக்கு பல பயன்கள் கொண்ட வேளாண் காடுகள் முறை. ஒரே நிலத்தில் வெவ்வேறு உயரம் மற்றும் வளர்ச்சி தன்மை கொண்ட மரங்கள், பயிர்கள், காய்கறிகள், சில சமயம் கால்நடைகள் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே பல அடுக்கு வேளாண் வன அமைப்பு ஆகும். இது இயற்கை காடுகளைப் போல செயல்படும் ஒரு விவசாய முறை. ஏனென்றால் அனைத்து வகையான செடிகள், புதர்கள், மரங்கள் ஒன்றிணைந்து ஒரே சமயத்தில் ஒரே இடத்தில் வீட்டு தேவைகளுக்காக வளர்க்கப்படுகின்றன. உதாரணமாக மேலடுக்கு தேங்காய், தென்னை மரமும் மாமரமும், நடு அடுக்கு பல வகைகள் அதாவது வாழை, மிளகு, கீழடுக்கு கிரவுண்ட் கோர்ன்னு சொல்லக்கூடிய மஞ்சள், இஞ்சி, கீரைகள் மற்றும் பல வகைகள். இவ்வாறு ஒவ்வொரு அடுக்கும் சூரிய ஒளி, நீர், மண், ஊட்டச்சத்து ஆகியவற்றை முழுமையாக அந்த இடத்தில் உள்ள அனைத்து வகையான ரிசோர்ஸ்களையும் நாம் பயன்படுத்தப்படுகிறது. இதன் முக்கிய நன்மைகள் என்னவென்றால் நிலையான வருமானம் அதாவது சஸ்டைனபிள் இன்கம் சொல்லுவோம். ஒரே பயிரை நம்பாமல் பல பயிர்கள் மூலம் ஆண்டு முழுவதும் வருமானம் கிடைக்கும். மண் வளம் அதிகரிப்பு, மர இலைகள் விழுந்து இயற்கை உரமாக மாறுகின்றன. நீர் சேமிப்பு, மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நேரம் தங்குகிறது. இவை தமிழ்நாட்டில் ஏற்ற மாதிரிகள் என்னவென்றால் தென்னை, கொக்கோ இதனுடன் வாழை மரத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். சில சமயம் மாமரம், சோளம் இவற்றுடன் பசுந்தீவனத்தை பயிரிட்டு பயன்பெறலாம். நாம் ஒவ்வொருவரும் செய்யக்கூடிய கடமை என்னவென்றால் அதிகமாக மரங்களை நடுதல். குறிப்பாக நமக்கு உள்ள விவசாய நிலங்களில் குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு மரங்களை நட அறிவுறுத்தப்படுகிறது. இவற்றில் ஒவ்வொரு மரத்தை பொறுத்து இடைவெளி மாறும். தோட்டமாக வளர்க்கப்பட்டால் 12 அடி என்ற முறையிலும், வரப்போரங்களில் 10 அடிக்கு 10 அடி என்ற முறையிலும் வளர்க்க கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இதன் மூலம் பயன்படுத்தப்படும் முறைகள் என்னவென்றால் அதிகமாக மரங்கள் நடுதல், மின்சார சேமிப்பு, பொது போக்குவரத்தை பயன்படுத்துதல், பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்தல், இவற்றின் மூலமும் கார்பன் கிரெடிட்டை நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இயற்கையை பாதுகாப்பது நமது கடமை. ஒரு மரம் நட்டால் ஒரு உயிரை காப்போம் என்பது போல வேளாண் காடுகள் பயிரிட்டு ஒவ்வொரு விவசாயம் மேலும் வளம் பெற நமது தாழ்மையான வேண்டுகோள்.
1: என்ன மருதானியக்கா, வேளாண் காடுகள் பத்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் வனவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் பி குமார் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்ட முத்தழகு, நம்ம அடுத்த தலைமுறைக்கு வளமான வாழ்க்கைய கொடுக்கணும்னா நாம ஒவ்வொருத்தரும் மரம் வளர்க்கணும்னு ரொம்ப அருமையா சொன்னாரு முத்தழகு. இப்ப புரியுது நீ எதுக்கு கடப்பார கேட்டன்னு. மரம் நடந்தன போற
1: பரவாயில்லையே மருதானியக்கா, கண்டுபிடிச்சிட்டீங்களே.
2: நீ மட்டும்தான் மரம் நடுவியா என்ன? நானும் பாரு, என் கிட்ட இருக்கிற இடத்துல மர வகையில நட்டு பசுமையான வேளாண் காடுகளை உருவாக்குறேன்.
1: அக்கா, அது எனக்கும் தானே சந்தோஷம்.
3: நேர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
4: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
5: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
4: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
6: இயற்கை பேரிடர்

0: எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
1: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொது சேவை மையத்தையும் அணுகலாம்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
3: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
4: எப்படின்னா
3: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
1: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6,000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
0: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகில் உள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
2: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
5: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:30.

ஆரம்பமாகிறது கடிதவழி நேர்விருப்ப பாடல்கள். நிகழ்ச்சியில் முதல் கடிதம் வெட்டுனி மேடம் ஜெரால்டின் வீனஸ். இவரோட விருப்ப பாடல் என்ன அப்படின்னா, பணக்காரன் படத்துலேருந்து பாட்டு கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: சோலை தென்றலாய், சொல்லால் வருடி, காலை பூக்களாய், சுகந்த மனம் பரப்பி, மாலையின் வண்ணங்கள் கோர்த்த மொழி பேசி, அலைக்கருத்துக்களால் மனம் கவரும் ஒலி அலை, கலை குழந்தைகளை காற்றலை வழி சந்திக்கும் குமரி பண்பலை 101 பேசுங்க மக்களே பேசுங்க. சிறுவர் நேரலை புதன்கிழமை தோறும் 11:05 உங்கள் குமரி பண்பலை 101 மறக்காம கேளுங்க.
2: நேரம் 8:36 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. நாகர்கோவில் இருந்து ஆக்கிலா இவரோட விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சித்தி பாடல பாடியிருக்காங்க. பி சுசீலா, எம் எஸ் விஸ்வநாதன் இசையில, கண்ணதாசன் வரிகளில் கேட்கலாம்.

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும்

0: மகிழ்ச்சியும்
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

நேரம் 8:44. நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில். அடுத்ததா புது குடியிருப்புல இருந்து கலில் ரஹ்மான் இவரோட விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தூண்டில் மீன். பாடலை பாடியிருக்காங்க எஸ் பி பாலசுப்ரமணியம், பி சுசீலா. பாடலுக்கு இசை வி குமார், வரிகள் கவிஞர் வாலி. கேட்கலாம்.

0: நிகழ்ச்சியில் அடுத்ததாக கோட்டார் கோலப்பன் இவருடைய விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் கடன் வாங்கி கல்யாணம். பாடல பாடியிருக்காங்க ஏஎம் ராஜா, இசை ராஜேஸ்வரரா, வரிகள் தஞ்சை ராமையா தாஸ்.
1: போதுமுந்தஞ்சாலமே புரியுதே உன் தேசமே ஊமை.

சுண்டப்பட்டி விளை ஸ்ரீ பால் பாண்டியன், அசோக்ராஜ், சுகுமாரர் இவங்களோட விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் எங்கள் தங்கராஜா. பாடலை பாடியிருக்காங்க டி எம் சௌந்தரராஜன், சுசீலா, கே வி மகாதேவன் இசையில், கண்ணதாசன் வரிகளில்.

it out. உங்கள் கடிதங்களின் வழியே உங்கள் அன்பையும் விருப்பங்களையும் பகிர்ந்து கொண்ட இந்த இனிய நேரம் இத்துடன் நிறைவு பெறுகிறது. உங்கள் மனம் விரும்பிய பாடல்களோடு இணைந்ததற்கு நன்றி. மீண்டும் ஒரு இனிய நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.

திரையிசையில் அடுத்ததாக பரமசிவம் படத்திற்காக மதுபாலகிருஷ்ணன், ஸ்ரீவர்த்தினி, கோபிகா, பூர்ணிமா பாடியிருக்காங்க. வித்யாசாகர் மியூசிக்ல கிருத்தியா வரிகளில் ஸ்டேட்டின் குமரி FM 101.

0: ஏ பாத்து பாத்து,
1: நீங்களா?
0: நான் தான், நான் தான், பதட்டப்படாத. ஆர் யூ ஓகே?
1: ஒன்றும் இல்லை, சட்டுன்னு உங்கள் குரல் கேட்கவும் கொஞ்சம் தடுமாறிடுச்சு. நான் ஓகே தான். நீங்கள் எப்படி இருக்கீங்க மனு?
0: நானும் ஓகே தான், நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீ எங்கே இந்த பக்கம்?
1: அது ஒரு வாரம் ஆஃபீஸ் ட்ரைனிங் இன்னைக்கு தான் முடிஞ்சிச்சு.
0: ஓ சரி, ரொம்ப இளைச்சிட்டே ராஜி, உடம்ப கவனிச்சுக்கிறதே இல்லையோ. அப்புறம் பொண்ணு மஞ்சு, மஞ்சு எப்படி இருக்கா? சந்தோஷமா இருக்காளா?
1: நல்லா இருக்கா. நீங்க இங்க எப்படி?
0: நானும் ஒரு வாரமா இங்கதான் இருக்கேன். பிரியாவோட வீடு கிரகப்பிரவேசம். பிரியா யாருன்னு உனக்கு தெரியுமில்ல?
1: ஆ, தெரியும் தெரியும். உங்க தங்கச்சி லலிதாவோட பொண்ணு.
0: அப்படியே தான் இருக்க ராஜி. நீ சாப்பிட்டியா? அப்படிலாம் ஏதாவது வேணுமா வாங்கிட்டு வரேனே.
1: ஆ வேண்டாம் மனோ, வேண்டாம், எல்லாம் இருக்கு. உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்க. மஞ்சு சந்தோஷமாக இருக்காளா? நீ சொல்ல மாட்டியா? நீ
1: மஞ்சு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. அஸ்வின் அதான் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு, அதனால்
0: அதனால் நான் அப்படி உன்னை பார்த்துக்கல ராஜி.
1: மனோ என்ன என்ன சொல்கிறீங்க நீங்கள்?
0: சாரி சாரி ராஜி, உங்ககிட்ட அதுவும் இப்போ போய் கேட்டிருக்கக்கூடாது. கொஞ்சம் மடத்தனமாக பேசிட்டேன். ஸோ சாரிம்மா, சாரி.
1: மனோ நீங்கள் சாரி கேட்கணும். அழகாக போயிட்டு இருந்த பயணத்தில் பாதியில் வேண்டான்னு இறங்கினவ நான் தான்.
0: சிக்னல் போட்டாச்சு, ஏறிக்கோ ஏறிக்கோ. டேக் கேர் ராஜி.
1: நீங்களும் உடம்ப பார்த்துக்கோங்க மனோ.

0: என்னங்க இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? இங்க பாருங்க, நம்ம ராஜி வந்திருக்கா.
1: என்னது, ராஜி வந்திருக்காளா?
0: ஆமா.
1: மறுபடியும் ஏன் இங்க வந்தா? இப்ப என்ன அவளுக்கு? மாப்பிள வரலையா?
0: ஆமா, மாப்பிளையா? மாப்பிள அவர் எதுக்கு இங்க வர்றாரு? பாவம், அங்க இருக்கவே பிடிக்கலமான்னு வந்து ஒரே அழுக. எவ்வளவு வசதியான இடம்லாம் வந்தது, ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. என்னமோ உலகத்திலே இல்லாத மாப்பிள்ள மாதிரி இவ தானே அவளை தேடிட்டு போனா. நீங்களும் நல்ல பையனு அவளுக்காக பறிஞ்சு பேசுனீங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்த வரைக்கும் அவ கண்ணுல ஒரு சொட்டு தண்ணியாவது வந்திருக்குமா? ஆசாசையா வளர்த்து அருமை தெரியாத இடத்துல கொடுத்துட்ட.
1: சும்மா

0: ஆசை ஆசையா வளர்த்து அருமை தெரியாத இடத்துல கொடுத்துட்ட.
1: சும்மா இருக்கியா? அவரை பிடிக்கலைங்கிறதுக்காக எப்ப பார்த்தாலும் மாப்பிள்ள குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். என் பொண்ணு ராணி மாதிரி இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. அவ சந்தோஷமா இருக்கணும்னு தான் அவ மனசுக்கு பிடிச்சவளோட கல்யாணம் பண்ணி வச்சேன். எங்க ராஜ்ய? ராஜ்ய ராஜ்ய என்னம்மா என்னது? நீ சின்ன குழந்தை கிடையாது, படிச்ச பொண்ணு. இப்படி எதுக்கு எடுத்தாலும் இங்க ஓடி வந்துடக்கூடாது. போன வாரம் தானம்மா வந்துட்டு போனேன்.
0: ஏன் ஏன் என்னாச்சு? போன வாரம் வந்தா என்ன, இப்ப வரக்கூடாதா?
1: நீ பேசாத,
0: நீங்க பேசாம இருங்க,
1: நீ பேசாம இரு.
0: இது அவ வீடு, அவ எப்ப வரணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம். மனசுக்கு கஷ்டம்னா இங்க தானே வரணும்.
1: கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? ராஜி என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லு.
2: இல்லப்பா, ஒரு புடவை வாங்கிட்டு வந்தாரு எனக்காக, எனக்குன்னு தான் சொன்னாரு. அவரோட தங்கச்சி நல்லா இருக்குன்னு சொன்னதும் அப்படியே அவகிட்ட தூக்கி கொடுத்துட்டாருப்பா. அவளும் பேசாம வாங்கிக்கிட்டா, அவங்க அம்மாவும் பேசாம இருக்காங்கப்பா. அப்போ என்ன விட அவங்க தானே முக்கியம் நினைக்கிறாங்க. எனக்கு தானே நீங்க முதலிடம் தரணும் அப்படின்னு கேட்டேன்பா. அதுக்கு ரொம்ப கோபமா பேசிட்டாரு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுப்பா, அதனாலதான் நான் வந்துட்டேன்.
1: இருமா இருமா, அதான் ராஜி ரொம்ப தப்புமா, தப்பு. அந்த பொண்ணு ஆசையா கேட்டதும் நீ ஏன் அந்த புடவை கொடுத்துருக்கணும்மா? ஒரே பொண்ணா செல்லமா வளர்ந்துட்ட, புடவை தானம்மா. அப்புறம் அதே மாதிரி உனக்கு எடுத்துடலாம்னு மாப்பிள்ள நினைச்சிருப்பாரு.
0: ஆமா ஆமா, அப்படி எல்லாம் உடனே இன்னொரு புடவை எல்லாம் எடுக்கிறதுக்கு வசதி எல்லாம் அங்க கிடையாது தெரியுமா? இத பாருங்க, வீட்டுக்கு லோனு, வண்டிக்கு லோன் கட்டணும், இப்படி எல்லாம் நிறைய பிரச்சனை அங்க இருக்கு.
1: இங்க பாரு மகாராஜி, தங்கச்சி ஆசையா கேட்டா எந்த அண்ணனா இருந்தாலும் இதத்தாம செஞ்சிருப்பாங்க. வீட்டை விட்டு வர்ற அளவுக்கு இதெல்லாம் கோவப்பட்டா என்னமா இருக்கு? ரொம்ப சின்ன சின்ன விஷயம் ராஜி இதெல்லாம். இத வச்சு மாப்பிளைய அவரு கூட உன் வாழ்க்கைய இடப்படாதம்மா. அந்த அளவு இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஒரே ஊர்னாலும் இப்படி ஓடி ஓடி வரக்கூடாதுமா. நீ இப்ப ரெஸ்ட் எடு, நானே மாப்பிள்ளை விட்டு கூட்டு போறேன்.
3: மனோகர், ராஜி என்கிட்ட பேசுனா நிறைய விஷயங்கள்ல இன்னும் குழந்தை மாதிரிதான் பிடிவாதம் பிடிக்கிறா. அதுவும் உங்க அன்பு, அதை யாருக்கும் பங்கு போட அவ தயாராவே இல்லை. நான் லவ் பண்ண மனோவா இது அப்படின்னு ஆச்சரியமா இருக்குதுன்னு சொல்றா.
4: சரிதான், ஆனா காதலும் கல்யாணம் ஆகி நடத்தக்கூடிய குடும்ப வாழ்க்கையும் வேற வேற அப்படிங்கிற புரிதல் அவளுக்கு இல்லை பார்த்தீங்களா. எடுத்து சொன்னா கூட கேட்கறதுக்கு தயாரா இல்லை அப்படிங்கறத ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு என் மேல அன்பே இல்லை, பாசமே இல்லை அப்படின்னு சொல்றவள நான் என்ன பண்றது? இப்ப பாருங்க, குழந்தை வரப்போகுது, வேலையை விட்டுட்டு எங்க அம்மா கூடவே இருக்கணும் அப்படின்னு அங்கே தான் இருக்கிறா. அவ கூட பேசக்கூட முடியல. சாரி மீனா, நீங்க ராஜிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க, அதனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்றேன். எங்க அம்மாவும் லலிதாவும் அவளை எதுவுமே சொல்றதில்ல, வேலை கூட செய்ய விடுறதில்லை. ஆனா இவ அவங்க கிட்ட பேசுறதே இல்லை, எப்பவும் அவ ரூம்குள்ளேயே தான் இருக்கிறா. மாறிடுவா அப்படின்னு நம்பிக்கை இருக்கு, பாப்போம்.
3: நிச்சயமா உங்க அன்பு அவளை மாத்திரும். என்கிட்டயும் சொன்னா அவங்க நல்லவங்க தான், எனக்கு தான் ஒட்ட மாட்டேங்குது அப்படின்னு சொன்னான். அவளோட உலகத்துல இன்னும் அவளும் நீங்களும் மட்டும்தான் இருக்கீங்க. இப்பதான் இன்னும் ஒரு ஆளும் புது வரவா வரப்போகுதே, குழந்தை வந்ததும் எல்லாம் சரியாயிரும் மனோகர்.
4: நானும் அந்த நம்பிக்கையோட தான் போறேன்.
1: குழந்தைக்கு ஒரு வயசு முடிஞ்சு போச்சு, இன்னும் ரெண்டு பேரையும் கொண்டு விடலைன்னா என்ன நினைப்பாங்க? மாப்பிள்ளையும் வீட்டுக்கு வந்தாலும் ஃபோனில் பேசினாலும் இப்பெல்லாம் சரியாகவே பேச மாட்டேங்கிறாரு. ராஜி நீ சரினா நாளைக்கே உன்னையும் குழந்தையும் மாப்பிள்ளை வீட்டில் விட்டு வந்துடுறேன்.
0: ஏங்க, அவன் எப்படிங்க சரின்னு சொல்லுவா? முதல்ல தனி வீட்டை பாருங்க, அப்புறம்

0: போறோம்னு நான் தான் அவர்கிட்ட தெளிவா சொல்லிட்டேனே.
1: என்னது
0: அம்மா?
1: ஏய், என்ன சொல்ற?
0: சொன்னதுதான் சொல்றேன்.
1: இங்க பாரு.
0: என்ன?
1: அவர்ட்ட இப்படியே சொன்னியா? நீ
0: அப்படியே தான் சொன்னேன்.
1: என்ன நினைப்பாரு?
0: என்னத்த நினைக்கிறாரு?
1: தப்பா நினைக்க மாட்டாரா?
0: அடடாடா,
1: இப்படியே நீ பேசிட்டு?
0: ஆமா, நீங்க பேசுறது ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க.
1: ராஜி, நீ தனியா போகணும்னு சொன்னியா? இப்ப அவர் தங்கச்சியும் கல்யாணம் ஆகி போயிடுச்சு, அம்மா மட்டும் தானே? அவங்களை விட்டுட்டு அவர் எப்படிமா வருவாரு?
0: வரமாட்டாரு.
1: பாவம் இல்லையா?
0: அடடாடா,
1: நீ பேசாம இருக்கியா?
0: நீங்க பேசாம இருங்க. பொண்ணுக்கு சப்போர்ட் பண்றாரு பாரு.
1: கொஞ்ச நேரம் வாயை மூடு, நீ சொல்லு ராஜி.
2: அது இல்லப்பா, என் வீடுனா அதுல நான், அவரு, என் குழந்தைன்னு மட்டும் தான் பார்க்கணும். அதுக்குத்தான் நான் ஆசைப்படுறேன்.
0: அப்படி சொல்லி என் தங்கம்,
2: அவங்க அம்மாவை அவரு எப்ப வேணாலும் போய் பாத்துக்கட்டும்பா.
0: அதானே?
1: சோ, என்ன பண்ண சொல்றீங்க? நிம்மதி இல்லாம போச்சு போங்க ராஜி.
0: ஆமா,
1: நீ உலகம் புரியாம பேசுற. இது மாதிரிலாம் பொறுப்பான பையன் நாங்க பாத்துருந்தா கூட கிடைச்சிருக்காதுமா. அம்மா விட்டுட்டு வான்னு சொன்னா உடனே உன் பின்னால வர்றவர் கிடையாதுமா மாப்பிள்ள.
0: அப்புறம் எது கல்யாணம் பண்ணாரு?
1: நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு ராஜி. உன் மேல அவ்வளவு அன்பா இருக்காரு உன் மாப்பிள்ள. அவரோட வீட்டுல கொஞ்சம் நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும்.
0: அப்படியெல்லாம் இருக்க மாட்டான் என் பொண்ணு.
1: அமைதியா இருன்றன்ல, பேசிட்டே இருக்கூடாது. கொஞ்ச நேரம் அமைதியா இரு. அவர் மட்டும் இல்ல, அவர் குடும்பமும் இனி உன்னோடதுதான். இந்த பாரு ராஜி, நான் சொல்றேன் கேளு. இது உன்னோட வாழ்க்கை, நீ மட்டும்தான் முடிவெடுக்கணும். காலம் முழுக்க உன்னோட வரப்போறது உன்னோட வீட்டுக்காரர் தான். அவர் மனசை காயப்படுத்தாதம்மா. ஒரு தடவை கை நழுவி போச்சுன்னா அவ்வளவுதான் வாழ்க்கை, பிடிக்கவே முடியாது, பறந்து போயிரும்.
0: எப்படியோ போங்க.
1: ஏய், இங்க பாரு, இது அவ வாழ்க்கை. அவ என்ன செய்யணும், எப்படி பேசணும்னு நீ முடிவெடுக்காத. நீ கொடுக்குற இடம் தான் அவ இப்படி யோசிக்கிறான். ராணி மாதிரி இருக்கணும்னா ராஜாவும் கூட இருக்கணும்ல, அப்பதான் அது மதிப்பு. மாப்பிள்ள வந்தா அவ பேசட்டும். போனையும் நீயே வச்சிருக்கன்னு மீனாவும் மாப்பிள்ளையும் சொல்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை பாத்துக்க.
0: நான் அப்படிதாங்க பண்ணுவேன்.
1: பண்ணுவேன், பாப்போம்
0: பாப்போம்.
1: ஆமா ராஜி, நீ உடனே மாப்பிள்ளிட்ட பேசு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
3: மனோகர், ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன சொல்றதுன்னே தெரியல. காத்துல கட்டின கோட்டை மாதிரி இப்படி உங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் இவ்வளவு சீக்கிரமா கலைஞ்சு போனதை நம்பவே முடியல. ராசிய பார்க்கவே கஷ்டமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே பிடிக்காம இப்படி ஒரு முடிவு, பிரியணும்னு, அதுவும் அவசரமா. உங்க அம்மா கிட்ட பேசி புரிய வைங்களேன் மனோகர். ராஜி ரொம்ப பாவம்.
4: மீனா, நான் பேசாமல் இருப்பேனா? நான் அம்மாகிட்ட பேசிட்டேன். ஆனால் எங்கள் அம்மா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்னு எவ்வளவோ சொன்னேன்னடா. கடைசியில் நீ நல்லா இருப்ப அப்படிங்கிறதுனால மட்டும்தான் நான் சம்மதித்தேன். இப்போது உன் சந்தோஷமும் போச்சு, வீட்டில் நிம்மதியும் இல்லை, அப்புறம் எதுக்குடா அந்த வாழ்க்கை அப்படின்னு எங்கள் அம்மா கேட்குறப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியல. ராஜி, அவங்க அம்மா சொல்கிற எல்லாத்தையும் அப்படியே நம்புறவ, என்ன ஏன் நம்பலை? எல்லாமே கனவு மாதிரி கரைஞ்சு போயிருச்சு. அப்புறம் அவங்க அம்மா யாரா இருந்தாலும் என் பொண்ணை தங்கமா தாங்குவாங்க, உங்க வீட்டில் வந்து மாட்டிக்கிட்டா அப்படின்னு வேற சொன்னது எரியிற தீயில எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆயிடுச்சு. இவங்களுக்கு நடுவில் எங்க வாழ்க்கை எப்படி முறிஞ்சு போனதுதான் என்னால் தாங்க முடியல. ராஜி நல்ல பொண்ணு, அவ அம்மா சொன்னது மாதிரி ஒரு வசதியான வாழ்க்கை அவளுக்கு அமையட்டும்.
3: என்ன மனோகர் இவ்வளவு ஈஸியா சொல்றீங்க?
4: மஞ்சுவோட அவ நல்லா இருக்கணும்.
3: ராஜி உங்களை தவிர வேற யாரையும் மனசால கூட நினைக்க மாட்டான்னு உங்களுக்கு கூட புரியல?
4: நீ சொல்றது உண்மைதான் மீனா. நான் தான் இப்ப குற்றவாளி மாதிரி நிக்கிறேன். எப்பவும் எனக்கு இந்த நினைவுகள், இது எனக்கு ஆயுள் தொண்டன மாதிரி இருந்துகிட்டேதான் இருக்கும். மீனா, ராஜியை நீங்க தான் பாத்துக்கணும். அப்பப்போ அவளை பற்றி, மஞ்சுவை பற்றி எனக்கு நீங்கள் தான் சொல்லணும் ப்ளீஸ். இதை மட்டும் எனக்காக நீங்கள் செய்யணும் மீனா. செய்வீங்களா?
0: மீனா வாமா. நல்லா இருக்கேம்மா?
3: நல்லா இருக்கேம்மா.
0: மீனா,

0: செல்ல பொண்ணு எப்படி ஆளே அடையாளம் தெரியாம ஒரு குழஞ்சு போய் நிக்கிறா பத்தியா? எல்லாம் அந்த ஆளால வந்ததுதான். அவங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்குன்னு கூட நினைச்சு பார்க்காம இப்படி உடனே டைவர்ஸ் வேணும்னு கேட்டு வாங்கிட்டாங்க பத்தியாமா. இவ நல்ல வேலை பாக்குறா, நல்ல வசதி இருக்கு. இவ காசுல தன் தங்கச்சியோட கல்யாணம் வீட்டு செலவெல்லாம் பாத்துலான்னு தான் அவனோட பிளானே. மீனா, உன் ஃப்ரெண்டு எப்படி ஏமாந்துட்டா பத்தியா?
1: இங்க பாரு, லலிதாவோட கல்யாணத்துக்கு பணம் ஏது வேணுமான்னு நானே மாப்பிள்ளை கேட்டப்ப கூட அவர் வேணாம் மாமா, ஏற்கனவே எல்லாம் ரெடியா வச்சிருக்கேன்னு பெருந்தன்மையா சொன்னாரு. ராஜி காச அவர் ஏன் தொடப்போறாரு? ஏமா ராஜி, உனக்கு தெரியாதா?
2: இல்லப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. வீட்டுல ஆபீஸ்ல பண விஷயம் எதுவுமே என்கிட்ட அவரு பேசினதே இல்லப்பா.
1: அதாமா, அவர் ஒரு ஜென்டில்மேன்மா.
0: ஆமா ஆமா,
1: விட்டுட்டோம்.
0: ஜென்டில்மேனா? ஜென்டில்மேன் நம்பி வந்தவள ஒரு குழந்தையோட இப்படி விட்டுட்டு அவசர அவசரமா டைவர்ஸ் கேட்டாரு. அவன் மேல அவ்வளவு அன்புன்னு சொன்னதெல்லாம் வெறும் பொய், நடிப்பு.
2: அம்மா அம்மா, போதும், கொஞ்சம் நிறுத்துமா. அவரே இல்லன்னு ஆனப்புறம் இதெல்லாம் எதுக்கு பேசணும்? மீனா, நான் திரும்பவும் வேலைக்கு போகலான்னு இருக்கேன், அத பத்தி பேசணும். வா, ரூமுக்கு போலாம்.
3: ராஜி, நானே சொல்லணும்னு தான் நினைச்சேன். வீட்லயே இருந்தா இன்னும் ரொம்ப கவலைப்பட்டுகிட்டே தான் இருப்ப. நீங்க ரெண்டு பேரும் சேரணும்னு ரொம்ப ஆசையா காத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ இப்படி ஆனதை நினைச்சா அப்பா முடியல என்னால.
2: நீ என்ன செய்வ மீனா? எல்லாம் ஏன் தப்புதான். லலிதாக்கு கல்யாண பேச்சு வந்ததும் அம்மா பேச்ச கேட்டு என் நகையெல்லாம் எங்க வீட்டுல கொண்டு வந்து வச்சேனே, அன்னைக்கே ஒரு பெரிய விரிசல் வந்துருச்சு. அம்மா வீடுதான் உலகம்னு நான் எடுத்த முட்டாள்தனமான முடிவு, அவரோட பேசாமலேயே இருந்ததுன்னு என்னோட தப்பெல்லாம் அடுக்கிக்கிட்டே போற அளவுக்கு ரொம்ப பெருசு மீனா. குழந்தைக்கு சொல்றது போல அவரு வீட்டு நிலைமையெல்லாம் முதல்லயே என்கிட்ட சொன்னாருதான். ஆனா எனக்கு தான் புரியல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் தெரியல. அம்மா சொன்னதையே கேட்டுட்டு தனி கொடுத்தனம் போனாதான் அவரு கூட போகணும்னு அதையே இருக்க பிடிச்சுக்கிட்டு இருந்ததுல அவரும் என் வாழ்க்கையும் என்னை விட்டு ரொம்ப தூரமா போனது எனக்கே தெரியல மீனா. நான் இருக்கிற வரைக்கும் எனக்கு என் பொண்ணு மஞ்சு மட்டும் போதும், அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும், அதுதான் இப்போ எனக்கு வேணும். நான் வேலைக்கு வர்றேன் மீனா, நீ கூட இருக்கிற அப்படின்ற தைரியத்துல.
3: அழாத ராஜி, எப்பவும் நான் உன் கூட தான் ராஜி, தைரியமா இரு.
1: மாப்பிள்ள இப்படி உடனே இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவாருன்னு நினைக்கவே இல்லை. எத்தனை அருமையான பையன் வேண்டாம்னு தூக்கி போட்டவங்க முன்னால அவனும் ஒரு குடும்பமா வாழ்ந்து காட்ட வேணாமான்னு ஒரு கோபத்துல அவங்க அம்மா அவரை மிரட்டி சொந்தக்கார பொண்ணையே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கன்னு மீனா சொல்லுச்சு. சரி சரி, நீ அழுது என்ன பண்றது?
0: ஆமாங்க ஆமா, நீங்க சொல்லவே வேண்டாங்க, அது எனக்கு நல்லாவே புரியுது. அவன் இப்படி குழந்தையோட தனியா நிக்கிறதுக்கு காரணமே நான் தாங்க, நான் தான். நீங்க எவ்வளவோ சொன்னீங்க, ஆனா முத்தி கட்டு போய் அவளுக்கு நல்லது எடுத்து சொல்லாம என்ன நடந்தாலும் அதெல்லாம் அவ சமாளிக்கணும்னு சொல்லாம இங்கேயே வச்சுக்கிட்டது அது என்னோட தப்பு தாங்க, என்னோட தப்பு தான். நான் ஒரு நல்ல அம்மாவே இல்லை, எல்லா தப்பும் என்னோட தாங்க, என்னோட தான். அவரையும் ராஜுகிட்ட பேச விடாம பண்ணிட்டேன். இப்போ

0: வாழ்க்கையே போச்சு, அவன் வாழ்க்கை என்னால போச்சுங்க, என்னால போச்சு.
1: சரி சரி, அழாத, விடு விடு, இப்ப அழுது என்ன பண்றது. முதல்ல ராஜி வேலைக்கு போகட்டும், மஞ்சுவுக்கும் ராஜிக்கும் இனி நாம தான் எல்லாம். ரொம்ப சங்கடமா இருக்கு
0: கடவுளே.
1: மனசு உடம்பு நமக்கு நல்லா இருந்தாதான் அவங்க ரெண்டு பேரையும் நாம கடைசி வரைக்கும் நல்லா பாத்துக்க முடியும். நீ முதல் கண்ணை தொட அழாத.
0: என் பொண்ணோட வாழ்க்கை என்னாலே வீணா போச்சு, இதை நான் எப்படி சரி பண்ண போறேன்?
2: மீனா, இன்னைக்கும் இந்த மஞ்சு மாப்பிள்ள அஸ்வின் கூட சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துட்டான். இந்த மாசத்துல இது மூணாவது தடவை இவ இப்படி இங்க வர்றது. அவ சொல்ற காரணம் எல்லாம் கேட்டா அடிக்கலாம் போல இத்தனை கோவம் வருது எனக்கு. ஒண்ணும் இல்ல, அவ சொன்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகாம வேற ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டாரான். ஒரு சின்ன மேட்டர், இதுக்கு இவ்வளவு கோவம்? இங்க என்ன மாதிரியே அவ வாழ்க்கையும் பாதியில முடிஞ்சு போயிருமோன்னு தினம் தினம் போராடிட்டு இருக்கேன் மீனா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல மீனா.
3: நீ அவகிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே இரு ராஜி, ரொம்பவும் கொஞ்சாத, அன்பா கூட எதுவும் பேசிராத, இப்படி அடிக்கடி வரக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிடுமா.
2: நான் செஞ்ச அதே தப்ப அவளும் பண்ணும் போது எப்படி மீனா நான் சொல்லாம இருப்பேன்? அப்பா என்கிட்ட அன்பா சொன்னதையே நான் அவளுக்கு கடுமையாத்தான் சொல்றேன், அப்படியும் நோ யூஸ். வர வர மஞ்சுவோடைய போக்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
3: ஐயோ, நீ ரொம்ப தேவையில்லாம பயப்படாத ராஜி. எனக்கு தெரிஞ்சு அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், இவளை பத்தியும் அஸ்வினுக்கு நல்லா தெரியும். அப்படி எதுவுமே நடக்காது, அவ வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும், கவலைப்படாத ராஜி. நீ நல்லபடியா ட்ரெய்னிங் முடிச்சிட்டு வா, ரெண்டு பேருமே மஞ்சு கிட்ட இத பத்தி பேசலாம்.
2: எங்க திண்டுக்கல் வந்துருச்சா? ஆ, திண்டுக்கல்ல தான் ட்ரெயின் இப்ப நின்னுட்டு இருக்கு. அப்படியா? ஆ, அப்ப நான் இறங்கணுமே.
3: என்ன ராஜி, ஆபீஸுக்கு வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, உன் முகமே சரியில்லை. மஞ்சு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டாளா?
2: இல்ல மீனா, நேத்து ரயில்வே ஸ்டேஷன்ல மனோவை பார்த்தேன், அதான் மனசே சரியில்லை.
3: ஓ, மனோகர் எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சே.
2: எங்க பிரிவுக்கு வெள்ளி விழாவே வந்துடுச்சு. 25 வருஷம் ஆழமா நிரப்ப முடியாத பள்ளம் எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எப்பவோ வந்தாச்சு. அவரு நல்லா தான் இருக்காரு. மனோ மஞ்சுவை பத்தி கேட்டாரு மீனா. மஞ்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கான்னு அவர்கிட்ட நான் பொய் சொன்னேன் மீனா. என்ன மாதிரியே அம்மா வீட்டுக்கு ஓடி ஓடி வர்றாருன்னு எப்படி அவர்கிட்ட சொல்ல முடியும்? இன்னைக்கு கூட அங்க வர்றேன்னு தான் சொல்லியிருக்கா. என்ன பண்ணி வச்சிருக்காளோ.
3: ஏய் இரு இரு, ஃபோன் சவுண்ட் வருது. அவதான் மஞ்சுதான், நீ எடுக்காத, விட்டுரு. எப்படியும் உடனே எனக்கு கூப்பிடுவா, நான் பேசுறேன்.

0: நான் சொல்லல பாரு, மஞ்சி இப்ப எனக்கு போன் அடிச்சிட்டா. இரு நான் பேசுறேன். ஹலோ மஞ்சு.
1: ஹலோ ஆண்டி, நல்லா இருக்கீங்களா?
0: ரொம்ப நல்லா இருக்கேம்மா.
1: அம்மாவுக்கு ஃபோன் பண்ணேன், அவங்க எடுக்கல, அதான் உங்களுக்கு கால் பண்ணேன்.
0: அம்மா இன்னைக்கு வேற பிரான்ச்சுக்கு டெபுடேஷன்ல போயிட்டாங்கம்மா. அங்க டவர்லாம் கிடைக்காது, எதுவும் சொல்லணுமா?
1: இல்ல அப்படிலாம் இல்ல, சும்மா பேசலாம் தான் கால் பண்ணேன்.
0: ஆர் யூ ஓகே?
1: ஆ ஓகே ஆண்டி.
0: சரி வச்சிடறேம்மா இப்போ.
1: ஓகே ஆண்டி, பாய்.
2: மீனா, ஃபோன்ல மஞ்சு என்ன சொன்னா?
0: உங்ககிட்ட பேசணும்னு சொல்றா, எப்பவும் போலதான் பேசுறா. ராஜி, ஆபீஸ் முடிஞ்ச உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து உங்க வீட்டுக்கு போவோம். இப்படியே அவ இஷ்டத்துக்கு விடக்கூடாது, பேசுவோம். இப்போ வேலையை பார்ப்போம், சரியா?

0: ஓகே மீனா, மனோவை பார்த்தது, மஞ்சு நடந்துக்கிறது எல்லாம் சேர்ந்து கலங்கி போயிட்டேன். மஞ்சு எப்ப வேணாலும் வருவா, அவ வீம்பும் பிடிவாதமும் எனக்கு தெரியும். எப்பவும் இவ மேலதான் தப்பு இருக்கும். அஸ்வின் ரொம்ப நல்ல பையன், காரை எடுத்துட்டு டக்கு டக்குன்னு இங்க ஓடி வந்துடுறா. அந்த ராஜி மாதிரியே தான் இந்த மஞ்சுவும் இருக்கா. எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு தான் தெரியல.
1: அமைதியா இரு ராஜி, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்ல. இப்படி ரூம்ல உட்காந்துக்கலாம், மஞ்சு வந்தா கார் சத்தம் கேக்கும்ல, வந்துடலாம்.
0: அஸ்வினை கூட்டிட்டு வந்து அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு மஞ்சு சொன்னப்போ உடனே கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொல்லிட்டேன் மீனா. ஆனா இவ நான் அங்க இருக்கும் போதே போன் பண்ணா தெரியுமா, எப்ப வருவேன்னு வேற கேக்குறா. நான் உடனே அஸ்வின் கிட்ட பேசினேன். அதுக்கு அஸ்வின் என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க கவலையே படாதீங்க ஆன்ட்டி, ரிலாக்ஸா இருங்க. எனக்கு அவளை நல்லா தெரியும், நான் பாத்துக்கிறேன். இது சும்மா எப்பவும் போல செல்ல சண்டை தான் அப்படின்னு அஸ்வின் தெளிவா சொல்றாரு மீனா. அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கிட்டு பேசாம இருங்க, ரெண்டு நாள் பாருங்க, அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லி நைஸா இங்க பேக் பண்ணிடுங்க, நான் அவளை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப தெளிவா பேசுறாரு. டேக் கேர் ஆன்டி, கவலைப்படாதீங்க, எப்பவுமே அவ தான் எனக்கு. ஐ லவ் ஹர் எல்லாட்னு சொன்னாரு மீனா. அம்மாவையும் அவளையும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணனும், அது நான் பாத்துக்கறேன்னு எவ்வளவு தெளிவா பேசுறாரு தெரியுமா அஸ்வின்.
1: ஏய் இரு இரு, கார் சத்தம் கேக்குது, மஞ்சுவோட காரா இருக்குமோ, வா வா பார்க்கலாம். என்ன கார் திரும்ப போகுது? ஆமா மஞ்சுவோட கார் தான். ஏன் திரும்ப போகுது? வராமலே போறா பாரு. ஏய் இங்க பாரு, ஏதோ லெட்டர் இருக்குது.
0: லெட்டரா? படி மீனா.
2: மை டியர் அம்மா, நீ உன் ஃப்ரெண்டு கிட்ட பேச ஆரம்பிச்சதுமே நான் வந்துட்டேன். ரெண்டு பேரும் வாசக்கதவை திறந்துட்டு வந்தது கூட தெரியாம அப்படி பேசிட்டு இருக்கீங்க. அம்மா கவலைப்படாத, என் வாழ்க்கை உன்னோடது போல ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு திரும்ப அதே புள்ளியில முடியற வட்டமா அதே இடத்துக்கு வராது. அது ஒரு அழகான முடியாத தொடர்கதையா போய்கிட்டே இருக்கும். நானும் அஸ்வினும் அதுல ஜாலியா கை கோர்த்து நடந்துட்டே இருப்போம். ஹாப்பியா இருங்க. இப்போ நான் போறேன். ஐ லவ் மஞ்சுன்னு மாமியார் கிட்டயே சொன்ன அஸ்வினை நான் எவ்வளவு லவ் பண்றேன்னு அவர்கிட்ட சொல்ல போறேன். அப்புறமா அவரோட, அதான் உன் மாப்பிள்ளையோட வீட்டுக்கு வரோம், சாப்பிடுறோம், செம்மையா என்ஜாய் பண்றோம். முதல்ல கதவை பூட்டுங்க. வரேன் மீனு ஆண்டி. இனி எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்னு உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுங்க. வரட்டா, டாடா.
1: பத்தியா ராஜி, எப்படி மனசறிஞ்சு எழுதியிருக்கா பாரு. இதை விட உனக்கு வேற என்ன வேணும்
0: மீனா? இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் மஞ்சுவோட வாழ்க்கை என்ன மாதிரி பாதியில நின்று போகாது. அவளே சொல்லிட்டா எனக்கு இது போதும், இது போதும் மீனா.
1: ஏய் ஏன் அழற?
0: பரவாயில்ல மீனா, இது ஆனந்த கண்ணீர். ரொம்ப நாளைக்கு அப்புறம்
3: நேயர்கள் இதுவரை கேட்டது உயிரின் உறவே நாடகம். எழுதியவர் காந்திமதி சுப்பிரமணியன். நாடகத்தில் பங்கு பெற்றோர் ராஜியாக எஸ் எஸ் சுந்தரி, ராஜியின் அம்மாவாக என் ஜோதி, ராஜியின் அப்பாவாக எஸ் எம் முத்துகிருஷ்ணன், மனோகராக ஞான வடிவேல், தோழி மீனாவாக எஸ் ஆர் கலா மற்றும் மஞ்சுவாக என் இ தமிழ்ச்செல்வி ஆகியோர். ஒளிப்பதிவு மற்றும் தொகுப்பு எம் ஜெயப்ரியா. நாடக வடிவம் மற்றும் அமைப்பில் உதவி எஸ் எம் முத்துகிருஷ்ணன். நாடக அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101, நேரம் 10 மணி.

0: நிலவோடு பேசலாம், நினைவுகளை பகிரலாம், மனதில் இருப்பதை மனம் திறந்து செல்லலாம். இன்றைய இரவை இனிமையாக்க உங்கள் அழைப்புகளோடும் அன்பான உரையாடல்களோடும் உங்களை தேடி வந்திருக்கிறது நிலா முற்றம். நீங்க பேச தயாரா, நாங்க கேட்க தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்க நேர்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 260-240 மற்றும் ஒரு எண் 290-7222, இணைப்பு எண் 0465-2 மற்றும் ஒரு கைபேசி எண் 8903257309. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகிறது நிலா முற்றம் நிகழ்ச்சியின் முதல் நேயர். வணக்கம்.
1: அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: நகர் ஜெயகுமார்.
0: சொல்லுங்க. பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கு சேர்த்து நன்றி.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கும் சார். உங்க பேர் என்ன?
1: பாரசாலை கிருஷ்ணமூர்த்தி.
0: நிகழ்ச்சியில என்ன பால் கேட்கலாம்?
1: படம் ஆலயமணி. கல்லெல்லாம்
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நன்றி.

0: நேரம் 10:10 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம் நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய இரவு வணக்கம். நாகர்கோவில் புதுகுடியிருப்பு கலீல் ரஹ்மான்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: திரைப்படம் வந்து வாழ்க்கை வாழ்வதற்கு 1964 வருடம் வெளிவந்த திரைப்படம். அதுல சூப்பர் ஹிட் பாடல் மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு அந்த பாடல் கேட்டு, அதனால அந்த பாடலை கேட்கிறேன். யான பாடல் இரவு நேரத்தில் நேர்ந்து தாண்டி எனக்கு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.

0: நேயர்களின் நினைவிற்கு நாளை பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் நிமோனியா குறித்து விளக்குகிறார் கீழ்குளம் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் நுரையீரல் மருத்துவர் சகாய வினோத் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். நேரம் 10:18 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை நற்றொன்றில் நிலா முற்றம். நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம்.
0: சொல்லுங்க சார், நிகழ்ச்சியில் என்ன பால் கேட்கலாம்?
1: ஆமா, எனக்கு கையெழுத்து
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றது நன்றி.

0: நிலாமற்றம் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளருக்கு உற்சாகமான இனிய இரவு வணக்கம்.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் தர்மபுரி ராஜா பேசுறது, வாசிக்கிறக்கார விஜயன் பேசுறேன் மேடம்.
0: உங்களுக்கு பிடித்த பாடல் என்ன கேட்கலாம்?
1: எனக்கு படம் வந்து உயர்ந்த மனிதன். பாடல் வந்து பி சுசிலா பண்ண பாடல்ங்க. நாளை இந்த வேலை போடி வா தெண்டலேன் என்ற ஒரு பாடல் வருங்க, பி சுசிலா பண்ண பாடல்கள். அந்த பாடல்கள் அனைத்து மாவட்டத்தின் நேர்களும் கொடுங்க மேடம்.
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி.

0: நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்மா, பேர் சொல்லுங்க.
1: நான் குளச்சல்ல இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
0: ம், சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: படம் பாவை விளக்கு.
0: ம்,
1: பாட்டு சாவியம்மா நெஞ்சில் ஓவியம்மா, அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: பால் கேட்கலாமா?
1: கேட்கலாம் மேடம். நன்றி
0: நன்றி நன்றி.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார், பேர் சொல்லுங்க.
1: தெக்கந்திரவுல இருந்து சுயம்பு.
0: சொல்லுங்க, என்ன பால் கேட்கலாம்?
1: பாவ பாவ மன்னிப்புல இருந்துமா. காலங்களில் அவள் வசந்தம், அந்த பாட்டு
0: பால் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: ஓகேம்மா, ஓகே.

0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: நேரம் 10:40 நீங்கள் இணைந்திருப்பது குமரி பண்பலை 101 நிலா முற்றம். நிலா மற்றும் நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம் சார், உங்க பேர் என்ன?
3: ராதாகிருஷ்ணன்.
2: சொல்லுங்க சார், என்ன பால் கேட்கலாம்?
3: நம் நாடு பாடல் நெக்கதை நடக்கியே பவன்
2: அந்த பாடல். பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
3: நன்றி.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.

0: நிகழ்ச்சியில் இணையும் நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும் சார், பேசலுங்க.
1: நான் கருங்கல் பாலில் இருந்து பிரான்சிஸ் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பால்?
1: பாக்கியலட்சுமி பாடல். மாலை போடுவின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை, காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி, இன்பம் சில நாள் துன்பம் சில நாள் என்றவர் யார் தோழி, இன்பம் கனவில் துன்பம் எதிரில் காண்பது ஏன் தோழி, காண்பது ஏன் தோழி. மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி.
0: பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்றதுக்கு நன்றி.
1: நன்றி மேடம், நன்றி.

0: என்ன பாஸ், ட்ரீட் எப்போ?
1: ட்ரீட்டா? எதுக்கு?
0: புதுசா பைக் வாங்கிருக்கீங்க, அதுக்குதான்.
1: புதுசா? அட போங்க பாஸ், இதை எடுத்தே 2 வருஷம் ஆகுது.
0: என்ன பாஸ் சொல்றீங்க, நான் பார்த்த இந்த 1 மாசத்துல நீங்க தனியா பைக்ல வந்து நான் பார்த்ததே இல்லையே.
1: ஆமா பாஸ்,
0: ஒன்லி உங்க ஃப்ரெண்டு கூட பைக்ல வருவீங்க, இல்லனா பஸ்ல வருவீங்க.
1: எல்லாம் கரெக்ட் தான். எதுக்கு தேவையில்லாம எல்லா வாகனத்தையும் பயன்படுத்தணும், ஷேர் பண்ணிக்கலாமே, அதுதான் நமக்கும் நல்லது இயற்கைக்கும் நல்லது.
0: கரெக்டா சொன்னீங்க ப்ரோ, அப்ப நானும் இனி இதை ஃபாலோ பண்றேன்.
1: காற்று மாசை குறைப்போம்,
0: பசுமையை காப்போம்,
1: பொது போக்குவரத்தை அதிகம் பயன்படுத்துவோம்,
0: பூமியின் சுவாசத்தை மீட்டெடுப்போம்.
1: பொதுநலன் கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில், குமரி பண்பலை 101.

0: நிலமுற்றம் நிகழ்ச்சியின் நிறைவான நேயர், வணக்கம்.
1: வணக்கம் மேம், சுமதி குறைச்சதா பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கோம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன்.
0: சரிங்க மேம், இப்போ என்ன பால் கேட்கலாம்?
1: இதயம் படத்துல இருந்து புத்து வைத்த ஒரு வட்ட நீல குளிர் புன்னகையில் ஏனை தொட்ட நில, அந்த பாடல் வேணும்.
0: பால் கேட்கலாம், நிகழ்ச்சியில் பங்கேற்கிறதுக்கு நன்றி.
1: நன்றி.

நிலவோடு பேசினோம், உங்கள் குரலோடு பயணித்தோம். இனிய நினைவுகளோடு இந்த நேரம் நிறைவுக்கு வருகிறது. உங்கள் அன்பான அழைப்புகளுக்கும் அழகான பகிர்வுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் ஒரு இனிய இரவில் இன்னும் பல சுவாரஸ்யமான உரையாடல்களோடு சந்திப்போம் நீர்களே. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் இதுவரை திலகவதி பிரம்மபுத்திரன். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. மனசு மயங்கும்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே. இளையத்தில் நேரம் 11:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் இணைய இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: மனசு மயங்கும்.
3: மனசு மயங்கும்.
1: மனசு மயங்கும் நிகழ்ச்சியில் நான் உங்கள் அன்பன் திருக்கழுக்குன்றம் சசி எழில்மணி. நிகழ்ச்சி தரும் பாடல் சின்னத்தாயி திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ், சொர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்ப்பின்றி இணையும் போது மனம் எப்படி அமைதியாயிருக்கும்? அதுவும் ஆர்ப்பரிக்கும் தானே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து இளையராஜா இசையில் ஸ்ரீகுமரன் சித்ரா பாடியது. நீ வருவாய் என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் மனம் உன்னில் சிறைப்பட்டது. ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்று எண்ணுவதற்கு முன்பு எல்லாம் எப்படியோ ஆனது. எப்போதும் உன் நினைவுகள் என் உள்ளே ஒரு சிறையாய் எப்போதும் நெஞ்சுக்குள்ளே.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் நினைத்தேன் வந்தாய் திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் பழனி பாரதி, இசை தேவா. பஞ்சு மெத்தையாய் உன் மடி, தாளாட்டாய் உன் வார்த்தைகள், வேறென்ன வேண்டும் எனக்கு?

0: நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் கொண்டாட்டம் திரைப்படத்திலிருந்து. மரகதமணி இசையில் காளிதாஸ் ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் சுஜாதா பாடியது. உன் பார்வையில் ஏதேதோ செய்கிறாய், என்ன மாயமோ செய்கிறாய், எப்படி இருந்த நான் என்னுள் நீ புகுந்து நான் நீயாக மாறிவிட்டேன், ஏன் எப்படி இனம் புரியாத இன்பம் என்னுள்ளே.
1: Enter.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஆனந்தமழை திரைப்படத்திலிருந்து, தேவா இசையில் ஹரிஹரன் பாடியது. பார்த்தேன், ரசித்தேன், என்னுள் புகுந்தாய், என்னை இடம் மாற்றினாய், இதயத்தை இடம் மாற்றி என்னுள் நீ நுழைந்தாய்.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் என்னுயிர் சாந்தி திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் முத்துலிங்கம். இன்னிசை கீதமாய் உன் பெயர் எப்போதும் இதயத்தில் ஒலிக்க எழும் எண்ணங்கள் வண்ணச் சிறகுகளாய் மாறும்.

0: நிகழ்ச்சியில் ஒலிக்க வரும் அடுத்த பாடல் அமராவதி திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை பாலபாரதி.
1: என்றென்றும் தொடரும் பந்தம் நம் சொந்தம்.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இதய தாமரை திரைப்படத்திலிருந்து மலேசியா வாசுதேவன் ஸ்வர்ணலதா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை சங்கர் கணேஷ்.
1: கண்டதும் ஏதோ தாகம் நெஞ்சுக்குள்ளே.

நேர்லி நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம நிகழ்ச்சியான போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. தேனி மாவட்டம் பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன், செங்கல்பட்டு பன்னீர்செல்வம், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம் ராஜேஸ்வரி, தியாகராயர் நகர் ரமா ரவி, அள்ளிநகரம் எஸ் மகாதேவன், ராஜேஷ் பெரியார் நகர், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், வீரராகவன் மாதவரம், தியாகராயநகர் ரங்கராஜன், பொரசைவாக்கம் சவுந்தரராஜன், பாபு முள்ளக்காடு.

இனிமையான பாடல்கள் எப்போதும் நம்மோட மனசில் கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு இனம் புரியாத இன்பம் எப்போதும் ஊட்டெடுக்கும். நிகழ்ச்சி நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் அன்பு சின்னம் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லி. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை,

100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசையில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் ஒரு மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரிங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசையிறவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம். காற்றின் மொழி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

கலை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் கிளை என உணவிடும் உடல், இணைத்தேன் அணைத்தேன் மலர் போல் பறித்தேன்.

கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.

நாம் கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வரும் பாடல் அம்மன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா குழுவினர் பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை ஸ்ரீ.

நிறைவாக திருவருள் திரைப்படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் பாடியது. பாடலை இயற்றியவர் கண்ணதாசன், இசை குன்னக்குடி வைத்தியநாதன்.

0: கந்தன் கந்தன் கந்தன் காலடியை வணங்குங்கள்.
1: திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
2: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி ஈடி ராஜரத்னம் குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். முதலில் ராகரத்ன மாலிகச்சே ரீதிகவுளை ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பம். ரூபகதாளம்

0: அடுத்து சதானந்த தாண்டவம். அச்சுததாசர் இயற்றிய பாடல், ராகம் பகுதாரி ஆதிதாளம்.
1: ராக ரத்ன மாலிக தியாகராஜ கீர்த்தனை, ரீதி கௌள ராகம் ரூபகதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் இஞ்சிக்குடி இடி ராஜரத்னம் குழுவினரின் நகஸ்வர இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஷிவே பாஹிமாம், கல்யாணி ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை, ஆதி தாளம்.

நேர்களே, இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேயர்களே.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்களே, நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் 5:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை, 100.4 வேலூர் பண்பலை, 101.6 கும்பகோணம் பண்பலை, 100.1 திருப்பத்தூர் பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சுப்பிரபாதம். பாடியவர் என் சி சவுந்தரவள்ளி.